ஒலிக்க வருவது கே. வீரமணி இசையில், தவசீலன் இயற்றி பி. சுசிலா பாடியது.

0: 17 அதிகாரம் வரைவின் மகளிர்.
1: நிறை நெஞ்சம் இல்லவர் தோய்வர், பிற நெஞ்சின் பேணி புணர்பவர் தோல்.
0: நெஞ்ச அன்பின்றி பொருள் நினைப்போடு தழுவும் பரத்தையரின் தோள்களை மன ஒழுக்கம் இல்லாதவர்களே தழுவுவர். குறள் எண் 917 அதிகாரம் வரைவின் மகளிர்.

நேயர்களுக்கு வணக்கம். ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம் சக ஆண்டு 1948 ஸ்ராவண மாதம் 16 நாள் திருவள்ளுவர் ஆண்டு 2057 ஆடி திங்கள் 22 நாள் 2026 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 7 தேதி வெள்ளிக்கிழமை 101.4 ரெயின்போ பண்பலையில் இன்றைய ஒலிபரப்பு ஆரம்பமாகிறது. குரல் அமுதம்

0: நேரம் 6 மணி, தொடர்வது செய்திச் சுருக்கம்.
1: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தேசிய கைத்தறி தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. இத்தினத்தையொட்டி பிரதமர் திரு நரேந்திரமோடி வெளியிட்டுள்ள செய்தியில், ஏழ்மை நிலையில் உள்ள நெசவாளர்கள் குடும்பங்களுக்கும் ஆடை வடிவமைப்பில் ஈடுபட்டுள்ள கைவினை கலைஞர்களுக்கும் மக்கள் ஆதரவளிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். கைத்தறி நெசவாளர்களின் கலைத்திறன், அசாத்திய திறமை, பாரம்பரியம் ஆகியவை நமது நாட்டின் பெருமையை பிரதிபலிப்பதாக உள்ளது என்று தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். கைத்தறி நெசவாளர்கள் நெசவு கலையை பேணி பாதுகாத்து மாநிலத்தின் வளமான பாரம்பரியத்திற்கும் பண்பாட்டிற்கும் சிறப்பு சேர்த்து வருவதாக தமிழக முதலமைச்சர் திரு விஜய் குறிப்பிட்டுள்ளார். நாகரிக பாரம்பரியத்தை அடித்தளமாக கொண்ட நவீன சமுதாயத்தை உருவாக்குவதே அரசின் குறிக்கோளாக உள்ளது என்று மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். பாதுகாப்பு அச்சுறுத்தல்களை எதிர்கொள்ளும் திறன் அடிப்படையில் துறைமுகங்களின் செயல்பாடுகள் மதிப்பிடப்பட வேண்டும் என்று அத்துறைக்கான மத்திய அமைச்சர் திரு சர்பானந்த சோனோவால் தெரிவித்துள்ளார். மத்திய அரசு மேற்கொண்டு வரும் தொடர் நடவடிக்கைகள் காரணமாக நாட்டின் விமான போக்குவரத்து துறை விரைவான வளர்ச்சி கண்டு வருவதாக மத்திய சிவில் விமான போக்குவரத்து துறை அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு தெரிவித்துள்ளார். பெட்ரோலுடன் எத்தனால் கலக்கும் நடவடிக்கைகளுக்காக அமெரிக்காவில் இருந்து பெருமளவிலான எத்தனாலை இறக்குமதி செய்ய இந்தியா முயற்சி மேற்கொண்டு வருவதாக ஊடகங்களில் வெளியான செய்திகளை மத்திய வர்த்தக அமைச்சகம் நிராகரித்துள்ளது. தருமபுரி மாவட்டம் தொப்பூர் அருகே அரசு பள்ளி கழிவறை கதவை திறக்கச் சென்ற மாணவர்கள் மீது மின்சாரம் தாக்கியதாக வெளியாகியுள்ள செய்திகள் கடும் அதிர்ச்சி அளிப்பதாக உள்ளது என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் கோவை, நீலகிரி, தேனி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இன்று பலத்த காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கொரிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தன்வி சர்மா, அஷ்மிதா சலிஹா, ரக்ஷிதா ராம்ராஜ் ஆகியோர் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் கோவை அணி 34 ரன் வித்தியாசத்தில் சேலம் அணியை வென்றது. பெங்களூருவில் நடைபெற்ற 20 வயதிற்குட்பட்டோருக்கான ஆடவர் பயிற்சி கால்பந்து போட்டியில் இந்தியா 1-0 என்ற கோல் கணக்கில் சிங்கப்பூரை வென்றது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
2: பக்தி நேரம்.

சிந்திப்பதற்கு நேரம் எடுத்துக் கொள்ளுங்கள், ஆனால் அதை செயல்படுத்தும் போது சிந்தித்து குழம்பாதீர்கள். ஆகாஷ்வாணி ரெயின்போ எஃப்எம் 101.4 பக்தி நேரம் கேட்க ஆரம்பிச்சிருக்கிறீங்க. பக்தி நேரம் நிகழ்ச்சியில் ஒழிக்கக்கூடிய முதல் பாடல் வல்லமை உள்ளவன், எஸ் ஜானகி குரலில் ஒழிக்கிறது.

6:06 பக்தி நேரம் நிகழ்ச்சியோடு தான் இணைந்திருக்கிறோம். பக்தி நேரம் நிகழ்ச்சியில் ஒழிக்கக்கூடிய அடுத்த பாடல் ஸ்ரீ மகாலட்சுமியே ஆல்பத்திலிருந்து செல்வே திருவே. மகாநதி சோபனாவின் குரலில் ஒலிக்கிறது.

முகங்களைக் கண்டு அன்பு காட்ட வேண்டாம், மனதினைக் கண்டு அன்பு காட்டுவோம். முகத்தின் அழகு மாறிவிடக்கூடியது, ஆனால் அகத்தின் அழகு மனதின் அழகு மாறுவதில்லை. பக்தி நேரம் நிகழ்ச்சியில் ஒழிக்கக்கூடிய அடுத்த பாடல் திருவிளக்கே தேவி பராசக்தி, பி.எஸ். சசிரேகா, ரகுமாயி ராமன் குரலில்.

பக்தி நேரம் நிகழ்ச்சியில் ஒலிக்கும் அடுத்த பாடல் இசையில் பொருளாகி என துவங்கும் அம்மன் பாடல், ராதா மற்றும் ஜெயலட்சுமியின் குரலில் ஒலிக்கிறது.

எல்லாம் தெரியும் என்பவர்களை விட என்னால் முடியும் என்று முயற்சிப்பவர்களே வாழ்வில் வெற்றியடைகின்றனர். 6:20 ஆயிற்றுக்கு ரெயின்போ எஃப்எம் 101.4 பக்தி நேரம் கேட்டுருக்கீங்க. பக்தி நேரம் நிகழ்ச்சியில் ஒழிக்கக்கூடிய அடுத்த பாடல் ஜெய ஜெய தேவி என துவங்கும் அம்மன் பாடல், சோபனாவின் குரலில்.

எல்லா துயரங்களையும் ஆற்றிவிடும் சக்தி காலத்திற்கு இருக்கிறது. அதனால் நம்பிக்கையுடன் செயல்படுங்கள். 6:33 ரெயின்போ எஃப்எம் 101.4 பக்தி நேரம் கேட்டுட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியில் ஒழிக்கக்கூடிய அடுத்த பாடல் தணிகை மயிலில் அப்படிங்கிற பாட்டு, முருகன் பாடல், ஸ்வர்ணலதாவின் குரலில் ஒழிக்கிறது.

இந்த உலகம் உங்கள் முயற்சிகளை ஒருபோதும் கவனிக்காது, முடிவுகளைத்தான் கவனிக்கும். ஆனால் முயற்சி எடுத்துக்கொண்டு இருந்தால் மட்டுமே நல்ல முடிவு கிடைக்கும் என்பதை மறந்துவிடாதீர்கள். 6:45 நெருங்கிக்கிட்டு இருக்க இந்த நேரத்தில் பக்தி நேரம் நிகழ்ச்சியில் வரும் அடுத்த பாடல் உங்களுக்காக மீட்பரின் இனிய கீதங்கள். ஈசனே என துவங்கும் பாடல் எஸ்பி பாலசுப்ரமணியம் குரலில் இருக்கிறது.

பக்தி நேரம் நிகழ்ச்சியில் ஒலிக்கும் அடுத்த பாடல் ஹஜ்ஜுக்கு புறப்பட்டு வாருங்கள். அல்லாஹ் பாடல்கள் தொகுப்பில் இருந்து எஸ் சரளாவின் குரலில் ஒலிக்கிறது.

0: நேரம் 6:55. நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள் வழங்குபவர் பி. சரவணன் அவர்கள்.
1: நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள்
2: அன்புள்ள ரவி வாசுதேவனையா அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல்.
3: நலம் நலமறிய ஆவல். ஆடிப்பட்டம் தேடி விதைங்கிற பழமொழி உங்களுக்கு தெரியும். ஆடிப்பட்டம் தைப்பட்டம் பயிர் சாகுபடிக்கு உகந்த பட்டங்கள், குறிப்பாக காய்கறி பயிர்கள். ஒவ்வொரு நாளும் ஒரு தனி மனிதன் குறைந்தபட்சம் 300 கிராம் காய்கறிகளை எடுத்துக்கணும், சாப்பிடணும். சாப்பிட்றோமா? அரிசி சாதம் நிறைய எடுத்துக்கிறோம், சத்துக்கள் குறைவு. ஆனால் காய்கறிகளில் சத்துக்கள் கூடுதலாக இருக்கு. தக்காளி, கத்தரி, மிளகாய், வெண்டை, சின்ன வெங்காயம், அவரை, கீரைகள், முருங்கை, கருவேப்பிலை, இப்படி நமக்கு தேவையான காய்கறிகள் நம்ம தோட்டத்திலிருந்து கிடைச்சா எவ்வளவு நல்லாயிருக்கும். ஒவ்வொன்றுத்துலேயும் 2-2 செடிகள் இருந்தாலே ஒரு குடும்பத்துக்கு தேவையான காய்கறிகள் கிடைச்சிரும். ஃபார்ம் ஃப்ரெஷ்னு சொல்லக்கூடிய பசுமையான காய்கறிகள் நம்ம தோட்டத்திலிருந்து பறித்து சமைச்சு சாப்பிட்ற சந்தோஷம் இருக்கே, அனுபவிச்சா தான் தெரியும். மாடி வீடுகளில் இருக்கிறவங்களுக்கு இடம் இருக்காதே, தோட்டம் இல்லையேன்னு வருத்தம் வேண்டாம், தொட்டிகளில் வளர்க்கலாம்.
2: ரவி வாசுதேவனையா,
3: வீட்டில் இருக்கும் பழைய பிளாஸ்டிக் வாளிகள், உடஞ்சி போன குடம், இல்லைன்னா விலை கொடுத்து தொட்டிகள் வாங்கிக்கலாம். க்ரோபேக்ஸ்னு சொல்லக்கூடிய பைகள் விற்கிறாங்க, வாங்கி ஒவ்வொன்றுத்துலேயும் 2-3 விதைகள் அல்லது 2-3 காய்கறி நாற்றுகளை நட்டுட்டா கொஞ்ச நாள் பொறுத்து நல்லா இருக்கிற 2 செடிகளை வச்சுக்கிட்டு இன்னொன்று நீக்கிடலாம். மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு. இந்த காய்கறி செடிகளை வளர்க்கறது நமக்கு ஒரு பொழுதுபோக்கும் கூட, உடம்புக்கு நல்ல பயிற்சி. காலையில் மாலையில் நடைப்பயணம் போகிறவங்களுக்கு இந்த தோட்ட வேலைகளே போதுமானது. வெள்ள முள்ளங்கி பார்த்துருப்பீங்க, அவ்வளவு நல்லது. புகைப்பழக்கத்தால் பாதிக்கப்பட்ட நுரையீரலை சரி செய்ய இது உதவும். உடல் எடையை குறைக்க உதவும். வைட்டமின் சி இருக்கு. நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும். சிறுநீரக தொற்றை சரி செய்யும். ஹை பிபி, உயர் இரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்தும். ஆஸ்துமா, சுவாச பிரச்சனைகள், தொண்டை எரிச்சல், தொற்று, அலர்ஜி சரியாயிடும். உடம்புல இருக்கும் கழிவுகளை நீக்கும் ஆற்றல் கொண்டது முள்ளங்கி. இது ஓர் உதாரணம். இது மாதிரி ஒவ்வொரு காய்கறிக்கும் நிறைய ஆற்றல் இருக்கு. சத்துக்கள் அழிக்க வல்லவை. பச்சை காய்கறிகளை சாப்பிட்றது இன்னும் நல்லது. கீரைகள் கட்டாயம் இடம்பெறணும் நமது உணவுல.
2: ரவி வாசுதேவனையா,
3: உணவை மருந்து போல சாப்பிடணும். இல்லைன்னா மருந்த உணவை போல் சாப்பிட வேண்டிய சூழல் உருவாகிடும். பழங்களும் நமது அன்றாட உணவுல இடம்பெறணும். வாய்ப்பிருந்தா 1-2 பழமரங்கள், கொய்யா, சப்போட்டா, மா, பலா, மாதுளை, வாழை, இவற்றில் ஏதாவது 1-2 நம்ம வீட்டு தோட்டத்துல வச்சு வளர்க்கணும். இதற்காக இடம் ஒதுக்கலாம். கேட்டுக்கொள்வது உங்கள் மடல் மாணிக்கம்.
1: நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்

எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.

குட் மார்னிங். 7 மணி 1 நிமிஷம் ஆயிட்டு இருக்கு. இனிய காலை வணக்கம் சொல்லிக்கிட்டு கைப்புள்ள எடரா வண்டி அமுக்குடா ஆரண அப்படின்ற மாதிரி அங்கிருந்து கிளம்பி இந்த ஸ்டுடியோக்குள்ள வந்து உட்கார்ந்து இருக்கிறது ஆர்ஜி வீராகிய நான் தான். என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது காலம் காத்தால அது 3 மணியாக இருந்தானே 4 மணியாக இருந்தாலும் அந்த அதிகாலை நேரத்தில் அலாரம் வச்சு அந்த அலாரம் அடிக்கிறதுக்கு முன்னாடி எழுந்திரிச்சு ஐயோ எனக்கு ஷோ இருக்கே இன்னைக்கு அப்படின்ற மாதிரி ஒரு சந்தோஷத்தில் கிளம்பி வரும்பொழுது ஆனந்த பூங்காற்று அடிவயத்திலிருந்து கிளம்பி அப்படியே வாய் வழிய வெளில வரும் பாருங்க, செம்மையாக இருக்கும் அந்த ஃபீலு. எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, உங்ககிட்ட பேசுறதுக்கு தான் நம்ம ரெயின்போ எஃப்எம்ல ஷோ பண்ணுறது தான். ஸோ 7 மணி 2 நிமிஷம் ஆகிட்டு இருக்கு. வணக்கம் சென்னையில். இன்னைக்கு எக்கச்சக்கமான விஷயங்கள் நம்ம வந்து பேச போகிறோம், கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். அதில் முக்கியமான மேட்டர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு கேள்வி அப்படிங்கிற ஒன்று நம்ம ரெகுலராக கேட்போம் இல்லையா. ஸோ இன்னைக்கான கேள்வி என்ன அப்படின்னா, இந்த காற்று மாசுபாடு அப்படின்னு வரும்பொழுது அதுக்கு PM2.5 அப்படின்னு ஒரு குறியீடு சொல்கிறாங்க சார். அந்த PM2.5 அப்படிங்கிற குறியீட்டுக்கு என்ன விரிவாக்கம், அதனுடைய விளக்கமெல்லாம் என்ன அப்படிங்கிறது தான் இன்றைக்கான கேள்வி. இந்த கேள்விக்கான ஆன்சரை நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து வழக்கம் போல் ஒரு ஃபேஸ்புக்கில் போஸ்ட்டு போடணும்ல, அந்த போஸ்ட்டில் போயிட்டு கீழே நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஏற்கனவே நம்ம வந்து பக்தி நேரம் அப்படின்னு சொல்லும்பொழுது நிறைய பேர் காலை வணக்கம்லாம் சொல்லியிருந்தாங்க, இவ்வளோ பேர் ஷோ கேட்குற அப்படின்லாம் ஒரு லிஸ்ட்லாம் அனுப்பிச்சிருந்தாங்க. ஸோ எல்லாருக்குமே வந்து வாழ்த்துக்கள், ரொம்ப ரொம்ப ஹாப்பி. ஸோ இந்த ஹாப்பியோட, அதாவது நாட்டாம படத்தில் ஒரு டைலாக் வரும், முதல்ல பெத்தவன் அப்புறம் தான் மற்றவன் அப்படின்னு சரத்குமார் சொல்வார்ல, அதை அப்படியே நம்ம ஃபாலோ பண்ணுறோம். எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல் பாட்டே அம்மாவை வணங்குற மாதிரியான ஒரு பாட்டு தான் வந்துகிட்டு இருக்கு வாலியுடைய வரிகள் நியூ படத்துலேருந்து. அந்த பாட்டு கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். ஸ்டேடியம் ரெயின்போ FM 101.4 எல்லாமே சமதுள்ளு.

மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.

7 மணி 11 நிமிஷம் ஆயிட்டு இருக்கு. ரெயின்போ எஃப்எம் 101.4 வணக்கம் சென்னை, கேட்டிருக்கீங்க வீரா கூட. வணக்கம் சென்னையில் இன்னைக்கு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டாக்டர் எம்எஸ் சுவாமிநாதன் அவர்களுடைய பர்த்டே இன்னைக்கு. யார் அந்த டாக்டர் சுவாமிநாதன் அப்படின்னா, இந்தியாவினுடைய பசுமை புரட்சியினுடைய தந்தை அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய ஒருத்தர். கும்பகோணத்தில் பிறந்து உலக புகழ் பெற்ற மாமனிதர், கிட்டத்தட்ட 40க்கும் மேற்பட்ட கௌரவ டாக்டர் பட்டங்களை வாங்கின ஒருத்தர் அப்படின்னு பல புகழுக்கு சொந்தக்காரர் இவர். இவருடைய பிறந்த நாள் இன்னைக்கு. அவரை பற்றிய பல விஷயங்களும் உங்களுக்கு நான் ஷேர் பண்ண போறேன். அதுக்கப்புறம் என்ன மேட்டர் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்னைக்கு வந்து ஹேண்ட்லூம் டே, அதாவது கைத்தறி தினம் அப்படிங்கிறது இன்னைக்கு வந்து இருக்கு, கொண்டாடிக்கிட்டு இருக்கும், கடைபிடிச்சிக்கிட்டு இருக்கும். அதற்கான காரணம் என்ன, அதுக்கு முன்னாடி வரலாறு என்ன அப்படிங்கிறது இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்ல போறேன். அடுத்த முக்கியமான விஷயம், நான் உங்கள்கிட்ட கேட்ட கேள்வி, வணக்கம் சென்னையில் வழக்கமாக கேட்குற கேள்வி, இன்றைக்கி கேட்டுற கேள்வி என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த காற்று மாசுபாடு அப்படின்னு வரும்பொழுது அதை வந்து PM2.5 அப்படிங்கிற ஒரு அலகை வச்சு குறிப்பிடுறோம். அதுக்கு என்ன அர்த்தம், அதனுடைய விரிவாக்கம் என்ன அப்படிங்கிறதான் இன்றைய கேள்வியாக இருக்குது. இந்த கேள்விக்கு உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சதுன்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஃபேஸ்புக்கில் நான் போட்டிருக்க போஸ்ட்டு கீழே ஒரு கமெண்ட்டை மட்டும் தட்டி விடுங்க. சம்ப ஜாலியாக நம்ம வந்து அதை பார்த்துட்டு அப்படியே உங்களுக்கு வந்து பாட்டெல்லாம் ப்ளே பண்ணுவோம். ஸோ அடுத்த பாடல் உங்களுக்காக என்ன பாட்டு அப்படின்னா, பையா படத்திலிருந்து ஒரு பாட்டு, துளி துளி அப்படிங்கிற பாட்டு. ஹரிச்சரன் தனி பாடியிருக்காங்க. நான் முத்துக்குமாருடைய வரிகளில் யுவன் சங்கர் ராஜ் மியூசிக்கில் வந்துகிட்டு இருக்கேன். இந்த படத்தோட கதையை கார்த்திக்கிட்ட சொல்லும்பொழுது லிங்குசாமி சார் எப்படி சொல்லியிருப்பார் அப்படின்னு யோசிச்சு பார்த்தேன். சார், படத்தில் நீங்கள் வந்து சென்னையிலேருந்து கிளம்பி பெங்களூர் போகிறீங்க சார், காரில் போகிறீங்க சார், கூடவே தமன்னாவை கூட்டு போகிறீங்க, ஐ நல்லா இருக்கே அப்படின்னு கார்த்தி ஃபீல் பண்ணும்போது, அப்புறம் என்ன சார், நெக்ஸ்ட்டு நீங்கள் பெங்களூர் போயிடுறீங்க சார், நெக்ஸ்ட்டு சார் பெங்களூர் போயிட்டு திரும்பி வர்றீங்க சார் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போகிறா அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன் காலைல. ஓகே, அந்த படத்தை தான் இப்போ உங்களுக்காக பாட்டு வந்துகிட்டு இருக்கு. ஸ்டேடியம் ரெயின்போ எஃப்எம் 101.4, இங்கே எல்லாமே சமத்துள்ள

0: அந்த ஸ்வர்க்கமே.
1: ஹே வாவ், உன் சுடிதார் ரொம்ப அழகா இருக்கு. அதுவும் இந்த துப்பட்டா கான்ட்ராஸ்டா சூப்பரா இருக்கு.
2: தேங்க் யூ சோ மச். சரி வா, டைம் ஆச்சு, நம்ம கிளம்பலாம். அப்பவே
1: துப்பட்டாவை கட்டணும் சொன்னல பாரு, இப்பவும் எல்லாரோட கண்ணும் நம்ம மேலதான் இருக்கு. அம்மா,
3: she is a fantasy, shinarana, oh oh.
1: துப்பட்டாவை தோளுக்கு போடணும், வீலுக்கு போட கூடாது. வண்டி ஓட்டும் போது துப்பட்டாவை ப்ராப்பரா நாட் பண்ணுங்க. சாலை பாதுகாப்பு விதிகளை கடைபிடிங்க.
4: அக்கறையோட சொல்றது உங்க ரெயின்போ FM 101.4.

மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.

அப்படின்ற மாதிரி 7 மணி 20 நிமிஷம் தாண்டி ஓடிட்டு இருக்கும்போது இந்த நேரத்தில் நாம கேட்டு இருக்கோம் இந்த நிகழ்ச்சி. வணக்கம் சென்னை, வணக்கம் சென்னையில் பேசிட்டு இருக்க விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு த லெஜெண்டரி மேன், கிரேட் மேன், ஃபாதர் ஆஃப் இந்தியன் கிரீன் ரெவல்யூஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய எம் எஸ் சுவாமிநாதன் அவர்களுடைய பிறந்த நாள், 101வது பிறந்த நாள், ஆகஸ்ட் 7 1925 கும்பகோணத்தில் பிறந்தவர் தான் இவர். இவருடைய வரலாறு என்ன, இவர் என்ன பண்ணார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கும்பகோணத்தில் 1925 பிறந்தவர். ஸ்கூல் படிப்பை முடித்த பிறகு திருவனந்தபுரம் மகாராஜா காலேஜில் விலங்கியல் இளங்கலை பட்டம் பெறாரு. அதுக்கப்புறம் இவருடைய தந்தை மருத்துவர் அப்படிங்கிறதுனால இவரும் ஒரு டாக்டர் ஆகணும் அப்படிங்கிற ஆசை பெற்றோருக்கு இருந்துச்சு. அதனால இவரையும் வந்து மருத்துவத்துறையில் கவனம் செலுத்தணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இவருக்கு வந்து 1942 மேற்கு வங்கத்தில் ஏற்பட்ட மிகப்பெரிய ஒரு பஞ்சம் வந்து கடுமையாக இவரை பாதிக்குது. அது பாதித்ததுக்கப்புறம் வேளாண் துறையில் ஒரு மிகப்பெரிய புரட்சியை நம்ம கொண்டு வரணும், யாருமே வந்து இனிமேல் பட்டினி அலசு ஆகக்கூடாது, நாட்டில் பஞ்சமே இருக்கக்கூடாது அப்படின்னு முடிவு பண்ணுறாரு. எப்பயுமே வந்து நமக்கு ஒரு ஒரு பர்சனலான ஒரு விஷயம், ஏதாவது ஒரு வலி ஏற்படும் பொழுதோ, இல்லை நம்மளை சுற்றி இருக்கவங்க பெரிய அளவில் பாதிக்கப்படும் பொழுது அதுக்கு ஏதாவது ஒரு சொல்யூஷன் கொடுக்கணும் அப்படின்னு மருந்துகள்லாம் கண்டுபிடிப்பாங்களே. நிறைய வரலாறுல நீங்கள் வந்து திரும்பி பார்த்தீங்க அப்படின்னா, நிறைய ஆராய்ச்சிகள், நிறைய மருந்துகள் வந்து, அதாவது இப்போ பென்சிலியமாக இருக்கட்டும், அந்த மாதிரியான நிறைய மருந்துகள், ஏன் இன்னைக்கு வந்திருக்க கொரோனா மருந்து கூட சரி, எல்லாமே வந்து அந்த மாதிரி தான் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு வந்து பெரிய ரீசன்ஸ் இருக்கும், போலியோவாக இருக்கட்டும், எல்லாமே. ஸோ அந்த அடிப்படையில் வந்து பஞ்சத்தால இத்தனை பேர் இறந்து போறாங்களே அப்படிங்கிறது வந்து மிகப்பெரிய ஒரு வழியை ஏற்படுத்திருக்கு. அதனால இதுல ஆராய்ச்சி பண்ணணும் அப்படின்னு கோவை வேளாண் கல்லூரியில இளநிலை பட்டம் பெறாரு. அதுக்கப்புறம் டெல்லி மரபணு பயிர்கள் குறித்த முதுநிலை பட்டமும் பெறாரு டெல்லியில. அதுக்கப்புறம் ஐபிஎஸ் அதிகாரியா 1948 தேர்வாகிறாரு. ஆனா ஆஃபீஸுக்கு போகலை, பணியில் சேரலை. பல ஆய்வு நிறுவனங்களில் இவர் வந்து பணியாற்றுறாரு. கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தில் முனைவர் பட்டம் பெறாரு. சிறந்த ஆராய்ச்சியாளராக இவர் வந்து விளங்குறாரு. நூற்றுக்கணக்கான ஆராய்ச்சி கட்டுரைகளை எழுதுறாரு, புத்தகங்களை எழுதுறாரு. அதுக்கப்புறம் அமெரிக்காவுடைய விஸ்கான்சன் பல்கலைக்கழகத்தில் வேலை கிடைக்குது. 1954 அங்கே கொஞ்ச நாள் ஒர்க் பண்ணிவிட்டு 1954 திரும்பி இந்தியாவுக்கு வர்றாரு. அதுக்கப்புறம் ஒடிஷாவில் வந்து கட்டக்கில் வேளாண் துறையில் அரசு பணி கிடைக்குது, அங்கே ஒர்க் பண்ணுறாரு. அப்புறம் 1960 பார்த்தீங்கன்னா உணவு பஞ்சம் மறுபடி ஏற்படும் பொழுது அமெரிக்காவில் இருந்து கோதுமை, அதாவது மெக்சிகோ வகை கோதுமையை இறக்குமதி, அமெரிக்காவிலேருந்து கோதுமை இறக்குமதி பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் மெக்சிகோ வகை கோதுமையை இந்தியாவில் பயிர் பண்ணலாம் அப்படின்னு அது சம்மந்தமான ஆராய்ச்சிகளை அங்கே போயிட்டு பண்ணி அதை இங்கே கொண்டு வர்றாரு. அதுக்கப்புறம் ஜப்பானில் கண்டுபிடிக்கப்பட்ட புதிய ரக கோதுமையை இந்தியாவில் அறிமுகம் செய்கிறாரு. சீனாவில் இருந்து ரைஸை கொண்டு வந்து அந்த ரைஸ் வெரைட்டியை இந்தியாவில் பயிரிட முடியுமா அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணி அதுலேயும் அவர் வெற்றி பெறாரு. ஸோ கோதுமை புரட்சி அப்படின்னு அவருடைய அந்த கோதுமை விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து இந்திய பிரதமர் இந்திரா காந்தி, அப்போதைய இந்திய பிரதமர் இந்திரா காந்தி பாராட்டினாங்க. மிகப்பெரிய அளவில் பல வெற்றிகளை குவித்த ஒரு மனிதர், நாட்டின் முதுகெலும்பான வேளாண் துறையில் அபரிமித வளர்ச்சியை ஏற்படுத்தி உலக அரங்கில் இந்தியாவை தலை நிமிரச் செய்த ஒரு மனிதர் தான் எம் எஸ் சுவாமிநாதன் அவர்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, உணவுப் பொருட்களை இறக்குமதி செஞ்ச நிலை மாறி இன்னைக்கு நாம் சர்ப்ளஸாக இருக்கிறோம். அதாவது இந்தியாவிலேருந்து வெளிநாடுகளுக்கு உணவுப் பொருட்களை ஏற்றுமதி பண்ணுற அளவுக்கு இந்தியா வளர்ந்துருக்கு அப்படின்னா அதுக்கு சுவாமிநாதன் அவர்கள் மிக மிக மிக முக்கியமான ஒரு காரணம். பட்டினி இல்லாத இந்தியா தான் என்னுடைய கனவு அப்படின்னு எப்போதுமே சொல்லிக்கிட்டு இருந்த எம் எஸ் சுவாமிநாதன் அவருடைய ஆராய்ச்சி அறக்கட்டளையை 1988 நிறுவினார். ஸோ வேளாண்மை துறை செயலாளர், அதுக்கப்புறம் வந்து ஆராய்ச்சி நிர்வாகி, ஆய்வு நிலையங்களில் புகழ்பெற்ற பேராசிரியர் அப்படின்னு பல பதவிகளை இவர் வகித்தவர். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, கிராமப்புற மக்களுடைய மேம்பாடு, வேளாண் ஆராய்ச்சிகளுக்காக கொலம்பியா பல்கலைக்கழகத்துடைய வால்வோ விருது அவர் வாங்கியிருக்காரு. ராமன் மகசேசே விருது அப்படின்னு

நிறைய விருதுகளை வாங்கியிருக்காரு. மொத்தமாக சொன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 40க்கும் மேற்பட்ட விருதுகளை வாங்கின ஒரு மனிதர். 38 பல்கலைக்கழகங்கள் இவருக்கு கௌரவ டாக்டர் பட்டம் கொடுத்துருக்காங்க. ஸோ யோசிச்சு பாருங்கள், இவர் வந்து நம்ம ஊரில் தமிழ்நாட்டில் டெல்டா மாவட்டத்தில் கும்பகோணத்தில் பிறந்த ஒருத்தர். கும்பகோணத்தில் பிறந்த ஒருத்தர் வந்து இந்த அளவுக்கு உலக புகழ் பெற்ற ஒரு மனிதராக, இந்தியாவினுடைய பசுமை புரட்சியின் நாயகனாக வர்றதுக்கு எது காரணமாக இருந்திருக்கு அப்படின்னா, அவரை பாதித்த அந்த வங்கத்தில் ஏற்பட்ட பஞ்சம் காரணமாக இருந்திருக்கு. ஒரு சின்ன பிரச்சனை, ஒரு பெரிய பிரச்சனை வரும்பொழுது, அதில் பாதிப்படையும் பொழுது, அது ஒரு மனிதனை எந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஆராய்ச்சியை கொண்டு வந்து இந்தியாவையே கம்ப்ளீட்டாக சேஞ்ச் பண்ணுற அளவுக்கு, யாருமே பட்டினி இருக்கக்கூடாது அப்படின்னு சேஞ்ச் பண்ணுற அளவுக்கு மாற்றுது அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. அவருடைய ஜேர்னியை பார்க்கும்பொழுது நிச்சயமாக அவர் வந்து ஒரு மிகப்பெரிய இன்ஸ்பிரேஷன். அவர் சம்மந்தப்பட்ட புத்தகங்கள் நிறைய இருக்குது, அதை வரலாறுலாம் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா, நாம் வந்து காலையில் எழுந்திருக்கிறோம், நைட்டு வந்து தூங்குறோம், என்னடா இன்றைக்கி பண்ணிட்டோம் அப்படின்ற மாதிரி இருக்கும்ல, அந்த மாதிரிலாம் உங்களுக்கு தோணவே தோணாது. ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு முயற்சியை எடுக்கிறதுக்கான ரூட்டை அது காமிக்கும். இந்த மாதிரியான ஆட்கள் தான் நமக்கு வந்து இன்ஸ்பிரேஷன். ஸோ அப்படிப்பட்ட ஒரு இன்ஸ்பிரேஷனல் பர்சனாலிட்டியாக இருக்கக்கூடிய இருந்த சுவாமிநாதன் அவர்களுடைய பர்த்டேல இன்னைக்கு அவரை பற்றி பேசுறது எனக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சிருக்கு அப்படின்னு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. ஸோ நிகழ்ச்சியில் அடுத்ததாக வந்து எங்கே இங்கே போதும் படத்துலேருந்து நம்ம வந்து பாட்டு கேட்க போகிறோம். விஜய் பிரகாஷ் அண்ட் ரெய்னா போனி மூணு பேரும் சேர்ந்து பாடுறாங்க நாமுத்துக்குமார் வரிகளில். சத்யாவுடைய மியூசிக்கில் பாடல் வந்துகிட்டு இருக்கு. ஸ்டேட் யூனிட் ரெயின்போ FM 101.4, இங்கெல்லாமே சமரம்.

0: நேரம் 7:30. சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால்.
1: முகத்தில் பருவா சைபால், சொரியா சிறங்கா சைபால், இடையில் அடையா சைபால், சேர்த்து புண்ண சைபால்.
2: சைபால்
3: இமயமலை அடிவாரத்தில் ஒரு மடம். அங்கே ஒரு சன்னியாசி இருந்தார். அவர்கிட்ட ஒருத்தர் வந்தார். சுவாமி, ஆசையை உதற நினைக்கிறேன், முடியல, ஒட்டிக்கிட்டே வருது அப்படின்னாராம். இப்படி உட்கார ஒரு கதை சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்ல ஆரம்பித்தாராம். அவர் சொன்ன கதை என்னென்னா, ஒரு ஊரில் ஒரு ஆள் இருந்தான். அவன் பேர் குப்புசாமி. அவங்கிட்ட எப்பவும் ஒரு பழைய தொப்பி இருக்கும், விடவே மாட்டான். அதனால் அவனை எல்லோரும் தொப்பி சாமி அப்படின்னு தான் கூப்பிடுறது வழக்கம். ஒரு புது தொப்பி வாங்கிக்கப்படாதாப்பா அப்படின்னு நண்பர்கள்லாம் சொல்லி பார்த்தாங்க. பணத்துக்கு எங்கே போவேன் அப்படின்னு விட்டானான். பணம் வச்சிருக்கான், செலவு பண்ண மனசு வரல, மகா கஞ்சன். பழைய பாட்டில்கள்லாம் வாங்கி விற்றுக்கிட்டு இருந்தான். அப்படி ஒரு தடவை பழைய கண்ணாடி சாமான்களை ஏலத்தில் எடுத்தப்போ அதில் ஒரு அருமையான சென்ட்டு பாட்டில் கிடச்சிது. உடனே ஒரு ஐடியா பண்ணான். அந்த சென்ட்டை வந்து சின்ன சின்ன பாட்டில்களில் அடைச்சி ஜன்னல் ஓரமாக அடுக்கி வச்சுட்டான். அதை விற்றா நிறைய பணம் கிடைக்குமே. அதனால் இதுக்கு இடையில் ஒரு நாள் அவன் வந்து அப்படியே உட்காந்துருந்தான். அந்த நேரம் நண்பன் வந்தான். ஏண்டா, உன் பழைய தொப்பியை மாற்றப்படாதா, ஊரில் எல்லோரும் கேலி பேசுகிறாங்களே உன்னை தொப்பி சாமின்னு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கான். இந்த சென்ட்டு பாட்டில் விற்றதும் பணம் வரும், அதுக்கப்புறம் பார்க்கலாம் அப்படின்னு நானா இவன். சரி வா, நீச்சல் குளத்துக்கு போயிட்டு வருவோம் அப்படின்னு கூப்பிட்ருக்கான் நண்பன். ரெண்டு பேரும் போனாங்க. அதே நேரம் அந்த ஊர் நீதிபதியும் அங்கே குளிக்க வந்தாராம். அவர்கிட்ட இருந்தது விலை உசந்த ஒரு புது தொப்பி. அதை அங்கே இருந்த ஸ்டாண்டில் மாட்டிவிட்டு குளிக்க போனார். இதுக்கிடையில் குப்புசாமி குளிச்சுட்டு வந்தான். அவனுடைய பழைய தொப்பியை காணலை. அந்த புது தொப்பியை பார்த்தான், இது நண்பனுடைய வேலை தான் அப்படிங்கிறதாக புரிஞ்சுக்கிட்டு அதை எடுத்து மாட்டிகிட்டு வந்துட்டான். நீதிபதி குளிச்சுட்டு வந்து பார்க்குறாரு, தொப்பியை காணும். போலீஸில் புகார் கொடுத்தார். அவங்க வந்து தேடினாங்க. ஒரு மூலையில் பழைய தொப்பி கிடச்சிது. அடடா, இது நம்ம குப்புசாமியோட தொப்பி இல்லையா அப்படின்னு நானும் ஒருத்தன். உடனே அவன் வீட்டுக்கு தேடிட்டு போயிருக்காங்க. அங்கே போய் பார்த்தா புது தொப்பி அங்கே இருக்குது. உடனே அவனுக்கு 1000 ரூபா அபராதம் போட்டாங்களாம். அவன் பணத்தை கட்டிவிட்டு ரொம்ப எரிச்சலோடு வீட்டுக்கு வந்தான். பழைய தொப்பி கண்ணில் பட்டது மறுபடியும். உன்னால் தானே எனக்கு 1000 ரூபா நஷ்டம் அப்படின்னு சொல்லி அதை எடுத்துக்கிட்டு அப்படி போயிருக்கான். அந்த ஊர் குளத்தில் வீசி எரிஞ்சிட்டு வந்துட்டான். அது மீன் பிடிக்கிற ஒருத்தன் கையில் சிக்கிச்சு. அவன் வர்ற வழியில் அதை எடுத்து வேகமாக வீசி எறிஞ்சான். அது நேராக குப்புசாமி வீட்டு ஜன்னல் வழியாக உள்ளே வந்து இந்த சென்ட்டு பாட்டில்கள் மேலே உழுந்து எல்லாம் உடஞ்சி நொறுங்கி போச்சு. குப்புசாமி பார்த்தான். தோட்டத்தில் ஆழமாக ஒரு குழியை வெட்டினான். அந்த தொப்பியை போட்டான், மூடிவிட்டான். இதை அடுத்த வீட்டுக்காரன் பார்த்தான். ஏதோ புதையல் தான் வச்சுருக்கான் போல இருக்குன்னு நினச்சான். போலீஸில் போய் புகார் கொடுத்துட்டான். மறுபடியும் போலீஸ் குழியை தோண்டினாங்க. பழைய தொப்பி மறுபடியும் வெளியில் வந்தது. எல்லோரும் சிரிக்கிறாங்க. அன்னைக்கு ராத்திரியே அந்த தொப்பியை எடுத்துக்கிட்டு நேராக புறப்பட்டான். ஒரு கல்லில் அதை சேர்த்து கட்டி குடிநீர் தொட்டி இருக்கும்ல அதில் போட்டுட்டு வந்துட்டான். இனிமேல் என்ன பண்ணும் பார்ப்போம்னு. ஒரு நாள் திடீர்னு குழாயெல்லாம் அடப்பட்டு போச்சு. மாநகராட்சி அலுவலர்கள் வந்து என்னன்னு பார்த்தா அந்த பழைய தொப்பி குழாயை அடைச்சிக்கிட்டு இருக்குது. இது குப்புசாமியோட தொப்பிங்கிறது தான் எல்லாருக்கும் தெரியுமே. உடனே குடிநீரை வந்து பாழாக்கணத்துக்காக குப்புசாமிக்கு கோர்ட்டு 2500 ரூபா அபராதம் போட்டுவிட்டது. அதையும் கட்டிவிட்டு வெளில வந்தான். கடைசியாக முடிவு பண்ணான். ஒரு நெருப்பு குச்சியை கிழிச்சான், தொப்பியை கொளுத்தினான். எரிஞ்சுது, எடுத்து வெளில எரிஞ்சான். கொஞ்ச நேரத்தில் தீ அணைப்பு பட வந்துட்டுது. ஆமாம், இவன் எடுத்து எரிஞ்சது வெளியில் விழுந்து வீட்டுக்கூரையே பற்றிக்கிட்டு எரிய ஆரம்பிச்சுட்டுது. அவனோட பணத்தாசையும் அதோடு சேர்ந்து எரிஞ்சு போச்சான். இப்படி ஒரு கதை. இந்த கதையை சொல்லி முடித்தார் அந்த இமயமலை அடிவாரத்தில் இருந்த சன்னியாசி. இப்போ அந்த குப்புசாமி எங்கே இருக்கிறான்னு கேட்டார் எதிரில் இருந்தவர். இதோ உன் எதிரிலே இருக்கிறான், நான் தான் அந்த குப்புசாமி அப்படின்னாராம் அந்த சன்னியாசி. அந்த குப்புசாமிகிட்ட இருந்தது மாதிரி ஒரு பழைய தொப்பி நம்ம ஒவ்வொருத்தர்கிட்டையும் உண்டு. அதை எப்படி தொலைக்கிறதுன்னு தெரியாமல் தடுமாறிக்கிட்டு இருக்கிறோம். அது என்ன தொப்பிங்கிறீங்களா, அதுதான் நம்மை சூழ்ந்திருக்கிற மாயை அப்படிங்கிறார் சுவாமி சின்மயானந்தர். மெய்ஞானம் கிடைக்கிறப்போ மாயை வந்து எரிஞ்சு போகும் அப்படிங்கிறது அவருடைய கருத்து. நம்மால் ஒருத்தர் வேகமாக ஓடி வந்தார். காலில் மாட்டியிருந்த பழைய செருப்பு ரெண்டையும் ஆவேசமாக தூக்கி ஒரு கிணத்துல போட்டுட்டு வெறுங்காலோடு நடந்து வந்துகிட்டு இருக்கிறார். ஏன் அப்படி பண்ணீங்க அப்படின்னு கேட்டோம்.

0: அந்த செருப்புக்கு சொந்தக்காரன் வந்து பின்னாடி வந்துட்டு இருக்கிறான், அதனால் அப்படி பண்ணேன் அப்படிங்கிறார் இவர்.
1: சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் சைபால்.
2: முகத்தில்
3: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
4: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
5: மச்சி, யார் ஹீரோயின்?
6: ஹீரோயினா? ஹீரோயின்லாம் வேணாம் மச்சி, ஹீரோயின்னாலே பிரச்சனை. ஹீரோயின்லாம் வேணாம்.

2 days leave. போற முடியல.

0: 1.4 இனி எல்லாமே தூளு.
1: சூட்டுக்குருவி அப்படிங்கிற பாட்டு நம்ம வந்து ஜில் ஜங் ஜக் படத்திலேருந்து கேட்டு முடித்தோம். கேட்டு முடிக்கும் பொழுது 7:40 ஆகிட்டு இருக்கு. இந்த பாட்டை எழுந்தது விவேக் அவர்கள், அதுக்கப்புறம் அனிருத் பாண்டியன் ராதா ரவி லைட்டாக வாய்ஸ் கொடுத்துருப்பாரு. நேயர்களே, இன்று பிற்பகல் 2:30 NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி கேட்கலாம். வணக்கம். சென்னையில் என்னப்பா நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்கச்சக்கமான விஷயங்கள் இருக்குது. எல்லாத்தையும் ஒன்றுன்னா சொல்கிறதுக்கு வணக்கம் சென்னையை சாயந்தரம் 5 மணி வரைக்கும் நடத்தணும்னு நினைக்கிறேன். அந்தளவுக்கு வந்து நம்ம நிறைய விஷயங்கள் எடுத்து வச்சுருக்கோம். ஸோ அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து தேசிய கைத்தறி தினம். இந்த கைத்தறி தினம் எதற்காக அனுசரிக்கப்படுது அப்படின்னு பார்த்தா, August 7th ஒவ்வொரு வருடமும் கைத்தறி தினமாக அனுசரிக்கப்படுகிறது. அதாவது இதை எத்தனைக்கு ஆரம்பிச்சிருக்காங்கன்னா, 2015 இந்திய ஜவுளி அமைச்சகத்தால் இது அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கு. பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தான் இதை சென்னையில் துவங்கி வச்சிருக்காரு 2015. ஆனால் இதனுடைய வரலாறு என்ன அப்படின்னு நீங்கள் திரும்பி பார்த்தீங்கன்னா, அதுக்கு நம்ம 1905 வரைக்கும் போகணும். 1905 சுதேசி இயக்கத்தினுடைய நினைவாக தான் இந்த நாள் தேர்ந்தெடுக்கப்பட்டது. அதாவது அந்த காலகட்டத்தில் வந்து ஆங்கிலேயர்கள் நிறைய பொருட்களை இந்தியாவில் வந்து கொண்டு விற்பனை செய்கிறது, திணிக்கிறது, அந்த மாதிரி விஷயங்களை பண்ணிட்டு இருந்தாங்க இல்லையா. ஸோ அப்போ இந்த சுதந்திர மூமெண்ட்லாம் இருந்த டைமில் வந்து நாம் முதல்ல அவங்களுடைய பொருட்களை தவிர்க்கணும், நம்ம நாட்டில் உற்பத்தி பண்ணக்கூடிய பொருட்களை மட்டும்தான் நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னு நிறைய இயக்கங்கள் வந்து அதில் வந்து ஸ்டார்ட் ஆச்சு. அதுதான் சுதேசியம்னு சொல்லுவாங்க. ஸோ அதில் முக்கியமான ஒரு விஷயமா சொன்னது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நெசவாளர்களுடைய வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துகிற மாதிரி நம்ம இந்தியாவில் நம்ம நாட்டில் நெசவு செய்யக்கூடிய துணிகளை மட்டுமே நாம் வாங்கி பயன்படுத்தணும், அப்போ தான் வந்து அது ஒரு போராட்டமாக இருக்கும். அதனால் வந்து நம்மளுடைய பொருட்களை இங்கே விற்க முடியலையே அப்படின்னு அவங்க கொஞ்சம் அதை வந்து யோசிச்சு பார்ப்பாங்க. இந்தியாவுக்கு சுதந்திரம் எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறத இந்த மாதிரியான வழிகளில் வந்து நம்ம சொல்ல முடியும் அப்படின்ற மாதிரியெல்லாம் முயற்சி எடுத்தாங்க. ஸோ இதை வந்து நினைவூட்டுற விஷயமாக தான், நினைவூட்டுற வகையில் தான் 2015 இருந்து ஜவுளி அமைச்சகத்தின் மூலமாக இந்த ஹேண்ட்லூம் டே அப்படிங்கிறது வந்து அனுசரிக்கப்படுது ஒவ்வொரு வருடமும் 7th. இது மட்டும் கிடையாது, இந்த ஹேண்ட்லூம் டே அப்படிங்கிறத தாண்டி இதில் இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. நாம் எந்த அளவுக்கு வந்து உற்பத்தி பண்ணுறோம், எந்த அளவுக்கு ஏற்றுமதி பண்ணுறோம் அப்படின்னு பல விஷயங்கள் இருக்குது. இதில் யார் அதிகமாக ஈடுபடுறாங்க, எந்த மாநிலத்தில் அதிகமான ப்ரொடக்ஷன் இருக்குது, எந்த நம்ம ஊரில் தமிழ்நாட்டில் வந்து எங்கெல்லாம் ப்ரொடக்ஷன் இருக்குது அப்படின்னு நிறைய விஷயங்கள் இருக்குது. எல்லாத்தையும் ஒன்றுனா அடுத்து நான் வந்து சொல்கிறேன். அடுத்தது என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்காக வந்து காக்க காக்க படத்திலேருந்து ஒரு பாட்டு வந்துகிட்டு இருக்கு. இந்த பாட்டை கேட்கும் பொழுது ஆஹா என்ன ஒரு பாட்டு அப்படின்ற மாதிரி செமையாக ஃபீல் ஆகும். KKN சித்ரா பாடின பாட்டு தாமரை வரிகளை ஹாரி ஜெயராஜ் மியூசிக்கில் வந்துகிட்டு இருக்கு. ஸ்டேட் ரெயின்போ FM 101.4 எல்லாமே.

உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா, நீங்கள் வந்து பட்டர் நாள்லாம் சாப்பிட்டீங்கன்னு வச்சிங்களேன், நிறைய சாப்பிடும்பொழுது பயங்கரமாக வாயெல்லாம் வலிக்க ஆரம்பிச்சிடும். அந்த வலிக்கிற டைமில் வலியை போக்குறதுக்கு இந்த பாட்டுடைய ஓப்பனிங் லைன் மட்டும் ரெண்டு மூணு வாட்டி அப்படியே ரிப்பீட் மோடில் கேட்டு பாருங்களேன். ரிப்பீட் மோடில் பாடணும் அப்படின்ட்டு பாடினீங்கன்னா அந்த வாய் வலி சரியாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. 7:48 ஆயிட்டு ரெயின்போ எஃப்எம் 101.4 வணக்கம் சென்னை தான் கேட்டுட்டு இருக்கீங்க. வணக்கம் சென்னையில் உங்க கூட உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கிறது அர்ஜே வீரா தான். என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எக்கச்சக்கமா நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கோம். ஒரு கேள்வியை கேட்கும்போது இந்த கேள்விக்கு ஒரு 7500 பேர் ஆன்சர் பண்ணிட்டு எப்போ நீ படிப்ப அப்படின்ற மாதிரி உட்காந்துட்டு இருக்காங்க. அண்ட் இன்னொரு முக்கியமான மேட்டர் இப்ப நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம்ல, அந்த கைத்தறி தினத்தை பத்தி சொல்லிட்டு இருக்கும்போது, கைத்தறி தினம் எங்கேருந்து வந்துச்சு அப்படின்னா 1905 வந்துச்சு. 1905 முதன் முதல்ல வந்து சுவதேசி மூமெண்ட் லான்ச் பண்ணது, அந்த சுவதேசி இயக்கம் அப்படிங்கிறது எப்போ ஆரம்பிச்சாங்கன்னா 7 ஆகஸ்ட் ஆரம்பிச்சாங்க. ஸோ அதை வந்து நம்ம ஞாபகப்படுத்தணும் அப்படிங்கிற விதமாக தான் இந்த கைத்தறி தொழிலாளர்களுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்தணும், அவர்களுடைய கான்ட்ரிபியூஷன் டு த கண்ட்ரி என்ன அப்படிங்கிறத மக்களுக்கு தெரிவிக்கணும் அப்படின்னு பல விஷயங்களை சொல்லணுங்கிறதுக்காக தான் இது வந்து ஒவ்வொரு வருஷமும் நாம் வந்து கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். ஸோ இன்னைக்கு நிலைமைக்கு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 88% இந்த ஹேண்ட்லூமில் ரூரல் ஏரியாவிலேருந்து தான் ப்ரொடியூஸ் ஆகுது அப்படிங்கிறது ஒன்று. நிறைய கிராமப்புறங்களில் தான் இந்த வேலையை நிறைய பேர் செய்கிறாங்க. முக்கியமாக இதில் அதிகமான பெண்கள் ஈடுபட்டிருக்காங்க அப்படிங்கிறது அடுத்தது நோட்டட் பாயிண்ட் சொல்லலாம். கிட்டத்தட்ட 72% பெண்கள் தான் இந்த வேலையில் ஈடுபட்டிருக்காங்க. மொத்தமாக 35.2 லட்சம் மக்கள் கைத்தறி நெசவில் இந்தியா முழுக்க ஈடுபட்டிருக்காங்க. எந்தெந்த மாநிலங்கள் டாப்பில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அசாம் இருக்குது, வெஸ்ட் பெங்கால் இருக்குது, மணிப்பூர் இருக்குது, அதுக்கப்புறம் தமிழ்நாடு இருக்குது. அண்ட் தமிழ்நாடு அப்படின்னு உள்ள வரும்பொழுது ஈரோடு இருக்குது, சேலம் இருக்குது, காஞ்சிபுரம் இருக்குது, மதுரை இருக்குது. காஞ்சிபுரம் பட்டு அப்படிலாம் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து இதுக்குள்ளே வர்றது தான். ஓகேவா? அண்ட் அதுக்கு அடுத்தபடியாக என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, 2025 நாம 1.6 பில்லியன் டாலருக்கு ஏற்றுமதி பண்ணிருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 15

5000 கோடி ரூபாய்க்கு ஏற்றுமதி பண்ணியிருக்கோம். ஆனால் கடந்த காலங்களில் பார்க்கும்பொழுது ஏற்றுமதி கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. இதுக்கு முன்னாடி கொஞ்சம் அதிகமாக இருந்து இப்போ கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. இருந்தாலும் நல்ல ஒரு நிலைமையில் தான் இது இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஓவராலாக நம்ம வந்து கிட்டத்தட்ட ஒரு 49,000 கோடி ரூபாய்க்கு இந்த ஒவ்வொரு வருஷமும் வந்து இந்த ஹேண்ட்லூமுடைய ப்ரொடக்ஷன் இருக்குது அப்படிங்கிறது பெருமைப்படக்கூடிய விஷயமாக இருக்குது. ஸோ இந்த நாளில் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இல்லை நான் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாம் முடிஞ்ச அளவுக்கு இந்த கைத்தறி ஆடைகளை அணிகிறதுக்கு ஆரம்பிக்கலாம். இது வரைக்கும் நீங்கள் பண்ணலாம் அப்படின்னா அதை வந்து கண்டினியூ பண்ணலாம். ஏற்கனவே நீங்கள் அணிஞ்சிக்கிட்டு இருக்கீங்கன்னா சூப்பர், இதே மாதிரி 4 பேருக்கு எடுத்து சொல்லுங்கள். அப்படிலாம் நம்ம சொல்லும்பொழுது நிறைய பேருக்கு ஸ்ப்ரெட் ஆகும். அப்படி ஸ்ப்ரெட் ஆகிறதுனால இந்த கைத்தறி நெசவு தொழிலில் ஈடுபட்டிருக்கக்கூடிய நம்மளுடைய தொழிலாளர்கள், நம்மளுடைய நண்பர்கள், உறவினர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அவங்களுடைய வாழ்வாதாரம் அடுத்த கட்டத்துக்கு போகும், மேம்படும் அப்படிங்கிறதான் இந்த நேரத்தில் நான் சொல்லிக்கிற விஷயம். ஸோ 7:50 அடுத்ததான் நம்ம அந்த கேள்வியை ஞாபகப்படுத்த வேண்டிய விஷயம் வந்துருச்சு அப்படின்னு நினைக்கிறேன். அதாவது இந்த காற்று மாசுபாடு அப்படின்னு வரும்பொழுது அதை PM 2.5 அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த PM 2.5 அப்படின்னா என்ன, அதுதான் என்னுடைய கேள்வி. அந்த கேள்விக்கு கிட்டத்தட்ட ஒரு 7000 பேர்கிட்ட ஆன்சர் பண்ணியிருக்காங்க. அது எல்லாத்தையும் நான் வந்து கொஞ்சம் நேரத்தில் உங்களுக்காக படிக்கிறேன். ஸோ இப்போ காக்க காக்க படத்தில் நம்ம பாட்டு கேட்டோம் இல்லையா, அந்த பாட்டு வந்து ஒரிஜினல் பாட்டு. ஆனால் அதே மாதிரியான இன்னொரு பாட்டு இருக்குது, வேற ஒரு வெர்ஷனில் ஒரு பாட்டு இருக்குது, ஹரிஹரன் ஸ்வேதா மோகன் பாடினது. பட் ஒரிஜினலோட இது ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு இதை கேட்கும்பொழுது ஃபீல் ஆகும். கண்ணன் கம்போஸ் பண்ண பாட்டு, சிஎஸ் அமுதன் எழுதின பாட்டு. என்ன படம் அப்படிங்கிறத நான் சொல்ல மாட்டேன், நீங்களே கண்டுபிடிச்சிருங்க. ஓகே, கேட்டு பாருங்க, உங்களுக்கு புரியும். ஸ்டேடியம் ரெயின்போ FM 101.4 எல்லாமே சமந்தோடு.

இந்த அளவுக்கு ஹரிகரன் ஃபீல் பண்ணி எந்த பாட்டை பாடினாருன்னு தெரியல, ஆனா இந்த பாட்டை என்னமா பாடியிருக்காருன்ற மாதிரி ஒரு ஃபீல் பண்ண பாட்டு. அடுத்ததான் நம்ம கேட்க போற பாட்டு மயக்கம் என்ற படத்துலயும் வந்துகிட்டு இருக்கு. இந்த பாட்டை கேட்கும்பொழுது ஐயா அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகும், ஆனா கவலையப்படாதீங்க, இந்த மாதிரி இருந்தீங்கன்னா உங்களுக்கு லைஃப்ல வேற மாதிரி நடக்க போகுதுங்க அப்படின்ற அளவுக்கு நீங்க வந்து உற்சாகமா இருக்கணுங்கிறதாக இந்த பாட்டை போடுறேன். அதாவது இந்த பாட்டை கேட்டுட்டு இப்படி இருக்கக்கூடாதுங்கிறதாக இந்த பாட்டை போடுறேன். ஓகேவா? ஸ்டே ட்யூன்ட். 101.4 இதுதான் வணக்கம் சென்னை நிறைவு பாடல். அடுத்த 8 மணிக்கு மீட் பண்ணுவோம். We'll be right back.

கைத்தறி தினத்தையொட்டி கைத்தறி விருதுகளை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று வழங்குகிறார். ஏழ்மை நிலையில் உள்ள நெசவாளர்கள் குடும்பங்களுக்கும் ஆடை வடிவமைப்பில் ஈடுபட்டுள்ள கைவினை கலைஞர்களுக்கும் மக்கள் ஆதரவளிக்க வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி கேட்டுக் கொண்டுள்ளார். கைத்தறி நெசவாளர்களின் கலைத்திறன், பாரம்பரியம் ஆகியவை நமது நாட்டின் பெருமையை பிரதிபலிப்பதாக உள்ளது என்று தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். கைத்தறி நெசவாளர்கள் நெசவு கலையை பேணி பாதுகாத்து மாநிலத்தின் வளமான பாரம்பரியத்திற்கும் பண்பாட்டிற்கும் சிறப்பு சேர்த்து வருவதாக தமிழக முதலமைச்சர் திரு விஜய் குறிப்பிட்டுள்ளார். நாகரிக பாரம்பரியத்தை அடித்தளமாக கொண்ட நவீன சமூகத்தை உருவாக்குவதே அரசின் குறிக்கோளாக உள்ளது என்று மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். இந்தியா எகிப்து இடையே பொருளாதார ஒத்துழைப்பு நடவடிக்கைகளை விரிவுபடுத்துவதற்கான வாய்ப்புகள் குறித்து அந்நாட்டு வர்த்தகத்துறை அமைச்சருடன் நடத்திய பேச்சுவார்த்தைகள் ஆக்கப்பூர்வமாக இருந்தது என்று மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். பாதுகாப்பு அச்சுறுத்தல்களை எதிர்கொள்ளும் திறன் அடிப்படையில் துறைமுகங்களின் செயல்பாடுகள் மதிப்பிடப்பட வேண்டும் என்று கப்பல் போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு சர்பானந்த சோனோவால் தெரிவித்துள்ளார். தருமபுரி மாவட்டம் தொப்பூர் அருகே அரசு பள்ளி கழிவறை கதவை திறக்கச் சென்ற மாணவர்கள் மீது மின்சாரம் தாக்கியதாக வெளியாகியுள்ள செய்திகள் கடும் அதிர்ச்சி அளிப்பதாக உள்ளது என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் கோவை, நீலகிரி, தேனி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இன்று பலத்த காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கொரியா மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தன்வி சர்மா, அஷ்மிதா சாலிஹா, ரக்ஷிதா ராம்ராஜ் ஆகியோர் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் கோவை அணி 34 ரன் வித்தியாசத்தில் சேலம் அணியை வென்றது. பெங்களூருவில் நடைபெற்ற 20 வயதிற்குட்பட்டோருக்கான ஆடவர் பயிற்சி கால்பந்து போட்டியில் இந்தியா 1-0 என்ற கோல் கணக்கில் சிங்கப்பூரை வென்றது. தேசிய ஜூனியர் ஆடவர் ஹாக்கி சாம்பியன் போட்டியில் ஒடிஷா, மத்திய பிரதேசம் அணிகள் இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளன. ஆசிய படகு சாம்பியன் போட்டி இந்தியாவில் அக்டோபர் 5 தேதி தொடங்குகிறது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நா கொஞ்சம் சீக்கிரம் நா.
2: ரஷ் ஆர் ரெயின்போ. சுறுசுறுப்பா அவசரமா விரு விருன்னு கிளம்பிட்டு இருக்கிற எல்லாருக்காகவும் தான் இந்த ஷோ ரஷ் ஆர் ரெயின்போ.

கடந்த காலம் என்பது உடைந்த பானை, எதிர்காலம் என்பது மதில்மேல் இருக்கும் பூனை, நிகழ்காலம் என்பது மட்டுமே உங்கள் கையில் இருக்கும் வீணை. அதனால நல்லபடியா அந்த வீணையை மீட்டுங்கடா தம்பிகளா அப்படின்ற மாதிரி 8 மணிக்கு இந்த தாத்தா வந்து உங்ககிட்ட பேசிட்டு இருக்காரு. 8 மணி 4 நிமிஷமாயிட்டு ரெயின்போ எஃப்எம் 101.4 ரஷ் ஹவர் ரெயின்போ தான் கேட்க ஆரம்பிச்சிருக்கீங்க. ரஷ் ஹவர் ரெயின்போல அதே விஷயம் தான், சொன்ன விஷயம் தான். அதாவது இந்த டைம் வந்து நீங்க நம்ம கரெக்டாக நம்ம யூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா ஃபியூச்சர் நல்லா இருக்கும் அப்படிங்கறத நீங்க வந்து மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஸோ டிராஃபிக் எல்லாம் இருக்கும், கொஞ்சம் அப்படி பில்டப் ஆக ஆரம்பிக்கும். அதனால பார்த்து சேஃபா வண்டி ஓட்டுங்க, ஹெல்மெட்லாம் போட்டுங்க, சீட் பெல்ட் போட்டுங்க, பில்லியன் ரைடரும் ஹெல்மெட் போட்டுங்க. அங்கங்க கார்னர்ல போலீஸ் நின்று உங்களை எல்லாரையும் கவனிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கறத நீங்க மறந்துடாதீங்க, சரியா? ஸோ ரஷ் ஹவர் ரெயின்போல ஃபர்ஸ்ட்டாக என்ன பாட்டு வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விண்ணை தாண்டி வருவாயா படத்திலிருந்து உங்களுக்காக ஓமனப்பண்ணி வந்துகிட்டு இருக்கு. உங்கள் மனசுக்குள்ளே யாராவது இருந்தால் இங்கே நினச்சிக்கிட்டு இந்த பாட்டை கேட்கலாம். பென்னி தயாளன் கல்யாணி மேனன் பாடின பாட்டு, கல்யாணியுடைய வரிகளில் ஏஆர் ரஹ்மான் மியூசிக்கில் தான் வந்துகிட்டு இருக்கு. ஸ்டே டியூன்ட் ரெயின்போ எஃப்எம் 101.4, இங்கெல்லாமே சமதோடு.

இவன் என் தம்பி, ரொம்ப குறும்புக்காரன். காலேஜ் படிக்கிறப்ப மார்க் ஷீட்ட போட்டோஷாப் பண்ணி அப்படியே காட்டுவான். நேத்து கரண்ட் பில் ஜீரோ இருந்தத பார்த்தேன். அப்போ இவன் கண்டிப்பா போட்டோஷாப் பண்ணிருப்பான்னு நினைச்சேன். இல்லனா கரண்ட் பில் எப்படி ஜீரோவா ஆகும் கேட்டா சொல்றான். அண்ணா எல்லாம் மேல இருக்கிறனோட மகிமை. சோலார் பேனல் இருக்குதுல்ல, ஓ இது நல்லா இருக்கே தம்பின்னு சொன்னேன். பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.

நீ ஓடும் பாதை என் நெஞ்சமோ, உன் சுவடுகள் வலிப்பது கொஞ்சமோ, என் விழியின் கருமணியில் தேடிப்பார் உன் காலடி தடங்களை காட்டுமே. அட்டகாசமான வரிகள் பா விஜய் எழுதினது. சர்வம் படத்துக்காக இந்த பாட்டு கேட்டு முடிச்சோம். இந்த பாட்டில் என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பயங்கரமான கிராஃபிக்ஸ் எல்லாம் பண்ணியிருப்பாங்க. அதை தியேட்டரில் பார்க்கும்பொழுது ஆரியா அப்படியே ஜாயின் சொல்கிற அப்படி கையை நீட்டு வரும், லாரி வந்து மோதி அப்படியே நொறுங்கும் அப்படின்னு சொல்லிட்டு சீட்டு மேலே ஏற உட்காந்துட்டேன் அப்படி இருந்துச்சு அந்த படத்தை பார்க்கும்பொழுது. ஸோ அப்படிப்பட்ட ஒரு திரைப்படம் சர்வம். அந்த படத்தை திடீர் நாஸ்டாலஜிக் மூமெண்ட்லாம் வந்துருச்சு. என்ன விஷயம் இன்னைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ரஷ் அவர் ரெயின்போ கேட்டிருக்கீங்க 8:16. இந்த 16 ஆகிட்டு இருக்கும்போது ரஷ் அவர் ரெயின்போல நம்ம பேசிக்கிட்டு இருக்க விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே 7 ஆரம்பிச்ச பஞ்சாயத்தே முடியலை வாஸ் அப்படிங்கிற மாதிரி போயிட்டு தான் இருக்கு. எஸ் வணக்கம் சென்னையில் நான் ஒரு கேள்வி கேட்டிருந்தேன் இல்லையா, அந்த கேள்விக்கான ஆன்சரை வந்து நிறைய பேர் கொடுத்துருந்தீங்க. நிறைய விஷயங்கள் நம்ம அதில் பேசுறதுனால அப்படியே அதை இந்த ஜங்கில் நம்ம ஜம்ப் பண்ணி இப்போ வந்து நம்ம கேட்க வேண்டிய நேரமாக இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ விஜயகுமார், அதுக்கப்புறம் புவனா ஜெயா, சும்மினி, கௌசல்யா தண்டபாணி, அதுக்கப்புறம் நரேஷ்குமார், அள்ளி நகரம், எஸ் மகாதேவன், திரு நின்றவூர், தமிழன் ஜெயராமன், ஹிந்து தமிழன் ஜெயராமன், ராமேஸ்வரம் ராகேஷ் காலை வணக்கம் சொல்லிருக்காரு, பிரமிளா தமிழ்ச்செல்வன், அதுக்கப்புறம் சபரி மனோஜ், வீரதுரை, பிரகாஷ், டிபிஎஸ், தேவனூர் ஜோதிலட்சுமி, மணலி பெரிய சேக்காடு ஜெயக்குமார், பூலுவப்பாளையம் ஆனந்த முருகன், பத்ம சவுந்தரராஜன், குணாளன் அண்ணாமலை, சோமசுந்தர பிரபு, ராமகிருஷ்ணன் கொழுமங்கொண்டாங், கிருஷ்ணசுவாமி சுப்பிரமணியன், புதுச்சேரி கோவிந்தம்பேட்டை வீரமணி பாலன், சிவன் அருண், அதுக்கப்புறம் வந்து பாபு முள்ளக்காடு, வி மோகன், அன்பு ராணி, அசோக் கோகுல், ஹிரமணி வர்மா, காஞ்சனா, பி கே பூபாலன் பாலா, திரு மூலஸ்தானம், வீரசுந்தரி, மாலினி தேவி அருணாச்சலம், மதுரை சோமசுந்தரம், அதுக்கப்புறம் நந்து ஜெயா, விஸ்வநாதன் முத்து ராமலிங்கம், தால மேரி முத்தூர் மெக்கானிக் சரவணன், புண்ணியம்பேடு வண்ணை கணேசன், சூலை ரீஜா மனோகரன், அருள் குமரன், செய்யார் சந்திரசேகர், ஓம் பிரகாஷ், தூத்துக்குடி சி பாலசுப்ரமணியன், பூபாலன், அதுக்கப்புறம் மணலி பெரிய சேக்காடு ஜெயக்குமார், சோலை ரீஜா மனோகரன் மறுபடியும் மெசேஜ் பண்ணிருக்காரு, கருப்பண்ணன் ராமசாமி ரோஜா பூ அமைச்சிருக்காரு, அதுக்கப்புறம் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரன்வீர் சிங்கை வந்து பூபாலன் அனுப்பிச்சிருக்கார். ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் வந்து நிறைய கமெண்ட்லாம் பண்ணியிருக்காங்க. அதில் முக்கியமாக நிறைய பேர் சரியான ஆன்சரை கொடுத்துருக்கீங்க. காற்றில் உள்ள நுண்ணிய துகள்களை குறிக்கும் PM 2.5 என்பதன் விரிவாக்கம் பார்ட்டிகுலேட் மேட்டர் 2.5 ஆகும். தமிழில் இதனை நுண்துகள் மாசுபாடு அல்லது காற்றில் தங்கியிருக்கும் 2.5 micron அளவிலான துகள்கள் அப்படின்னு சொல்லலான்ட்டு மாலினி தேவி அருணாச்சலம் சொல்லியிருக்காங்க. கொடமாண்டப்பட்டி ஜெயசீலன் வந்து பார்ட்டிகுலேட் மேட்டர் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் வந்து பூபாலனும் அதே மாதிரி 2.0 அப்படின்ட்டுருக்காரு. 2.0 கிடையாது சார், அது 2.5 தான் சார். நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள், நற்காலை வணக்கம் சொல்லியிருக்காரு. காற்றின் மாசு அளவை அளவிட பயன்படும் PM 2.5 என்பதன் விரிவாக்கம் பார்ட்டிகுலேட் மேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு மோகன் சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் புதுச்சேரி கோவிந்தன்பேட்டன் பாளையம் வந்து காற்றின் மாசு அளவை குறிப்பிட பயன்படும் PM 2.5 என்பதன் விரிவாக்கம் பார்ட்டிகுலேட் மேட்டர் பருப்பொருள்கள் 2.5 என்பதாகும். இது காற்றில் உள்ள மிகச்சிறிய துகள்களை குறிக்கிறது அப்படின்னு ஆன்சர் பண்ணியிருக்காரு. கிருஷ்ணசாமி சுப்பிரமணியனும் அதே மாதிரி ஆன்சர் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் சோமசுந்தர பிரபுவும் ஆன்சர் பண்ணிருக்காரு. ஆனால் எல்லாருமே கரெக்டாக நிறைய பேர் ஆன்சர் பண்ணுறீங்க. ஸோ நீங்கள் சொன்னது எல்லாமே கரெக்டாக தான், கரெக்டான ஆன்சர் தான் எல்லாருமே பண்ணியிருக்கிறீங்க. வாழ்த்துக்கள். ஸோ இது அதாவது இந்த இடத்துல நான் யாராவது பேரை மிஸ் பண்ணிருந்தேன், எனக்கு வந்து ஃபேஸ்புக் லோட் ஆகாமல் இருந்துச்சு அப்படின்னா மன்னிச்சிருங்க. உங்கள் வீட்டுப்பள்ளியாக நினச்சி மன்னிச்சிருங்க. வேணா உங்களுக்காகனா எங்கள் வீட்டுப்பள்ளி படத்துலேருந்து பாட்டு போடுறேன். ஓகே, இந்த பார்ட்டிகுலேட் மேட்டர் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சரியான பதில். இதில் இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம வந்து இதை பற்றி பேச வேண்டியிருக்கு. ஆன்சர் சொன்ன எல்லாருக்குமே வாழ்த்துக்கள். இதை ஏன் இன்றைக்கி சொன்னேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடுத்த மாதம் இதே நாளில்ங்க, அதாவது செப்டம்பர் மாதம் 7 வந்து ஒரு முக்கியமான நாள் இருக்குது சரியா. அந்த நாளுக்காக, அது என்ன நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்டர்நேஷ்னல் டே ஆஃப் கிளீன் ஏர் ஃபார் ப்ளூ ஸ்கைஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது நீல வானுக்கான தூய காற்று பன்னாட்டு நாள் சரியா. அது அடுத்த மாதம் வருது, 7 வருது, இதே நாளில் அடுத்த மாதத்தில் வருது. ஸோ அந்த நாளில் வந்து இதை பற்றி நிறைய இன்னும் டீட்டெயிலாக வாய்ப்பு கிடைச்சா நம்ம பேசுவோம். ஆனால் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் சில விஷயங்கள்

பத்தி நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். இப்போ அடுத்ததா உங்களுக்காக நட்பே துணை படத்திலிருந்து ரஷ் ஹவர் ரெயின்போ நிகழ்ச்சியில காக்கா பாலச்சந்தர் அண்ட் கானா உலகம் தரணி, அதுக்கப்புறம் அறிவு இவங்கெல்லாம் சேர்ந்து பாடின பாட்டு ஹிப்ஹாப் தமிழ் ஆதி மியூசிக்ல வந்துகிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் வந்து ஓ காதல் கண்மணி படத்திலும் உங்களுக்கு பாட்டு வந்துகிட்டு இருக்கு. ஸ்டேட்யூன் ரெயின்போ எஃப்எம் 101.4 எல்லாமே சமத்தோடு.

அப்படியே போட்டு கொடாயுது சார், கொடாயுது கொடாயுது. அந்த மாதிரி ஒரு பாட்டு தான் இல்லை, அப்படிப்பட்ட ஃபீல் கொடுக்குற ஒரு பாட்டு. 8:27 ஓ காதல் கண்மணி படத்துலேருந்து நம்ம கேட்டு முடிக்கும் பொழுது அதே தான், 8:27 தான் ஆகுது. ஏஆர் ரகுமான் நினைச்சோடு டக்காஞ்சி பாடின பாட்டு, மணிரத்னம், ஏஆர் ரகுமான் ரெண்டு பேரும் சேர்ந்து எழுதியிருக்காங்க. ஓகே, அடுத்தது என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, மீசைய முறுக்கு, தோத்தாலும் ஜெயிச்சாலும் மீசைய முறுக்கு அப்படின்ற மாதிரி மீசைய முறுக்கு படத்துலேருந்து ஒரு பாட்டு கேட்க போகிறோம். ஹிப்ஹாப் தமிழா எழுதி அவரே பாடி அவரே மியூசிக் போட்டு அதுக்கப்புறம் நான் அவ்வளோதான் அவரே பாட்டார். ஓகேவா, ஸ்டேட் யூனிட் தெரியும் எஃப்எம் 101.4 எல்லாமே சமந்தோடு.

ஃபேஷன் டிசைனிங் படிக்க ஆசைப்பட்டு டைம் வேஸ்ட் பண்ணிட்டேன். எந்த கோர்ஸ் எடுத்தாலும் 5 லட்சம் கிட்ட ஆகுமா? இதுக்கு ஏன் கவலைப்படுற? நம்ம ATDC இருக்கே சிறந்த பாடத்திட்டம், குறைந்த கட்டணம், சுய தொழிலும் செய்யலாம், 100% வேலை வாய்ப்பும் உறுதி. தொடர்புக்கு ATDC India.co.in 9840416769.

வணக்கம். சென்னை முடிஞ்சு இந்த நேரத்தில் வந்து ஸ்கூலுக்கு எல்லாம் கிளம்பிட்டு இருக்கீங்க, பார்த்து பத்திரமா வண்டி ஓட்டுங்க, பத்திரமா போங்க. ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பஸ்ல போறீங்கன்னா பஸ்ல போகும்போது தயவு செஞ்சு ஃபுட்பால்லாம் அடிக்காதீங்க, முடிஞ்ச அளவுக்கு வந்து உள்ள போயிட்டு உட்காரத்துக்கு பாருங்க. கண்டக்டர் சார் நீங்க கேட்டீங்கன்னா அந்த டோரை உடனே க்ளோஸ் பண்ணுங்க. ஸோ இந்த மைக்ரான் பற்றி நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம்ல, கேக்ரான் மேக்ரான் கம்பெனிலேருந்து வந்து மைக்ரான் பற்றி பேசுகிற மாதிரி பார்ட்டிகுலேட் மேட்டர் 2.5 அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்கும்பொழுது அதுதான் ஆன்சர் அப்படின்னு நிறைய பேர் சொல்லிட்டாங்க. நானே பயங்கரம் வளர ஆரம்பிச்சிட்டேன், என்னக்கிடா நீ தெரியாக பேசுனேன் அப்படிங்கிறீங்களா? அதுவும் கரெக்டு தான். ஸோ தமிழில் இதனை 2.5 மைக்ரான் என்று நுண்துகள்கள் என்று அழைக்கலாம்னு கூகுள் சொல்லுது. அதாவது 2.5 மைக்ரான் அப்படின்னு சொல்லலான்னு. நுண்ணிய துகள் மாசுபாடுங்கிறதான் சரியான ஒரு தமிழ் விளக்கமாக இருக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறேன். என்ன விஷயம் இதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்மளுடைய முடி இருக்குல்லங்க, ஒரே ஒரு முடியை நம்ம தலையிலிருந்து எடுத்து அந்த முடியை வந்து 30 பீசா, அதாவது அந்த முடியினுடைய தடிமன் இருக்கு இல்லையா, விட்டம், இந்த தடிமனை 30 மடங்கா வெட்டி அதுல ஒரு போர்ஷன் இருக்குல்ல, அந்த போர்ஷன் எந்த அளவுக்கு சின்னதா இருக்குமோ அதை விட சின்ன போர்ஷன் தான் இந்த 2.5 மைக்ரான் நுண் துகள்கள் அப்படிங்கிறது, அதாவது பார்ட்டிகுலேட் மேட்டர் அப்படின்னு சொல்கிறது. இந்த மாதிரியான நுண் துகள்கள் வந்து காற்றுல நிறைய கலந்துருக்கும், நம்ம சுவாசிக்கும் பொழுது அப்படி அப்படின்ட்டு உள்ளே போயிடுமா, அப்படி போகிறதுனால என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உடலில் நிறைய பாதிப்புகள் ஏற்படும். அதாவது இது ரொம்ப சின்னதாக இருக்கிறதுனால இதனால் வந்து ஆஸ்துமா, மாரடைப்பு, சுவாச கோளாறுகள் மாதிரியான நிறைய நோய்கள் ஏற்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது எதுலேருந்து உருவாகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெஹிக்கிள் எமிஷனில் இது உருவாகுது. வாகனங்கள்லேருந்து வரக்கூடிய புகையிலேருந்து அந்த நச்சுப் பொருட்கள் உள்ளே வருது, அதுக்கப்புறம் அந்த டயரை கொளுத்துறது இந்த மாதிரியான விஷயங்கள்லேருந்து வருது. இண்டஸ்ட்ரியல் பிளான்ட், இப்போ அதாவது நிறைய இண்டஸ்ட்ரியலில் வந்து புகை கெமிக்கல் ரிலீஸ் எல்லாம் ஃபேக்ட்ரிலேருந்துலாம் வருது இல்லையா, ஆயில் ரிஃபைனரி இந்த மாதிரி இதில், பவர் ஸ்டேஷன்லேருந்துலாம், அதிலிருந்தெல்லாம் கூட இது வந்து வரும். அதுக்கப்புறம் பர்சனலாக நம்ம வந்து சில வேலைகளை பண்ணோம் இல்லையா, அதாவது எதையாவது கொளுத்துறது, எரிக்கிறது, குப்பையை கொளுத்துறது, இந்த மாதிரியான விஷயங்களை பண்ணுறதுனாலையும் வரும். குக்கிங்கில் கூட இந்த பிரச்சனை இருக்குது அப்படின்றாங்க. சமைக்கவே கூடாதுங்க, காய்கறியை நேராக சாப்பிடுங்க ஓகே அப்படின்னு சொல்கிற மாதிரி. ஸோ குக்கிங் பண்ணும்போதும் இந்த ஸ்மோக்கில், அதாவது ஃப்ரை பண்ணுற டைம், கிரில் பண்ணுற டைமில் கூட இந்த பிரச்சனை இருக்குது, அதிலேருந்து கூட இந்த மாதிரியான பார்ட்டிகள் உள்ளே போகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் சிகரெட் ஸ்மோக்கிங் மூலமாக இது அதிகமாக பரவுது, அதிகமாக உள்ளே போகுது அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் ஹீட்டிங், பேர்னிங், சார்கோல், வுட்டு, அதான் ஏற்கனவே சொன்னேன் அந்த விஷயம், இந்த மாதிரி இருக்குது. சாரி, இதில் என்ன அடுத்த முக்கியமான விஷயம்னு பார்த்தீங்கன்னா, எந்த சிட்டி பயங்கரமாக ஹைலி பொல்யூட்டடாக இருக்குது, இந்த பார்ட்டிகுலேட் மேட்டர் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடிய, அதனால் அதிகமாக பாதிக்கப்படக்கூடிய மக்கள் இருக்க ஊர் எது அப்படிங்கிறது எல்லாத்தையும் இந்த கொஞ்சம் நேரத்தில் உங்களுக்கு நான் சொல்கிறேன். இதுவரைக்கும் கரெக்டான ஆன்சர் சொன்னேன் எல்லாத்துக்குமே கூடான கூடிய நன்றிகள். அடுத்ததான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நகேஷ், அசீஸ், அதுக்கப்புறம் இன்னோ கெங்கா, ரெண்டு பேரும் சேர்ந்து பாடின பாட்டு இயக்கக்கூடிய வரிகளை அனிருத் ரவிச்சர் மியூசிக்கில் பேட்டை படத்துலேருந்து வந்துகிட்டு இருக்கு. ஸ்டேட் யூனித் ரெயின்போ எஃப்எம் 101.4 இந்த பாட்டு தான். அதாவது நீங்கள் எப்படி இருந்தாலும் சரி அதை பற்றி கவலைப்படாதீங்க, இந்த பாட்டு மாதிரி ஜாலியாக இருங்க. ஸ்டேட் யூனித்

அதாவது சமீப காலங்களில் ரஜினிகாந்த் நடித்து வந்த திரைப்படங்களில் எழுதப்பட்ட பாட்டில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் சாங் அப்படிங்கிறத நான் சொல்லுவேன். ஏன்னா அந்தளவுக்கு ஒரு மோட்டிவேஷன் பண்ணக்கூடிய, எவ்வளோ சந்தோஷம் உன்னை சுற்றி கொட்டி கிடக்கு, எதுக்கு நீ எல்லாம் உட்காந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு பாட்டு விவேக் வந்து அற்புதமாக எழுதியிருப்பாரு. அதுலேயும் முக்கியமாக பார்த்தீங்கன்னா, நீ சிந்திர கண்ணீரும் இங்கே நிரந்தரம் இல்லை, இதை புரிஞ்சுக்கிட்டாலே இங்கே நீதாண்ட ஆள் அப்படின்னு சொல்கிறதா இருக்கட்டும். அதுக்கப்புறம் வட்டம் போட்டுக்கிட்டு சின்ன உலகத்தை நீ வாழாத, எக்ஸ்பேண்ட் பண்ணு, உன்னை சுற்றி நிறைய இருக்குது, உலகம் முழுக்க உலகமே ஒன்று தான், எங்கே பார்த்தாலும் போ, எல்லாத்தையும் வந்து எல்லா ஆப்பர்ச்சுனிட்டியும் யூஸ் பண்ணு அப்படின்னு சொல்கிற மாதிரியான பாட்டு. என்னப்பா நான் கையத்தட்ட உண்டாச்சு உலகம் அப்படின்னு, அது ஒரு ஃபீல் இல்லை. இப்போ நம்ம வந்து கொஞ்சம் பெரிய ஆளாக இருக்கும் அப்படின்னு வச்சுங்களேன், அந்த பெரிய ஆளாக இருக்கிறதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு இடத்துல இருந்தால் நம்ம வந்திருப்போம். ஆனால் இது ரஜினிகாந்துக்கு கரெக்டாக செட் ஆகுது, ஆனால் நமக்கு செட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கும் செட் ஆகிற அளவுக்கு வரணும் அப்படிங்கிறதா தான் இந்த லைன் எழுதப்பட்டதான் நான் நினைக்கிறேன். என்னப்பா நான் கையத்தட்ட உண்டாச்சு உலகம் அப்படிங்கிற அந்த வரி, அதுக்கப்புறம் என் கூட சேர்ந்து கூத்தாடும் நிழலும் உள்ளார எப்போதும் உள்ளாளா உள்ளாளும் சொல்லிட்டு எப்போவுமே உள்ளாளாவாக இருக்குங்கிறது தான் இந்த பாட்டு உங்களுக்காக போட்டேன். 8:40 நிமிஷத்துக்கு வணக்கம் சென்னை முடிஞ்சு நம்ம ரஷ்யர் ரெயின்போல இருக்கும்பொழுது என்ன பேசிக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பாட்டி

பார்ட்டிகுலேட் மேட்டர் அப்படின்னு ஒன்று சொன்னீங்களே, அதை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டுட்டு இருக்கும்பொழுது, இந்த பார்ட்டிகுலேட் மேட்டர்லேயே நம்ம சுற்றிட்டு இருக்கோம். அதாவது உலகத்திலேயே அதிகமான பொல்யூஷன், ஏர் பொல்யூஷன் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டேட்டு, ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஊர் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த சிட்டி வந்து லோனி அப்படிங்கிற ஒரு சிட்டி, அது உத்தரப்பிரதேசில் இருக்குது. இந்த இடத்துல இந்தியா தான் இருக்குது அப்படிங்கிறத மைண்டில் வச்சுங்க. 112.5 அப்படின்னு சொல்கிறாங்க ஆனுவல் ஆவரேஜ். இந்த இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப அதிகம். அதே நேரத்தில் நீங்கள் பொல்யூஷனே இல்லாத ஒரு சிட்டி, அதாவது யுனைடெட் நேஷன்ஸ் வந்து என்ன அளவுகள் கொடுக்குறாங்களோ அதில் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கிற, மெயின்டைன் பண்ணிட்டுருக்க ஒரு சிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆஸ்திரேலியாவில் இருக்கக்கூடிய கான்பரா சிட்டியாக 3.6 அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஆனுவல் PM2.5 அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் ரெண்டாவது இடத்துல சீனாவில் உள்ள ஹோட்டான் அப்படிங்கிற சிட்டி இருக்குது. மூணாவது இடத்துல இந்தியாவில் உள்ள பைரினி ஹத் அப்படிங்கிற இடம் மேகாலயாவில் இருக்குது. அதுக்கப்புறம் டெல்லி, அதுக்கப்புறம் பாகிஸ்தானில் உள்ள ஃபைசலாபாத் வந்து அஞ்சாவது இடத்துல இருக்குது. ஸோ டாப் 5 பொசிஷனில் பார்த்தீங்கன்னா, அதிகமான ஏர் பொல்யூஷன் இருக்கக்கூடிய சிட்டிஸில் 3 சிட்டிஸ் இந்தியாவிலே இருக்குது அப்படிங்கிறது தான் வருத்தமான விஷயம். இதை வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான முயற்சிகளை எடுக்கணும் அப்படிங்கிறத இந்த நேரத்தில் நான் சொல்லிக்கிறேன். இந்த ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸ் ரிப்போர்ட் அப்படிங்கிறத நீங்கள் வந்து கூகுளில் சர்ச் பண்ணி நீங்கள் படித்து பார்க்கலாம். ஓகேவா? இந்த நம்ம வந்து யூபியில் சொல்கிற அந்த லோனி இருக்கு இல்லையா, அந்த லோனியில் இருக்கக்கூடிய PM2.5 ஆனுவல் ஆவரேஜ் அப்படிங்கிறது 112.5 மைக்ரான். ஓகேவா? இது வந்து WHO கைட்லைன்ஸை விட 22 மடங்கு அதிகமாக இருக்கான். என்ன கைட்லைன்ஸ் கொடுக்கணும் அதை விட 22 மடங்கு அதிகமாக இருக்குது அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. பார்க்குறதுக்கு பயமாக இருக்குது. சரி, இப்போ இந்த இடத்துல சென்னை எந்த பொசிஷனில் இருக்குது அப்படின்னு கேட்குறீங்களா, கொஞ்ச நேரத்தில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அடுத்ததான் நம்ம வந்து ஈஸ்வரன் படத்திலேருந்து பாட்டு கேட்க போகிறோம். TR செல்லம்பரசன், அதுக்கப்புறம் ரோஷினி எல்லாரும் சேர்ந்து பாடின பாட்டு. தமன் மியூசிக் போட்டதுனால அவரும் சேர்ந்து பாடுறாரு. யுகபாரதி வரிகளில் வந்துகிட்டு இருக்கு. ஸ்டேட் யூனிட் ரெயின்போ FM 101.4 எல்லாமே சம்பந்தப்படுது.

சிக்கன் டின்னர் சாப்பிடலாம் அப்படின்ற மாதிரி எழுதப்பட்ட ஒரு பாட்டு. 8:50 பட்டாஸ் படத்துலேருந்து கேட்டு முடிச்சிருக்கோம். தனுஷ் பாடிட்டுக்காரு விவேக் மெர்வின் மியூசிக்கில் செம்ம ஜாலியான ஒரு பாட்டு. இந்த பாட்டு விவேக் மெர்வின் அவங்களே சேர்ந்து எழுதியிருக்காங்க, ஆனால் தனுஷ் வந்து பாட்டிருக்காரு. வழக்கமாக தனுஷ் தான் எழுதுவார் அப்படின்னு கேட்குறீங்களா? எழுதுவார், பாடுவார், எல்லாமே பண்ணுவாருங்க, டைரக்ட் பண்ணுவாருங்க, விட்டுருங்க. அதுக்கு என்ன இப்போ அடுத்ததான் வந்து நம்ம குலைய பகவாடி படத்துலேருந்து பாட்டு கேட்க போகிறோம். ஸோ இன்னைக்கு இப்போது இவ்வளோ நேரம் பேசிக்கிட்டு இருந்த விஷயத்தில் முக்கியமானது என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸ் அப்படிங்கிறத நான் சொல்லிகிட்டு இருந்தேன். இந்த ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸில் இந்தியாவில் இருக்கக்கூடிய 3 மாநிலங்கள் முன்னிலை வைக்குது. அதாவது முன்னிலை வைக்குதுன்னா இதில் ரொம்ப பொல்யூஷனில் முன்னிலை வைக்குது. 3 மாநிலத்தில் இருக்கக்கூடிய சிட்டி அப்படின்னு சொன்னேன், யூபியில் ஒன்று, அதுக்கப்புறம் மேகாலயாவில் ஒன்று, டெல்லி அடுத்த சிட்டி, ஓகேவா? அதுக்கு அடுத்தது நம்மளை வந்து அடுத்த லெவலில் இருக்குது பார்த்திங்கன்னா பாகிஸ்தானில் உள்ள ஃபைசலாபாத் அப்படிங்கிறது. ஸோ எந்த கண்ட்ரியில் இருக்கக்கூடிய மற்ற சிட்டிஸ் வந்து சூப்பராக இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கான்பரா ஃபஸ்ட் இடத்துல, அதுக்கப்புறம் சிட்னி வருது, அதுக்கடுத்தது மெல்பர்ன் வருது, அப்புறம் ஆக்லாண்ட் வருது நியூசிலாண்டில். ஸோ டாப் 3 இடத்துல வந்து கான்பரா, சிட்னி, மெல்பர்ன் அப்படின்னு சொல்லிட்டு ஆஸ்திரேலியாவே இருக்கிறாங்க. அடுத்தது சியாட்டில் இருக்குது, அதாவது டாப் 5 சியாட்டில் வந்து இருக்குது, அமெரிக்காவுடைய ஒரு சிட்டி. இது வந்து 4.5 அப்படின்னு கொடுத்துருக்காங்க, இந்த ஆனுவல் பிஎம் 2.5 அந்த அளவு அப்படிங்கிறது. இதில் என்ன ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து லைவ் மோஸ்ட் பொல்யூட்டட் குளோபல் மேஜர் சிட்டி ரேங்கிங் அப்படின்னு நீங்கள் கூகுளில் போட்டிங்கனாலே வரும், iqar.com அப்படிங்கிற வெப்சைட்லேயும் வரும். அதில் வந்து 0 to 50 அப்படின்னு இருந்தால் அது வந்து குட்டுன்னு சொல்கிறாங்க, 51 to 100 இருந்தால் அது மாடரேட் அப்படின்னு சொல்கிறாங்க, 101 to 150 இருந்தால் அன்ஹெல்த்தி ஃபார் சென்சிட்டிவ் குரூப் அப்படின்றாங்க, கொஞ்சம் வீக்காக இருக்கவங்களுக்கு அது ஆபத்து. 151 to 200 போச்சுன்னா ரொம்ப அன்ஹெல்த்தி, 200 மேலே போச்சுன்னா 300 வரைக்கும் வெரி அன்ஹெல்த்தி, 300 மேலாம் ஹசார்டஸ், டேஞ்சரானது, ஆபத்தானது அப்படின்னு இருக்குது அந்த அளவீடுகள். சரி, இந்த இடத்துல இப்போ நம்ம சென்னை எப்படிப்பா இருக்குது, சென்னையில் நம்ம தான் இருக்கிறோம், எப்படி இருக்குது சென்னை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக வந்து சென்னை பரவாயில்லைங்க, இந்த ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸில் 69 இருக்குது சென்னை. ஸோ மாடரேட்டாக இருக்குது, அதாவது சூப்பராலாம் கிடையாது, மோசமாகவும் போகல, ஓகே மெயின்டைன் பண்ணிக்கலாம் அப்படின்ற ரேஞ்சுக்கு வந்து மாடரேட்டாக இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் கிட்டத்தட்ட ஒரு 40th இடத்துக்கு மேலே இந்தியாவுடைய ஹையஸ்ட் மெஷர்டு பொல்யூஷன் அப்படின்னு வரும்பொழுது 41st இடம் அந்த ரேஞ்சில் சென்னை இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இதை பார்க்கும்பொழுது கொஞ்சம் சந்தோஷமாக தான் இருக்குது, நம்ம இன்னும் அந்தளவுக்கு போகலை அப்படின்ட்டு. ஆனால் போகாமல் இருக்கிறது நம்ம என்ன பண்ணணும், ஏர் பொல்யூஷன் பண்ணாமல் இருக்கணும். அதுக்கு என்னவெல்லாம் காரணங்கள் இருக்கோ, என்னவெல்லாம் அதுக்கு அதை வந்து கொண்டு வருதோ, அதை முடிஞ்ச அளவுக்கு நம்ம கண்ட்ரோல் பண்ணணும், கட்டுப்படுத்தணும் அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல நான் சொல்ல விடுற விஷயம். அதுக்காகத்தான் காலிலிருந்து மூச்சு விடாமல் பேசிக்கிட்டு இருக்கேன், சரியா? ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து இந்த மாதிரி தேவையில்லாத கொளுத்தாதீங்க, அதாவது எமிஷன் பண்ணாதீங்க, பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் அதிகமாக வந்து நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னாலே ஓரளவுக்கு இதை கட்டுப்படுத்த முடியும். தனித்தனியாக எல்லாருமே பெரிய பெரிய கார்லாம் வச்சுட்டு ஒருத்தன் மட்டும் போயிட்டு இருப்பாரு, அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணுறதுனால டிராஃபிக் ஆகுது அப்படிங்கிறது ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் என்ன பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஏர் பொல்யூஷன் ஆகுது அப்படிங்கிறது ஒரு பக்கம். அடுத்த கட்டமாக நம்ம இந்த எலக்ட்ரிக் வெஹிக்கிள் அப்படிங்கிறதுக்கு ஸ்விட்ச் ஆகிட்டோம் அப்படின்னா இது கொஞ்சம் கட்டுப்படும் அப்படிங்கிறது உண்மை தான், ஆனால் அதில் இந்த லித்தியம் பேட்டரியை வந்து ரீசைக்கிள் பண்ணுறது கஷ்டம் அப்படின்னு இன்னொரு பக்கம் வேற ஒரு பூகம் பற்றி தூக்கி வந்துட்டுருக்காங்க. சரி பார்ப்போம், ஒரு ஒரு பிரச்சனை வரும்பொழுது அதுக்கான சொல்யூஷன் யாராவது கண்டுபிடிப்பாங்க, உலகம் வந்து இப்படியே நல்லா தான் போயிட்டுருக்கும் அப்படின்னு நினச்சிக்க வேண்டியதான். ஸோ 8:54 நெருங்கிக்கிட்டு இருக்கும்பொழுது நிகழ்ச்சியினுடைய நிறைவு பாடலாக குலே பகாவளி படத்திலிருந்து ஒரு பாட்டு உங்களுக்காக வந்துக்கிட்டு இருக்கு. இந்த பாட்டை கேட்டு நீங்கள் செம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள். 9 முடிஞ்சதுக்கு அப்புறமா 9 பூர்ணிமா உங்களுக்கு வந்து நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குறதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் 10 நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து ஜாலியாக நம்ம வந்து கேம் விளையாடுவோம். அனிருத் ரவிச்சந்தர், மெர்வின் சாலமன் பாடின பாட்டு, கு கார்த்திக்குடைய வரிகளில் விவேக் மெர்வினுடைய மியூசிக்கில் தான் உங்களுக்காக குலே பகாவளி படத்தில் வந்துகிட்டு இருக்கு. ஸ்டே டியூன், இது ரெயின்போ FM 101.4, இங்கே எல்லாமே சமத்துடு.

0: நேரம் 9 மணி, தொடர்வது செய்திச் சுருக்கம்.
1: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தேசிய கைத்தறி தினத்தை ஒட்டி கைத்தறி விருதுகளை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று வழங்குகிறார். ஏழ்மை நிலையில் உள்ள நெசவாளர்கள் குடும்பங்களுக்கும் ஆடை வடிவமைப்பில் ஈடுபட்டுள்ள கைவினை கலைஞர்களுக்கும் மக்கள் ஆதரவளிக்க வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டுள்ளார். கைத்தறி நெசவாளர்களின் கலைத்திறன், பாரம்பரியம் ஆகியவை நமது நாட்டின் பெருமையை பிரதிபலிப்பதாக உள்ளது என்று தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். கைத்தறி நெசவாளர்கள் நெசவு கலையை பேணி பாதுகாத்து மாநிலத்தின் வளமான பாரம்பரியத்திற்கும் பண்பாட்டிற்கும் சிறப்பு சேர்த்து வருவதாக தமிழக முதலமைச்சர் திரு விஜய் குறிப்பிட்டுள்ளார். நாகரிக பாரம்பரியத்தை அடித்தளமாக கொண்ட நவீன சமூகத்தை உருவாக்குவதே அரசின் குறிக்கோளாக உள்ளது என்று மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். இந்தியா எகிப்து

இடையே பொருளாதார ஒத்துழைப்பு நடவடிக்கைகளை விரிவுபடுத்துவதற்கான வாய்ப்புகள் குறித்து அந்நாட்டு வர்த்தகத்துறை அமைச்சருடன் நடத்திய பேச்சுவார்த்தைகள் ஆக்கப்பூர்வமாக இருந்தது என்று மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். பாதுகாப்பு அச்சுறுத்தல்களை எதிர்கொள்ளும் திறன் அடிப்படையில் துறைமுகங்களின் செயல்பாடுகள் மதிப்பிடப்பட வேண்டும் என்று கப்பல் போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு சர்பானந்த சோனோவால் தெரிவித்துள்ளார். தருமபுரி மாவட்டம் தொப்பூர் அருகே அரசு பள்ளி கழிவறை கதவை திறக்கச் சென்ற மாணவர்கள் மீது மின்சாரம் தாக்கியதாக வெளியாகியுள்ள செய்திகள் கடும் அதிர்ச்சி அளிப்பதாக உள்ளது என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் கோவை, நீலகிரி, தேனி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இன்று பலத்த காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் கோவை அணி 34 ரன் வித்தியாசத்தில் சேலம் அணியை வென்றது. பெங்களூருவில் நடைபெற்ற 20 வயதிற்கு உட்பட்டோருக்கான ஆடவர் பயிற்சி கால்பந்து போட்டியில் இந்தியா 1-0 என்ற கோல் கணக்கில் சிங்கப்பூரை வென்றது. தேசிய ஜூனியர் ஆடவர் ஹாக்கி சாம்பியன் போட்டியில் ஒடிஷா, மத்திய பிரதேசம் அணிகள் இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளன. ஆசிய படகு சாம்பியன் போட்டி இந்தியாவில் அக்டோபர் 5 தேதி தொடங்குகிறது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ரெயின்போ ராப்
2: Rainbow Rap.

நேரம் சரியா 9:03 ஆயிடுச்சு. FM ரெயின்போ 101.4 கேட்டுட்டு இருக்கீங்க. இந்த நிகழ்ச்சி ரெயின்போ ரேப். அண்ட் எல்லாருக்கும் வெரி குட் மார்னிங் சொல்லிக்கிறது நான் உங்க பூர்ணிமா. லைஃப்ல சில மாற்றங்கள் நம்ம லைஃப்ல வரதான் செய்யும், அது எப்படி வேணாலும் இருக்கலாம். அந்த மாற்றங்கள் நல்லதாகவே இருக்கட்டும் நினைச்சுக்கலாம். அந்த மாற்றங்களுக்கு ஏற்ற மாதிரி உங்களை நீங்க அடாப்ட் பண்ணிக்கணும், அதுதான் வந்து லைஃப்ல முக்கியமான விஷயம். அந்த சேலஞ்சாவும் நீங்க எடுத்துக்கலாம். லைஃப்ல இந்த மாதிரியான சில விஷயங்கள் நமக்கு நடக்கும்போது எதிர்பாராத விதமாக நடக்கும், பட் அதற்கு நாம எந்த அளவுக்கு தயாரா இருக்கும் அப்படிங்கறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த மாற்றத்திற்கு உங்களை நீங்க அடாப்ட் பண்ணிக்கிட்டீங்க, அதை வந்து நீங்க சாதுரியமா ஹேண்டில் பண்ண கத்துக்கிட்டீங்க அப்படின்னா லைஃப்ல எந்த ஒரு விஷயத்தையும் ஈஸியா அச்சீவ் பண்ண முடியும். இன்னைக்கு இந்த அருமையான விஷயத்தோட இன்னைக்கு ரெயின்போ ஆப்ல இந்த 1 hour எக்ஸலண்டான பிளேலிஸ்ட் கேட்டு என்ஜாய் பண்ண போறீங்க. சோ அந்த வரிசையில நிகழ்ச்சியில முதல் பாடல் நான் பிளே பண்ண போறேன். அனிருத்துடைய மியூசிக்ல இந்த பாடல் யாரு பாடியிருக்காங்க அப்படின்னா அனிருத் பாடியிருக்காரு ரோகேஷோட வரிகள்ல டான் படத்துல இருந்து. கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. இது FM ரெயின்போ 101.4. இங்க எல்லாமே செம்ம தோளு.

அனிருத்துடைய இசை மற்றும் குரல்ல பாடல் கேட்டீங்க. டான் படத்துல இருந்த நேரம் சரியா 9:08 ஆகுது. ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம் FM ரெயின்போ 101.4 கேட்டுட்ருக்கீங்க. அண்ட் இது ரெயின்போ ரேப். அண்ட் ரெயின்போ ரேப்பில் எக்ஸலண்ட்டான பிளேலிஸ்ட் கேட்டு நீங்கள் என்ஜாய் பண்ணிட்டுருக்கீங்க. அந்த வரிசையில் அடுத்து நான் ப்ளே பண்ண போகிற சாங் வந்து நான் முத்துக்குமார் இந்த பாடலுக்கு வரிகள் எழுதியிருக்காரு. மணிஷர்மாவோட மியூசிக்கில் ராகுல் நம்பியார் அண்ட் கிருஷ்ணமூர்த்தி இந்த பாடலை பாடியிருக்காங்க. பூக்கிரி படத்தில் இருந்து கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். இது FM ரெயின்போ 101.4. இங்கே எல்லாமே சமதோலு.

தாக்கா மாடியில இருந்து தூக்கி போடுறாங்க. கோல் கோல். ஓஹோ, மிஸ் ஆயிடுச்சு. ராஜு அண்ணா வண்டியில போற வேகத்துல தூக்கி போடுறாரு. ஓஹோ, கோல் போட முடியல. சாரதாக்கா புயல் மாதிரி நடந்து போறாங்க, போற போக்குல தூக்கி போடுறாங்க. ஆஹா, கீழே விழுந்துருச்சு. நம்ம கணேசன் தாத்தா பொறுமையா வராரு. கோல் கோல் கோல். சரியா குப்பைய குப்பை தொட்டில போட்டுட்டாரு. ஆமாங்க, குப்பைய கோல் போடுற மாதிரி தூக்கி போடாதீங்க, குப்பை தொட்டில மட்டும் போடுங்க.

உதித் நாராயணனுடைய குரல்ல வைரமுத்து வரிகள்ல தேவாவுடைய இசையில பாடல் கேட்டீங்க. கண்ணெதிரே தோன்றினால் திரைப்படத்துல இருந்து, அண்ட் இதெல்லாம் ஒரு எவர்கிரீன் சாங் தான். அப்போ அந்த ஃப்ரெண்ட்ஷிப்க்கு வந்து ஒரு செட் ஆஃப் சாங்ஸ் இருக்கும். அப்போ வந்து அந்த 90s வந்து இந்த பாடல்லாம் வந்து அந்த 90s கிட்ஸ்க்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு. ஃப்ரெண்ட்ஷிப் பத்தினா ஒரு நல்லா சொல்லியிருக்கக்கூடிய ஒரு திரைப்படம், எஸ்பெஷலி அது வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் பேஸ்ட் மூவி. ஸோ அதுல வந்து இந்த காதல் நட்பு ரெண்டுமே சேர்ந்து இருக்கும், அது ஒரு சேலஞ்சிங்கா. அண்ட் அதுக்கேற்ற மாதிரி இந்த சாங்குமே அப்போ இருந்த ஸ்கூல் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரொம்ப பிடிச்ச பாடல் தான். இப்போ நீங்கள் கேட்டு என்ஜாய் பண்ணிங்க. நேரம் சரியா 9:20 ஆயிடுச்சு, அண்ட் எஃப்எம் ரெயின்போ 101.4 கேட்டுட்டு இருக்கீங்க. ரெயின்போ ரேப் அண்ட் ரெயின்போ ரேப்ல எக்ஸலண்டான பிளேலிஸ்ட் பிளே பண்ணிட்டு இருக்கிறது நான் உங்க பூர்ணிமா. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா லைஃப்ல வந்து நிறைய பேருக்கு வந்து அந்த டெசிஷன் எடுக்கிற தைரியம் வந்து இன்னைக்கு இருக்க யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து ரொம்ப குறைஞ்சிருக்கிற ஒரு ஆய்வுல சொல்லியிருக்காங்க. ஸோ என்ன அப்படின்னா, ஒரு தீர்க்கமான முடிவு எடுக்க முடியுமா அப்படின்னு பாக்குறதுக்கு அந்த உளவியல் ரீதியாக அவங்களுக்கான அந்த தைரியம் வந்து குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இது இம்ப்ரூவைஸ் பண்றதுக்கு என்ன பண்ணலாம், எஸ்பெஷலி வந்து பாத்தீங்கன்னா நிறைய புத்தகங்கள் படிக்கலாம், நல்ல நட்பு வட்டம், இது எல்லாமே ரொம்ப முக்கியமான ஒரு ஃபேக்டர்ஸ் அப்படிங்கிறாங்க. புக் ரீடிங் வேணும் அப்படிங்கிறாங்க. புக் ரீடிங்ல அப்படி என்ன இருக்கு நிறைய பேர் கேட்கலாம், பட் புத்தகங்கள் நீங்க படிக்க ஆரம்பிச்சீங்கன்னா அதோட வேல்யூ தெரியும். புத்தகத்தை விட சிறந்த நண்பர்கள் இல்லை அப்படின்லாம் சொல்லுவாங்க, ஒரு சிறந்த நண்பன் அப்படிம்பாங்க. ஸோ புக் ரீடிங் ஹேபிட்டை நீங்கள் வளர்த்துக்கிட்டீங்கனாலே நிறைய விஷயங்களை நம்ம வந்து கற்றுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த சாங் பிளே பண்ண போகிறேன். நேரம் சரியாக 9:20 ஆகுது. இன்று பிற்பகல் 2:30 NCERT வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி கேட்கலாம். அண்ட் அடுத்த சாங் நான் பிளே பண்ண போகிறேன் ஏஆர் ரஹ்மான் மியூசிக்கில். இந்த பாடல் ஏஆர் ரஹ்மான், சுரேஷ் பீட்டர் அண்ட் ஷாஹுல் அஹமீத் பாடியிருக்காங்க. ஏஆர் ரஹ்மானுடைய இசையில் கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். காதலன் திரைப்படத்திலிருந்து எஃப்எம் ரெயின்போ 101.4 இங்கே எல்லாமே செமத்துள்ளது.

வைரமுத்து வரிகள்ல ஒரு சமையான சாங் கேட்டு என்ஜாய் பண்ணீங்க. காதலன் படத்துல இருந்த நேரம் சரியா 9:26 ஆகுது. எஃப்எம் ரெயின்போ 101.4 கேட்டு இருக்கீங்க. இது ரெயின்போ ரேப். அடுத்து நான் பிளே பண்ண போற சாங் ரெயின்போ ரேப்ல. இந்த பாடல் ஹிப்ஹாப் தமிழாவுடைய இசையில கரிஷ்மா ரவிச்சந்திரன் பாடியிருக்காங்க. ஹிப்ஹாப் தமிழுடைய வரிகள்ல தனி ஒருவன் படத்துல இருந்து கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெறச் செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: என்னோட பக்கத்து வீட்டுக்காரர் ஒரு பிரிவேதக்காரரு. எங்க காலனில எல்லாரும் சோலார் பேனல் மாட்டியாச்சு, ஆனா உண்மையிலேயே கரண்ட் பில் ஜீரோ ஆகும்னு அவர் மட்டும் தான் நம்புறதே இல்ல. ஆனா அவர்கிட்ட சொன்ன, அட பாருங்க, இதுக்கு பேரே பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் தான். அப்புறம் ஒவ்வொருத்தருக்கா ஜீரோ கரண்ட் பில் வர ஆரம்பிச்சதும் அப்ப சரி நானும் மாறிடுறேன்னு சொல்லிட்டாரு. பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.

ஹரிணி அனுபமான் ஸ்ரீராம் குரல்கள்ல வாலியோட வரிகள்ல ஏ அழகுமான் மியூசிக்ல என் சுவாச காற்றை படத்துல பாடல் கேட்டீங்க. நேரம் சரியா 9:37 ஆகுது. எஃப்எம் ரெயின்போ 101.4 கேட்டுருக்கீங்க. அண்ட் இந்த நிகழ்ச்சி ரெயின்போ ராப். அண்ட் ரெயின்போ ராப்ல நான் உங்க பூர்ணிமா. சோ அடுத்த சாங் என்ன பிளே பண்ண போறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, யுவன் சங்கர் ராஜா மியூசிக்ல இந்த பாடல் சங்கர் மகாதேவன், ஹரிணி, டிம்மி அண்ட் யுவன் பாடியிருக்காங்க. வாலியோட வரிகள்ல தீனா படத்துல இருந்து கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. இது எஃப்எம் ரெயின்போ 101.4. இங்க எல்லாமே சிமிதோளு.

0: சொல்லிட்டு இங்க எல்லாமே தூங்கு.
1: எனக்கு நாட்டாம தீர்ப்பு சொல்ல மாட்டேன்னு சொல்லி புட்டீங்களாமே, உங்க சொம்ப காணுமா?
2: சொம்பு இல்லாமணி, என் மரத்தையே காணோம். எல்லா மரத்தையும் வெட்டி போட்டுறானுங்க. நாட்டாமைக்கு மரம் இல்ல, மழைக்கு மரம் இல்ல, வெயில ஒதுங்கிறதுக்கு மரம் இல்ல. இனிமேல் எவன்லாம் மரத்தை வெட்டுறானோ அவன் எல்லாரையும் இந்த ஊரை விட்டுலடா, இந்த உலகத்தை விட்டே நான் தள்ளி வைக்கிறேன்டா. எல்லாரும் மரத்தை நாடானோ, தண்ணி ஊத்தானோ, மரத்தை பாதுகாக்கணும். அப்பதான் நம்ம அடுத்த தலைமுறை நல்லா இருக்கும். என்னமணி, நான் சொல்றது சரிதானே?
1: நீங்க சொன்னா சரியா தான் இருக்கும். நாட்டாம
3: நாட்டாம பாதம் பட்டா எங்க வெள்ளாம விளையுமடி.
4: அக்கறையோட சொல்றது உங்க ரெயின்போ எஃப்எம் 101.4.

ஏஆர்ரஹ்மான் இசையில அண்ட் வைரமுத்து வரிகளில் ஏஆர்ரஹ்மான் குரலில் பாடல் கேட்டீங்க. ஜீன்ஸ் படத்தில் அந்த ஒரிஜினல் வீக்கெண்ட் மூட் அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா, ஸோ அந்த மாதிரியான ஒரு சாங், எவர்கிரீன் சாங்ஸ் 90s வந்து எப்பவுமே கேட்டால் அது நமக்கு பிடிச்ச ஒரு பாடல் அப்படின்னு சொல்லலாம். நேரம் சரியா 9:49 ஆகுது. எஃப்எம் ரெயின்போ 101.4 கேட்டுட்ருக்கீங்க. இது ரெயின்போ ரேப் அண்ட் ரெயின்போ ரேப்பில் அடுத்த சாங் நான் ப்ளே பண்ண போகிறேன். இந்த பாடல் யார் பாடியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பாடலோட இசை வந்து வரிகள் வந்து பழனி பாரதி எழுதியிருக்காரு, விஜய் இந்த பாடலை பாடியிருக்காரு, அண்ட் பழனி பாரதி வரிகளில் இந்த பாடல் ரமண கோகுலாவோட கம்போசிங்கில் வந்துகிட்டே இருக்கு. பத்ரி படத்துலேருந்து கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். இது எஃப்எம் ரெயின்போ 101.4, இங்கே எல்லாமே செமதூளு.

0: and she just love me.
1: பத்ரி பர்லனூர் சூப்பர் எவர்கிரீன் சாங் கேட்டுட்டு என்ஜாய் பண்ணுங்க. எஃப்எம் ரெயின்போ 101.4 கிட்டிருக்கீங்க. நேரம் சரியா 9:55 ஆயிடுச்சு. அண்ட் ரெயின்போ ரேப்போட ஷோ எண்டுக்கு வந்தாச்சு. லாஸ்ட் சாங் நான் பிளே பண்றேன். ஜிலன் ஒரு காதல் படத்துல இருந்து ஏ ஆர் ரஹ்மான் இசையில வாலி வரிகள்ல சங்கர் மகாதேவன் வசுந்தரா தாஸ் இந்த பாடலை பாடிருக்காங்க. மறுபடியும் கெட் செட் கோ கேம் ஷோல நானும் ஆர்ஜி வீராவும் வரப்போறோம். இது எஃப்எம் ரெயின்போ 101.4. இங்க எல்லாமே செம்மத்தோளு.

0: நேரம் 10 மணி. தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தேசிய கைத்தறி தினத்தை ஒட்டி கைத்தறி விருதுகளை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று வழங்குகிறார். ஏழ்மை நிலையில் உள்ள நெசவாளர்கள் குடும்பங்களுக்கும் ஆடை வடிவமைப்பில் ஈடுபட்டுள்ள கைவினை கலைஞர்களுக்கும் மக்கள் ஆதரவளிக்க வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டுள்ளார். கைத்தறி நெசவாளர்களின் கலைத்திறன், பாரம்பரியம் ஆகியவை நமது நாட்டின் பெருமையை பிரதிபலிப்பதாக உள்ளது என்று தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். கைத்தறி நெசவாளர்கள் நெசவு கலையை பேணி பாதுகாத்து மாநிலத்தின் வளமான பாரம்பரியத்திற்கும் பண்பாட்டிற்கும் சிறப்பு சேர்த்து வருவதாக தமிழக முதலமைச்சர் திரு விஜய் குறிப்பிட்டுள்ளார். நாகரிக பாரம்பரியத்தை அடித்தளமாக கொண்ட நவீன சமூகத்தை உருவாக்குவதே அரசின் குறிக்கோளாக உள்ளது என்று மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். இந்தியா எகிப்து இடையே பொருளாதார ஒத்துழைப்பு நடவடிக்கைகளை விரிவுபடுத்துவதற்கான வாய்ப்புகள் குறித்து அந்நாட்டு வர்த்தகத்துறை அமைச்சருடன் நடத்திய பேச்சுவார்த்தைகள் ஆக்கப்பூர்வமாக இருந்தது என்று மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். பாதுகாப்பு அச்சுறுத்தல்களை எதிர்கொள்ளும் திறன் அடிப்படையில் துறைமுகங்களின் செயல்பாடுகள் மதிப்பிடப்பட வேண்டும் என்று கப்பல் போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு

சர்பானந்த சோனோவால் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் கோவை, நீலகிரி, தேனி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இன்று பலத்த காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் கோவை அணி 34 ரன் வித்தியாசத்தில் சேலம் அணியை வென்றது. பெங்களூருவில் நடைபெற்ற 20 வயதிற்கு உட்பட்டோருக்கான ஆடவர் பயிற்சி கால்பந்து போட்டியில் இந்தியா 1-0 என்ற கோல் கணக்கில் சிங்கப்பூரை வென்றது. தேசிய ஜூனியர் ஆடவர் ஹாக்கி சாம்பியன் போட்டியில் ஒடிஷா, மத்திய பிரதேசம் அணிகள் இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளன. ஆசிய படகு சாம்பியன் போட்டி இந்தியாவில் அக்டோபர் 5 தேதி தொடங்குகிறது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம் எஃப்எம் ரெயின்போ 101.4 கேட்டுருக்கீங்க. நேரம் சரியா 10:03 ஆகுது. இது கேட்செட் கோ ஷோக்கு உங்க எல்லாரையும் வெல்கம் பண்றது. நான் உங்க பூர்ணிமா
1: அண்ட் வீரா.
0: எஸ் அண்ட் இன்னைக்கு வீரா நம்ம வந்து என்ன கேம் விளையாட போறோம் நீங்களே சொல்லிடுங்க.
1: உலகத்தரம் வாய்ந்த ஒரு கேம் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நான் கண்டுபிடிச்சேன். கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் இந்த கேமுக்கு நிறைய வரவேற்பு வந்ததுனால இதையே கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு இன்னைக்கு நான் பிளான் பண்ணிருக்கேன்.
0: ஓகே,
1: என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, டே டு டே லைஃப்ல டெய்லி பாத்தீங்கன்னா நிறைய வார்த்தைகளை பயன்படுத்துவோம். அந்த பயன்படுத்துற வார்த்தைகள் வந்து முக்காவாசி ஆங்கில வார்த்தைகளாக இருக்கும். அதுக்கு தமிழ்ல வார்த்தையே இருந்தாலும் அது வேண்டான்ட்டு கடன் வாங்கி நம்ம இங்கிலீஷ்ல
0: பேசுவோம்.
1: சோ டங்கிலீஷ்ல சொல்ற மாதிரி கூட சிலது இருக்கும். இதுதான் வந்து நம்ம விளையாட போறோம். இதுக்கான குழுவை நம்ம கொடுத்துருவோம். இப்ப எக்ஸாம்பிளுக்கு வந்து தொலைக்காட்சி அப்படின்னு தமிழ்ல ஒரு வார்த்தை இருக்கு, அதை நம்ம டிவி டெலிவிஷன் டிவின்னு தான் நம்ம சொல்லிட்டு, இதுதான் எக்ஸாம்பிள். இப்போ டிவிக்கு நாங்க வந்து நம்ம குழு கொடுக்கறோம்னு வச்சுங்களேன், அது எல்லாரும் வீட்லயும் இருக்கும். யாரு பாக்குறாங்களோ பாக்கலையோ அது
0: பாட்டுக்கு இருக்கும். ஒரு பொழுதுபோக்குக்கான ஒரு டிவைஸ் அது அப்படின்னு சொல்லிட்டு
1: மாதிரி நம்ம ஒரு க்ளூ குடுக்கறோம்னா இந்த க்ளூவை ஃபாலோ பண்ணி நேயர்கள் இதை கண்டுபிடிக்கணும்.
0: ஆமா, இந்த கெட்செட் கோல இந்த கேம்ல நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா 2986-0038 அப்படிங்கிற எண்ண தொடர்பு கொண்டு இன்னைக்கு எங்க கூட கெட்செட் கோல இந்த வார்த்தை இந்த வார்த்தை விளையாட்டை விளையாடலாம் இல்லையா வீரா? எஸ் ஓகே. ஸோ இன்னைக்கு கேம் விளையாடுறதுக்கு முன்னாடி பாடலை கேட்டலாம். இந்த பாடல் வந்து யாரு பாடியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்பிபி அண்ட் யோகி பி பாடியிருக்காங்க. சுனிதா சாரதியோட கண்ணதாசன் வரிகளில் ஜி வி பிரகாஷ்குமார் மியூசிக்ல இங் பொல்லாதவன் படத்துலேருந்து பாடல் வந்துட்டே இருக்கு. கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. எஸ் ரீமிக்ஸ். இது எஃப்எம் ரெயின்போ 101.4.
1: எல்லாமே சமதோடு.

0: வணக்கம், நம்ம கூட போய் விளையாடுறதுக்காக யார் வந்திருக்காங்க? முதல் காலர், வணக்கம்.
1: வணக்கம்
2: வணக்கம் சார். வணக்கம் சார்.
0: வணக்கம் சார். ஓகே, கேம் ஆரம்பிக்கலாமா? நீங்க தான் முதல் காலரா வந்திருக்கீங்க.
1: நாராயணன், பெரம்பூர்ல இருந்து.
0: சூப்பர்
3: சார். உங்களுக்கு ரொம்ப ஈஸியான ஒரு கேள்வி சார். இது எல்லாருக்கும் இருக்கும் சார். ஓகே, இது எல்லாருக்கும் இருக்கும். தமிழ்ல ரெண்டு எழுத்து சார், ஆங்கிலத்துல நாலு எழுத்து சார்.
1: தமிழ்ல
3: ரெண்டு எழுத்து, ஆங்கிலத்துல நாலு எழுத்து. இது எல்லாருக்கும், மனிதர்களுக்கும் இருக்கும், எல்லா உயிரினங்களுக்குமே இருக்கும். இது இல்லாம இருக்கவே முடியாது, உயிர் வாழவே முடியாது.
1: கண்.
3: இல்ல சார், கண் இல்ல சார். கண் இருக்கு.
1: நாலு எழுத்து சொன்னீங்க.
3: ஆமா,
1: தமிழ்ல ரெண்டு எழுத்து சொன்னீங்க.

0: ஒரு பகுதி
1: வணக்கம் ரெயின்போ எஃப்எம். வணக்கம் சந்திரசேகர். அவங்க வாய்ஸ் ஓகே. உங்க பேர் என்ன சொன்னீங்க? கலையரசி மேடம். ஓகே, வீரா உங்கள் கேள்வியை தொடுங்கள்.
2: காலையில் வந்திருக்கிறார் கலையரசி. ஓகே
1: சரி, ஓகே.
2: கேள்வி வந்து, நீங்க கலையரசி அப்படிங்கிற பேர் வச்சிருக்கிறதுனால, காலை நேரத்தில் நம்ம பேசுறதுனால, காலையில மேக்சிமம் நிறைய பேர் இதை வந்து எடுத்துப்பாங்க. ஓகேவா? இது எந்திரிச்ச உடனே இதை வந்து சாப்பிடுவாங்க, குடிப்பாங்க, அந்த மாதிரியான ஒரு விஷயம்தான். எல்லாரும் வீட்லேயும் இருக்கும், நிறைய கடைகள் இது இருக்கு. ஆங்கிலத்தில் மூணு எழுத்து, தமிழில் நாலு எழுத்து.
1: தேநீர் தமிழ்ல, ஆங்கிலத்தில்
2: தேநீர், ஆங்கிலத்தில் மூணு எழுத்துன்னு.
1: தமிழ் எல்லாருமே மூணு எழுத்து தான். சூப்பர் சூப்பர், கண்டுபிடிச்சிங்க. நம்மளுடைய நேஷனல் ட்ரிங்க் வேற.
2: நேஷனல் ட்ரிங்க்
1: டீ. என்னங்க சொல்லிக்கிறீங்க? ஓகே சூப்பர். அடுத்த கால் எடுத்துடலாம். வணக்கம் ரெயின்போ எஃப்எம்.
3: வணக்கம். குயில் கோபி.
2: குயில் கோபி
1: என்னங்க
2: ஒரு பக்கத்துல பேசிட்டு
1: இருக்காரு? நீங்க கேள்வியை கேளுங்க, அவர் புரிஞ்சுப்பாரு.
2: ஆங்கிலத்துல மூணு எழுத்து சார், தமிழ்ல ரெண்டு எழுத்து சார். ஆங்கில வார்த்தையே அப்படியே தமிழ்ல சொல்லும் பொழுது ரெண்டு எழுத்து தான் வரும். இது ஸ்கூல்ல இருந்து இல்ல, ஆம் இல்லை கிடையாது, எல்லாருக்குமே பயன்படக்கூடிய ஒண்ணு.
1: முக்கியமா ஸ்கூல் பசங்க, ஆபீஸில் பணிபுரிபவர்கள் எல்லாருக்கும் இது இது இருக்கு, வேணும், இது கண்டிப்பா வேணும் கையில. இன்னைக்கு இது இல்லை. நன்றி சூப்பர். இது மாதிரி விளையாடிட்டு இருக்கோம். அடுத்து நம்ம என்ன பாடல் பிளே பண்ண போறோம்னா, சங்கர் மகாதேவன் குரல்ல, கபிலனுடைய வரிகள்ல, மணிஷ்ரமா இசையில, யூத் படத்துல இருந்த ஒரு சூப்பர் சாங் உங்களுக்காக வந்துட்டே இருக்கு. இது எஃப்எம் ரெயின்போ 101.4.
2: எல்லாமே சமதுளை.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: உங்கள் FM ரெயின்போவில் தினந்தோறும் காலை 7:30
2: சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல்.
1: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால்.
3: நேரம் சரியா 10:20 ஆகுது. FM ரெயின்போ 101.4 கேட்டு இருக்கோம். இது கெட்ஸ் அட் கோ. அண்ட் கெட்ஸ் அட் கோல இன்னைக்கு வந்து என்ன கேம் நம்ம விளையாடிட்டு இருக்கோம் அப்படின்னா,
4: கெட்ஸ் அட் கோல இன்னைக்கு உலகத்தரம் வாய்ந்த ஒரு கேம் நம்ம விளையாடிட்டு இருக்கோம். அதாவது தமிழ்லயும் இருக்கும், இங்கிலீஷ்லயும் அந்த வார்த்தை இருக்கும். பெரும்பாலும் நம்ம ஆங்கிலத்திலேயே அந்த வார்த்தையை சொல்லிட்டு இருப்போம். புழக்கத்தில் இருக்கக்கூடிய வார்த்தையிலாம் இருக்கும். அந்த வார்த்தைகளுடைய தமிழ் என்ன, தமிழ் வார்த்தை தமிழ் வடிவம் என்ன அப்படிங்கறத கண்டுபிடிக்கிற மாதிரி ஒரு விளையாட்டு நம்ம விளையாண்டுகிட்டு இருக்கோம்.
3: எஸ்.

0: நிகழ்ச்சியில் இணையக்கூடிய அடுத்த நேயர்
1: பாத்திரலாங் யாருன்னு. வணக்கம் ரெயின்போ எஃப்எம்.
2: வணக்கம் மேடம்.
0: வணக்கம் சார், சொல்லுங்க சார், யார் பேசுறீங்க?
2: வணக்கம் சார், சென்னை பூந்தமல்லி கலைசாமி இருவருக்கும் அன்பார்ந்த வணக்கம்.
0: கலைசாமி சார்,
1: கலைசாமி சார், ஓகே, உங்களுக்கான வார்த்தை என்ன நம்ம சொல்லிடலாமா?
2: சொல்லுங்க.
0: இது எல்லாரும் வீட்லயும் இருக்கும் சார், எல்லாரும் வீட்லயும் இருக்கும். காரு, வேனு, லாரி இந்த மாதிரி அதுலயும் இருக்கும். சரிங்களா,
1: வீடுகள்ல இருக்கும், எல்லா இடத்துலயும் இருக்கும். இது வந்து ஓகே.
0: ஆங்கிலத்துல நாலு எழுத்து சார்,
1: தமிழ்ல மூன்று எழுத்து.
0: தமிழ்ல மூன்று எழுத்து சார், ஆங்கிலத்தில் நான்கு எழுத்து, தமிழில் மூன்று எழுத்து. அந்த வார்த்தை எந்த வார்த்தை நீங்க சொல்லுங்க.
1: பாருங்க, பாட்டாவே பாடி காமிச்சிட்டார் உங்களுக்கு.
0: ஆங்கிலத்தில் நாலு எழுத்து சார், தமிழ்ல மூணு எழுத்து சார். இது எல்லாரும் வீட்லயும் இருக்கும் சார், எல்லா கார்ல இருக்கும், லாரில கூட இருக்கும்,
1: நான்கு சக்கர வாகனங்கள்ல இருக்கும்.
0: ஆமா சார்,
1: பாருங்களேன், ஒரு பாதுகாப்பு அம்சம்னு கூட வச்சுக்கலாம். ஒரு
2: ஹிண்ட்னா
1: இருந்ததுன்னா வீடுகள்ல இருக்கும், பாதுகாப்புக்கு இது கண்டிப்பா வேணும். அப்ப வாகனங்கள்ல எப்படி காலிங் பெல் இருக்கும்? இல்ல சிம்பிளா யோசிங்களேன், வீடுகள்ல கண்டிப்பா இது இல்லாத வீடே கிடையாது. உங்களுக்கு இதுதான் முதல் ஸ்டெப்பேன்னு வச்சுக்கோங்களேன். வீடுல இதுக்கு மேல எப்படி க்ளோஸ் சொல்றதுன்னு, மூன்று எழுத்து வார்த்தை தமிழ்ல, டோர் நான்கு. சூப்பருங்க, கதவு கண்டுபிடிச்சிட்டீங்க, எக்ஸலன்ட். சூப்பர் கலை சாமி சார், நன்றி நன்றி நன்றி சார், நன்றி. வணக்கம் ரெயின்போ எஃப்எம்.
3: வணக்கம் பூர்ணிமா மேடம், வீரா சார்.
1: வணக்கம், உங்க பேர் சார்? வெங்கட் சார். ஓகே, உங்களுக்கான வார்த்தை க்ளூ இதோ.
0: வண்டிகள்லயும்
1: வாகனங்கள்ல இருக்கும் நம்ம சொல்லறது முடியாது இல்லையா?
3: நீங்க நாலு சக்கர வாகனம் சொன்னீங்களே,
1: இருக்கு நான்கு சக்கர வாகனத்துல நேரம் இருக்கா? கடிகாரம் வேற, வாட்ச் வேற.
0: சரி சார், சார் உங்களுக்கான கேள்வி என்னன்னா, இப்போ தமிழ்ல வந்து நாலு எழுத்து சார், ஆங்கிலத்துல நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது எழுத்துக்கிட்ட வருது சார்.
3: வெரி குட்,
0: டஃபானது சார். ஆனா இது வந்து ரொம்ப ரொம்ப இனிப்பான ஒண்ணு அப்படின்னு சொல்லலாம் சார்.
1: இனிப்பான ஒரு விடை விஷயம்.
0: ஆமா, இனிப்பான ஒரு விஷயம் சார், எல்லாருக்கும் இது பிடிக்கும் சார்.
3: தமிழ்ல வந்து இனிப்பு நாலு வார்த்தை,
0: தமிழ்ல இனிப்பு நாலு வார்த்தை. சரி,
3: இதுல நீங்க பாத்தீங்கன்னா குலாப் ஜாமுன், எனி ஸ்வீட் நீங்க சொல்லலாம்.
1: ஆனா ஏதாவது வேற ஹிண்ட் கொடுக்கலாம் வீரா?
0: ஒன்பது எழுத்து ஆங்கிலத்துல, ஒன்பது எழுத்து தமிழ்ல, நாலே எழுத்து தான். நீங்க குலாப் ஜாமுன் அதெல்லாம் விட்டுருங்க, இனிப்பு அப்படிங்கிறது சரி.
1: சரி, இன்னொரு ஹிண்ட் கொடுக்கறேன்,
0: கொடுக்கக்கூடிய ஒரு பொருள்,
1: கடிச்சு கடிச்சு சாப்பிடலாம்.
0: பொங்கல்
1: வந்து கடிச்சு சாப்பிட தேவையில்லை, கரும்பு வந்து கடிச்சுதான் சாப்பிடும்.
0: ஐயோ, சாப்பிடறதுல இருக்காதீங்க பூர்ணிமா, அந்த பொங்கல் இல்ல, பொங்கல் ஃபெஸ்டிவல் சொன்னேன்.
1: ஓ அப்படியா, நம்ம வந்து இனிப்பு இனிப்புன்னு பேசிட்டு இருந்தோம்ல, ஆட்டோமேட்டிக்கா நான் சர்க்கரை பொங்கல் நினைச்சிட்டேன். எனவே பரவாயில்ல,
0: போது உங்களுக்கு ஒரு வெண்பொங்கல் வாங்கி தரேன்.
1: ஓ மை காட். ஓகே, அடுத்த பாடல் வைரமுத்து வரிகள்ல தேவாவுடைய இசையில சங்கர் மகாதேவன், வசுந்தரா தாஸ் இந்த பாடல பாடிருக்காங்க, சிட்டிசன் படத்துல இருந்து. இது எஃப்எம் ரெயின்போ 101.4,
0: எல்லாமே சமதோடு.

0: நேரம் 10:30. இன்று பிற்பகல் 2:30 NCERT வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி கேட்கலாம். FM Rainbow 101.4 கேட்டுருக்கீங்க. கேட் செட் கோ கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கேன் இந்த டைம்ல. அண்ட் வீரா அண்ட் பூர்ணிமா நாங்கள் ரெண்டு பேரும் தான் கேட் செட் கோல விளையாடிட்டு இருக்கோம். என்ன கேம் விளையாடிட்டு இருக்கோம் வீரா, திருப்பி ஒரு ரொம்ப சொல்லலாமா?
1: தமிழ்லயும் இருக்கும் இங்கிலீஷ்லயும் இருக்கும், அது என்ன அப்படிங்கிற மாதிரி தான் கேட்டு. ஒரே வார்த்தை மேக்சிமம் நம்ம வந்து தமிழ்ல இல்லாம இங்கிலீஷ்ல வந்து அந்த வார்த்தையை பயன்படுத்துவோம். அடிக்கடி நம்ம பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகளாக அது இருக்கும்.
0: ஓகே, அந்த வார்த்தை என்ன நீங்க கண்டுபிடிக்கணும், அவ்வளவுதான். இப்ப நம்ம கூட விளையாடுறதுக்காக வணக்கம் ரெயின்போ FM.
2: வணக்கம.
0: வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க?
2: நல்லா
0: இருக்கேன் சார். மேன் வீரா இருக்காரு. அண்ட் வீரா
1: மேடம், உங்களுக்கான கேள்வி
2: இருவருக்கும் வணக்கம்.
0: வணக்கம் வணக்கம்.
1: இது எல்லார வீட்லயும் இருக்கும் மேடம். ஆங்கிலத்துல 3 எழுத்து மேடம். ஓகே, தமிழ்ல 4 எழுத்து மேடம். ஆனா மோஸ்ட்லி வந்து ஆங்கிலத்துல இருக்கக்கூடிய அந்த 3 எழுத்து வார்த்தை தான் நிறைய பேர் பயன்படுத்துவாங்க.
2: நம்ம வீட்டுல உபயோகப்படுத்துற பொருளா?
1: உபயோகப்படுத்துற பொருள் மேடம்.

0: அது மேல நீங்க உட்காருவீங்க. நாற்காலி இல்ல உட்காருவீங்கன்னு சொல்ல நாற்காலி மட்டும் யோசிக்கிறீங்க. உட்காரலாம்.
1: வணக்கம் ரெயின்போ எஃப்எம், வணக்கம் மேடம்.
0: வணக்கம் வணக்கம்.
1: உங்களுக்கான வார்த்தை இதோ
0: ரமா ரவி மேடம். உங்களுக்கு ரொம்ப ஈஸியா ஒண்ணு குடுக்கறேன்.
2: கொடுங்க.
0: ஆங்கிலத்துல அஞ்சு எழுத்து மேடம், ஆனா அதை நம்ம சொல்லும் பொழுது தமிழ்ல தான், ஐ மீன் டங்கிலீஷ்ல சொல்லுவோம், தமிழ்ல வந்து நாலு எழுத்து தான். எல்லா இதுவும் எல்லார் வீட்லயும் இருக்கும், முக்கியமா கிச்சன்ல இருக்கும், சரியா? டங்கிலீஷ்ல நீங்க சொன்னீங்கன்னா மூணு எழுத்துல சொல்லிடலாம். அதாவது அந்த ஆங்கில வார்த்தையை அப்படியே தமிழ்ல மாத்தி எழுதினே வச்சீங்களேன், மூணு எழுத்துல எழுதலாம். கேஸ் அடுப்பு பக்கத்துல தான் இது இருக்கும்.
1: பயன்படும் கையால. இத
0: டீல நீங்க வந்து சக்கரை போடுறீங்கன்னா எப்படி போடுவீங்க? எவ்வளவு சக்கரை போடுவீங்க?
1: சூப்பர்.
0: ஓகே.
1: பெரிய
0: அவசரத்துக்கு ஒரு இடத்துல போயிட்டு தங்கறதுக்கு நாம உருவாக்கி கூடிய ஒரு பொருள், சரியா?
2: பொருளா?
0: ஒரு செட்டப்னு வச்சுங்களேன். இங்கிலீஷ்ல நாலு எழுத்து மேடம், தமிழ்ல இந்த வார்த்தைக்கான எழுத்து வந்து அஞ்சு எழுத்து மேடம். இது அதுவும் நாலு எழுத்தா மேடம், தமிழ்லயும் நாலு இங்கிலீஷ்லயும் நாலு.
1: நான்கு எழுத்து தமிழ் வார்த்தை, நான்கு எழுத்து ஆங்கில வார்த்தை, ரெண்டுமே நாலு தான்.
0: இல்ல ஒரு இடத்துக்கு நீங்க இங்க இருந்து ஊட்டி போறீங்கன்னு
2: வச்சீங்களேன்,
0: ஊட்டி போகும்பொழுது உங்களுக்கு தங்கறதுக்கு எங்கேயுமே இடம் கிடைக்கல, நீங்களா தங்கறதுக்கு ஒரு இடத்தை ரெடி பண்றீங்கன்னா என்ன பண்ணுவீங்க? அதுதான்.
1: இது வந்து காடுகள் மலைகள், இது பாருங்க ஓபனா சொல்றேன், காடுகள் மலைகள் அந்த மாதிரி அந்த மாதிரி இடங்கள்ல போய் நீங்க தங்கணும். அடுத்து நீங்களும் அடுத்து நம்ம பிளே பண்ண போற பாடல் வித்யாசாகர் இசையில இந்த பாடல் ராஜலட்சுமி பாடியிருக்காங்க குருவி படத்துக்காக. கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. இது FM Rainbow 101.4
0: எல்லாமே சமதோடு.

0: குருவி படத்துல இருந்து சாங் கேடுங்க. எஃப்எம் ரெயின்போ 101.4 இங்க எல்லாமே செமது. ஒளி நேரம் சரியா 10:39 ஆகுது. அண்ட் கெட் செட் கோ நம்ம விளையாடிட்டு இருக்கோம்.
1: அட்டகாசமான கேம், அதுமான கேம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயங்கரமான கேம் நம்ம விளையாண்டு இருக்கோம். சில இணையக்கூடிய இடத்து நேயர் யாருன்னு பாக்கலாம்.
0: வணக்கம். வணக்கம்.
2: இருவருக்கும் வணக்கம். நான் வேலூர் மாவட்டம் கட்பாடியிலிருந்து சந்திரசேகர்.
0: சந்திரசேகர், நல்லா இருக்கீங்களா?
2: பூர்ணிமா மேம், நல்லா இருக்கீங்களா?
0: யா, நல்லா இருக்கேங்க, நன்றி.
2: நீங்க
0: அடிக்கடி குரல் கேட்டு ரெஜிஸ்டர் ஆயிருச்சீங்க எல்லாருக்குமே. ஓகேங்க, சூப்பர். இப்போ வீரா, எஸ் கேள்வி கேட்கலாம்.
1: சந்திரசேகருக்கான கேள்வி
0: இதோ.
1: வணக்கம். வணக்கம். வணக்கம் ப்ரோ. உங்களுக்கு வந்து தமிழ்ல அஞ்செழுத்து பக்கத்துல இருக்கும், ஸ்கூல்ல இருக்கும், ஸ்கூலுக்கு வெளியில இருக்கும், காலேஜுக்கு வெளியில இருக்கும், காலேஜ் கேம்பஸ் இருக்கும். ஓகேவா? இங்க நம்ம போனோம்னா நமக்கு வந்து எனர்ஜியா இருக்கும், எனர்ஜியும் லாஸ் ஆகும்.
0: நீங்களே சொல்லிடுங்க. ஆமாங்க, கரெக்ட். ஆறு எழுத்து வார்த்தை
1: தமிழ்ல தான்
0: நான்கு எழுத்து. ஆறு நாலு ஞாபகம் வச்சுக்கோங்க சந்திரசேகர். ஆறு எழுத்து ஆங்கில வார்த்தை, நான்கு எழுத்து தமிழ் வார்த்தை.
2: விருப்படுவாங்க.

0: கரெக்டா இருக்கா? கிரவுண்ட், கிரவுண்டுங்கிற வார்த்தையில அந்த ஸ்கூல் காலேஜோட அந்த வார்த்தை முடிஞ்ச மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். அந்த படிச்சு இல்லையா,
1: அதுவும் அந்த கிரவுண்ட்ல நம்ம சின்ன வயசுல விளையாடணும் அப்படின்ட்டு பரபரன்னு சாப்பிட்டு ஓடிய ஞாபகங்கள்லாம்.
0: பிடி பீரியட கடன் வாங்கினா அவங்க நமக்கு எல்லாம் கோவம் வந்துரும். சோ பல இன்சிடென்ட்ஸ் ஞாபகம் வரும், பேசிட்டே இருக்கலாம். அது நினைச்சு
1: எல்லாரும் வராங்க சார், என்ன இது அப்படிங்கிற மாதிரி.
0: யா, நன்றி நன்றி சந்திரசேகர், தேங்க்யூ. யா, அடுத்த காலர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. வணக்கம்.
2: வணக்கம் ரெயின்போ, உங்களுக்கான
0: மாலினி தேவி மேடம்.
2: அண்ணாநகரே கேட்க
0: வேண்டியதான். சொல்லுங்க உங்களுக்கான வார்த்தை என்ன?
2: தமிழ்ல ஏழு எழுத்துங்க, தமிழ்ல ஏழு எழுத்து, ஆங்கிலத்தில் நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு எழுத்து.
0: அடேங்கப்பா, ஹையஸ்ட் ஸ்கோர் இதுதான்.
2: ஓகே, ஆங்கிலத்துல எட்டு, தமிழ்ல ஏழு. இது எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு உயிரினம்னு வச்சுக்கலாம். ஓகே, இது எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு உயிரினம், நல்லா பறக்கும்.
0: பறக்கும்,
2: ஆமா பறக்கும், பந்து பறக்கும். என்னது?
3: வண்ணத்து பூச்சி.
2: வண்ணத்து பூச்சி அப்படின்றாங்க, கரெக்ட் தான்.
0: பட்டர்ஃப்ளை. சூப்பருங்க, எப்படி எப்படி எப்படி மாலினி தேவி மேடம் சொல்லுங்க.
2: பிடிக்கும் பறக்கும்னு
3: சொன்னேன்னு
0: அவ்வளவுதாங்க, வண்ணத்து பூச்சி தாங்க எல்லாருக்கும் பிடிக்கும்.
3: நன்றி.
0: வணக்கம் ரெயின்போ எஃப்எம். வணக்கம்.
2: அயன் ராகவன். உங்களுக்கு வார்த்தை வந்து சார், ஆங்கிலத்துல அஞ்சு எழுத்து சார், தமிழ்ல மூணே எழுத்து சார்.
0: ஐந்து மூன்று.
2: ஓகே, எல்லார் வீட்லேயுமே இது இருக்கும் சார் மேக்சிமம். இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பொருள், கருவி அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் நிறைய அதில் வந்து கேட்டிருப்பீங்க.
0: ஐந்து, இரண்டு எழுத்து தமிழ்ல, சரிங்களா? கரெக்டா?
2: தமிழ்ல இரண்டு எழுத்து கிடையாது, தமிழ்ல மூணு எழுத்து.
0: மூன்று எழுத்து.
2: ஆங்கிலத்துல ஐந்து எழுத்து.
0: சரி, வேற ஏதாவது க்ளூ கொடுங்க.
2: வேறவா சார்? இப்ப நம்ம எல்லாருமே கனெக்ட் பண்றதே இதுல இருந்து தான் சார்.
4: கனெக்ட் பண்றதா?
2: இப்ப நம்ம எல்லாம் பேசிட்டு இருக்கோம்ல, நீங்களும் நானும் பேசிட்டு இருக்கோம்ல, இதுல இருந்து தான் சார் நம்ம பேசுறோம். செல்போனா சார்? இல்ல சார்,
4: கைபேசி.
2: இல்ல சார், அதுவும் இல்ல சார். இதுல இருந்து நிறைய நீங்க தெரிஞ்சுப்பீங்க சார். வரல. இல்ல சார், உங்க வீட்டுல இது இருக்கும் சார். இருக்கிறதுனாலதான் சார் என்கிட்ட நீங்க கால் பண்ணியே பேசுறீங்க.
4: எங்க வீட்டுல இருக்குமா?
2: ஆமா சார்.
4: என்ன இது நெட்வொர்க்ன்றீங்க, அதுன்றீங்க,
0: வணக்கம்.
2: தலையில சீப்ப வச்சுக்கிட்டு சீப்பு எங்க இருக்கு
0: நினைக்கிறேன்.
2: ஒரு குழுவை வந்து குடுத்துருக்கோம்
5: நினைக்கிறேன்.
2: நல்லா இருக்கும். வாழ்க்கைக்கு முக்கியமான ஒண்ணு. இன்னும் சொல்ல போனா பல பேருடைய வாழ்க்கைய மாற்றிய பல விஷயங்கள் வந்து இங்கதான் இருக்கும், அங்கதான் இருந்திருக்கும். ஸ்கூல்ல, காலேஜ்ல, பொதுவாக இருக்கக்கூடிய நகர்ப்புறங்களில், கிராமம், எந்த இடத்துலையுமே வந்து இதை வந்து வச்சுருப்பாங்க. முக்கியமான ஒன்று, தேவையான ஒன்று.

0: நமக்கு வந்து நிறைய டைம் இருக்கு அப்படின்னா இந்த இடத்துக்கு போகலாம். இந்த இடத்துக்கு போனோம்னா நம்ம நிறைய தெரிஞ்சுக்க முடியும் சார்.
1: நீங்கள் ஒரு நடமாடும் அறிவாளின்னு சொல்லமீன் சொல்லுவாங்க, அது மாதிரி இருக்கு. டக்குன்னு கண்டுபிடிச்சிங்க பாத்தீங்களா,
2: அதிகமா
1: சூப்பர் சார்.
0: இல்ல நாங்க வந்து பாக்குறதுக்கு பழைய வாலி மாதிரி நான் உட்கார்ந்துட்டு இருக்கேன்.
1: ஓகே நன்றி பேசினால்.
0: இதை எடுக்கிறதுக்கு நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன்னு எனக்கு தான் தெரியும்.
1: ஓகே பாடல் அடுத்து பிளே பண்ணிடலாம். ஹரிஹரன் நான் அனுராதா ஸ்ரீராம இந்த பாடலை பாடிருக்காங்க. வைரமுத்து வரிகள்ல தேவா இசையில குஷி படத்துல இருந்து கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. இது FM 101.4
0: இங்க எல்லாமே சமதுல.

0: வணக்கம்
1: வணக்கம். வாழ்க வாழ்மன் மறுப்பாக்கம் கோபாலன் சேமா இருக்கா? ரெண்டு பேரும்
2: சேமா இருக்கிறோம்.
1: வாழ்த்துக்கள்.
0: நன்றி.
2: ஓகே, உங்களுக்கான கேள்வி வந்து சார், நாலு எழுத்து சார் ஆங்கிலத்துல.
1: ஆங்கிலத்துல நாலு எழுத்து.
2: சரியா, தமிழ்ல வந்து மூணு எழுத்து சார்.
0: ஆங்கிலத்தில் நான்கு எழுத்து, தமிழில் மூன்று எழுத்து. அதுக்கு ஹிண்ட் கொடுத்துருங்க.
2: இல்ல, தமிழ்ல இதை சொல்றதானே எனக்கு தெரியல. சரி, வேண்டாம் விடுங்க, வேற கேக்குறேன் உங்களுக்கு. ரெண்டு வார்த்தை சேர்ந்த ஒரு வார்த்தை சார். ஆங்கிலத்துல அஞ்சு மூணு எட்டு எழுத்து சார். ஐயோ, தமிழ்ல வந்து நாலு எழுத்து சார். தமிழ்ல நாலு எழுத்து, ஆங்கிலத்துல எட்டு எழுத்து சார். இது வந்து சாதாரணமா நமக்கு கிடைக்காது, எல்லாரும் வீட்லயும் இருக்கும். இது ஒரு ப்ராசஸ் பண்ணா மட்டும்தான் கிடைக்கும். ஒரு ப்ராசஸ் பண்ணணும், அந்த ப்ராசஸ் பண்றதுக்கு உங்களுக்கு நெருப்பு தேவை.
0: ஆங்கில வார்த்தை, நான்கு எழுத்து தமிழ் வார்த்தை, நெருப்பு வச்சு ரொம்ப பயப்படலாம் வேணாம். சமையல் தெரியாதா அப்படின்னு கேட்டா பண்ண தெரியுமா அப்படின்னு
2: கேட்பாங்க.
0: பாருங்க, இன்ஸ்டன்டா ஆன்சரே கொடுத்துட்டேன் நானு. சமையல் பண்ண தெரியுமான்னு கேட்டா அட்லீஸ்ட் இதையாவது பண்ண தெரியுமா அப்படிம்பாங்க எல்லாரும்.
2: கண்டுபிடிச்சிட்டாங்க.
0: ஓகே, இந்த ஒரு மணி நேரம் சூப்பரா எல்லாரும் விளையாடி என்ஜாய் பண்ணிருப்பீங்க நம்பறேன். கெட் செட் கோல.
2: பூர்ணிமா சாயந்தரம் வரைக்கும் உங்களுக்கு இருந்து நிறைய பாட்டா போடுவாங்க.
0: அடுத்த நிகழ்ச்சி உங்களோட நான் மீட் பண்றேன்.
2: இப்போதைக்கு நான் இங்க இருந்து கிளம்பிக்கிறேன். இன்னொரு நாள் இதே மாதிரி நம்ம காலை நேரத்துல மீட் பண்ணுவோம்.
0: எஸ் அண்ட் உன்னிகிருஷ்ணன் ஹரிணி குரல்ல வைரமுத்து வரிகள்ல தேவா இசையில பாடல் வந்துட்டே இருக்கு. வாலி படத்துல இருந்து கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. இது FM 101.4
2: எல்லாமே சமதோடு.

0: நேரம் 11 மணி. தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தேசிய கைத்தறி தினத்தையொட்டி கைத்தறி விருதுகளை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று வழங்குகிறார். திறன், படைப்பாற்றல், அர்ப்பணிப்பு உணர்வுடன் கூடிய நெசவாளர்கள் மற்றும் கைவினைஞர்களுக்கு வாழ்த்து தெரிவித்துக் கொள்வதாக இந்நாளையொட்டி பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். கைத்தறி நெசவாளர்களின் கலைத்திறன், பாரம்பரியம் ஆகியவை நமது நாட்டின் பெருமையை பிரதிபலிப்பதாக உள்ளது என்று தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். வங்க கவிஞர் ரவீந்திரநாத் தாகூர் நினைவு தினத்தையொட்டி மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா புகழஞ்சலி செலுத்தியுள்ளார். கைத்தறி நெசவாளர்கள் நெசவுக்கலையை பேணி பாதுகாத்து மாநிலத்தின் வளமான பாரம்பரியத்திற்கும் பண்பாட்டிற்கும் சிறப்பு சேர்த்து வருவதாக முதலமைச்சர் திரு விஜய் தெரிவித்துள்ளார். காவிரி விவகாரம் தொடர்பான சிறப்பு தீர்மானத்தின் மீதான விவாதம் தமிழக சட்டப்பேரவையில் தற்போது நடைபெற்று வருகிறது. விவசாயிகள் நலன் மற்றும் காவிரி உரிமையை பாதுகாப்பதில் தமிழக அரசு உறுதியுடன் உள்ளதாக மாநில அமைச்சர் திரு ஆனந்த் கூறியுள்ளார். பொதுத்துறை நிறுவனங்களை தனியார் மயமாக்கும் அறிவிப்பை மாநில அரசு உடனடியாக திரும்பப் பெற வேண்டும் என்று பாமக வலியுறுத்தியுள்ளது. திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி ராஜகோபால சுவாமி கோவில் ஆடிப்பூர திருவிழா இன்று கொடியேற்றத்துடன் தொடங்கியது. கோவை, நீலகிரி, தேனி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இன்று பலத்த காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. செயின்ட் லூயிஸ் செஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் பிரக்னானந்தா சாம்பியன் பட்டம் வென்றார். கொரிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அஷ்மிதா சாலிஹா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் இன்று நடைபெறவுள்ள ஆட்டங்களில் சேப்பாக்கம் அணி திருப்பூர் அணியையும் திண்டுக்கல் அணி நெல்லை அணியையும் எதிர்கொள்கின்றன. தேசிய ஜூனியர் ஆடவர் ஹாக்கி சாம்பியன் போட்டியில் ஒடிசா, மத்திய பிரதேசம் அணிகள் இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளன. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
2: ஃபேஷன் டிசைனிங் படிக்க ஆசைப்பட்டு டைம் வேஸ்ட் பண்ணிட்டேன். எந்த கோர்ஸ் எடுத்தாலும் 5 லட்சம் கிட்ட ஆகும்.

0: இதுக்கு ஏன் கவலைப்படுற? நம்ம ATDC இருக்கே, சிறந்த பாடத்திட்டம், குறைந்த கட்டணம், சுய தொழிலும் செய்யலாம், 100% வேலை வாய்ப்பும் உறுதி. தொடர்புக்கு ATDCIndia.co.in 9840416769.
1: நேரம் சரியாகி 11:02 ஆகுது. FM ரெயின்போ 101.4 கேட்டு இருக்கீங்க. இந்த நிகழ்ச்சி உங்களுடன் ரெயின்போ, அண்ட் உங்க எல்லாருக்கும் குட் மார்னிங் சொல்லிக்கிறது நான் உங்க பூர்ணிமா. இந்த சில விஷயங்கள் பார்த்தீங்கன்னா லைஃப்ல வந்துட்டு நம்ம வந்து முடிக்கணும்னு மனசு நம்ம நினைச்சோம்னா அந்த விஷயத்த முடிச்சிருவோம். அதை வந்து 100% நம்ம நம்பணும், அண்ட் அந்த 100% இதை முடிக்கணுங்கிற நம்பிக்கையும் நமக்குள்ள இருக்கணும். ஸோ அப்படி பண்ணும்போது அந்த யூனிவர்ஸும் நமக்கு கை கொடுக்கும், பிரபஞ்சம் அதை வந்து நிறைவேற்றி கொடுக்கும் அப்படிங்கிறது வந்து ஒரு உண்மை அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதே மாதிரி உங்க வாழ்க்கையில உறுதியா நீங்க முடிவு முடிச்சாகணும்னு நீங்க வந்து ஒரு தீர்மானம் பண்ணி முடிச்ச ஒரு விஷயம் இது அப்படிங்கிறது தான் இன்னைக்கு வந்து நம்மளுடைய லிசனர்ஸ் எல்லாம் நம்ம கூட ஷேர் பண்ணிக்க போறாங்க. 2986003838 அப்படிங்கிற எண்ணுக்கு கால் பண்ணி நீங்க பகிர்ந்துக்கலாம். அதாவது உறுதியாக நீங்கள் முடிச்சே ஆகணும்னு எந்த விஷயத்தை தீர்மானிச்சு அதை முடிச்சீங்க, அந்த செயல் என்ன அப்படிங்கறத நீங்க என் கூட ஷேர் பண்ணிக்கலாம். அண்ட் இப்ப நிகழ்ச்சியில முதல் பாடல் வந்துட்டே இருக்கு. இந்த பாடல் தேவி ஸ்ரீ பிரசாத் இசையில இந்த பாடல பாடியிருக்காங்க. யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா கார்த்திக் அண்ட் சுமங்கலி, கபிலன் வரிகள்ல உனக்கும் எனக்கும் படத்துல இருந்த கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. இது FM ரெயின்போ 101.4. இங்க எல்லாமே செமதோடு.

சம்திங் சம்திங் உனக்கும் எனக்கும் திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டீங்க. நேரம் சரியா 11:10 ஆகுது. எஃப்எம் ரெயின்போ 101.4 நீங்க கேட்டு இருக்கீங்க உங்களுடன் ரெயின்போ. இன்னைக்கு நான் கேட்டிருந்த விஷயம், நீங்க நான் முடிச்சே ஆகணும், இதை செஞ்சு முடிச்சே ஆகணும் அப்படின்னு நீங்க மனசுல உறுதியா நினைச்சு அதை முடிச்ச ஒரு செயல் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன். அண்ட் இந்த நீங்க வந்து ஷேர் பண்ணிக்க 2986008 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணி நீங்க ஷேர் பண்ணிக்கலாம். அண்ட் அடுத்து இதுக்கு முன்னாடி பாடல் நான் பிளே பண்ணிடுறேன் பைரவா படத்துல இருந்து. இந்த பாடல் சந்தோஷ் நாராயணன் இசையில வைரமுத்து வரிகள்ல ஹரிச்சரனுடைய குரல்ல பாடல் உங்களுக்காக வந்துட்டே இருக்கு. அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பிரேக்.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: எப்பவுமே ஃப்ரெஷ்ஷா இருக்கீங்களே, எப்படி சார்?
2: என்னோட புத்துணர்ச்சிக்கு எப்பவுமே நான் பருகிறது ரூபி பாதாம். ஆரோக்கியத்தை அள்ளி தருவது ரூபி பாதாம் மற்றும் ரூபி ஜிகர்தண்டா ரூபி ரோஸ் மில்க்.

0: பைரவா படத்துல இருந்த சந்தோஷ் நாராயணன் இசையில பாடல் கேட்டீங்க. நேரம் சரியா 11:16 ஆகுது. எஃப்எம் ரெயின்போ 101.4 கேட்டு இருக்கீங்க உங்களுடன் ரெயின்போ. நீங்க லைஃப்ல உறுதியா இந்த விஷயத்த நம்ம வந்து முடிச்சே ஆகணும் அப்படின்னு நினைச்சு நீங்க முடிச்ச அந்த செயல் எது அப்படின்னு சொல்லி கேட்டு இருக்கோம். நம்ம கூட பேசுறதுக்காக வணக்கம். யார் எங்க இருந்து பேசுறீங்க?
1: கோபி.
0: சொல்லுங்க, நீங்க உங்க லைஃப்ல அந்த மாதிரி உறுதியா இந்த விஷயத்த முடிக்கணும்னு நினைச்ச செஞ்ச விஷயம்
1: ஆரம்பிச்சு
0: மனசுல நினைச்சிட்டீங்க இது முடிக்கணும் ஆரம்பிக்கணும்னு நினைச்சு அதே மாதிரி பண்ணிட்டீங்க. சூப்பரா போயிட்டு இருக்கோங்க ஆர்கெஸ்ட்ரா. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். நன்றி கோபி. வணக்கம் ரெயின்போ எஃப்எம்.
2: என்னங்க
0: சொல்லவே இல்லையே. கலா மேடம், ஓகே கலா, சூப்பருங்க. நினைச்ச மாதிரியே ஒரு டிகிரி முடிக்கணும்னு நினைச்சு அதே மாதிரி முடிச்சிட்டீங்க, வாழ்த்துக்கள். சோ இதே மாதிரி லைஃப்ல நான் இந்த விஷயம் முடிச்சே ஆகணும்னு உறுதியா நீங்க நினைச்சு தீர்மானிச்சு முடிச்ச அந்த சக்சஸ்ஃபுல்லான விஷயம் எது அப்படிங்கறத ஷேர் பண்ணிக்கலாம். 2986003838 அப்படிங்கிற நம்பருக்கு. அடுத்த பாடல் நான் பிளே பண்ண போறேன். இந்த பாடல் வந்து சைந்தவி பாடியிருக்காங்க, என்ன ரகுநந்தனுடைய கம்போசிங்ல சுந்தர பாண்டியன் படத்துல இருந்த. இது எஃப்எம் ரெயின்போ 101.4. இங்க எல்லாமே செமித்துள்ள

0: நேரம் சரியாக 11:20. இன்று பிற்பகல் 2:30 NCERT வழங்கும் விளம்பர தார நிகழ்ச்சி கேட்கலாம். FM ரெயின்போ 101.4 கேட்டுருக்கீங்க. இந்த நிகழ்ச்சி உங்களுடன் ரெயின்போ. அண்ட் நீங்க லைஃப்ல உறுதியா இந்த விஷயம் நாம் தீர்மானம் பண்ணி இதை கண்டிப்பா நான் முடிப்பேன் அப்படின்னு நீங்க நினைச்சு முடிச்ச அந்த செயல் எது அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கோம். வணக்கம் ரெயின்போ FM.
1: வணக்கம், ராஜலட்சுமி வெஸ்ட் மாம்பழத்துல இருந்து பேசுறேன்.
0: ராஜலட்சுமி மேடம் சொல்லுங்க, நீங்க அந்த மாதிரி லைஃப்ல உங்களுக்கு அச்சீவ் பண்ண விஷயம் எது?
1: அச்சீவ் பண்ணதுன்றது ஒண்ணு இருக்குது, தினசரியே காத்தால எழுந்துருச்சு எனக்கு 70 வயசு ஆகுது. அதனால நம்ம எனக்கு வேணுங்கிறத நான் தயார் பண்ணிக்குவேன். அதனால அதை செஞ்சு முடிச்சதான் அப்பாடான்னு இருக்கும்.
0: அப்பா அதுவே தினம் தினம் உங்களுக்கு அது பெரிய அச்சீவ்மெண்டா தான் இருக்கு இல்லையா? இந்த வயசுல நீங்களே உங்களுக்கு எல்லா விஷயங்களும் தன்னிச்சையா செஞ்சுக்கிறீங்கிறதே பெரிய விஷயம் தான்.
1: ஒண்ணு வாழ்க்கையில வந்து ரொம்ப கஷ்டப்பட்ட ஒரு நேரம், அதெல்லாம் வந்து 80-90 காலங்கள்ல யாரோட சப்போர்ட்டும் இல்லாத பிசினஸ் மேன் தான் அவங்க. எப்படியாச்சும் ஒரு இடம் வாங்கி வீடு கட்டிடணும் அப்படின்னு ஒரு எரியு சொல்லலாம்.
0: புரியுது புரியுது.
1: அது ட்ரை பண்ணி ரெண்டு பக்கமும் சப்போர்ட்டும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. ஆனா பிள்ளைங்களையும் வளர்த்து படிக்க வச்சு அந்த ஒரு இடத்த வாங்கி வீடு கட்டணும்னு கட்டி நல்ல நிலைமையில இருக்கிறோம்.
0: வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள், அருமையா சொன்னீங்க. அதுதான் லைஃப்ல ஒரு

0: பெரிய அச்சீவ்மெண்ட், அதை நீங்க அச்சீவ் பண்ணிருக்கீங்க, உங்களுக்கு வாழ்த்துக்கள் எங்களோடது. வணக்கம் ரெயின்போ எஃப்எம்.
1: வணக்கம் வணக்கம், நான் சென்னையில இருந்து பழக்கடை தாமோதரன் பேசுறேன்.
0: தாமோதரன் சார் சொல்லுங்க.
1: பாத்தீங்கன்னாக்கா என்னுடைய வாழ்க்கையில திருமணம் நடந்தவொடனே முதல் நாள் சொன்னேன் என்னுடைய துணையா கிட்ட, மூன்றாவது மனிதன் வந்து நமக்கு மதிக்கம் பண்ணக்கூடாது. இந்த வாழ்க்கை நாம அருமையான வாழ்க்கை வாழணும். உங்க வீட்டுல இருந்தோ என்ன பெண் பாத்திரத்துல வந்து நமக்கு மதிக்கம் பண்ணக்கூடாது.
0: நிறைய பேருக்கு உத்வேகம் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமாகவும் இருந்தது. யாருக்கா யாரையும் நம்ப கூடாது அப்படின்னு சொன்னது. வணக்கம் ராஜசேகரன் சார் சொல்லுங்க.
2: நல்ல அருமையான தலைப்பு மேடம். என் வாழ்க்கையில நான் தான் விட்டுட்டேன். என் பசங்க பொண்ணு ஒண்ணு பையன் ஒண்ணு, ரெண்டு பேரையும் காலேஜ் படிக்க வச்சு மேடம். அதுல நல்லா அவங்கள நல்லா படிச்சு நல்லா முன்னுக்கு வந்திருக்காங்க மேடம். என்ன உணர்ச்சி படம் வச்சுட்டீங்க
0: அப்படிங்களா? ஓகே, நீங்க நினைச்ச மாதிரி உங்க பிள்ளைகள் நல்லா படிச்சு நல்ல ஒரு பொறுப்பான வேலைகளுக்கு போய் நல்லா இருக்காங்க. சோ அது எல்லாமே உங்க உழைப்புடைய அவுட்புட் தான். அது உங்க குழந்தைங்க எதிர்காலம் நல்லா வந்தது
2: அவங்களுடைய அனுகூலம் கூட.
0: வாவ், எக்ஸலன்ட். ஆமா, உண்மை, அது உண்மை. கடவுளுடைய அருள் இருக்கணும் இல்லையா எல்லா விஷயமும் நடக்கிறதுக்கு. எக்ஸலன்ட் சார், ரொம்ப அருமை. முயற்சியுடையார் நிகழ்ச்சி அடையார், நிகழ்ச்சி அடையார். சூப்பருங்க. நன்றி நன்றி சார், நன்றி. வணக்கம் ரெயின்போ எஃப்எம். ராஜசேகரன் சார் ரொம்ப அருமையா சொன்னாரு. வணக்கம் கார்த்திக் சொல்லுங்க. நீங்க லைஃப்ல இது ஒரு விஷயம் நான் முடிச்சு ஆகணும் அப்படின்னு நீங்க வந்து நினைச்சு முடிச்ச விஷயம் இது?
3: நான் வந்து கடை வச்சிருந்தேன், அது ரொம்ப லாஸ் ஆயிடுச்சு. திருப்பி அதே கடைய மக்களுக்கு பிடிச்ச மாதிரி பண்ணி திருப்பி அந்த கடை சரி பண்ணிட்டோம்.
0: ஓகே, சோ லாஸ் ஆனது, ஆனா அந்த தோல்வியும் நீங்க மீண்டெழுந்து அந்த ரெசிலன்ஸ் சொல்லுவோம் இல்லையா, திருப்பி வந்து நீங்க இன்னொரு கடை ஆரம்பிச்சு அதை சக்சஸ் பண்ணிருக்கீங்க. சூப்பர், வாழ்த்துக்கள் கார்த்திக், அருமையா சொன்னீங்க. வணக்கம்.
4: ஹலோ.
0: வணக்கம்.
4: வணக்கம் பூர்ணிமா மேடம், நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கேன். உங்க பேரு? வெற்றி பயணம் தொடரட்டும், எங்களோட வாழ்த்துக்கள். தேவாவுடைய இசையில காதல் கோட்டை படத்துல இருந்து FM Rainbow 101.4 இங்க எல்லாமே செமதோடு.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: உண்மையா சொல்ல போன வெயில் காலம் இப்பதான் ஆரம்பிச்சிருக்கு, அதுக்குள்ள கரண்ட் பில் 7000 வந்திருக்கு. என் மனைவி ரொம்ப நாளா சோலார் பேனல் போட சொல்றா, அரசு மானியம் கூட தராங்களாம். நான் விசாரிச்ச எல்லாருக்குமே 0 பில் தான் வருது. இந்த தடவை கண்டிப்பா போட வேண்டியதுதான். மின்சாரம் இலவசமா கிடைக்கிறப்ப ஏன் வேணாம்னு சொல்லணும். நீங்களும் உடனே போடுங்க. பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யும்.

0: ஹரிஹரன் மற்றும் ஸ்வர்ணலதா குரல்கள்ல வைரமுத்து வரிகள்ல தேவாவுடைய இசையில பாடல் கேட்டீங்க. முகவரி படத்துல இருந்த நேரம் சரியா 11:38 ஆகுது. எஃப்எம் ரெயின்போ 101.4 கேட்டுட்டு இருக்கீங்க. உங்களுடன் ரெயின்போ அண்ட் லைஃப்ல நீங்க உறுதியா இதை நான் முடிச்சே ஆகணும் அப்படின்னு நினைச்சு தீர்மானிச்சு நீங்க முடிச்ச விஷயம் இது அப்படின்னு சொல்லி கேட்டுருக்கோம். வணக்கம் ரெயின்போ எஃப்எம், அண்ட் நீங்க கால் பண்ண வேண்டிய நம்பர் 2986003 அப்படிங்கிற நம்பருக்கு டயல் பண்ணி லைஃப்ல நீங்க சாதிச்ச அந்த விஷயம் எது உறுதியாக இருந்து அப்படிங்கறத ஷேர் பண்ணிக்கலாம். வணக்கம் ரெயின்போ எஃப்எம். வணக்கம்.
1: நான்
0: ராமநாதபுரம்
1: சாத்தன்குடியில இருந்து என்ன வயசுல இருந்து முடிவு எடுத்தது, நான் வந்து கல்லூரி படிச்சதுல இருந்து அந்த மாதிரி முடிவு எடுத்த வந்து யார்ட்டையும் நம்ம காசு வாங்கி நம்ம
0: யாரு உதவியும் இல்லாம நாமளே சுயமா எல்லாமே பண்ணணும், பிசினஸோ இல்ல வேலையோ அந்த மாதிரி இல்லையா.
1: படிக்கிறதுல இருந்து வந்து ஒர்க்கிங் பண்ணி நம்ம காசு தான், நம்ம காசு செலவு பண்ணோம்டா, நம்ம வாங்கி சாப்பிட்டோம்டா, அது ஒரு தனிமை எடுத்து அடுத்தவங்க
0: அப்படிங்கிற ஒரு சொந்த இதுலதான் இருக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணீங்க. அருமையா சொன்னீங்க சார்.
1: அப்படிங்கறது மேடம்,
0: சூப்பர் சார், நன்றி. வணக்கம் ரெயின்போ எஃப்எம்.
2: ராமகிருஷ்ணன்
0: சார் சொல்லுங்க சார்.
2: நான் வந்து டிரைவிங் கத்துட்டு
0: ஓகே சொந்தமா நீங்க டிரைவிங் கத்துக்கிட்டீங்க, அது பண்ணணும்னு நினைச்சீங்க, அதே மாதிரி முடிச்சிட்டீங்க, சூப்பர். நன்றி நன்றி சார். வணக்கம் ரெயின்போ எஃப்எம்.
3: வணக்கம் மேம்.
0: சந்திரசேகர் சொல்லுங்க. சந்திரசேகர், நீங்க லைஃப்ல அப்படி முடிவு பண்ண விஷயம் எது?
3: வேலூர் காட்பாடியில இருந்து சந்திரசேகர்.
0: அதாவது நீங்க உறுதியா வாழ்க்கையில இது நம்ம பண்ணியே ஆகணும் அப்படின்னு நீங்க தீர்மானம் பண்ணி நீங்க சாதி செஞ்ச ஒரு செயல் விஷயம் இது.
3: வீட எக்ஸ்டெண்ட் பண்ணி கட்டணும் அப்படின்ட்டு என்னுடைய சின்ன வயசுல வந்து நினைச்சேன் மேம். ஒர்க் போயிட்டு அது எப்படி இருந்தாலும் உறுதியா செய்யணும்னு, ஏன்னா நமக்கு வந்து ஒரு அடிஷனல் இன்கம் அப்படிங்கறது
0: கண்டிப்பாக வேண்டும். ஓகே ஓகே, சோ அதை வச்சு நீங்க வீட எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டீங்க நீங்க நினைச்ச மாதிரியே.
3: எக்ஸ்டெண்ட் பண்ணி கட்டிட்டா இது முக்கிய காரணம் என்னன்னா மேம், ஒரு ரெண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயமும் வரும். ஃபேமிலிக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இன்கம் அப்படிங்கிற மாதிரி கொடுக்கும்
0: அப்படிங்கிற
3: காலத்தினுடைய தேவை அது கட்டாயம் அப்படின்னு. கொரோனா காலகட்டத்துக்கு முன்பு அந்த மாதிரியான ஒரு விஷயம் பண்ணதுனால டியூரிங் தோஸ் பீரியட் வந்து எங்களுக்கு ரொம்ப பினான்சியலா ஹெல்ப்ஃபுல்லாவும் இருந்தது. அண்ட் அது பண்ணினது வந்து எனக்கு மன நிறைவும் காலத்தின் கட்டாயம் அப்படின்னு.
0: எக்ஸலன்ட் எக்ஸலன்ட் சந்திரசேகர், அருமையா சொன்னீங்க. சோ இதே மாதிரி உங்களோட அனுபவங்களையும் பகிர்ந்துக்கலாம் 2986003 அப்படிங்கிற நம்பருக்கு. அடுத்த பாடல் ஹரிஹரன் மற்றும் அரணி குரல்ல வாலியோட வரிகள்ல ஏ அழகுமான இசையில நியூ படத்துல இருந்து பாடல் வந்துட்டு இருக்கு. அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பிரேக்.

மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.

மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.

0: வாலி வரிகள்ல ஹரிஹரன் மற்றும் ஹரணி குரல்கள்ல ஏ ஆர் ரஹ்மான் இசையில நியூ படத்துல இருந்து பாடல் கேட்டீங்க. நேரம் சரியா 11:48 ஆகுது. எஃப்எம் ரெயின்போ 101.4 கேட்டு இருக்கீங்க. இந்த நிகழ்ச்சி உங்களுடன் ரெயின்போ. வாழ்க்கையில நீங்க உறுதியா இதை நான் செஞ்சு முடிக்கணும் அப்படின்னு தீர்மானிச்சு நீங்க நிறைவேற்றிய அந்த செயல் எது அப்படின்னு சொல்லி கேட்டு இருக்கோம் நம்ம கூட பேசுறதுக்காக. வணக்கம் ரெயின்போ எஃப்எம். விவிஎஸ் கண்ணன் சார், சொல்லுங்க, நீங்க லைஃப்ல அந்த மாதிரி ஒரு உறுதியா முடிக்கணும்னு நினைச்ச விஷயம் எது? குறிப்பிட்டதா ஒரு விஷயம் சொல்ல முடியுமா?
1: குறிப்பிட்டதுனாக்கோட்டம் பக்கத்துல உள்ள வந்து பங்காளி ஒரு 3 ஏக்கர் இருந்துச்சு. எனவே அவங்க போக்குவரத்து இல்லாம தான், பேச்சுவார்த்தை போக்குவரத்து இல்லாம இருந்துச்சு.
0: சரி,
1: அவர் என்ன தவிர யாருக்கும் விற்க முடியாது, நான் என்ன தவிர யாரும் வாங்க முடியாது அந்த இடத்த.
0: ஓகே, அதனால நீங்க அது
1: அதை என்ன பண்ணிட்டேன், நான் வாங்கிட்டே வாங்கி ஆகணும், நான் பேசாமே இருந்தேன். இப்ப அவரே வந்து இது பண்ணி
2: பார்த்து என்னன்னா ஓகே ஆயிடுச்சுங்க. ஓகே, எனக்கு என்ன போச்சு, பணம் கொடுத்து கையோ எடுத்து போயிடுறேன்னா கூட்டு
0: போடுங்க.
2: கொண்டு வரக்கு பிரச்சனை சார், பிரச்சனை இல்லைங்க. அவளை பார்த்தாங்க, வேற பார்ட்டி வேற பேசிட்டுக்கிறாங்க, அவங்க லேட் ஆகும் போது நாங்க எடுத்துக்கிறேன் சொல்லி போட்டு முடிவுன்னு பார்த்து அங்கேயே இருந்துட்டுங்க. போயிட்டு வேற ஒரு அங்கே தாத்தி விட்டு பணத்தை வாங்கிட்டு போய் மறுபடியும் எட்டு வந்தேங்க.
0: எல்லாத்தையும் முடிச்சுட்டேன்,
2: விஷயம்
0: தானேங்க. வணக்கம். வணக்கம், யார் இங்க பேசுறீங்க?
3: வெளியூர்ல வெளிநாட்டுல இருக்கிற மாப்பிள்ள எல்லாம் இருக்க கூடாது. அம்மா அப்பா கூட வீட்லயே அம்மா அப்பா கிட்டவே இருக்கிற பையனா பார்த்து முடிக்கணும்.
0: அதே மாதிரி அமைஞ்சது வரணும், அமைஞ்சது உங்களுக்கு.
3: டிகிரி எல்லாரும் முடிச்சாங்க, இருந்தாலுமே படிக்கலைனாலும் பரவாயில்ல, நல்ல உழைப்பாளியா இருக்கணும் அப்படின்னு நினைச்சுதான் ரெண்டு பொண்ணுமே முடிச்சான். அதே மாதிரி இப்போ இருக்கிற பொண்ணுக்கும் அந்த மாதிரிதான் வரேன் பாத்துருக்கோம்.
0: ஓகே, சோ நீங்க நினைச்ச மாதிரி ரெண்டு பெண்களுக்கு அதே மாதிரி, உங்க ரெண்டு பொண்ணுங்களுக்கும் அதே மாதிரி திருமணம் முடிச்சிருக்கீங்க. நீங்க எதிர்பார்த்த விதத்திலேயே
3: அருமை முடிக்கணும்னு நினைச்சாங்க அம்மா. ஏன்னா அம்மா அப்பா கூட இருக்கும்போது அவங்களுக்கு எல்லா வித நன்மை தீமைகளும் தெரியும் இல்லையா?
0: ஓகே,
3: அங்கிட்டு அங்கிட்ட இருக்கிற மாப்பிள்ளைகளை நாங்க கொடுக்க விருப்பம் இல்ல. அதே போலவே
0: அருமைமா, சூப்பரமா அருமையா பகிர்ந்துகிட்டீங்க. இது மாதிரி நீங்களும் ஷேர் பண்ணலாம் 2986003 அப்படிங்கிற நம்பருக்கு. அடுத்த பாடல் நான் பிளே பண்ண போறேன். இந்த பாடல் ஜிப்ரானுடைய இசையில இந்த பாடலை பாடியிருக்காங்க சுந்தர் நாராயண ராவ், நா முத்துக்குமார் இந்த பாடலுக்கு வரிகள் எழுதியிருக்காரு. வத்திக்குச்சி படத்துல இருந்து இது எஃப்எம் ரெயின்போ 101.4. இங்க எல்லாமே செமதுளு.

0: வத்தி குச்சி படத்துல இருந்து சாங் கேட்டீங்க. நாமத்துக்குமார் வரிகள்ல ஜிப்ரானுடைய சில ஒரு அருமையான பாடல், சுந்தர் நாராயண ராவ் குரல் அருமை நல்லா இருந்தது. நேரம் சரியா 11:55 ஆகுது. எஃப்எம் ரெயின்போ 101.4 கேட்டு இருக்கீங்க. அண்ட் இன்னைக்கு வந்து நம்ம வந்து உங்களுடன் ரெயின்போல என்ன விஷயம் பேசிட்டு இருக்கோம், உறுதியாக நீங்க இருந்து நினைச்சு தீர்மானிச்சு முடிச்ச அந்த விஷயம் எது அப்படின்னு சொல்லி கேட்டு இருக்கோம். வணக்கம் ரெயின்போ எஃப்எம்.
1: வணக்கம்.
0: வணக்கம். யார் எங்க இருந்து பேசுறீங்க?
1: எம்கேபி நகர்ல இருந்து முருகேசன்.
0: முருகேசன் சார் சொல்லுங்க.
1: என்னுடைய இதுல வந்து நான் 1989 உறுதியோட வேலை கடை வைக்கணும் அப்படின்றதுக்கோசம் கடை
0: வச்சேன்.
1: ஒரு 10-15 சிஷியர்மார்களை உருவாக்கினேன்.
0: சரி,
1: இப்போ எனக்கு வந்து 68 வயசாகுது. நான் பட்டன் கட்ட போ சொல்ல விதத்துல இருந்தே அந்த எண்ணம் தான் எனக்கு, ஒரு கடை வைக்கணும்,
0: சரி,
1: ஒரு 4 பேருக்கு வேலை கொடுக்கணும், அந்த மாதிரி இது பண்ணி அதை வெற்றியும்
0: பெற்ற
1: பல சிஷியனுங்களையும்
0: உருவாக்கிட்டீங்க. வெரி குட் சார், சூப்பர், அருமை அருமையா பகிர்ந்துகிட்டீங்க. இன்னைக்கு பகிர்ந்துகிட்ட எல்லா நேர்களுக்கும் என்னுடைய நன்றிகள் அண்ட் வாழ்த்துக்கள். அதோட நான் சைன் ஆஃப் பண்ண வேண்டிய நேரம் வந்தாச்சு. அடுத்து 12 நிகழ்ச்சி உங்களுக்கு ஹாய் ஸ்நேகிதிக்காக ஆர்ஜே ராஜி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க உங்களுக்காக. மற்றும் ஒரு அருமையான நாள்ல நான் உங்களை சந்திக்கிறேன். Until then, it's bye from me, பூர்ணிமா. வெப்பம் படத்திலிருந்து பாடல் உங்களுக்காக. இது FM Rainbow 101.4. இங்க எல்லாமே செமதுளு.

0: நேரம் 12 மணி. தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வழிவழகி கபிலன். தேசிய கைத்தறி தினத்தையொட்டி கைத்தறி விருதுகளை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று வழங்குகிறார். திறன், படைப்பாற்றல், அர்ப்பணிப்பு உணர்வுடன் கூடிய நெசவாளர்கள் மற்றும் கைவினைஞர்களுக்கு வாழ்த்து தெரிவித்துக் கொள்வதாக இந்நாளையொட்டி பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். கைத்தறி நெசவாளர்களின் கலைத்திறன், பாரம்பரியம் ஆகியவை நமது நாட்டின் பெருமையை பிரதிபலிப்பதாக உள்ளது என்று தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். கைத்தறி நெசவாளர்கள் நெசவுக்கலையை பேணி பாதுகாத்து மாநிலத்தின் வளமான பாரம்பரியத்திற்கும் பண்பாட்டிற்கும் சிறப்பு சேர்த்து வருவதாக முதலமைச்சர் திரு விஜய் குறிப்பிட்டுள்ளார். வங்க கவிஞர் ரவீந்திரநாத் தாகூர் நினைவு தினத்தையொட்டி மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா மரியாதை செலுத்தியுள்ளார். காவிரி விவகாரம் தொடர்பான சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானத்தின் மீதான விவாதம் தமிழக சட்டப்பேரவையில் தற்போது நடைபெற்று வருகிறது. விவசாயிகள் நலன் மற்றும் காவிரி உரிமையை பாதுகாப்பதில் தமிழக அரசு உறுதியுடன் உள்ளதாக மாநில அமைச்சர் திரு ஆனந்த் கூறியுள்ளார். பொதுத்துறை நிறுவனங்களை தனியார் மயமாக்கும் அறிவிப்பை மாநில அரசு உடனடியாக திரும்பப் பெற வேண்டும் என்று பாமக வலியுறுத்தியுள்ளது. திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி ராஜகோபால சுவாமி கோவில் ஆடிப்பூர திருவிழா இன்று கொடியேற்றத்துடன் தொடங்கியது. கோவை, நீலகிரி, தேனி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இன்று பலத்த காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. செயின்ட் லூயிஸ் செஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் பிரக்னானந்தா சாம்பியன் பட்டம் வென்றார். கொரிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அஷ்மிதா சாலிஹா, ரக்ஷிதா ஸ்ரீ ஆகியோர் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். அமெரிக்காவில் நடைபெற்று வரும் 20 வயதுக்குட்பட்டோருக்கான உலக தடகள சாம்பியன் போட்டியின் ஆடவர் உயரம் தாண்டுதல் பிரிவில் இந்தியாவின் பாசன் இறுதிப் போட்டிக்கு முன்னேறியுள்ளார். ஆசிய கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டி இம்மாதம் 28ஆம் தேதி துபாயில் தொடங்குகிறது. தேசிய ஜூனியர் ஆடவர் ஹாக்கி சாம்பியன் போட்டியில் ஒடிசா, மத்திய பிரதேசம் அணிகள் இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளன. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
0: நேரம் 12 மணி 2 நிமிடம். இனி கேட்கலாம் பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள்.
2: பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் இன்று பிரதமரின் விவசாயிகளுக்கான நிதியுதவி திட்டம் பற்றி தெரிந்து கொள்வோம்.

இந்தியாவில் உள்ள சிறு குறு விவசாயிகளுக்கு உதவும் வகையில் பிரதமரின் விவசாயிகள் நிதியுதவி திட்டம் கடந்த 2019 பிப்ரவரி மாதம் தொடங்கப்பட்டது. இந்த திட்டத்தின்படி 4 மாதங்களுக்கு ஒரு முறை 2000 ரூபாய் என ஆண்டிற்கு 6000 ரூபாய் விவசாயிகளுக்கு நிதியுதவி அளிக்கப்படுகிறது. இந்த தொகையானது நேரடியாக விவசாயிகளின் வங்கிக் கணக்கில் செலுத்தப்படுகிறது. இந்தியா முழுவதும் கிட்டத்தட்ட 10 கோடி விவசாயிகள் இதன் மூலம் பயனடைந்து வருகின்றனர். இந்த திட்டம் ஏழை விவசாயிகளுக்காக பிரத்யேகமாக செயல்படுத்தப்பட்டு நாடு முழுவதும் விவசாயிகள் பயனடைந்து வருகின்றனர். இந்த திட்டத்தில் பயன்பெற நிலம் உள்ள விவசாயிகள் அனைவரும் விண்ணப்பிக்கலாம். விண்ணப்பிக்கும் முறை பற்றி தெரிந்து கொள்வோம். விண்ணப்பிக்க விரும்பும் விவசாயிகள் முதலில் நோடல் ஆபீசரை அணுக வேண்டும். அருகில் உள்ள பொது சேவை மையத்தில் பிரதம மந்திரி கிசான் சம்மான் நிதி விண்ணப்பத்தை பதிவு செய்ய வேண்டும். விவசாயிகள் https://pmkisan.gov.in/ என்ற இணையதளம் வாயிலாகவும் விண்ணப்பிக்கலாம். https://pmkisan.gov.in என்ற இணையதளத்திற்குள் சென்று விவசாயிகள் முனையை, அதாவது ஃபார்மர்ஸ் கார்னர், அதை கிளிக் செய்ய வேண்டும். பின்னர் புதிய விவசாயி என்பதை கிளிக் செய்ய வேண்டும். அதில் ஆதார் எண்ணை பதிவு செய்ய வேண்டும். இதையடுத்து விண்ணப்ப படிவம் வரும். அதில் விண்ணப்பதாரரின் பெயர், பிறந்த தேதி, கிராமம், மாவட்டம், மாநிலம், நிலத்தின் விவரம், புல எண், முகவரி, வங்கிக் கணக்கு எண், வங்கியின் IFSC உள்ளிட்ட விவரங்களை பதிவு செய்து சரிபார்த்து சேமிக்க வேண்டும். புதிதாக விண்ணப்பிப்பது, ஏற்கனவே பதிவு செய்த தகவலை மாற்றுவது, பயனாளர் தகவல் அறிவது, விண்ணப்பத்தின் நிலையை அறிவது என்பன உள்ளிட்ட விவரங்களை இந்த இணையதளத்தில் பார்க்கலாம். நிதியுதவி பெற விண்ணப்பித்த பின்னர் குறிப்பிட்ட விவரங்களின் உண்மைத்தன்மையை குறித்து மதிப்பீடு செய்யப்படும். மாவட்ட வாரியான விண்ணப்பங்கள் சேகரிக்கப்பட்டு மாநில அரசுக்கு அனுப்பி வைக்கப்படும். அங்கு விவரங்கள் சரிபார்க்கப்பட்டு மத்திய அரசுக்கு பரிந்துரை செய்யப்படும். விவரங்கள் சரிபார்க்கப்பட்டு தேர்வு செய்யப்படும் தகுதியான விவசாயிகளுக்கு நிதியுதவி அவர்களது வங்கிக் கணக்கில் நேரடியாக செலுத்தப்படும். இந்த திட்டத்தில் விண்ணப்பிக்க இந்திய அரசு வழங்கிய குடியுரிமை சான்றிதழ், நில உரிமையாளருக்கான சான்றிதழ், ஜன்தன் வங்கிக் கணக்கு ஆகிய விவரங்களை பதிவு செய்ய வேண்டும். இது மட்டுமன்றி PM கிசான் என்னும் செல்போன் செயலியும் உள்ளது. இதன் வழியாக விண்ணப்பம் மற்றும் தகவல்களை பெறலாம். பிரதமரின் விவசாயிகளுக்கான நிதியுதவி திட்டத்தில் நிறுவன விவசாயிகள், மத்திய மாநில அரசு ஊழியர்கள், ஓய்வு பெற்ற அலுவலர்கள், பொதுத்துறை நிறுவனங்கள் மற்றும் தன்னாட்சி அமைப்புகளின் ஊழியர்கள், வருமான வரி செலுத்துபவர்கள், அரசியலமைப்பு பதவிகளை வகிக்கும் உழவர் குடும்பங்கள், மருத்துவர்கள், வழக்கறிஞர்கள், பொறியாளர்கள், மாதம் 10,000 ரூபாய்க்கு அதிகமான ஓய்வூதியம் பெறுபவர்கள் இந்த திட்டத்தின் கீழ் பயன்பெற முடியாது. இந்த திட்டத்தில் சுமார் 14 கோடி விவசாயிகளை சேர்க்க மத்திய அரசு இலக்கு நிர்ணயித்துள்ளது. இந்த திட்டத்தில் இணைய https://pmkisan.gov.in என்ற அதிகாரப்பூர்வ இணையதளத்திற்குள் சென்று பதிவு செய்யலாம். PM கிசான் பயனாளிகளின் புதிய பட்டியலில் உங்கள் பெயர் இருக்கிறதா என்பதை தெரிந்து கொள்ள முதலில் PM கிசான் போர்ட்டலுக்கு செல்லவும். முகப்பு பக்கத்தில் உள்ள மெனுபார் சென்று ஃபார்மர்ஸ் கார்னர் என்பதற்கு செல்லவும். அதில் பயனாளிகள் பட்டியலை கிளிக் செய்ய வேண்டும். தோன்றும் மெனுவிலிருந்து உங்கள் மாநிலம், மாவட்டம், தொகுதி, கிராமத்தின் பெயரை தேர்ந்தெடுத்து கெட் ரிப்போர்ட் என்பதை கிளிக் செய்தவுடன் முழு கிராமத்தின் பட்டியல் தெரியும். அதில் தங்களது பெயர் உள்ளதா என்பதனை சரிபார்த்து கொள்ள வேண்டும். இதுவரை பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் பிரதமரின் விவசாயிகளுக்கான நிதியுதவி திட்டம் பற்றி தெரிந்து கொண்டோம்.

0: நேரம் 12:07 ஆகிட்டு இருக்கு. இந்த வேளையில நம்ம இணைந்திருக்கிற நிகழ்ச்சி ஹாய் ஸ்நேகிதியே. ஹாய் ஸ்நேகிதியே நிகழ்ச்சியில உங்களோட இணைந்திருப்பது நான் ஆர்ஜி ராஜஸ்ரீ. ஸோ இன்னைக்கு உங்களுக்கு காக நான் என்ன கேள்வி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஃபஸ்ட் நான் கேள்வியை சொல்லிடுறேன், அப்புறமா மீதி எல்லாம் பேசுவோம். இன்னைக்கு என்ன க்வெஸ்சன் உங்களுக்காக எடுத்துகிட்டு வந்திருக்கேன்னா, இதெல்லாம் கூடவா ஆன்லைனில் கிடைக்குமான்னு ஆச்சரியப்பட்டு வாங்கின பொருள் என்ன அப்படிங்கிறது தான் கேள்வி. ஸோ நீங்களும் என் கூட இதுக்கான பதில் சொல்லணும்னு நினச்சிங்க அப்படின்னா ஃபோன் எடுங்க, டயல் பண்ணுங்கள் 298-6-00-38 மற்றும் 298-5-2-0-5-5-4. இன்னொரு தடவை க்வெஸ்சன் சொல்லிடுறேன், இதெல்லாம் கூடவா ஆன்லைனில் கிடைக்கும் அப்படின்னு நீங்கள் ஆச்சரியப்பட்டு வாங்கின பொருள் என்ன. இந்த கேள்வி எடுத்ததுக்கான ரீசன் என்னென்னா, ரீசெண்டாக நான் ஒன்று ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணேன். நான் ஒரு எதார்த்தமாக தான் ஆன்லைனில் போட்டேன். ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் இப்போ நிறைய இருக்குது, நம்ம எல்லாமே நேராக போய் வாங்குறத விட ஆன்லைனில் வாங்க பழகிட்டோம் இல்லையா. அந்த மாதிரி சரி இருக்கான்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொருளை போட்டேன், பாருங்கள் அது இருக்குது வந்துருச்சு. எனக்கு அப்படி ஷாக் ஆகிட்டேன் நான் அப்படின்ற மாதிரி இருந்தது. அதனால தான் எனக்கு இந்த கேள்வி கேட்கணும்னு தோணுச்சு. ஏன்னா இந்த காலகட்டத்தில் நம்ம எல்லாமே ஆன்லைனில் தான் வாங்கிட்டுருக்கோம் இல்லையா. அதனால தான் யார் யார் என்னென்ன பொருள் என்ன மாதிரி ஆச்சரியப்பட்டு வாங்கினாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு ஒரு கியூரியாசிட்டி வந்தது. ஸோ இணைப்புல நேர் இருக்காங்க. வணக்கம் ரெயின்போ. வணக்கம் கலா மேம், சொல்லுங்க. நீங்க வாங்குறது இல்லையா, நீ வாங்கி பாருங்க. அடுத்த நேயர் வணக்கம் ரெயின்போ.
1: வணக்கம் ராஜலட்சுமி, வெஸ்ட் பேசுறேன் மேடம். நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கேன் மேம், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நான் நல்லா இருக்கிறேன். ரெண்டு விஷயம், ரெண்டையும் கொஞ்சம் நான் குயிக்கா முடிச்சிருக்கேன். உண்மையான பச்சை மிளகா இல்லன்னு ஆன்லைன்ல புக் பண்ணி அந்த பொண்ணு வாங்குது, இது போயிட்டு 5 ரூபா பச்சை மிளகா. அது நீங்க சொல்றது ரைட்டு தான், ஆனா வந்து நான் கிளம்பணும்னாலும் நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு போகணும், அவங்க போட்டுனாலும் அவங்களும் வண்டி எடுத்துட்டு தான் போவாங்க. அது அதுக்கு இது பெஸ்ட் அப்படின்னு அந்த பொண்ணு. இது உண்மையா நடந்தது மேடம்?
0: இல்ல இல்ல, இது உண்மையா நடக்கிறது தான்.
1: உண்மையா பொய்யான்னு தெரியாது. இப்ப என்னமோ ஒரு போஸ்ட் பண்றது என்னமோ, இப்ப நம்ம ஏன்னா இருக்கிற பொருள் பக்கத்துல குடுக்கறதுக்கு ஒண்ணு இருக்கும்ல, இது எல்லாருமே கூட பாத்துருக்கலாம். அது வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒருத்தவங்க போன் பண்ணி, ஒரு அம்மா போன் பண்ணு, அவங்க டெலிவரி ஆள் வந்து கேக்குறாங்க, ஆமா இது பக்கத்துல தானே இருக்குது, கொண்டுட்டு போய் கொடுத்து. இல்ல இல்ல, எனக்கு போக முடியாம தானே நான் உங்ககிட்ட சொல்றேன்னா, அதுக்கு ஜாஸ்தி வந்து 40 ரூபான்னு 40 ரூபாயை கொடுத்து கவலை கையில கொடுத்துட்டு அவன் போய் மறுபடியும் போன் பண்றான். ஏன்னா நான் இங்க ஒண்ணுமே இல்ல, வேஸ்ட் போட்டு குப்பை தொட்டி தரம, ஓ குப்பை குப்பை தானே அவன் கையில குடுத்துருக்கான், அதை குப்பை தொட்டியில போட்டு போ.
0: ஓ மை காட், நீங்க இத பாத்தீங்களா? வீட்டு பக்கத்துல நடந்துச்சா இது?
1: இது வந்து இந்த இதுல வந்ததுதான்.
0: ஓ சரி சரி சரி, ஓகே ஓகே ஓகே.
1: காலங்கள் வந்து இது மாதிரி நிறைய மாறிட்டது.
0: புரியுது புரியுது புரியுது.
1: சாமி கும்பிடுற நேரத்துக்கு இடம் இல்லை, இடம் எவரையும் புக் பண்றாங்க, நானே இடம் வருது, இதெல்லாம் உண்மை.
0: கரெக்ட் தான், கரெக்ட் தான்.
1: வாழை வர்றது, பச்சை மாவா வாங்கினது, இது ரெண்டும் உண்மையா நான் கண் கூட பார்த்தது எங்க ரிலேஷன் வீட்டுல
0: நடக்குது நடக்குது.
1: ஆனா இந்த டெலிவரி பண்றது வந்து காமெடியா என்னன்னு தெரியாது.
0: மேபி எங்கயோ யாரோ ஒருத்தர் சில பேர் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு.
1: அவ்வளவு வந்து லைஃப் ஸ்டைல் அப்படி மாறிட்டு எல்லாம், நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது.
0: ஓகே ஓகே, தேங்க்யூ மேம்.

0: ஷேர் பண்ணதுக்கு நன்றி.
1: ரொம்ப நன்றி. நன்றி அக்கா.
0: அடுத்த நேயர் வணக்கம். ரெயின்போ
2: வணக்கம். பெரும்பாக்கத்துல இருந்து வித்யா ரவி.
0: வித்யா ரவி மேம் நல்லா இருக்கேன் மேம், நீங்க எப்படி இருக்கீங்க?
2: சூப்பரா இருக்கேன்.
0: ஓகே, க்வெஸ்சன் கேட்டிங்களா?
2: ஆ கேட்டேன் மேடம்,
0: சொல்லுங்க.
2: நான் வந்து கிச்சன் ராக் வந்து அந்த ஷெல்ஃப் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். எனக்கு அது ஒரு 2 இயர்ஸ் முன்னாடி, 2 இயர்ஸ் பேக் அப் வந்து ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. இதெல்லாம் கூட கிடைக்குமா அப்படின்னு சொல்லி
0: ஓகே. ஸோ இதே மாதிரி எல்லாரும் அவங்களோட விஷயங்கள் எல்லாமே ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது இன்னைக்கு நான் என்ன கேள்வி கேட்டேன் அப்படின்னா, இதெல்லாம் கூட ஆன்லைன்ல கிடைக்கும்னு ஆச்சரியப்பட்டு நீங்க வாங்கின பொருள் என்ன அப்படிங்கறதா. ஸோ அடுத்த நேரம் இணைப்புல இருக்காங்க. வணக்கம் ரெயின்போ.
3: ஹலோ
0: வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க?
3: வணக்கம்.
0: அது பின்னாடி ரேடியோ வால்யூமை கம்மி பண்ணிட்டு பேசுறீங்களா? அப்புறம் நான் பேசுறேன், திருப்பி திருப்பி
3: கேட்குறேன்.
0: அதே மாதிரி வந்துச்சு மேடம்.
3: அது அந்த மாதிரி வருமா அப்படின்னு எங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. அந்த சத்து மாவு வந்து போன்ல ஆர்டர் பண்ணா அது
0: கொடுப்பாங்களா
3: கொரியர்னு? அது எங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. நானும் வாங்கிட்டு தான் இருக்கேன், மூணு மாசமா வாங்கிட்டு இருக்கேன்.
0: ஓ சூப்பர் மேம், சூப்பர். ஓகே, தேங்க்யூ சோ மச். தேங்க்யூ. இதே மாதிரி நீங்களும் ஷேர் பண்ணணும்னு நினைச்சிங்க அப்படின்னா ஃபோன் எடுங்க, டயல் பண்ணுங்க 298-6-0-0-3-8 மற்றும் 295-2-0-5-5-4. வெளியூர் நபர்களாக இருக்கும் பட்சத்தில் 0-4-4 போட மறந்துடாதீங்க. நிகழ்ச்சியில் முதல் பாடல் உங்களுக்காக வந்துட்டே இருக்கு, வத்தி குச்சி திரைப்படத்தில் இருந்து. இந்த பாடலில் ஸ்ருதி, அனிதா மற்றும் ஷபீர் இணைந்து பாடியிருக்காங்க. பி கென்ஸ்லின் மற்றும் பா விஜயோட வரிகளில் இந்த பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்டு இணைந்திருங்கள்.

0: நேரம் 12:19 ஆகிட்டு இருக்க இந்த வேலையில நம்ம இணைந்திருக்கிற நிகழ்ச்சி ஹாய் ஸ்நேகிதியே. இன்னைக்கு ஹாய் ஸ்நேகிதே நிகழ்ச்சியில நான் என்ன கேள்வி கேட்டிருந்தேன் அப்படின்னா, இதெல்லாம் கூட ஆன்லைன்ல கிடைக்கும்னு ஆச்சரியப்பட்டு நீங்க வாங்கின பொருள் என்ன அப்படிங்கறதுதான் எல்லாருமே அவங்களோட பதில கொடுத்துட்டே இருக்காங்க. நீங்களும் உங்க பதில கொடுக்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா போன் எடுங்க, டயல் பண்ணுங்க 298-6-00-38 மற்றும் 298-5-20-554. நேரம் 12:20. இன்று பிற்பகல் 2:30 NCERT வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி கேட்கலாம். நிகழ்ச்சியில இணையும் நேயர் வணக்கம் ரெயின்போ.
1: வணக்கம். வணக்கம் மேம்.
0: வணக்கம். யார் எங்க இருந்து பேசுறீங்க?
1: ஹேமலதா, கள்ளக்குறிச்சியில இருந்து.
0: நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நலமா இருக்கேன் மேம். 10 மணிக்கு வீராசாரம், நீங்களும் கலக்கு கலக்குன்னு கலக்கிட்டீங்க, லைன் பிடிக்க முடியல, அவ்வளவு பிஸி.
0: அது ஆர்ஜி பூர்ணிமா. ஆர்ஜி ராஜஸ்ரீ.
1: அதனால ஓகே. ஓ, அடுத்த நிகழ்ச்சிக்கு கிராமத்துல கூட கொண்டு வந்து டோர் டெலிவரி பண்றாங்க, அது ரொம்ப ஆச்சரியமா இருக்குது. கிராமத்துக்கெல்லாம் கூட வந்து இதெல்லாம் வராங்களே அப்படின்னு, குழம்பு ரசம், மிளகு ரசம் இதெல்லாம் கூட டெலிவரி பண்றாங்க. ஆமாங்க, அதுதான் ஆச்சரியமா இருக்கு. டவுன்குள்ள சரி, பெரிய சிட்டினா கிடைக்கும் பார்த்தா. நீங்க கூட மிளகு ரசம் வேணுமா, வத்த குழம்பு வேணுமான்னு கேட்டா கூட டெலிவரி பண்றதுக்கு ரெடியா இருக்காங்க. அவ்வளோ ஆன்லைன்ல அப்படி கிடைக்குதே அப்படின்னு ரொம்ப ஆச்சரியமா இருக்குதுங்க மேம்.
0: ஓகே, நீங்க அங்க இருந்து ஆர்டர் பண்ணீங்களா, இல்ல யாராவது ஆர்டர் பண்றத நீங்க பாத்தீங்களா?
1: நாங்களும் ஆர்டர் பண்ணிருக்கோம், ஆனா குழம்பு ரசம் பண்ணல. பிள்ளைங்க வந்து என்னமோ பிராங்கியே என்னவோ, அது என்னன்னு பார்த்தா எனக்கு புரியல, அது என்ன பேரே வித்தியாசமா இருக்குது அப்படின்னு பார்த்தா, சப்பாத்திய ரோல் பண்ணி உருளைக்கிழங்கு உள்ள வச்சு அத ரோல் பண்ணி குடுக்கறதுதான் பிராங்கியா. அதெல்லாம் ஆச்சரியமா இருந்ததுங்க, ஒரு புது பேரை வச்சு இப்படி எல்லாம் டெலிவரி பண்றாங்க. கிராமத்துல வர்றது இன்னும் ஆச்சரியமா
0: தான்,
1: எல்லாமே கிடைக்குது.
0: தோணுனதுனால அது வேக வச்சுதான் சாப்பிடணும். நம்ம அதை வேக வைக்கணும்னா என்ன பண்ணுவோம், அது நைட்டே ஊற வச்சு, அது 8 மணி நேரம் ஊறினதுக்கப்புறம் அதை குக்கர்லேயோ இல்லை எதுலேயோ போட்டு விசில் வர வச்சு

0: அதுக்கப்புறம் அதில் லைட்டாக உப்பு போட்டு அதுக்கப்புறம் தான் அதை தாளித்து அப்படிலாம் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். எனக்கு என்னென்னா இங்கே இவ்வளோ பெரிய ப்ராசஸ் பண்ணுறதுக்கு சுத்தமாக விருப்பமே இல்லை. ஆக்சுவலாக நான் மறந்துட்டேன், ஓப்பனாக சொல்லணும்னா நான் மறந்துட்டேன் என்ன பண்ணுறது. சரி ஆன்லைனில் தேடி பார்ப்போம், இருக்க சும்மா சும்மா போட்டு பார்ப்போம் அப்படின்னு நினச்சி போட்டால் குக்கடு சண்டான்னு இருக்குது. என்னங்க சொல்கிறீங்க, சண்டா குக்கடில் இருக்கா அப்படின்னு எனக்கு அப்படி பார்த்து அப்படியே ஷாக் ஆகிட்டேன் நான். அதாவது நான் சென்னைக்கு வர்றதுக்கு முன்னாடி எங்கள் வீட்டில் என்ன சொல்லி அனுப்பிச்சு விட்டாங்கன்னா, அதாவது பொதுவாக சொல்லுவாங்க சென்னையில் வந்து அம்மா அப்பாவை தவிர மது எல்லாத்தையும் வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு அந்த வார்த்தை தான் டக்குன்னு ஞாபகம் வந்தது. வேக வச்ச சன்னாவா, இப்போ சொன்ன மாதிரி பச்சை மிளகா, முருங்கைக்காய், தக்காளி, உருளைக்கிழங்கு, எது எது வேணுமோ டக்கு டக்கு டக்குன்னு எல்லாமே வந்துகிட்டே இருக்குது. நேற்று ஆஃபீஸ்க்கு போகிறதுக்காக வெளியே போயிட்டே இருக்கும்போது ஒருத்தர் முருங்கைக்காவை டெலிவரி பண்ண போனார், மிஸ் பண்ணிட்டாரு, கீழே விழுந்துருச்சு. அது சொல்கிறதுக்குள்ளே என்ன ஆயிடுச்சுன்னா ஒரு ரெண்டு ஆட்டோ அது மேலே ஏறிடுச்சு. அதனால் அவரும் அதை விட்டுட்டு போயிட்டார், வேறு வழியே இல்லை, திருப்பி அவர் புதுசாக தான் வாங்கி கொடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருந்தாங்க. ஸோ நம்மளுக்கு எல்லா இடத்துலையுமே நூக் அண்ட் கார்னரில் வந்துட்டு எல்லாருமே ஆன்லைன் பர்ச்சேஸ் பண்ணுற வேண்டிய சுச்சுவேஷன் நம்மளுக்கு வந்தாச்சு இல்லையா. டக்குன்னு ஏதோ ஒன்று வேணுமா, போடு வந்துடும், இது போடு நல்லா இருக்கு போகிற, அது போடு வந்துடும் அப்படிங்கிற மாதிரி குவான்டிட்டி வைஸ் குவாலிட்டி வைஸ் எல்லாமே நல்லா இருக்குன்றதுனால மக்கள் அதை நோக்கி போயிட்டே இருக்காங்க. அண்ட் இன்னொன்று, நம்ம இன்னும் கொஞ்சம் லேசியாகிடுறோமோ அப்படின்ற மாதிரி இருக்குது. அண்டு அந்த காய்கறியை பொறுக்கி எடுக்கிறது அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது பார்த்தீங்களா, அது ஒரு பெரிய கலைன்னே சொல்லலாம். எனக்கு வந்து நிறைய நேரத்தில் அது ஒரு ஸ்ட்ரெஸ் பஸ்டராகவே இருக்கும். அந்த மார்க்கெட்டுக்குள்ளே போயிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அப்பாடி ஆ ஓகே எங்கே நல்லா இருக்குன்னு பார்ப்போம் அப்படின்ற மாதிரி தேடி தேடி வாங்குறது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது எனக்கு வந்து ஒரு ஒரு ஸ்ட்ரெஸ் ரிலீஃபர் மாதிரி அப்படின்னே சொல்லலாம். ரொம்ப நல்லாயிருக்கும் அது. இந்த மாதிரி ஆன்லைன்லேயே பர்ச்சேஸ் பண்ணிட்டே இருக்கவங்க ஒரு நாள் போய் மார்க்கெட்டில் வாங்கி பாருங்களேன், அந்த எக்ஸ்பீரியன்ஸே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஓகே, நேர் இணைப்பில் இருக்காங்க. வணக்கம் ரெயின்போ. வணக்கம். வணக்கம், யார் எங்கே பேசுகிறீங்க?
1: வணக்கம், நான் அனந்த நாயகி, மதுரையிலேருந்து.
0: அனந்த நாயகி மேம், எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கும், நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கேன்.
1: ஓகே, நான் வந்து ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடி இருக்கும், 3 இயர்ஸ் பேக் தான் நினைக்கிறேன். அப்ப வந்து மண்ணு இருக்குமான்னு சொல்லி சர்ச் பண்ணனா, அதுல மண்ணு இருக்குங்க. எனக்கு ஆச்சரியம், ஆச்சரியம், எப்படி இது மண்ணு கூட ஆன்லைன்ல விற்கிறாங்களா அப்படின்னு சொல்லி ஆச்சரியப்பட்டுட்டு அந்த மண் வந்து நான் செம்மண் ஆர்டர் பண்ணேன். அது அது வந்துச்சு எனக்கு. இப்ப என்ன கூட ஓகே, எல்லாமே வந்துருது, எல்லாமே நீங்க சொன்ன மாதிரி பச்சை மிளகா, கருவேப்பிலை, கொத்தமல்லி, எது எது வேணாலும். ஒரு நான் 3 இயர்ஸ் பேக் வந்து எனக்கு அதெல்லாம் தெரியாது, மண்ணு ஆன்லைன்ல வந்ததுதான் எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. அப்படியே அதான் ஆர்டர் பண்ணேன், அவ்வளவுதான். காபியும் வந்துச்சு பாத்துக்கங்க, அப்பயும் காபி காபி. சரி, வீட்டுல போட முடியல, வெளியே போயிட்டு வந்தோம்னு சொல்லிட்டு காபி இருக்குமான்னு சர்ச் பண்ணேன். அதுவுமே 2 வருஷத்துக்கு முன்னாடிதான் காபி கூட வீட்டுக்கு வந்துச்சுங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியமான விஷயங்கள் இது ரெண்டும்.
0: ஓகே, ஸோ இதே மாதிரி தான் நம்மளுக்கு ஒரு விஷயம் இது கிடைக்குமான்னு ஃபஸ்ட்டு நம்ம சர்ச் பண்ணி பார்க்க வேண்டியதான் நம்மளோட வேலையே. அதாவது இதெல்லாம் எங்கேப்பா கிடைக்க போகுது அப்படின்னு அதை நகர்த்தி விட்டாமல் ஒரு தடவை தேடி பார்ப்போமே அப்படின்னு நீங்கள் தேடினீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆன்லைனில் கிடைக்காத பொருள் வேறு எதுவுமே கிடையாது. ஓகே, நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் உங்களுக்காக அன்னபூர்ணி திரைப்படத்துலேருந்து வந்துட்டே இருக்கு. இந்த பாடலில் ஹர்ஷினி நேத்ரா மற்றும் ஸ்ரீனிதா இந்த பாடலை பாடியிருக்காங்க. விவேக்கோட வரிகளில் தமிழோட இசையில் இந்த பாடல் வந்துட்டே இருக்கு. கேட்டு இணைந்திருங்கள். இது ரெயின்போ பண்பலை 101.4. இங்கே எல்லாமே சமதோலை.

0: இரவு நேரங்களிலும்.
1: இனிய பொன் நிலாவே, பொன் நிலவில் கனாவே.
0: இந்த மாதிரி எல்லா நேரங்களிலும் கேட்கக்கூடிய ஒரே எஃப்எம் நமது ரெயின்போ எஃப்எம் 101.4.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: உங்கள் எஃப்எம் ரெயின்போவில் தினந்தோறும் காலை 7:30
2: சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல்.
1: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால்.
3: நேரம் 12:31 ஆகிட்டு இருக்க இந்த வேலையில நம்ம இணைந்திருக்கிற நிகழ்ச்சி ஹாய் சிநேகிதியே. ஸோ நான் இன்னைக்கு சிநேகிதிகள் கிட்ட என்ன கேள்வி கேட்டிருந்தேன் அப்படின்னா, இதெல்லாம் கூடவா ஆன்லைன்ல கிடைக்கணும்னு ஆன்லைனில் கிடைக்கும்னு நீங்கள் ஆச்சரியப்பட்டு வாங்கின பொருள் என்ன அப்படின்றதான் கேட்டிருந்தேன். நிறைய பேர் புதுசு புதுசாக சொன்னாங்க, அதாவது வந்து மண்ணெல்லாம் கிடைச்சிது அப்படின்னு சொன்னாங்க. இன்னும் சில பேர் வந்துட்டு கிராமத்துலலாம் வந்து ஆன்லைனில் ஒரு பொருளை வாங்குறதுக்கு கொடுத்தா மீன் ஆர்டர் பண்ணால் கிடைக்கிது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இதில் எல்லாமே வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஸோ எனக்கு தெரிஞ்ச ஒருத்தங்க என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, வந்துட்டு நான் வந்து ஒரு இந்த ஹெல்மெட்டுக்கு ஒரு கிளிப்பு போடுவோம் இல்லையா, அந்த கிளிப்பு வந்து நான் பக்கத்தில் கடையில் எங்கெங்கேயோ தேடி பார்த்தேன், ஆனால் எங்கேயுமே எனக்கு கிடைக்கவே இல்லை. அது தேடி நான் ஒரு ஒரு இடத்துல டயர்டே ஆகிட்டேன். அப்புறம் சும்மா சரி ஆன்லைனில் இருக்கான்னு தேடி பார்ப்போம் அப்படின்னு பார்க்கும்போது எனக்கு அது கரெக்டாக கிடச்சிருச்சு அப்படின்னு சொன்னாங்க. இது எனக்கு கொஞ்சம் ஆச்சரியமாகவே இருந்தது. ஏன்னா நம்ம எப்பயுமே ஆன்லைனை விட நம்ம போய் தேடி பார்ப்போம், அப்போ தான் அது கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகுதான்னு பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி நம்ம தேடி பார்ப்போம் இல்லையா. ஆனால் இது எனக்கு ஆன்லைனில் கிடைக்கும்போது பர்ஃபெக்டாக கிடச்சிது அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப எனக்கு ஆச்சரியமாகவே இருந்தது. அடுத்த நேர இணைப்பில் இருக்காங்க. வணக்கம் ரெயின்.

0: கோ.
1: ஓகே, நீங்களும் என் கூட பேசணும்னு நினச்சிங்க அப்படின்னா ஃபோன் எடுங்க, டயல் பண்ணுங்கள் 298-6-0-0-3-8 மற்றும் 299-5-2-0-5-5-4. வெளியூர் நபர்களாக இருக்கும் பட்சத்தில் 0-4-4 போட மறந்துடாதீங்க. வணக்கம் ரெயின்போ.
2: வணக்கம், ஆவடியிலிருந்து ராணி பேசுகிறேன்.
1: ராணி மேம் எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கேன், ரொம்ப நல்லா இருக்கேன். லைன் கிடைச்சது ரொம்ப சந்தோஷம்,
1: ரொம்ப வாழ்த்துக்கள்.
2: என்னது அப்படின்னா ஆன்லைன்ல 1 ரூபிக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் ஆன்லைன் ஸ்டால் பண்ணி, எனக்கு குடும்பம் வரைக்கும் ஆன்லைன்ல வாங்க பிடிக்காது, ஆனாலும் சரி பாப்போம்னா 1 ரூபி அப்படின்னு போட்டிருந்தது. பீட்ரூட் போட்டிருந்தது, அப்புறமா இஞ்சி எல்லாம் போட்டிருந்தது. எனக்கு ஆச்சரியமா இல்லை, என் பையன் கூப்பிட்டு கேட்டேன், இது எழுதி பாசிபிள் 1 ரூபாய்க்கு சரி ஆர்டர் போடுவோம் இல்லதான் பாப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இப்படி 1 ரூபில உள்ளதெல்லாம் போட்டும் வந்தது. ஆனா ஆச்சரியமா இருந்தது, பேக்கேஜ் என்னாச்சு, பேக்கேஜ்க்கு விலை என்ன, அதெல்லாம் இல்லாம நமக்கு கிடைக்குது அப்படின்ட்டு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. இது வந்து அட்வான்ஸ் இதா அல்லது என்னது, அதாவது வியாபார யுக்தியா அப்படிங்கறது எனக்கு புரியல. அவைலபிளா இருக்கு, நம்ம பார்த்தானா வந்து நம்ம செலக்ட் பண்ண முடியாது, 1 ரூபாயில உள்ளது மட்டும்தான் நம்ம எடுக்க முடியும். அதுவும் நல்லா இருந்தது. அட்வான்ஸ் தான் போயிட்டு இருக்கு அப்படின்றது. ஆனா வந்து நான் எப்பவுமே பர்ச்சேஸ் வந்து வெளியேதான் போய் பர்ச்சேஸ் பண்ணுவேன். வெளியே இந்த கூர் எல்லாம் வச்சிருக்காங்கல்ல, வெளியே உள்ள இதுதான் பாவம் இல்ல அவங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் வயசானவங்க அவங்களெல்லாம் போய் பார்த்து எனக்கு ஆச்சரியமா இருக்கு. இவங்க எல்லாம் உழைக்காங்க, நம்ம என்னது அவங்ககிட்ட கொடுத்து வாங்குறதுல அது ஒரு மன திருப்தி இருக்கும், எனக்கு ரொம்ப சந்தோஷமாவும் இருக்கும். சரி அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வரேன். என் பையன்லாம் அவங்க சார்லாம் சொல்லுவாங்க, என்னது கடையில போய் வாங்காம இங்க போய் வாங்குறாச்சு, அது பாவம் அவங்க வச்சிருக்காங்க, நம்ம வாங்குவோம், நல்லா தானே இருக்குது, இது எல்லாம் குறையா ஃப்ரெஷ்ஷா தான் இருக்கு, ஃப்ரெஷ்ஷா
1: இருக்கு.
3: இந்த
1: விஷயம் கூட ஆன்லைன்ல கிடைக்குமா, நீங்க ஆச்சரியப்பட்டு வாங்க போறீங்க?
3: அதாவது இந்த எனக்கு முடி போட்டிருந்தான் கோயிலுக்கு நேர்த்தி கடனுக்காக. அப்போ நான் போய் இந்த இது மாதிரி இருக்கும் மேடை தலைக்கு போடுறதுக்காக, அப்படி மொட்டை போட்டதோட போக முடியாது மார்க்கெட்டுக்கலான்னு கேட்டு பாத்தீங்க, கடைக்கு கடைக்கு போனேன், அது ஒண்ணுமே கிடைக்கவே மாட்டேன் சரியான முறையில. அதோட சஸ்பென்ஸா என் மகா போட்டுக்கிட்டு இருந்திருக்கா, அது கொண்டு வந்து அம்மா எனக்கு கிஃப்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்து கொடுத்தா அழகா இருந்துச்சு, நல்லா குள்ளா மாதிரி இல்லாம நல்லா பாக்குறதுக்கு அழகா ஆன்லைன்ங்கிறது பட்ஜெட் வந்து ஒரு நல்ல விஷயமா தான் இருக்கு. பிள்ளைங்களுக்குமே 200-180 ரூபாய்க்கு கூட சுடிதார் எல்லாம் நல்லா அழகா வருது பாருங்களேன். ஏன்னா கடைக்கு கடை போய் 1000-2000 இருக்கு, ஆனா நல்ல தரமா பார்த்து எது வேணும், அதுக்காக
1: நிகழ்ச்சியில அடுத்துதான் உங்களுக்கான பாடல் வந்துட்டே இருக்கு. மின்சார கனவு திரைப்படத்துல இருந்து இந்த பாடல கிருஷ்ணகுமார் மற்றும் ஃபெபி மணி இணைந்து பாடியிருக்காங்க. வைரமுத்துவோட வரிகள்ல ஏஆர் ரஹ்மானோட இசையில இந்த பாடல் கேட்டு இணைந்திருங்கள். இது எஃப்எம் 101.4, எங்க எல்லாமே சமதோலை.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: இப்ப இந்தியாவோட ஒவ்வொரு கிராமத்திலயும் வீட்டு மாடியோட தோற்றமே மாறி போச்சு. முன்னாடி எல்லாம் மாடியில அப்பளமும் துணியும் தான் காஞ்சிட்டு இருக்கும். ஆனா இப்ப கரண்ட் பில் ஜீரோ ஆயிட்டு இருக்கு. ஒவ்வொரு கிராமமா மக்கள் சோலார் பேனல் போடுறாங்க, நீங்களும் போடுங்க. மத்திய அரசு 78,000 ரூபாய் வர மானியம் தருது. 30 லட்சத்துக்கு அதிகமான குடும்பங்கள் இதனால பலன் அடைஞ்சிருக்காங்க. பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
2: நேரம் 12:42 ஆகிட்டிருக்கு. நேர் இணைப்புல இருக்காங்க. வணக்கம் ரெயின்போ.
3: வணக்கம்மா.
2: வணக்கம்.
3: நான் திருவுத்தூர் பத்மாவதிம்மா. நல்லா இருக்கிறியா?
2: நல்லா இருக்கேன்மா. நீங்க எப்படி இருக்கீங்க?
3: நான் நல்லா இருக்கிறேன்.
2: ஓகே. இதெல்லாம் கூட நீங்க ஆன்லைன்ல கிடைக்குமான்னு ஆச்சரியப்பட்டு வாங்கின பொருள் என்ன?
3: ஆன்லைன்ல எப்பனா எங்க பிள்ளை என்ன பண்ணோம், வந்து அந்த பிரியாணி மசாலா, அப்புறம் வந்து இந்த

0: பழங்கிருந்து ரெண்டும் எது எது வேணுமோ அது எது ஆன்லைன்லயே எங்க பிள்ளை அதே தான் செய்யும்.
1: இதெல்லாம் கூட ஆன்லைன்ல கிடைக்குமா அப்படின்னு நீங்க ஆச்சரியப்பட்டு வாங்கின பொருள் என்ன அப்படிங்கறத இன்னைக்கான கேள்வி. உங்களோட பதில என்கிட்ட சொல்ல நினைச்சீங்க அப்படின்னா போனுக்கு டயல் பண்ணுங்க 298-6-0-0-3-8 மற்றும் 298-5-2-0-5-5-4. வெளியூர் நபர்களாக இருக்கும் பட்சத்தில் 0-4-4 போட மறந்துடாதீங்க. ஓகே, ஸோ நான் முன்னாடி சொன்ன மாதிரி எனக்கே ஆச்சரியமா இருந்த விஷயம் வந்து மண்ணு தான். ஆனால் இப்போ வந்து இந்த மண்ணை செடி வைக்கணும், உரம் போடணும் அப்படிங்கிறப்போ சில விஷயங்கள் எல்லாமே நம்மளுக்கு ஆன்லைன்லேயே கிடைக்க ஆரம்பிச்சிருது. ஆனால் இன்னொரு விஷயம் கடைசியாக பேசினவங்க வந்து சொன்னாங்க, நம்ம இந்த மாதிரி 1 ரூபாய்க்கு நம்மளுக்கு வந்து ஆன்லைனில் கிடைக்கிற ஒரு பொருள் வந்து அவங்க என்ன மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுறாங்கன்னு தெரியல, இது யாருக்கு லாஸு அப்படின்னு வந்து அவங்க ஒரு குவெஷனோடயே போயிட்டாங்க. ஸோ என்ன அப்படின்னா, இது வந்து நம்மளை இது எல்லாருமே பயனடைவாங்க தான் இல்லையா, நம்ம இந்த பொருட்கள் இந்த மார்க்கெட்டிங் இந்த ஆன்லைன் பிஸ்னஸ் இது எல்லாமே அவங்க பண்ணுறதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா நம்மளை லேசி ஆகிறதுக்கு தான். பட் இருந்தாலும் இப்போ ஒருத்தங்க சொன்னாங்க எனக்கு ரொம்ப முடியல வெளியில் போயிட்டு வந்தேன் ஆனால் வந்து எனக்கு டயர்டாயிடுச்சு நான் காஃபி ஆர்டர் பண்ணேன் அப்படின்னா அந்த நேரத்துக்கு நீங்கள் காஃபி ஆர்டர் பண்ணியோ இல்லை நம்மளுக்கு முடியாத பட்சத்தில் நம்ம சில விஷயங்கள் வேணும்னு ஆர்டர் பண்ணி வாங்குறதுல எந்த தப்புமே கிடையாது. பட் இதே ஒரு பழக்கமாக்கிக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், இன்னொரு மேமும் சொன்னாங்க இப்பெல்லாம் பண்ணணும்னா நம்ம ஆன்லைனில் எவ்வளோ செலவு பண்ணுறோன்னு தெரியாமலே நம்ம செலவு பண்ண ஆரம்பிச்சிடும். அப்படி பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம எந்த இதுக்கு எவ்வளோ செலவு பண்ணோம் இல்லை ஏதாவது ஒரு விஷயம் ரீஃபண்ட் ஆகுது அப்படின்னா கூட நம்ம கவனிக்காமலே இருப்போம். அதனால் என்ன விஷயம் ஆன்லைனில் வாங்கினா தரமாக இருக்கும், இதெல்லாம் இது கிடைக்கும் அப்படின்னு நம்ம பார்த்து பார்த்து வாங்கினோன்னு வச்சுக்கோங்களேன், இதை மட்டும் இதில் வாங்கிக்கிறது மீதியெல்லாம் நம்ம வந்து ஆஃப்லைனில் வாங்கிக்கிறது அப்படிங்கிற மாதிரி போயிட்டோம் அப்படின்னா எங்கே எவ்வளோ செலவு பண்ணுறோம் அப்படிங்கிற விஷயங்கள் தெரியும். நம்ம வந்து ஆன்லைன்லேயே வாங்குகிறோம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் இல்லாமல் நம்ம இருப்போம். ஓகே, இந்த கேள்விக்கு நீங்களும் பதில் சொல்லணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஃபோனுடுங்க, டயல் பண்ணுங்கள் 298-6-0-0-3-8 மற்றும் 298-5-2-0-5-5-4. நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் உங்களுக்காக வந்துட்டே இருக்குது, வாகை சுடவா திரைப்படத்தில் இருந்து. இந்த பாடலில் சின்மை அவர்கள் பாடியிருக்காங்க, வைரமுத்தோட வரிகளில் ஜிப்ரானோட இசையில் இந்த பாடலை கேட்டுடலாம். கேட்டினே தரங்கள், இது FM Rainbow 101.4.

மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: அண்ணா, வண்டியில பிரேக் பிடிக்க மாட்டேங்குதுண்ணா.
2: ஏண்டா இத்தனை நாளா வண்டி ஓட்டுற, இன்னுமா உனக்கு பிரேக்குக்கும் ஆக்சிலேட்டருக்கும் வித்தியாசம் தெரியல?
1: ஐயோ அண்ணே, நான் நிஜமா தான் சொல்றேன், பிரேக் உண்மையாவே பிடிக்க மாட்டேந்து.
2: சரி, வழக்கம் போல ஏதாவது மரத்துல போய் மோது.
1: எது மரமா? அது எங்க இங்க இருக்கு? கண்ணு கெட்ட தூரம் வரைக்கும் மரத்தையே காணுமே. ஐயா, மறக்காம எல்லாரும் மரத்தை வளர்த்துருங்க. அப்படி இல்லனா எங்களை மாதிரி கஷ்டப்பட வேண்டியதுதான்.
3: அக்கறையோட சொல்றது உங்க ரெயின்போ எஃப்எம் 101.4.
4: நேரம் 12:52 ஆகியாச்சு. ஹாய் ஸ்நேகிதி, நிகழ்ச்சியில தான் நம்ம இணைந்திருக்கிறோம். இன்னைக்கு நான் என்ன கேள்வி கேட்டிருந்தேன் அப்படின்னா, இதெல்லாம் கூடவா ஆன்லைன்ல கிடைக்கும்னு நீங்க ஆச்சரியப்பட்டு வாங்கின பொருள் என்ன அப்படிங்கறதான் கேட்டிருந்தேன். நீங்களும் பேசணும்னு நினைச்சீங்கன்னா டயல் பண்ணுங்க 298-60.

0: 3 8 மற்றும் 2 9 5 2 0 5 5 4 வெளியூர் நபர்களாக இருக்கும் பட்சத்தில் 0 4 4 போட மறந்துடாதீங்க. ஓகே, ஸோ நிறைய பேர் வந்துட்டு அவங்களோட பதில் கொடுத்துட்டே இருக்காங்க. இணைப்பில் இருக்காங்க நேர், வணக்கம் ரெயின்போ. வணக்கம் வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க? வணக்கம், மாலா மேம், எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கிறோம் மேடம்.
0: ஓகே, இதெல்லாம் கூட ஆன்லைன்ல கிடைக்கணும். ஆச்சரியப்பட்டு வாங்கின பொருள் என்ன?
1: எங்க பேச்சி ஒரு டாப் பார்த்தா, அந்த டாப் எங்குமே கிடைக்கல, நல்லாவே இல்ல, நல்லாவே இல்ல. ஆன்லைன்ல புக்கிங் பண்ணா அது கிடைச்சது மேடம், ரொம்ப சந்தோஷப்பட்டேன் எங்க பேச்சி.
0: ஓகே ஓகே
1: மேடம், இன்னொரு நம்பர் சரியாவே எனக்கு தெரியல மேடம், டக்கு டக்கு சொல்றீங்களா?
0: அப்படியா, இப்ப பாருங்க, அடுத்து பாருங்க, கரெக்டா சொல்லிடுவேன். இரண்டு ஒன்பது எட்டு ஆறு பூஜ்ஜியம் மூன்று எட்டு மற்றும் இரண்டு ஒன்பது எட்டு ஆறு பூஜ்ஜியம் மூன்று எட்டு மற்றும் இரண்டு ஒன்பது எட்டு ஆறு பூஜ்ஜியம் மூன்று மூன்று எட்டு மற்றும் இரண்டு ஒன்பது ஐந்து இரண்டு பூஜ்ஜியம் மூன்று எட்டு மற்றும் இரண்டு ஒன்பது ஐந்து இரண்டு பூஜ்ஜியம் ஐந்து ஐந்து நான்கு. இந்த நம்பர் தான், இது கூட வந்து நீங்க 0 4 4 ஆட் பண்ணிக்கலாம். நிகழ்ச்சியோட நிறைவு காலர், வணக்கம் ரெயின்போ.
2: வணக்கம் ரெயின்போ. வணக்கம் மேடம்,
0: வணக்கம்.
2: என்னெல்லாம் ஆர்டர் பண்ணலாம்னு கேட்டிருக்கீங்க ஆன்லைன்ல?
0: ஓகே, உங்க பேர் சொல்லுங்க சார்.
2: தேர்ந்தெடுக்கிறாங்க. நம்ம வந்து அம்மா என்ன சமைச்சாலும் கம்பெனி சாப்பிட்டு போயிடுவோமா?
0: ஆமா,
2: நம்ம காலத்துல எதுவும் டிமாண்டிங் கிடையாது. இப்ப எல்லாம் டிமாண்டிங்கா இருக்கு. அவங்களும் நீ பண்ணி தரேன்னு ஆர்டர் பண்ணிட்டா,
0: நிறைவு காலர், வணக்கம் ரெயின்போ.
3: ஹலோ
0: ஹலோ, வணக்கம்.
3: வணக்கம்,
0: யார் எங்க பேசுறீங்க? ஓகே, ஸோ நிறைவு காலர் வந்து மேம் பேசினாங்க, அடுத்த ஒரு காலர் வந்து ஃபீமேல் யாரும் வருவாங்கன்னு எதிர்பார்த்தேன். பட் ஓகே, ஸோ இன்னைக்கு நிறைய பேர் அவங்களோட பதிலை வந்து ரொம்ப அழகாக கொடுத்துருந்தாங்க. அதை கடைசியாக சொன்னவங்க வந்து என்ன சொன்னாங்கன்னா, எனக்கு வந்து ஆன்லைனில் என் பேர குழந்தைங்களாம் ஆர்டர் பண்ணுறது எனக்கு ஆச்சரியமாக இருக்குது, அந்த பொருள்லாம் கிடைக்குது அப்படிங்கிறத விட. ஏன்னா இப்போ நம்மளுக்கு என்ன பொருள்லாம் வாங்கணும், மொபைல் எப்படி யூஸ் பண்ணுறதுங்கிறத விட, நம்ம குழந்தைங்களுக்கு சின்ன சின்ன குழந்தைங்களாம் அப்படி டக்குன்னு எடுத்து எடுத்து எல்லாத்தையும் யூஸ் பண்ணிடுறாங்க. அவங்க ஒரு தடவை தான் பார்க்குறாங்க, அப்சர்வ் பண்ணுறாங்க, எல்லாத்தையுமே பண்ண ஆரம்பிச்சிடறாங்க. ஸோ அந்த மாதிரி எனக்கு வாங்குறத விட அந்த குழந்தைங்க பார்த்து வாங்குறதா எனக்கு இன்னும் ஆச்சரியமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, எல்லாரும் இந்த விஷயம் கிடைக்குமா அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு தேடி பாருங்கள். தேடி பார்த்து வருதோ வரலையோ இருக்கணும் தடவை பார்க்கலாம்ல, இருந்தால் நம்மளுக்கு லக்கு தானே. ஸோ அந்த மாதிரி தான், வேணுங்கிற பொருளை நம்ம ஆர்டர் பண்ணிக்கலாம், வேணாம் இந்த பொருளை இதெல்லாம் கிடைக்கும் பக்கத்துலேயே கிடைக்கும் அப்படிங்கிற சில விஷயங்களை சோம்பேறி படாமல் போய் வாங்கிட்டு வந்தோம்னா நமக்கும் நல்லது, நம்மளுக்கு காசும் கம்மி. ஏன்னா ஆன்லைனில் பொறுத்த வரைக்கும் நிறைய மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து அதிகமாக நம்ம ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் நம்மளுக்கு சில நேரம் நம்ம என்னன்னே தெரியாமல் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டே இருப்போம். அதெல்லாம் சமாளிக்கணும்னா நம்ம ஆஃப்லைனில் தான் போய் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, இதோட ஹாய் ஸ்நேகிதை நிகழ்ச்சியை நான் முடிச்சுக்க வேண்டிய நேரம் வந்தாச்சு. நிகழ்ச்சியோட நிறைவு பாடலாக உங்களுக்கு ரெமோ திரைப்படத்துலேருந்து பாடல் வந்துட்டே இருக்கு. இந்த பாடலை யார் பாடியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, அனிருத் மற்றும் ரிச்சர்ட் இணைந்து பாடியிருக்காங்க. விவேக்கோட வரிகளில் அனிருத்தரோட இசையில இந்த பாடல் வந்துட்டே இருக்கு. கேட்டு நினைந்திருங்கள்.

0: perfect.
1: FM ரெயின்போ 101.4 நேரம் ஒரு மணி. நேர்கள் இனி கேட்கலாம்.
2: நேர்கள் கேட்க இருப்பது
3: கூட்டி கழிச்சு பாருங்க, கணக்கெல்லாம் சரியாதா வரும். என் மாமா அசோக் அனுப்புறேன். சரிங்க, வணக்கம். வணக்கம்,
4: கூப்பிட்டீங்களாப்பா?
3: அசோக், மந்திரி பழனியப்பனை போய் பார்க்கணும். கொடைக்கானல் ப்ராஜெக்ட் சீக்கிரம் ஆரம்பிக்கணும்.
4: இன்னைக்கு நான் யாரையும் பார்க்க முடியாதுப்பா.
3: ஏன்?
4: இன்னைக்கு மாட்டு பொங்கல், என் ஃப்ரெண்ட் அண்ணாமலை பார்த்துதான்
3: ஆகணும். மந்திரி போய் பாருன்னா மாட்டுக்கார பையில பத்தி பேசிட்டு இருக்கேன்.
4: அப்பா தூக்கெறிஞ்சு பேசாதீங்க. இன்னைக்கு எனக்கு வேற எந்த அப்பாயின்மெண்ட்டும் முக்கியம் இல்ல. என்ன உயிருக்கு உயிரா நேசிக்கிற என் ஃப்ரெண்ட் அண்ணாமலை தான் முக்கியம்.

0: கவிதாலயாவின் அண்ணாமலை திரைப்பட ஒலிச்சித்திரம். இயக்கம் சுரேஷ் கிருஷ்ணா. வானொலி வடிவம் புயல் கணேஷ். அமைப்பு வி குமார்.
1: அம்மா, என்ன நம்மள சித்தி படையில் வச்சிருக்குது? என்ன இன்னைக்கு?
2: இன்னைக்கு எங்க போட நினைவு நாள்.

0: ஒண்ணு இல்லப்பா, உங்க அப்பாவை நினைச்சுக்கிட்டேன். அவர் போனப்பவே நானும் போய் சேர்ந்திருக்கணும். உங்களுக்காக தப்பா நான் இன்னும் உசர வச்சுக்கிட்டு இருக்கேன்.
1: என்ன மாதிரி
0: அண்ணாமலை, இந்த வீட்டை உங்க அப்பா எவ்வளவோ கஷ்டப்பட்டு கட்டினாருப்பா. அவர் வேர்வை மட்டும் இல்லப்பா, அவரோட ரத்தத்தையே சிந்தி கட்டின வீடுப்பா இது. இங்க இருக்கிற ஒவ்வொரு கல்லுலையும் ஒவ்வொரு தூண்லையும் அவர் என்ன வாழ்ந்துகிட்டு தான் இருக்கிறாரு. இப்ப ஆசையெல்லாம் என்ன தெரியுமாப்பா, அவர் வாழ்ந்த இந்த வீட்டுல, அவர் உயிரை விட்ட இதே இடத்துல நானும் கண்ணை மூடணும்னு
1: நினைக்கிறேப்பா.
2: இன்னாச்சு தெரியும், இன்னானுமோ பேசிக்கின. டோன்ட் வரி, யூ லிவ் லாங்.
3: யாரமா தேடிட்டு வரீங்க?
4: இல்ல, ஒரு ஆள் கிட்ட இந்த அட்ரஸ் கேட்டேன், அவர் சொல்லாம குள்ளாம ஓடி போயிட்டாரு.
3: என்ன அட்ரஸ்?

0: பொண்ணையா தெரியும்.
1: அடட, என் வீட்டுக்கு எதிர விடுமா, நீங்க வாங்க, நம்ம வண்டியில போலாம், வாங்க உட்காருங்கம்மா.
0: என்ன இங்க கொண்டு நிறுத்திருக்கீங்க?
2: புரிஞ்சுக்கோமா.
3: ஏய் ஏய், வண்டி கிட்ட எங்க

அண்ணாமலை அண்ணாமலை ஆசை வச்சு என்னாம

0: நம்ம தொகுதி மக்கள் என்ன பத்தி என்னையா பேசிக்கிறாங்க?
1: எம்எல்ஏ ஏகாம்பரம் இன்னும் ஏன் மந்திரி ஆகலன்னு பேசிக்கிறாங்க.
0: பாத்தியா பியே, ஜனங்க நம்ம மேல எவ்வளவு அபிமானம் வச்சிருக்காங்கன்னு. ஆமா, தொண்டனுங்க என்ன பேசிக்கிறானுங்க?
1: இவர் எப்ப மந்திரி ஆகிறது, ராவ பகலா உழைச்சு ஓட்டு வாங்கி கொடுத்த நாம எப்ப சம்பாதிக்கிறதுன்னு பேசிக்கிறாங்க.
0: மூதேவிங்க, அப்படியா பேசிக்கிறானுங்க? ஐயோ ஐயோ ஐயோ, என்னையா அது? வீடு பூரா மாடு கட்டி வச்சிருக்குது, எவன்டா அவன் கட்டினவன்?
2: நான் தாங்க அண்ணாமலை.
3: நான் தாங்க பஞ்சாட்சரி. எல்லாரும் என்ன பஞ்ச் பஞ்சுன்னு கூப்பிடுவாங்க. கும்பிடுவாங்க.
2: நாங்க எல்லாம் உங்க தொகுதி தாங்க.
3: யுவர் கான்ஸ்டிடியூன்சி தாங்க. நான் கறக்குறேன்.
0: கான்சி ஆகுது, ஃபேன்சி ஆகுது, கம்மி நாட்டிங்களா உங்க எம்மோ?
2: எல்லாருக்குமே தம்னிரு, நான் இருக்கேன்ல. மன்னிக்கணும், ரொம்ப நன்றி உள்ள ஜீவனுங்க. அதுக்கு அவங்க முதலாளி அதான் இந்த அண்ணாமலை. யாராவது ஏதாவது சொன்னாங்கன்னா முட்டி கொதறிடும். பாவம் அதுக்கு இந்த எம்எல்ஏ எம்பி மந்திரி இதெல்லாம் தெரியாது இல்லைங்க. என்ன பஞ்சு?
3: சூப்பர் பஞ்ச்.
0: என்ன நெஞ்சு தைரியம் இருந்தா என் இடத்துல என் வீட்டுக்குள்ள உன் மாடுங்களை கொண்டாந்து கட்டுவேன்.
2: நியாயமா கேட்டீங்க, ஆணி அடிச்ச மாதிரி கேட்டீங்க, சட்டசபையில கேட்கிற மாதிரி கேட்டீங்க. உங்க இடத்துல நான் மாடுங்க கொண்டு வந்து கட்டுறது தப்பு தாங்க லட்சுமி தாழ். இப்ப நான் உங்ககிட்ட ஒரு நியாயமான கேள்வி கேட்கிறேன். உங்களுக்கு என்ன துணிச்சல் இருந்தா என் இடத்துல என் வீட்டுக்கு முன்னாலே உங்க ஆளுங்க வச்சு குடிசை போட சொன்னீங்க? அதுவும் தப்பு தானே? சரி, ஏதோ பண்ணிட்டீங்க, பெரிய மனுஷங்க தப்பு செய்யறது பழக்கம், பரவாயில்ல. என் இடத்துல நீங்க குடிசை போட்டுக்குங்க, உங்க இடத்துல நான் மாட்ட கட்டிக்கிறேன். என்ன பஞ்சு
3: இது? அண்ணாமலை பஞ்சு.
0: எங்களா போய் தொலைஞ்சுங்க, வாங்கறாங்க.
2: என்ன நடக்குது பார்க்கலாம்.

என்ன அவ்வளவுதானா? பிரியாணி அனுப்புங்க, ஒரு கை பாத்துடுறேன். என்ன இப்போ வாங்குற மூச்சு திசை மாதிரிதான் போச்சு. பாத்தீங்கல்ல, உங்க கோட்டைக்குள்ளே புந்து உங்க முன்னாலே 15 பேர் அடிச்சிருக்க. என் வீட்டுக்கு முன்னாலே 5 பேர் அடிச்சு நீங்க போட்டு குடிச்சு தூக்கத்துக்கு எவ்வளவு நேரம் இருக்கும்? சும்மா டாப்பை கழட்டிட்டு இருப்பேன். என் பாட்டுக்கு என் வேலையை செஞ்சுக்கிட்டு சிவன் என்ன ஒரு வழியில போயிட்டு இருக்க. என்ன ஒம்பு கிழக்காதீங்க, ஒம்பு கிழத்தா நான் சொல்றதையும் செய்வேன், சொல்லாததையும் செய்வேன். நீங்க இடத்துல குடிச்ச போட்டு உடனே நான் பயந்துகிட்டு போலீஸ் கிட்டயும் மந்திரி கிட்டயும் போய் கெஞ்சி நிப்பேன்னு நினைச்சீங்களா? இந்த அண்ணாமலை பாணியை தனி, நமக்கு நியாயத்துக்கு நியாயம், பதிலுக்கு பதில், அடி அடி, உதை உதை. மேடைக்கு மேடை காந்தி, காமராஜ், அண்ணா, எம்ஜிஆர் பத்தி பேசுறீங்க, வருஷம் குதிரை ஒரு சிலைக்கு பாலை போடுறீங்க. அந்த மாலை போடுற ஒரு நிமிஷம் ஆகுது, அவங்க சொன்ன கருத்துக்கு பத்தி யோசனை பண்ணி பாத்துக்கீங்களா? தேர்தல் வரும்போது மட்டும் கையை தூக்கி ஓட்ட கேக்குறீங்க, ஜெயிச்சுட்டா ஓட்டி அடிக்கிறீங்க. நம்ம எல்லாம் பாவம் செஞ்சிருக்கோயா? அதான் ஜென்மம் எடுத்திருக்கோம். நம்ம எல்லாம் பாவப்பட்ட ஜென்மங்க. நமக்கு உதவி செய்யலனால உபதவம் செய்யாதீங்க. பணம் சம்பாதிக்கிறதுக்கு 1000 வழி இருக்கு, 1000 தொழில் இருக்கு. அதுக்கு இந்த புனிதமான அரசியலை பயன்படுத்தாதீங்க. நான் பால்காரன், படிக்காதவன், தப்பு செஞ்சிருந்தா தப்பா சொல்லிருந்தா நீங்க பெரியவங்க மன்னிச்சுங்க. எப்ப

0: வணக்கம். என்ன நம்மள ஆச்சரியமா இருக்கா? என்னடா குடிசையெல்லாம் காணுமேனு. யாரு, உங்க அம்மாவா?
1: ஆமா.
0: வணக்கம்மா.
2: வணக்கம்
0: அண்ணாமலை. இன்னைக்கு ஒரு வார்த்தை சொன்னீங்க, பணம் சம்பாதிக்கிறதுக்கு 1000 வழி இருக்கு, 1000 தொழில் இருக்கு, அதையெல்லாம் விட்டுட்டு இந்த புனிதமான அரசியலை ஏயா பயன்படுத்துறீங்கன்னு. அந்த வார்த்தை என்ன ரொம்ப மாத்திருச்சு. இதே வார்த்தைய 10 வருஷத்துக்கு முன்னால என்ன சந்திச்சு சொல்லியிருந்தா இந்த ஏகாம்பரம் எப்பவோ மாறி இருப்பான். இப்போ ஒண்ணும் பெருசா கட்டு போயிடல. இன்னையில இருந்து ஒரு புது ஏகாம்பரத்தை, ஒரு புது தொண்டனை இந்த ஜனங்க சந்திக்க போறாங்க. இந்த
1: ஐயா,
0: நம்ம சார்பா எங்கெங்க குடிசை போட்டிருக்கோ அதையெல்லாம் எடுத்துட சொல்லு.
1: சரிங்க.
0: அண்ணாமலை, என் உதவி தேவைப்பட்டா நீ எப்ப வேணா என் வீட்டுக்கு வரலாம். என் வீட்டு கதவு உனக்காக எப்பவும் திறந்திருக்கும். வரட்டுமா? வரமா?
2: அங்கய்யா.
0: அம்மா.
2: ஐயா.
0: புள்ளேன்னு பெத்தா இப்படி ஒரு பிள்ளைய பெறணுமா? வரமா?
3: தேங்க்யூ. Thank you very much for the good news. Bye. Shanti, en cabin kudane va. Staff ellam poitaangala?
4: Oh, poitaangale.
3: I have a very good news for you.
4: Enna?
3: Hotel Owners Association enna president ah elect pannirukanga.
4: Oh, wow! Congratulations.
3: Thank you. ரொம்ப நல்லதா போச்சு. நம்ம விஷயம் அப்பா கிட்ட எப்படி சொல்றது நான் தயங்கிட்டு இருந்தேன். இப்ப இந்த விஷயம் தானா அவர் காதுக்கு போயிடும்.
5: எத்தனை நாளா இந்த அசிங்கம் நடந்துட்டு இருக்கு?
6: அது
5: என்ன சொல்லல?
6: அது வந்து அசிங்கம் வேணுதான் சொல்லல.
5: ஒரு செனவு போய் காதலிக்கிறானே, அது உனக்கு சீப்பா தெரியல?
6: காதலிய செனவா வச்சிருக்காரு, அதுவே சீப்பா தான் படுது. இருந்தாலும் நீங்களும் அசோக கண்டிக்கணும்.
5: நீ வேற கண்டிக்கலாம், ஆனா அசோக் பிடிவாதக்காரன். ஒண்ணு செய், நான் டெல்லியில இருந்து திரும்பி வரதுக்குள்ள அந்த பொண்ணு ஊரை விட்டு அனுப்பிச்சிரு.
6: ஊரை விட்டவா இல்ல?
5: அதுவும் சாமர்த்தியம். ஆனா ஒண்ணு, இது அசோக் தெரியக்கூடாது. டெல்லிக்கு போன வேலையே இன்னும் முடியல, அதுக்குள்ளே அர்ஜென்டா புறட்டு வர சொன்ன. என்ன விஷயம்?
6: நீங்க போட்ட கணக்கையெல்லாம் அந்த பால்காரன் நம்மளை கவுத்துட்டான்.

0: அண்ணாமலை அண்ணாமலை அசோகோட அப்பா வர்றாரு.
1: கல்யாணத்துல ஏதோ பெருசா பூகம் அடிக்க போகுதுன்னு பார்த்தா நீங்க பாட்டுக்கு அட்சதையை போட்டு ஆசீர்வாதம் பண்ணிட்டு அமைதியா வந்துகிட்டு இருக்கீங்க.
2: அமைதியில ஒரு அர்த்தம் இருக்கு.
1: என்னமா அது அண்ணாமலை இடத்துக்குல வந்துட்டு
2: இருக்கோம். சர்வனா, உடல்ல பல இருக்கிறவன் ஆவேசப்பட்டா அடிதடி நடக்கும், நாக்குல பல இருக்கிறவன் ஆவேசப்பட்டா

0: ஆகும் பிறக்கும். மூளையில பலம் இருக்கிறவன் அமைதியா இருந்தா விவகாரம் இருக்கும்.
1: நீங்க நாக்கா மூளையா?
0: மவுண்ட் ரோடுக்கு பக்கத்துல இவ்வளவு பெரிய இடத்துல ஒரு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் கட்டினா எப்படி இருக்கும்?
1: பின்னிட்டீங்க.
0: இப்ப தெரியுதாரா நாக்கா மூளையான்னு?
1: ஆனா அண்ணாமலை இந்த இடத்தை யாருக்கு விற்க மாட்டேங்கிறானே.
0: விற்க வைக்கிறேன்.
2: ஆமா, தப்பு கணக்கு போடுறீங்க.
0: கூட்டி கழிச்சு பாரு, கணக்கு சரியா வரும்.
3: எனக்கு நான் உங்களை ஏன் விரும்புறேன் தெரியுமா? கள்ளங்கபடம் இல்லாத குழந்தை மாதிரி சிரிப்பு, பஞ்சகம் இல்லாம வெகுளித்தனமா பேசுற பேச்சு, பயிறு குலுங்குற மாதிரி சிரிக்க வைக்கிற குறும்பு. அதான் இப்ப என் ஆசை என்ன தெரியுமா? எனக்கு சொத்து சுகம் நகை நட்டு எதுவுமே வேண்டாம். என்னைக்குமே அண்ணாமலை இப்படி குழந்தை மாதிரி சிரிச்சுக்கிட்டே இருக்கணும். அதை பார்த்து நான் வாழ்க்கை பூரா சந்தோஷப்படணும்.
4: உன் பேர் நம்ம
3: சுப்பு?
4: ஆ,
3: சுப்புலட்சுமி.
4: உன் பேர் என்னடா? உன் பேர் என்ன?
1: என் பேர் உனக்கு
4: உட்கார கேட்கறதுக்கு மட்டும் பதில் சொல்லு.
1: அண்ணாமலை,
4: எத்தனை நாள் இது நடக்குது?
3: கொஞ்ச நாளாதான்.
4: கொஞ்ச நாளா? அவன் ஏதோ உன்ன நாலு ரவுடிங் கிட்ட இருந்து காப்பாத்திட்டான்னு ஹீரோயின் ஹீரோ லவ் பண்ற மாதிரி நீ அவன் லவ் பண்ணிட்ட அதானே?
3: இல்ல, நான் அவரை மனசார விரும்புறேன்.
4: அம்மா கிட்ட பேசிட்டு அடுத்த முகூர்த்தத்திலேயே உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடுறேன்.
1: அசோக்கு

0: This one?
1: Good choice.
2: Excellent choice. ஆமாமா. அசோக் கூட கல்யாணத்துக்கு அசத்தலான பரிசா கொடுக்கலாம்னு அப்ப நினைச்சிருந்தேன். அந்த நேரத்துல எனக்கு எதுவுமே மட்டுப்படல. இப்ப நீ ஆசைப்பட்ட இந்த மாடலைய 5 ஸ்டார் ஹோட்டல்ல கட்டி அசோக் கூட கல்யாணம் பரிசா கொடுத்துறேன். என்னடா கண்ணு?
3: ஆமாங்க, அவவ ஆடி போய்டுவல்ல.
2: கரெக்ட். அதுக்கான வேலையை சீக்கிரமே ஆரம்பிச்சிடுற.
3: எந்த நிமிஷமே ஆரம்பிச்சாச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஆனா ஒரு சின்ன சிக்கல்.
2: அத சொல்றியா?
1: என்ன விஷயம்?
2: அது ஒண்ணு இல்ல கண்ணு. கட்டுறது பிளான் ரெடி, பணமும் ரெடி. ஆனா
1: அப்புறம் என்ன ப்ராப்ளம்?
2: அவ்வளவு பெரிய ஹோட்டல் கட்டுறதுக்கு நிலம் தான் ப்ராப்ளமே. நம்ம ஒரு இடம் பார்த்து ஓகே பண்ணி வச்சோம். ஆனா அது ஏதோ ரீசன் சொல்லி கவர்மெண்ட்ல ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க.
1: அப்போ நிலத்துக்கு என்ன பண்ண போறீங்க?
2: அதுக்கு தேவையான இடம் ஒரே ஒரு ஆள்கிட்ட இருக்கு. ஆனா அது கிடைக்குமா தான் சந்தேகமா இருக்கு.
1: யார் இந்த ஆளு?
2: அது வந்து அத உடுப்பா, நம்ம வேற ஒரு இடம் பார்த்துப்போம்.
1: யார் இந்த ஆளு சொல்லுங்கப்பா?
2: அத உடுப்பா,
3: அண்ணாமலை. உங்க ஃப்ரெண்ட் அண்ணாமலை.
1: அண்ணாமலையா? ஆமாப்பா, அவனுக்கு சொந்தமா பெரிய நிலம் இருக்க.
2: நிலம் பெருசா இருந்து என்ன புரோசனம்? அத குடுக்கிறதுக்கு மனசும் பெருசா இருக்கணும்.
1: அப்பா, நான் கேட்ட அண்ணாமலை இல்லைன்னு சொல்ல மாட்டான். நிலத்தை பத்தின கவலை நீங்க விடுங்க.
4: விடுது கட்டுறீங்க இந்த இடத்துலயா? உன் பேர் இல்லையா?
5: கட்டிக்கோ, கட்டுடா, டேய் கட்டுடா. இவ்வளவு சந்தோஷமான விஷயம் எனக்கு என்னடா? அந்த வீடு, இந்த மாட்டுக்கோட்டை, இந்த இடத்தை விட்டு அந்த இடத்துல கதை தானே இருக்கு. நீ கட்டிக்கோ. என்ன இருந்தாலும் உங்க அப்பா நல்ல புத்திசாலிடா, நல்லா கணக்கு பாக்குறாரு. புள்ளை பிறந்த ஆயிட்டான், கல்யாணம் ஆயிடுச்சு, அவனுக்கு ஒரு வியாபாரம். இங்கிலீஷ்ல என்னது? பிசினஸ். பிசினஸ் பண்ணி கொடுக்கணும் திட்டம் போட்டிருக்காரு. நீ கட்டு, நாளைக்கே கட்டு.
1: சரிதான்ப்பா, ஆனா இந்த இடத்தை நீ யாருக்குமே கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டே.
5: இப்ப கூட அதான் சொல்றேன். சும்மா எவனாவது இந்த இடத்தை கேக்குறது இருக்கட்டும், பார்த்தா கூட கண்ணை நோண்டிடுவேன். நீ யாருடா? என் நண்பன்டா, என் தம்பிடா. நீ உனக்கில்லாத இடமா? கட்டிக்கோ. இந்த பாரு, அந்த பில்டிங் விட இன்னும் பெரிய பில்டிங் கட்டி உன் பேரை வச்சுட்டு ஹோட்டல் அசோக்னு. வா, இந்த சந்தோஷமான விஷயத்த அம்மா கிட்ட சொல்லலாம். வா.
2: அசோக், நீ நினைச்சதை முடிச்சிடடா. யூ ஆர் ரியலி எ கிரேட் பிசினஸ் மேன்.
1: நோ டேட், ஐ அம் நாட் கிரேட். அண்ணாமலை இஸ் எ கிரேட் மேன். நீங்க அவனை பத்தி எவ்வளவு தப்பா பேசிருக்கீங்க. இப்ப பாத்தீங்களா, அவன் என் மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்கான்னு. உங்க கிட்ட பழகிற பணக்கார ஃப்ரெண்ட்ஸ் விட அவன் எவ்வளவோ உயர்ந்தவன் நிரூபிச்சுட்டான்.
2: எஸ், லைஃப்ல முதல் தடவை என் கால்குலேஷன் மிஸ் ஆயிடுச்சு.
1: இப்போ நான் சொல்ற கால்குலேஷன் நீங்க நல்லா கேட்டுக்கீங்க. அண்ணாமலை நமக்கு காட்டின அன்பை விட நாம ரெண்டு மடங்கு அன்பு அவனுக்கு காட்டணும். அதுக்கு நான் என்ன முடிவு பண்ணிருக்கேன்னா, நிலம் அண்ணாமலுக்கு சொன்னோம், ஹோட்டல் நமக்கு சொன்னோம். கிடைக்கிற லாபத்துல அண்ணாமலுக்கு பாதி, நமக்கு பாதி, 50-50.
2: யூ ஆர் கரெக்ட். என் கணக்குப்படி இந்த பிசினஸ் ஓகே. நாளைக்கு அக்ரிமெண்ட் போடுறேன்.
1: தேங்க்யூ டாட்.
2: அண்ணாமலை, சின்னதா ஒரு கையெழுத்து போடு.
5: ஐயா, என்னங்க இது? என்னையா, இந்த அண்ணாமலை பத்தி உங்களுக்கு தெரியாதா? நான் சொன்னா சொன்னதுதான். உடனே கடைக்கால எடுத்து வச்சு ஹோட்டல் கட்ட ஆரம்பிங்க. எதுக்குங்க இதெல்லாம்?
2: அண்ணாமலை, தாய் முள்ளையும் ஒன்னா இருந்தாலும் வாய் வயிறு வேற பாரு. இந்த அரசாங்கத்துல வாய் வார்த்தைக்கெல்லாம் மதிப்பில்லப்பா. இந்த வெத்து பேப்பர் இருக்கு மரியாதை, மனுஷன் கிடையாது. அதனாலதான் சொல்ற, ஒரு கையெழுத்து போடு. ஓ, நீதான் கை நாட்டுல டே.
5: அசோக் வரல?
2: அசோக்,
5: எஸ், டோன்ட் டு பீ தி மினிஸ்டர்.
2: மினிஸ்டர் பார்க்க போயிருக்கான்னு
0: சொல்றான். எதுவுமே எழுதாம வெத்து பத்திரத்துல.
2: ஏடா, வரும்போதே சொல்லல, டைப் பண்ணி எடுத்துட்டு
5: வான்னு. இல்ல, அசோக் தான் கை நாட்டு வாங்கிட்டு வாங்க.
2: என்ன பெரிய அசோக் சொன்னான்? உன்ன அவன் ஒரு பெரிய மனுஷன். இப்ப யார் அவமானப்படுறது? நீ கேட்டது கரெக்ட் கண்ணு. வெத்து பேப்பர்ல கை எடுத்து எப்படி போடுவாங்க? டைப் பண்ணி எடுத்துருவோம்.
5: ஐயா, என்னங்க இது? அசோக் சொல்லிட்டா இல்ல, அதுக்கப்புறம் என்னம்மா?
4: அசோக் பேர்ல தானே ஹோட்டல் கட்டுறீங்க?
3: ஹோட்டல் பேரு அசோக் இன்டர்நேஷனல் தானே?
1: ப்ளீஸ் கம்.
3: அசோக்,
1: என்னடா இவ்வளவு லேட்?
3: ஹோட்டல் ஓன் ஓடணும் வேண்டிக்க, புள்ளியாக்கிட்டே போயிருந்த. இந்த புடி.
6: பெஸ்ட் ஆஃப் லக் மிஸ்டர் அசோக், பெஸ்ட் ஆஃப் லக் ஃபார் யுவர் பிக் டீக்கட க்ரோத், பெஸ்ட் விஷஸ் ஃப்ரம் பஞ்ச் டீ ஸ்டால்.
1: தேங்க் யூ.
0: என்னனே, அம்மா அண்ணி தங்கச்சி யாருமே வரலையா?
5: அவங்க எல்லாம் குலதெய்வத்துக்கு கூழ் ஊத்த ஊருக்கு போயிருக்காங்க, நாளைக்கு வந்துடுறாங்க. மினிஷ்னு வரலையா?
1: வந்துடுவேன்.
2: உங்க உதவி இல்லைன்னா இவ்வளவு பெரிய ஹோட்டல கட்டிருக்கவே முடியாது. எப்படி இருக்கு ஹோட்டல்?
7: ஹோட்டல் நல்லா தான் இருக்கு. ஆனா வெள்ள பேப்பர்ல கருப்பு புள்ளி வச்ச மாதிரி பக்கத்துல ஒரு அசிங்கல்ல இருக்கு.
2: என்ன சொல்றீங்க?
7: அழகான ஹோட்டல் பக்கத்துல மாட்டு தொழுவர்.

0: சீக்கிரம் காலி பண்ண ஏற்பாடு பண்ணுங்க.
1: ஏங்க என்ன, மினிஸ்டர் மட்டும் இல்ல, ஷேர் ஹோல்டர்ஸ் அப்படிதான் ஃபீல் பண்றாங்க அந்த இடத்தை பத்தி. நீ என்ன நினைக்கிற
2: அப்பா? இதுக்கு ஏதாவது ஒரு வழி இருக்கும். நான் அண்ணாமலை கிட்ட பேசுறேன்.
1: அட என்னப்பா, ஐநா சபையில பேச போற? அண்ணாமலை விட இடிக்க வேண்டியதானே
2: அப்பா. அந்த வீடு அவனுக்கு ஒரு கோயில் மாதிரி.
3: அண்ணாமலை, அண்ணாமலை, அண்ணாமலை, அசோக் அவங்க அப்புறம் உங்க வீட்டை இடிக்கிறதுக்கு பிளான் பண்றாங்க.
4: என் வீட்டு எடுக்க போறீங்கன்னு சொன்னாங்க, அது
2: உண்மையா? 1 minute please. அண்ணாமலை, இதெல்லாம் நம்ம அப்புறம் நிதானமா பேசிக்கலாம்.
4: என்ன நிதானமா பேசுறது? இப்பவே சொல்லு.
2: அண்ணாமலை, நான் சொல்றது கொஞ்சம் பொறுமையா கேளு.
4: என்னால பொறுமையா இருக்க முடியாது. என் வீட்டு எடுக்க போறியா நீ?
2: நான் உனக்கு அழகான பங்களா கட்டித்தரேன். உனக்கு கல்யாணம் ஆச்சு, நாளைக்கே குழந்தை குட்டிங்க ஆயிடுச்சுன்னா இப்ப இருக்கிற வீடு வசதியா இருக்காது இல்லையா? இதெல்லாம் யோசிச்சு
4: அதை பத்தி கவலைப்பட வேண்டியதுதான். இதை பாரு அசோக், என் வீட்டு எடுக்கிறத பத்தி யாராவது பேசினாலும் என்ன தாங்க முடியாது.
5: உன்னால தாங்க முடியாதா முக்கியமா? நான் சொல்றதாக்கு
6: முடிவா
7: அண்ணாமலை பழி வாங்கறது ஒண்ணு பெரிய விஷயம் இல்ல. சோ சிம்பிள்.
6: பழி வாங்கறது மட்டும் இல்ல, அவன் வீட்டையும் இடிக்கணும்.
7: அதத்தான் நானும் சொல்றேன் மாமா. ஒரே கல்லுல ரெண்டு மாங்கா.
6: என்னடா சொல்ற?
7: நான் என்ன சொல்றேன்னா, இன்னைக்கு ராத்திரி அண்ணாமலையோட வீட்டை இடிக்கிறோம், அண்ணாமலைக்கும் அசோக்குக்கும் உள்ள ஃப்ரெண்ட்ஷிப்ப ஓடைக்கிறோம்.
6: இது சரியா வரும் சொல்ற?
7: கூட்டி கழிச்சு பாருங்க மாமா, கணக்கு சரியா வரும்.
6: 15 வருஷமா மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு இருந்தது நிறைவேற்ற போறேன். உடனே செய்,
7: பின்னு பின்னிடுறேன்.

0: என்ன என்ன விஷயம்?
1: என்ன விஷயம் தான் கேக்குறேன். ஏதோ ஆத்திரத்துல தான் உங்க அப்பாவை அடிச்சேன். அதுக்கு நீ என்ன அடிச்சிருக்கலாம்? துண்டு துண்டா வெட்டிருக்கலாம். அதுக்கு பதிலா என் அப்பா கண்ண கோயில் இடிச்சு தரமட்டமாக்கிட்டா பாவி.
0: இத பார், உன் வீட்டை இடிக்க வேண்டிய நிலைமை இடிச்சாச்சு. அதுக்கு உனக்கு என்ன நஷ்டம் வேணுமோ வாங்க.
1: நஷ்டம் கொடுக்கறியா? கொடு. எங்க அப்பாவோட உழைப்பாலையும் வேர்வையாலையும் ரத்தத்தாலையும் உருவான அந்த அன்பு கோயிலை இடிச்சு தள்ளிட்டே அதை திருப்பி கொடு. அவர் வாழ்ந்த இடத்துல அவர் நினைவோட நிம்மதியா வாழ்ந்துட்டு இருந்த எங்க நிம்மதியை கெடுத்துட்டே அதை திருப்பி கொடு. கொடுக்க முடியுமா? அவனால முடியாது. நீ அந்த வீட்டை மட்டும் இடிக்கலடா, ஒரு உண்மையான நண்பவும் மேல வச்சிருந்த தட்பை அடிச்ச, ஒரு அன்பு தாயும் மேல வச்சிருந்த பாசத்தை அடிச்ச, ஒரு ஆசை தங்கச்சி உன் மேல வச்சிருந்த அன்பை அடிச்ச. இதுக்கெல்லாம் நஷ்டம் கொடுக்க முடியுமா அவனால?
0: நீ இவ்வளவு பேசு. 100 பேருக்கு முன்னாடி எங்க அப்பாவை கை நீட்டி கண்ணத்துல அடிச்சு, அதுல இந்த வீட்டு மானம் மரியாதை கௌரவம் எல்லாமே போச்சு. அது உன்னால திருப்பி கொடுக்க முடியுமா?
1: நான் உங்க அப்பாவோட கண்ணத்துல தான் அடிச்சேன். நீ எங்க வாழ்க்கையில அடிச்சுட்டேடா.
2: திருத்திய யாரு? யாரியா? யார பெரிய ராஜபுரம் வரையா? அப்பா என்ன பெரிய சுல்தானா?
1: போறதுக்கு முன்னாலே

0: சொல்றது கவனமா கேளுங்க. இன்னைக்கு பணம் பேர் புகழ் அந்தஸ்து இருக்கிற திமிர்ல என் வீட்டை இடிச்சு என் குடும்பத்தை நடுத்தரவு கொண்டு வந்து எனக்குள்ள தூங்கிக்கிட்டு இருந்த சிங்கத்தை தட்டி எழுப்பிட்டீங்க. அசோக், நீ இதுவரைக்கும் இந்த அண்ணாமலை நண்பரை தான் பார்த்திருக்க, இனிமே நீ இந்த அண்ணாமலை விரோதியா பார்க்க போற. இந்த நாள் உன்னுடைய கேலண்டர்ல குறிச்சு வச்சுக்கோ. இன்னிலிருந்தே உன்னுடைய அழிவுகால ஆரம்பமா ஆயிடுச்சு. எனக்கு உனக்கு தர்ம யுத்தம் தொடங்கிடுச்சு. இந்த யுத்தத்துல நான் உன்னை விட பணம் பேர் புகழ் அந்தஸ்தை சம்பாதிச்சு பல அடுக்கு மாளிகை ஓட்டைகளை கட்டி உன்னுடைய முன்னேற்றத்தை தடுத்து நிறுத்தி உன்னுடைய பண வரிய ஒளிச்சு கட்டி நீ எப்படி என் வீட்டை இடிச்சு என் குடும்பத்தை நடுத்தரவு கொண்டு வந்தியோ அதே மாதிரி நானும் உன் வீட்டை இடிச்சு உன் குடும்பத்தை நடுத்தரவு கொண்டு வரல. என் பேர் அண்ணாமலை இல்லடா.
1: வக்கீல் சார், அசோக் ஹோட்டல் கட்டி இருக்கிறது அண்ணாமலையோட இடத்துல. போனா போறவங்க 2 ரூபாய் கொடுப்பாங்க. ஆனா மீதி இருக்கிற நிலத்துல பாதி நிலத்தை வித்துட்டு அதுல வர்ற பணத்துல வீட்டை இடிச்ச அதே இடத்துல அவனுங்க மாதிரியே நாங்க ஒரு ஹோட்டல் கட்டணும். இடத்த விக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க. என்ன அண்ணாமல?
2: எல்லாம் சரிப்பா, ஆனா நிலத்தை விக்க முடியாத.
1: என்ன சொல்றீங்க
2: அண்ணாமல? நீ எல்லா நிலத்தையும் அசோக்குக்கு வித்துட்டதா கிரியப்பத்திரம் எழுதி ரிஜிஸ்டர் ஆயிருக்கு. பத்திரத்தோட காப்பி இத நான் ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல இருந்து வாங்கிட்டு வந்திருக்கேன்.
1: அண்ணாமலை அவனுக்கு எந்த இடத்தையும் விக்கல சார். அவனுக்கு மோசம் பண்ணிட்டானுங்க சார். சார், அவனுக்கு மேல கோர்ட்ல கேஸ் போட்டு நியாயத்தை கேளுங்க சார்.
2: ஒண்ணுமே கேட்க முடியாதுப்பா. அண்ணாமலை வெத்து பேப்பர்ல கை நாட்டு போட்டதை வச்சு அவங்க தங்களுக்கு தேவையான எல்லாத்தையுமே எழுதிக்கிட்டாங்க. நாம எந்த கோர்ட்டுக்கு போனாலும் ஜெயிக்க முடியாது.
1: அது எப்படி சார்?
3: வக்கீல் சார், ஆண்டவனுடைய கோர்ட்னு ஒண்ணு இருக்கு. அந்த கோர்ட்ல இந்த அண்ணாமலை ஜெயிப்பா, நிச்சயமா ஜெயிப்பா. இது அந்த திருவண்ணாமலை சிவமேல சத்தியம். வர வாடா பஞ்சு.
4: டேய் பஞ்சு, என்னடா இது? எங்க வீட்டுக்கு போகாம உன் வீட்டுக்கு கூட்டி வந்திருக்க?
5: அவரே ஸ்டேஷனுக்கு வரல. அண்ணா எங்க?
6: சித்தி, நீங்க உள்ள போங்க. அண்ணாமலை உள்ளதான் இருக்கு. நீங்க போங்க.
4: என்ன சொல்றான் இவன்?
6: நீங்க போங்க, ஆட்டோ கட் பண்ணிட்டு வர போங்க.
4: அண்ணாமலை, அண்ணாமலை, என்னப்பா ஏன் ஒரு மாதிரியா இருக்க?
5: என்னங்க, உடம்பு சரியில்லையா? என்னன்னா
7: நல்லதா இருக்க. நீங்க கழிச்சு போய் வந்திருக்கீங்க, குளிச்சுட்டு வாங்க, சாப்பிடலாம்.
4: அது இருக்கட்டும். இப்பயே நம்ம வீட்டுக்கு போகாம பஞ்சாச்சரம் வீட்டுக்கு வந்திருக்கோம்.
7: அது வந்து வீடு கொஞ்சம் ரிப்பேர்மா.
4: ரிப்பேரா? என்னப்பா நல்லதானே பறந்தது வீடு?
7: இல்லம்மா, மழைக்காலம் வருது இல்ல, அதான் கொஞ்சம் குறையில மாத்த சொல்லிருக்கேன்.
4: ஆமா, மழை பெஞ்சா மட்டும் லேசா கொஞ்சம் அங்கங்க ஒழுகும். கூரையை மட்டும் ரிப்பேர் பண்ணுங்கப்பா. செவுத்தவுத்த ஒண்ணும் பண்ணிடாதீங்க. எனக்கு எப்பாவது மனசு கஷ்டமா இருந்தா நம்ம வீட்டு செவுத்துலதான்ப்பா தலசாச்சு உட்கார்ந்துருப்பேன். உங்க அப்பாவே வந்து எனக்கு ஆறுதல் சொல்ற மாதிரி மனசுக்கு தெம்பா இருக்கும்ப்பா. அதனாலதான் சொல்றேன், ரிப்பேர்னு சொல்லி எவனாவது கடப்பாற கடப்பாற வச்சு செவுத்த ஊத்த நோண்டிட போறான். பக்கத்துல இருந்து பத்திரமா பாத்துக்க. ஆமா, இத பாரு, நம்ம குலதெய்வம் கோயில்ல எல்லாரு பேருக்கும் அர்ச்சனை பண்ணி பிரசாதம் கொண்டு வந்திருக்கேன். இத கொண்டு போய் அசோக்கும் கொடுக்கணும்ப்பா.
8: பிரசாதம் கொடுக்க போறீங்களா? கொடுங்க, போய் கொடுங்க. அண்ணாமலை கிட்ட வெற்றி பேப்பர்ல கையெழுத்த வாங்கிட்டு நிலத்தையும் மோசம் பண்ணிட்டு வீட்டையும் வச்சு தரமட்டமாக்கிற பாவிங்களுக்கு முதல்ல போய் கொடுங்க பிரசாதத்தை.
4: என்னடா சொன்ன, என்னடா சொன்ன, என்னடா சொல்ற? என் வீட்டை இடிச்சுட்டாங்களா? என் வீட்டை இடிச்சுட்டாங்களா அப்பா? அண்ணாமலை எனக்கு தெரியும்டா இதுல ஏதோ தப்பு நடந்திருக்கு. நான் என்னன்னு போய் கேட்டு வந்துடுறப்பா. நான் கேட்டு வந்துடுறேன்.
7: இனிமே நீங்க யாரும் அந்த அசோக் முஞ்சி முழிக்க கூடாது.
4: ஏன்ப்பா அப்படி சொல்ற?
7: இத பாருங்கம்மா, இது வரைக்கும் உங்களுக்கு 2 பிள்ளைங்க இருந்தாங்க. ஒன்னு இந்த அண்ணாமலை, இன்னொன்னு அந்த அசோக். இனிமே உங்களுக்கு ஒரே பிள்ளைதான் இருக்கா. அது இந்த அண்ணாமலையா இல்ல இந்த அசோக்?

0: மேல முடிவு பண்ணிக்கங்க.
1: இவர் என் ஃப்ரெண்ட் அண்ணாமலை. இவருக்கு லோன் வேணும் சார்.
2: என்ன பிசினஸ் பண்ண போறீங்க?
1: மாடு வாங்கி பால் வியாபாரம் பண்ண போறோம்.
2: எவ்வளவு பணம் வேணும்?
1: 2 லட்சம்.
2: அண்ணாமலைக்கு சொந்தத்துல வீடு இருக்கா?
1: வீட்டைத்தான் இடிச்சிட்டானுங்களே.
2: நிலமாவது இருக்கா?
1: நிலத்தையும் தான் அந்த படுபாவிக்கு மோசம் பண்ணிட்டானுங்களே.
2: என்ன சார் இது, வீட்டை இடிச்சிட்டாங்க, நிலத்தை மோசம் பண்ணிட்டாங்கன்னு சொல்லி லோனை வாங்கி யார மோசம் பண்ண பாக்குறீங்க? ப்ளீஸ் கெட் அவுட்.
1: டோன்ட் சே கெட் அவுட். வி ஆர் சிட்டிசன் ஆஃப் இந்தியா.
2: அப்போ தயவு செய்து வெளியில போறீங்களா?
1: அந்த சோடா புட்டி கண்ணாடிக்காரன் கிடக்குறான், அவன் ஒருத்தந்து தான் பேங்கா? ஊர்ல வேற பேங்கே இல்லையா? இன்னைக்கு எந்த பேங்க்லயாவது உள்ள பூந்து பணத்தை வாங்கிட்டு தான் வெளியே போறோம்.
3: சார் சார், உங்களை மினிஸ்டர் ஐயா கூப்பிடுறாங்க, கார்ல இருக்காங்க. ஆமா
0: ஐயா, வணக்கம்.
4: வணக்கம் அண்ணாமலை. மினிஸ்டர் இருந்தும் யாரோ நினைச்சியா? நான் தான். எப்படி இருக்கிற? உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. நல்லா இருக்கிறியா அண்ணாமலை?
0: நல்லா இருக்கீங்க.
1: என்னத்த நல்லா இருக்கான்? அந்த பாவிங்களால தெருவுக்கே வந்துட்டான். அது ஒரு பெரிய கவிங்க மினிஸ்டர் ஐயா.
4: இவ்வளவு நடந்திருக்குது, என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லல. நான் தான் அன்னைக்கே சொன்னேன், ஏதாவது வேணும்னா என் வீட்டு கதவை தட்டலான. மினிஸ்டர் அந்த மிரண்டு போயிட்டியா? இவ்வளவு மோசம் பண்ணி இருக்கானுங்க. அப்பம் புள்ள ரெண்டு பேரையும் ஒரே கூண்டுல தள்ள சொல்றேன். யோ லா மினிஸ்டர், போன் பண்ணியா?
0: நீ
4: போன் பண்ணியா?
0: வேடையா,
4: இதெல்லாம் விடவே கூடாது அண்ணாமலை.
0: இல்லையா, ஒன்னும் செய்யாதீங்க.
4: இப்ப என்ன வேணும்?
0: ஒண்ணு வேண்டாங்க.
1: நீ சும்மா அண்ணாமலை. சார், நாங்க மாடு வாங்குறதுக்காக ஒரு பேங்க்ல போய் லோன் கேட்டேன் சார். அதை இதை சொல்லி எங்களை வெளியே விரட்டிட்டாங்க சார். நீங்க கொஞ்சம் சொல்லி லோன் வாங்கி கொடுத்தீங்கன்னா.
4: என்ன பெருசா செக்யூரிட்டி கேட்பானுங்க, அவ்வளவுதானே? அண்ணாமலைக்காக எத்தனை கோடி வேணாலும் நான் செக்யூரிட்டி கொடுக்க தயார். ஆமா, எவ்வளவு பணம் வேணும்?
1: ஒரு 2 லட்சம்.
4: 2 லட்சமா? அதை நான் கொடுத்துட்டு போறேன்.
0: வேணாங்கய்யா, எல்லாம் முறைப்படி.
4: என்ன முறையோ என்ன தர்மமோ. ஆமா, அது என்ன பேங்க் பாது?
1: மகாலட்சுமி பேங்க்.

0: வெற்றி நிச்சயம் இது வேத சத்தியம் கொள்கை வெல்வதே நான் கொண்ட லட்சியம்.
1: மிஸ்டர் பிரசிடென்ட் அண்ட் மெம்பர்ஸ், இந்த வருஷம் நம்ம சங்கத்தின் பிரசிடென்ட் எலெக்ஷன் முடிஞ்சு போச்சு. அந்த முடிவு இன்னும் கொஞ்ச நேரத்தில் தெரியும்.
2: மிஸ்டர் அசோக், அட்வான்ஸ் கங்கராச்சுலேஷன்ஸ். இந்த வருஷமும் நீங்க தான் பிரசிடென்ட்.
1: நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்த சங்க எலெக்ஷன் முடிவுகள் வந்துவிட்டது. அதிக வாக்குகள் பெற்று நமது சங்கத்தின் புதிய தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் திரு அண்ணாமலை அவர்கள்.
3: மலடா அண்ணாமலை.
4: என்னடா இது தீபக், பிரஸ் எல்லாம் ஒரே சேரா இருக்கு.
5: அது ஒண்ணு இல்லம்மா, காலேஜில் ஒரு பொண்ணு சேத்த மாதிரி அடிச்சிட்டா.
4: நீ அந்த பொண்ணுகிட்ட என்ன குறும்பு பண்ண? கிளாஸ் முடிஞ்சு காருக்காக நான் காலேஜ்ல வெயிட் பண்ணிட்டு இருந்தப்போ ஒருத்த கார்ல வேகமா வந்து என் மேல சேத்த வாரி அடிச்சிட்டா. வந்ததே கோவம், ஒரு கல் எடுத்து அவன் கார் கண்ணாடியை உடைச்சிட்டேன். போதும் போதும், வா குளிச்சுட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்க.
6: சுப்புலட்சுமி.
4: என்னத்த?
6: இன்னைக்கு உங்க கல்யாண நாள், கோயிலுக்கு போகணும்னு அண்ணாமலை கிட்ட சொல்லிட்டியா?
4: ஒன்னும் பேச முடியலத்த, ராத்திரி 2 மணிக்கு தான் வந்தாரு, சாப்பிட்டு உடனே படுத்துட்டாரு.
6: ஆமா ஆமா, நீயும் தினமும் இதையே சொல்லிக்கிட்டு. அவனு என்னமோ ஏனோ தானோன்னு வர்றான் போறான். கலகலன்னு குழந்தை மாதிரி சிரிச்சுக்கிட்டு இருந்த அவனை பார்த்தே எத்தனையோ வருஷம் ஆகுது. இத பாரு, இன்னைக்கு நீ கண்டிப்பா அவனை கோயில் கூட்டிட்டு போற. ஆமா பாரு, போய் கூப்பிடு.
4: என்னங்க இன்னைக்கு நமக்கு கல்யாண நாள்?
3: அப்படியா?
6: என்னப்பா அண்ணாமலை, தினமும் தான் வேலை வேலைன்னு போயிடுற. உன் பொண்டாட்டிய கூட்டிக்கிட்டு நீ சந்தோஷமா வெளியில போறத பார்த்தே 15 வருஷத்துக்கு மேல ஆகுதுப்பா. இன்னைக்கு உங்க கல்யாண நாள், இன்னைக்காவது உன் பொண்டாட்டிய கோயிலுக்கு கூட்டிட்டு போய் சாமி கூப்பிட்டு வாப்பா.

0: ரெஸ்பெக்டட் ஜென்டில்மேன், இப்போ ஏலம் விட போற இந்த பங்களாவும் அது இருக்கிற 20 கிரவுண்ட் நிலமும் கார்பரேஷனுக்கு சொந்தமான இடம். இதுல நீங்க பிளாட்ஸ் கட்டலாம், ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் கட்டலாம், வேணும்னா பெரிய 5-star ஹோட்டலே கட்டலாம். இந்த இடத்துக்கு அரசாங்கத்தால நிர்ணயிக்கப்பட்டிருக்கிற குறைஞ்சபட்ச விலை 1 crore ரூபாய். இப்ப ஏலத்தை ஆரம்பிக்க போற 1 crore ரூபாய்,
1: 1 crore 50 lakhs,
2: 1 crore 75 lakhs,
1: 2 crores,
0: 2 crore, 2 crore, 2 crore, 3 crore, 4 crore, 4 crore. இடம் சிட்டில வேற எங்கும் கிடைக்காது. கேளுங்க, 4 crores 5 crores, 5 crore. அசோக் அவர்கள் கேட்டது 5 crore,
2: 6 crores,
0: 6 crore, 6 crore,
1: 7 crores,
0: 7 crore. அசோக் அவர்கள் கேட்டது 7 crore,
2: 8 crores,
0: 8 crore. அண்ணாமலை அவர்கள் 8 crore. கேளுங்க, 8 crore. ஒரு தரம்
3: இந்த இடம் அவ்வளவு பெறாது.
1: 9 crores,
0: 9 crore, 9 crore, 9 crore. ஒரு தர
2: 11 crores,
0: 11 crore. அண்ணாமலை அவர்கள் 11 crore.
3: அசோக்
0: 11 crore.
3: முட்டத்தனமா என்ன கேட்டாரா?
1: 12 crores,
0: 12 crore, 12 crore. ஒரு தரம் 12 crore, ஒரு தரம் 12 crore, ரெண்டு தரம் 12 crore, ரெண்டு தரம் 12 crore, ரெண்டு தரம் 12 crore, ரெண்டு தரம் 12 crore, 3 தரம்.
4: மதிப்புள்ள சொத்தை 12 crore கொடுத்து வாங்கின புத்திசாலியை நீ பார்த்திருக்கியா? நீ நான் இன்னைக்கு தான் பார்த்தேன். ஏதோ பேசா கணக்கு கணக்குன்னு பேசுறாங்க. இந்த அண்ணாமலை கணக்கு கொஞ்சம் கேட்கட்டும். ஆம்பளைங்க போடுறது இன்றைய கணக்கு, பொம்பளைங்க போடுறது நாளைய கணக்கு, பையனுங்க போடுறது மனக்கணக்கு, பொண்ணுங்க போடுறது திருமண கணக்கு, ஏழை போடுறது 4 கணக்கு, பணக்கார போடுறது பணக்கணக்கு, அரசியல்வாதி போடுறது ஓட்டு கணக்கு, ஜனங்க போடுறது நம்பிக்கை கணக்கு, மனுஷன் போடுறது தப்பு கணக்கு, ஆண்டவன் போடுறது பாவ கணக்கு, இந்த அண்ணாமலை போடுறது எப்பவுமே நியாய கணக்கு. கூட்டு கழிச்சு பாரு கணக்கு சரியா இருக்கும். எங்கடி கணக்கு பேசுறாங்க? எது வண்டி
3: எப்படியாவது பேங்க்ல கடன் வாங்கியாவது கட்டுங்க.
5: இனிமேல் கடன் வாங்க முடியாது, கொள்ளடிச்சாதான் முடியும். ஏற்கனவே வாங்கின டெபாசிட் கொடுத்த திருப்பி கொடுன்னு ஓரமிச்சிருக்காண்டா உன் பாட்ட பேங்க்கார. ஏலத்தப்ப உன் கையை பிடிச்சு கெஞ்சல, நீ கேட்கல. இப்ப அவன் காலை பிடிச்சு கெஞ்ச வேண்டியதா இருக்கு. மேல மேல கடன் வாங்க ஒத்துக்க மாட்டான் உன் பங்காளி ஷேர் ஹோல்டர்ஸ்.
3: அதெல்லாம் எனக்கு தெரியாது. பணத்தை கட்டி ஆகணும்.
5: அப்ப இந்த வீட்டு அடமான
3: வச்சுதான், இந்த வீட்டு அடமான விற்க நான் அனுமதிக்க மாட்டேன்.
5: நீ அனுமதிக்க மாட்டேன். கடனை கட்டலனா என்ன 4 பேர் மதிக்க மாட்டான். இதுவரைக்கும் ஒன்ன சுமந்து கிட்ட இருந்தேன், இப்ப நீ பட்ட கடனை சுமக்கிறேன்.
3: வீட்டு
5: அடமான வைக்கிறதவரை எனக்கு வேற வழி தெரியல. கவலைப்படாத கண்ணு, கூட்டி கழிச்சு பார்த்தா கணக்கில் சரியான வரும். எனக்கு தனி கணக்கம் இந்த புது பணக்காரன் அண்ணாமலை, இந்த பழைய பெருச்சாலி கங்காமரன் யாரு நான் நிரூபிக்கிறேன். அசோக் நீ ஒண்ணு கவலைப்படாத கண்ணு, நான் அந்த அண்ணாமலையான்னு பார்த்து கண்டு.
6: அண்ணாமலை ஒரு பேட் நியூஸ், கீரியும் பாம்புமா இருந்த அசோக்கோட பையனும் பொண்ணும் இப்போ

0: அப்பா, நான் அவரை
1: காதலிக்கிறேன். பாரு பிரியா, ஒருத்தனை காதலிச்சு அவனை புருஷனாக்கிக்கிறத விட ஒருத்தனை புருஷனாக்கிக்கிட்டு அவனை காதலிச்சா குடும்ப வாழ்க்கை நல்லா இருக்கும்.
0: எப்படி இருந்தாலும் அவரை தான் கல்யாணம் பண்ணிக்குவேன்.
1: பிரியா, நீ அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டா நானும் அசோக சம்பந்தி ஆகணும், கூடி கொலாகணும், நல்லது கெட்டதில் கலந்துக்கணும். இதெல்லாம் நடக்காத காரியம் என்ன உனக்கே தெரியும், எனக்கும் அசோக் ஆகாதுங்க. நீ எங்களுக்கு ஒரே பொண்ணு, செல்ல பொண்ணு, எங்க எல்லாரையும் மறந்துட்டு நீ ஒரே அடியா போயிடுமா?
0: நீங்க ஆயிரம் காரணம் சொன்னாலும் சரி, என் முடிவை நான் மாத்திக்க மாட்டேன்.
2: கை நீட்டு அடிக்கிறேன்.
1: அப்ப சின்ன பிள்ளை கிளிப்பிள்ள சொல்ல மாதிரி சொல்ற, சொல்ல சொல்லிக்கிட்டு இன்னும் அனவள பசங்க தெரியாது. இனிமே அந்த பையனோட பார்த்த தோலை உரிச்சு தெல தொங்க போட்டு வச்சா.
2: ஆதரப்படாதப்பா, நிதானமா இருப்பா.
1: இல்லம்மா, நான் யாரு மேல அன்பு ஜாஸ்தி வைக்கிறவங்க எல்லாம் என் நெஞ்சில் எட்டு உதைக்கிறாங்கம்மா.
0: இல்லைங்க, எங்க போறீங்க?
1: எங்க போறேன் தெரியாது, எங்கயோ போறேன், நிம்மதி இல்ல.
0: அப்போ நாங்க மட்டும் இங்க நிம்மதியா இருக்கோம் நினைக்கிறீங்களா? இந்த வீட்டுல எல்லா வசதியும் அளவுக்கு அதிகமாவே இருக்கு, ஆனா நிம்மதியை தவிர கள்ள கபடம் இல்லாம எப்ப பார்த்தாலும் குழந்தை மாதிரி சிரிச்சுக்கிட்டே இருப்பீங்களே, அந்த பழைய சிரிப்பை நான் மறுபடியும் பார்க்கணுங்க.
1: அந்த அண்ணாமலை சத்த பல வருஷங்களாச்சு.

0: அண்ணாமலை, ஒரு குட் நியூஸ். கூடிய சீக்கிரத்தில் உன் சபதத்தில் நீ ஜெயிக்க போற. அன்னைக்கு ஏலத்துல நீ ஏற்படுத்தின 12 கோடி ரூபாய் நஷ்டத்துல அசோக்கோட சொத்து போச்சு. இன்னைக்கு அவன் வீட்டை விற்கிற நிலைமைக்கே வந்தாச்சு.
1: என்ன வேலையானாலும் சரி, அந்த வீடு யார் கைக்கும் போக கூடாது.
2: போச்சு, எல்லாம் போச்சு. அசோக், அசோக், அசோக்,
3: என்னப்பா
2: போச்சுடா? குடிமுழிகம் போச்சுடா, குடிமுழிகம் போச்சு. ஏன்னா என்ன பண்ணு சொல்றேன், ஷேர் மார்க்கெட்ல நம்ம ஹோட்டலுடைய அத்தனை சேரையும் அந்த அண்ணாமலை வாங்கிட்டு போயிட்டான். அது மட்டும் இல்ல, கடனுக்காக இந்த வீட்டை சேர்க்கிட்ட அடமலை வச்சிருந்தேன், கடனை கட்ட முடியல, அதையும் அந்த அண்ணாமலை வாங்கிட்டு போயிட்டான். என்ன ஓ கார்டு, நீ செஞ்ச முட்டாத்தனத்துக்கு போய் கடவுளை கூப்பிட்டு இருக்கோ. நம்ம பத்திரம் பூரா அவன் கைக்கு போயிடுச்சு. நீ அன்னைக்கு 12 கோடி ரூபாய்க்கு உன் புருஷன் 12 கோடி ரூபாய்க்கு ஏழை எடுக்கலன்னா இன்னைக்கு இந்த வீடு அவன் கைக்கு போயிருக்குமா? ஒத்த நிமிஷம் நீ செஞ்ச முட்டாத்தனத்தால இந்த கோபமே நரோட்டுக்கு வந்துருச்சு.

0: தாய்க்கு போயிடுச்சு.
1: அப்பா, இது எல்லாத்துக்கும் காரணம் என்னோட முட்டாள்தனம் இல்லப்பா, உங்க பேராசை, உங்களோட கணக்கு, நம் அந்தஸ்து, கௌரவம் எல்லாமே போயிடுச்சு. நாம தோத்து போயிட்டோம்ப்பா, அண்ணாமலை ஜெயிச்சுட்டான். அவன் ஜெயிச்சதுல எனக்கு சந்தோஷம்தான்.
2: அண்ணாமலை, உன் தர்ம யுத்தத்துல நீ வெற்றி அடைஞ்சிட்ட, நீ போட்ட சதத்துல ஜெயிச்சிட்ட. அசோக்கோட வீட்டு பத்திரம் இப்ப நம்ம கைக்கு வந்துருச்சு. இப்போ சொல்லு, உன்னையும் உன் குடும்பத்தையும் நடுத்தரவு நிறுத்தின, அசோக்கையும் உன் குடும்பத்தையும் நடுத்தரவு நிறுத்தி புல்டோசர் வச்சு அவன் வீட்டை அடிச்சு தரமட்டம் ஆக்குறேன் சொல்லு. இதான் அண்ணாமலை அந்த பத்திரம்.
3: என்னப்பா
4: இது? கொண்டு போய் அசோக் கிட்ட கொடுத்துருங்க.
2: அண்ணாமலை, அவன் கையில பத்திரத்தை கொடுக்கறதுக்காகத்தான் 18 வருஷம் ராப்பகலா ஓடிச்சியா? அவனை நடுத்தரவுக்கு கொண்டு வரேன்னு சபதம் போட்டியா? என்னாச்சு, எதுக்கு நான் அப்படி திடீர்னு மாறிட்ட? உனக்கு என்ன புத்தி எழுதி கெட்டு போச்சா?
4: கெட்டு போனவ வாழலாம், ஆனா நல்லா வாழ்ந்தவன் கெட்டு போக கூடாது. கொண்டு போய் கொடுத்துருங்க.
3: அண்ணாமலை, நீ கோடி கோடியா சம்பாரிச்சு கொட்டும் போது கூட என் மனசு குளிரலப்பா. இப்பதான்ப்பா என் வயிறே குளிர்ந்திருக்கு. என் மகன் மாறல, என் அண்ணாமலை மாறல, என் அண்ணாமலை மாற மாட்டான். எனங்க, உங்களை என்னால புரிஞ்சுக்கவே முடியல.
4: என்னாலே புரிஞ்சுக்க முடியல.
3: நான் உள்ள வரலாமாப்பா?
1: என்னம்மா அப்படி கேக்குறீங்க? உள்ள வாங்கம்மா. நீங்க உள்ள வர்றதுக்கு அனுமதி வேணுமா? இது இப்ப உங்க வீடம்மா.
3: அப்படி எல்லாம் சொல்லாதப்பா, அப்படி எல்லாம் சொல்லாத. அம்மா சாந்தி, நல்லா இருக்கேம்மா.
1: நல்லா
3: இருக்கேப்பா. அப்பாடி, என்னமோ நடக்க கூடாதெல்லாம் நடந்துருச்சு. என்ன இருந்தாலும் அண்ணாமலைக்கு உன் மேல இருக்கிற அன்பு என்ன குறையலன்னு தான்ப்பா நான் நினைக்கிறேன். இந்தாப்பா இந்த வீட்டு பத்திரம்ப்பா, உன் வீட்டு, உன் அண்ணாமலை உனக்கே கொடுத்துருக்கேன். அசோக் வாங்கிக்கப்பா. அசோக் வாங்கிக்கையா? ஏப்பா, ஏப்பா ஒரு மாதிரியா பாக்குற? அசோக், நீ எதையும் மனசுல வச்சுக்காதையா. அண்ணாமலை கோபத்துலதான்ப்பா யானை மாதிரி, குணத்துல பசுப்பா. உனக்கு தெரியாதா?
1: அம்மா, இத்தனை நாள் கூண்டி கழிச்சு கணக்கு தான் சரி பார்த்துட்டு இருந்த ஒளி, மனுஷால சரி பார்க்கலமா? மனுஷால சரி பார்க்கல. நான் இவ்வளவு கொடுமைங்க அண்ணாமலைக்கு செஞ்சிருந்த, அவ எனக்கு என் குடும்பத்துக்கு இவ்வளவு நன்மைகள் பண்றான், அவன் தான் மனுஷன், அவன் தான் மனுஷன். இப்ப ஏற்பட்ட பிள்ளைய பெத்த உங்க காலில் உழுது நான் மன்னிப்பு கேட்டாதான். நான் இவ்வளவு நாள் செஞ்ச பாவத்துக்கு பிராயச்சிட்ட.
3: ஐயா, நீங்க பெரியவங்க ஐயா, பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் சொல்லாதீங்க. இத்தனை நாளா விலகி போயிருந்த பந்தம் இப்பதான் தொடர ஆரம்பிச்சிருக்கு. அது நல்லபடியா வளரணும்னு நீங்க தான் ஏன் ஆசீர்வாதம் பண்ணணும். அண்ணாமலை, நான் அசோக்க பார்த்தேன்பா, நீ நினைக்கிற மாதிரி அவன் எந்த தப்பும் பண்ணலையா. ஹோட்டல்ல வர்ற லாபத்துல உனக்கு பாதி அவனுக்கு பாதின்னு தான் அவங்க அப்பா கிட்ட சொல்லியிருக்கிறான். அதை அவங்க அப்பா செய்யாம விட்டுட்டாருப்பா, அது அவனுக்கு தெரியாது. வெத்து பேப்பர்ல கை நாட்டு வாங்கி நம்ம நிலத்தையெல்லாம் மோசம் பண்ணதும் அவங்க அப்பா தான்ப்பா, அதுவும் அவனுக்கு தெரியாது. அவன் பண்ணதெல்லாம் ஒன்னே

0: ஒண்ணுதான்ப்பா, நாலு பேருக்கு மத்தியில அவங்க அப்பாவை நீ கை நீட்டி அடிச்சுட்டேங்கிறதுக்காக அவன் உன்னை திருப்பி அடிச்சது மட்டும்தான்ப்பா. நீயே சொல்லு அண்ணாமல, உங்க அம்மாவை யாராவது கை நீட்டி அடிச்சுட்டாங்கன்னா நீ பாத்துக்கிட்டு சும்மா பார்ப்ப, அவன் கைய வெட்டி இருக்க மாட்ட. ஏதோ அந்த கோபத்துல வீட்டை இடுங்கன்னு சொல்லி இருக்கிறான். அத நினைச்சு நினைச்சு இப்பவும் அவன் மனசு வெந்துகிட்டு இருக்கான்ப்பா.
1: Everything will be perfect.
0: சரி சரி, நல்ல நேரத்துல தாம்பூலத்தை மாத்திக்கலாமே.
2: மாத்திக்கலாம், பொண்ணுடைய அப்பா வரணுமே. எவனவன் சம்மந்தி?
0: ஆமா
3: அண்ணாமல, பிரதர் மவுண்டன்,
4: கோடீஸ்வரர் அண்ணாமல, பால்கார அண்ணாமலையா இப்ப மாறினா?
2: இந்த பால்கார அண்ணாமலை தான் கொஞ்ச நாளைக்கு கோடீஸ்வரர் அண்ணாமலையா இருந்தா. என்னைக்குமே இந்த அண்ணாமலை பால்காரன் தான். என்ன, இதான் பர்மனன்ட், மத்ததெல்லாம் டெம்பரவரி.

நேயர்கள் இதுவரை கேட்டது கவிதாலயாவின் அண்ணாமலை திரைப்பட ஒலிச்சித்திரம். நடிப்பு ரஜினிகாந்த், குஷ்பு, சரத்பாபு, ரேகா, ராதா ரவி, ஜனகராஜ், நிழல்கள் ரவி, மனோரமா மற்றும் பலர். வசனம் சண்முக சுந்தரம். இசை தேவா.

திரைக்கதை இயக்கம் சுரேஷ் கிருஷ்ணா. வானொலி வடிவம் புயல் கணேஷ். அமைப்பு வி குமார். பொறியியல் உதவி ஆர். அன்புமலர், வி கோபால்.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ரெயின்போ மெலடிஸ், இதமாய் இசையாய்.
2: நேரம் 2:01 ஆகிட்டிருக்க இந்த வேளையில் நம்ம இணைந்திருக்கிற நிகழ்ச்சி ரெயின்போ மெலோடிஸ். உங்களோட இணைந்திருப்பது நான், ஆர்ஜே ராஜஸ்ரீ. ஸோ 2 ஆயாச்சு. நம்ம எல்லாருமே, சில பேர் சாப்பிட்ருப்பீங்க, சில பேர் இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகட்டும் அப்படின்ற மாதிரி ஒரு டைமிங்கில் வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. சில பேர் சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுக்கலாமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருப்பீங்க. என்ன சாப்பாடு சாப்பிட்டாலும் அது கூட வந்து நிறைய காய்கறிகளையும் ப்ரோட்டீனையும் எடுத்துக்க மறந்துடாதீங்க. அப்படி ப்ரோட்டீன் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா நிறைய தண்ணி குடிக்க மறந்துடவே மறந்துடாதீங்க. ஏன்னா நம்ம காய்கறியெல்லாம் எடுத்துகிட்டு, நம்ம நிறைய ப்ரோட்டீன்ஸ்லாம் எடுத்துகிட்டு தண்ணி குடிக்கலன்னு வச்சுக்கோங்களேன், அது பெரிய பிரச்சனையே உண்டு பண்ணும். ஓகே, ஸோ எடுத்துக்கிறீங்களோ எடுத்துக்கலாம், டெய்லி 3 லிட்டர், குறைந்தபட்சம் 3 லிட்டர் தண்ணியை மட்டும் குடிச்சிருங்க, சரியா? ரெயின்போ மெலடிஸ் நிகழ்ச்சியில் முதல் பாடல் உங்களுக்காக வந்துட்டே இருக்கு. நீ பாதி நான் பாதி திரைப்படத்தில் இருந்த இந்த பாடலில் எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்களோட குரலில், வாலியோட வரிகளில், மரகதமணியோட இசையில் இந்த பாடல் வந்துட்டே இருக்கு. கேட்டு நினைந்திருங்கள்.

கேட்டு முடித்த நேரம் 2:05. இந்த பாடல் வந்து நிவேதா நிவேதான்னு வர்றதுனால யாராவது நிவேதா அப்படின்ற பேரை இருக்கவங்க பேரோடு இருக்கவங்களுக்கு இந்த பாட்டை ஷாராக டெடிகேட் பண்ணலாம். நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் சின்ன கவுண்டர் திரைப்படத்தில் இருந்து கண்ணப்பட போகுதையா அப்படிங்கிற பாடல் வந்துகிட்டே இருக்குது. இந்த பாடலை இளையராஜாவோட குரல்ல மற்றும் இசையில் ஆர் வி உதயகுமாரோட வரிகளில் இந்த பாடலை கேட்கலாம். கேட்டினேந்திரங்கள், இது ரெயின்போ பண்பலை 101.4. இங்கே எல்லாமே சமதோலு.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: உங்கள் எஃப்எம் ரெயின்போவில் தினந்தோறும் காலை 7:30
2: சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல்.
1: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால்.

நேரம் 2:11 ஆகிட்டு இருக்க இந்த வேலையில ரெயின்போ மெலடிஸ் நிகழ்ச்சியில நம்ம இணைந்திருக்கிறோம். ரெயின்போ மெலடிஸ் நிகழ்ச்சியில அடுத்த பாடல் உங்களுக்காக வந்துட்டே இருக்கு. வண்ண வண்ண பூக்கள் திரைப்படத்துல இருந்து இந்த பாடல இளையராஜா மற்றும் எஸ் ஜானகி அவர்கள் இணைந்து பாடியிருக்காங்க. இளையராஜாவோட வரிகள்ல இளையராஜாவோட இசையில இந்த பாடலை நம்ம கேட்கலாம்.

பாடல் கேட்டு முடித்த நேரம் 2:17. நம்ம ரெயின்போ மெலடிஸ் நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் உங்களுக்காக காத்துட்டு இருக்கிறது நாடோடி தென்றல் திரைப்படத்தில் இருந்து. இந்த பாடலை இளையராஜா மற்றும் எஸ் ஜானகி அவர்கள் இணைந்து பாடியிருக்காங்க. இந்த பாடலுக்கு இசையமைப்பு மற்றும் இளையராஜா தான். இந்த பாடலை கேட்கலாம்.

நேரம் 2:23 ஆகிட்டு இருக்க இந்த வேளையில நம்ம ரெயின்போ மெலடிஸ் நிகழ்ச்சியில இணைந்திருக்கிறோம். ரெயின்போ மெலடிஸ் நிகழ்ச்சியில அடுத்த பாடல் சின்ன தாய் திரைப்படத்துல இருந்து வரப்போது. கே ஜே ஏசுதாஸ் மற்றும் சொர்ணலதா இணைந்து பாடிய பாடல். வாலியோட வரிகள்ல இளையராஜாவோட இசையில கேட்கலாம். இணைந்திருங்கள். இது ரெயின்போ பண்பலை 101.4.

அவசர அவசரமா ஆபீஸ் கிளம்பி போயிட்டு இருக்கும் போது தலை சுத்துற அளவுக்கு வெயில்ல நிக்கும் போது சட்டுன்னு ஒரு கிளைமேட் மாறி ஜில்லுன்னு ஒரு துரல் போட்டா

உச்சி வெயில்ல அம்மா மொட்டை மாடியில காய வச்ச துணிய போய் எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லும் போது வாய்க்குள்ளேயே மொண்டரிட்டு மேல போறீங்க. அப்போ மோட்டர் நிறைஞ்சு மாடி ஃபுல்லா தண்ணியா இருந்தா ஈவினிங் ஆபீஸ் முடிஞ்சு வீட்டுக்கு வரும்போது டிராபிக்ல நிற்கும் போது லேசான காத்து அந்த ஷர்ட் காலருக்கும் கழுத்துக்கும் இடையில பட்டா

0: இந்த மாதிரி உங்களோட எல்லா சிச்சுவேஷன்ஸ்க்கும் ஒரு பாட்டு இருக்கு. அந்த பாட்டெல்லாம் இங்க இருக்கு. நம்ம ரெயின்போ எஃப்எம் 101.4 இங்க எல்லாமே தூளு.
1: நேரம் 2:30. இனி கேட்கலாம் NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி.

0: நேரம் 3 மணி. தொடர்வது செய்திச் சுருக்கம்.
1: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ஷியாமளா. நாடாளுமன்ற நடவடிக்கைகள் சுமூகமாக நடைபெறாமல் இருப்பது குறித்து பிரதமர் திரு நரேந்திர மோடி கவலை தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சிகளின் அமளிக்கு இடையே முக்கியமான மசோதாக்கள் நிறைவேற்றப்படுவதாக மத்திய அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு கூறியுள்ளார். சிறு குறு தொழில்துறையின் மேம்பாட்டிற்கு வகை செய்யும் சட்டத்திருத்த மசோதா மக்களவையில் நிறைவேறியது. நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடரை நீட்டிக்கும் திட்டம் எதுவும் பரிசீலனையில் இல்லை என்று மத்திய அரசு தெளிவுபடுத்தியுள்ளது. தேசிய கைத்தறி தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. காவிரி பிரச்சினையில் அரசியல் ரீதியாக செயல்பட தமக்கு விருப்பமில்லை என்று முதலமைச்சர் திரு விஜய் கூறியுள்ளார். கோவில் நிலம் தொடர்பான பிரச்சினைகளுக்கு உரிய தீர்வு காணப்படும் என்று இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் கூறியுள்ளார். மேகதாது அணை பிரச்சினை குறித்து விவாதிப்பதற்கு அனைத்து கட்சி கூட்டத்திற்கு தாவேக அரசு அழைப்பு விடுக்க வேண்டும் என்று திமுக மீண்டும் வலியுறுத்தியுள்ளது. மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகள் காரணமாக புத்தொழில் நிறுவனங்களின் எண்ணிக்கை வெகுவாக அதிகரித்துள்ளதாக பிஜேபி கூறியுள்ளது. கோவை நீலகிரி மாவட்டங்களுக்கு உட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. பிலிப்பைன்ஸில் நடைபெற்ற ஆசிய ஏரோபிக் ஜிம்னாஸ்டிக் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் அரிஹா தங்கப்பதக்கம் வென்று வரலாற்று சாதனை படைத்துள்ளார். ஆசிய இளையோர் பளுதூக்கும் சாம்பியன் போட்டி உஸ்பெகிஸ்தானின் தாஷ்கண்டில் இன்று தொடங்கியது. கொழும்பில் இன்று தொடங்கிய இந்தியாவிற்கு எதிரான 3 நாள் பயிற்சி கிரிக்கெட் போட்டியில் முதலில் பேட் செய்து வரும் இலங்கை 11 அணி முதல் இன்னிங்ஸில் சற்று முன்வரை 4 விக்கெட் இழப்பிற்கு 246 ரன் எடுத்துள்ளது. இணையம் வாயிலாக நடைபெற்ற சர்வதேச செஸ் போட்டியில் இந்தியாவின் பிரணேஷ் பட்டம் வென்றார். தாய்லாந்தில் நடைபெற்ற உலக செபக் டக்ரா சாம்பியன் போட்டியில் இந்தியா வெண்கலப் பதக்கம் வென்றது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஹலோ ஹலோ ஹலோ டாக்டர், ஹலோ டாக்டர்,
2: அறுவை சிகிச்சை பற்றிய சந்தேகங்கள் குறித்து செங்கல்பட்டு அரசு மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனையின் பொது அறுவை சிகிச்சை துறை பேராசிரியர் மற்றும் துறை தலைவர் டாக்டர் வி டி அரசு அவர்களுடனான நேர்முகம் கேட்கலாம். உடன் உரையாடுபவர் பிரபு அவர்கள்.
3: டாக்டர், சர்ஜரி அதாவது அறுவை சிகிச்சை அப்படின்னா என்ன?
4: மனிதருக்கு ஏற்படும் பல்வேறு நோய்களுக்கு பல்வேறு முறையான சிகிச்சை முறைகள் இருக்கின்றன. பெருவாரியான நோய்களுக்கு நாம் மருந்து மாத்திரைகளோ உடற்பயிற்சி மற்றும் பிசியோதெரப்பி மற்றும் உணவு பழக்க வழக்கங்களால் சிகிச்சை அளித்து வருகிறோம். ஒரு சில சமயங்களில் ஒரு சில வியாதிகளுக்கு அறுவை சிகிச்சை என்பது ஒரு தீர்மானமான சிகிச்சையாக இருக்கக்கூடும். அது நோயின் தன்மையை பொறுத்தே அவர்களுக்கு பொதுவான சிகிச்சை தேவைப்படுகிறதா அல்லது அறுவை சிகிச்சை தேவைப்படுகிறதா என்பதை நாம் முடிவு செய்ய வேண்டும்.
3: டாக்டர், சர்ஜரி அதாவது அறுவை சிகிச்சை ஏன் தேவைப்படுது?
4: உடலில் ஏற்படும் வியாதிகளில் பெருவாரியான வியாதிகள் உடலின் இயங்குத்தன்மையை பாதிக்கிறது. பிசியாலஜின்னு சொல்கிறோம், உடலின் இயங்குத்தன்மையை பாதிக்கிறது. அதனால் ஒரு சில வேதி மாற்றங்கள் ஏற்படுகிறது. இரத்தத்திலோ சிறு

0: உடம்பில் உள்ள பாடி ஃப்ளூயிட்ஸ்னு சொல்கிறோம், அதிலெல்லாம் சில மாற்றங்கள் ஏற்படுகிறது. அது வந்து வியாதியாகவும் வியாதியினுடைய பரிமாணமாகவும் அது தெரியப்படுகிறது. இவ்வாறாக ஏற்படக்கூடிய இயங்குத்தன்மையில் ஏற்படக்கூடிய மாற்றங்களை நம்மால் மருந்து மாத்திரைகளால் குணம் செய்ய முடியும். உடலில் ஏற்படும் வியாதிகளில் ஸ்ட்ரக்சரல் சேஞ்ச், ஒருவருடைய ஒரு உடல் உறுப்பில் ஏற்படக்கூடிய கட்டிகளினாலோ இல்லை வியாதிகளினாலோ ஏற்படக்கூடிய உருவத்தில் மாற்றம் ஏற்பட்டு ஏற்படக்கூடிய கட்டிகளை மருந்து மாத்திரைகளால் குணம் செய்வது கடினம். அவ்வாறு ஏற்படக்கூடிய நம்ம ஸ்ட்ரக்சர் அனாட்டமின்றோம், ஸ்ட்ரக்சரல் அனாட்டமிக்கல் சேஞ்ச், அந்த மாதிரியான வியாதிகளுக்கு நாம் அறுவை சிகிச்சையை செய்ய வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. ஒரு சில சமயங்களில் உடலில் தேவையில்லாத சீழ் மற்றும் ரத்தம் மற்றும் நீர் சேரும்போது அதையும் அகற்றுவதற்கு அறுவை சிகிச்சை முறை தேவைப்படுகிறது.
1: டாக்டர், நம்ம உடலில் வர பிரச்சனையை சர்ஜரி இல்லாமல் சால்வ் பண்ண முடியாதா?
0: எல்லா விதமான நோய்களுக்கும் அறுவை சிகிச்சை தேவைப்படுவதில்லை. பெருவாரியான நோய்களுக்கு மருந்து மாத்திரையோ ஓய்வோ இல்லை உணவு முறை மாற்றங்களோ தேவையான விளைவுகளை, நல் விளைவுகளை ஏற்படுத்தக்கூடும். ஆனால் ஒரு சில நேரங்களில், உதாரணமாக ஒரு இறைப்பையிலோ இல்லை கணையத்திலோ இல்லை தைராய்டு சுரப்பிலோ இல்லை மூளையிலோ கட்டிகள் ஏற்படும் போதோ இல்லை சீடு சேரும் போதோ அதை மருந்து மாத்திரைகளால் குணம் செய்ய இயலாது. அவ்வாறு ஏற்படக்கூடிய உபாதைகளுக்கு, நோய்களுக்கு நாம் அறுவை சிகிச்சை ஒன்றே வழியாக இருக்கிறது. ஒரு சில வியாதிகள் மட்டுமே அறுவை சிகிச்சை, பெருவாரான வியாதிகள் மருந்து மாத்திரைகளை கட்டுப்படுத்தக்கூடியவை. அறுவை சிகிச்சையால் செய்யக்கூடிய வியாதிகளை மருந்து மாத்திரை கட்டுப்படுத்துவது இயலாது.
1: டாக்டர், சர்ஜரி அதாவது அறுவை சிகிச்சை, இதில் என்னென்ன வகையெல்லாம் இருக்கு?
0: அறுவை சிகிச்சை புராதன காலத்திலிருந்து அறுவை சிகிச்சை, பல நூற்றாண்டுகளாக அறுவை சிகிச்சை இருந்து வருகிறது. பொதுவாக ஒரு 200-300 ஆண்டுகளுக்கு மேலாக அறுவை சிகிச்சை நாம் உபயோகிக்கும் முறை, தற்போதும் உபயோகித்து வரும் முறை திறந்த வழி அறுவை சிகிச்சை. எந்த உடல் உறுப்பில் வியாதி ஏற்பட்டிருக்கிறதோ அறுவை சிகிச்சை செய்ய வேண்டுமோ அதை அதற்காக நம்மளுடைய முன்னோர்களால் நேர்த்தியாக அமைக்கப்பட்ட இன்சிஷன் சொல்லக்கூடிய வெட்டுக்களின் வழியாக உடலின் அமைப்பை பொறுத்து ஏற்படுத்திக்கொண்ட அந்த உறுப்புகளை அணுகி அதற்காக அறுவை சிகிச்சை செய்து அந்த உறுப்புகளை முழுவதுமாக அகற்றுவதோ பகுதியாக அகற்றுவதோ அதில் ஏற்படக்கூடிய சீழ் மற்றும் நீரில் இரத்தத்தை அகற்றுவதோ போன்ற சிகிச்சைகளை செய்ய முடியும். ரொம்ப 200-300 ஆண்டுகளுக்கு முன்னால் பிரசவத்தின் போது பெண்களால் பிரசவிக்க முடியாமல் இறப்பு ஏற்பட்டது. அதற்காக ஏற்பட்ட மாற்று சிகிச்சை முறைதான் சிசேரியன். சிசேரியன் முறையில் இயற்கையாக ஒரு அறுவை சிகிச்சை செய்து வயிற்றின் கீழ்ப்பகுதி வழியாக குழந்தைகளை நாம் பிரசவிக்கும் போது உயிரிழப்பு, குழந்தையினுடைய பாதிப்போ இல்லை தாய்க்கு பாதிப்போ உயிரிழப்போ ஏற்படாமல் நம்மளால் தடுக்க முடிகிறது. இந்த அறுவை சிகிச்சை காலங்காலமாக சென்றது. நவீன காலத்தில் ஏற்பட்டக்கூடிய பிசிக்ஸ் வளர்ச்சியினால, இயற்பியல் வளர்ச்சியினால, ஆப்டிக்ஸ் அண்ட் டெலஸ்கோப் ஆப்டிக்ஸ் அதில் ஏற்பட்ட மாற்றங்கள் பெரிய அளவில் அறுவை சிகிச்சையில் மாற்றங்கள். நான் ஒரு 40-50 ஆண்டுகளாக எல்லோருக்கும் தெரிந்திருக்கும், சற்றேறக்குரிய 40 ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு பித்தப்பை அகற்று வேண்டும் என்றால் அதை வயிற்றின் மேல் பகுதியில் வலதுபுறத்தில் ஒரு 15 சென்டிமீட்டர் அளவுக்கு ஒரு வெட்டு ஏற்படுத்தி சர்ஜிக்கல் இன்சிஷன் பித்தப்பையை அணுக வேண்டியிருந்தது. 1980களில் தொடங்கி இப்பொழுதெல்லாம் லேப்ராஸ்கோப்பி எனக்கூடிய நுண்துளை அறுவை சிகிச்சை வாயிலாக நம்மால் பித்தப்பையை அகற்ற முடிகிறது. அவ்வாறு பார்க்கும்பொழுது லேப்ராஸ்கோப்பி, முட்டிகளின் உள்ளே ஏற்படக்கூடிய சிகிச்சைகளுக்கு ஆர்த்ராஸ்கோப்பி, மார்பின் உள்ளே ஏற்படக்கூடிய கட்டிகளை, நுரையீரல் மற்றும் மார்பகத்தில் மார்பு கூட்டின் உள்ளே ஏற்படக்கூடிய தொரக்காஸ்கோப்பி, ஈவன் பிரெயின் சர்ஜரிஸ் அண்ட் ஸ்பைன் சர்ஜரிஸ், முதுகெலும்பில் ஏற்படக்கூடிய சர்ஜரிஸ், இவ்வாறு எல்லாமே நம்மளை குறைந்த அளவு, மினிமலி இன்வேசிவ் சர்ஜரின்னு சொல்லுவோம், குறைந்த அளவே காயங்களை ஏற்படுத்த நம்மளால் சர்வீஸ் செய்ய முடியுது. இப்பொழுதெல்லாம் எண்டாஸ்கோப்பி, பரிஜய எண்டாஸ்கோப்பி, எண்டாஸ்கோப்பி வழியாகவும் கொரோனாஸ்கோப்பி வழியாகவும் சில பெரிய அளவில் வெட்டு ஏற்படுத்தி ஏற்படக்கூடிய சிகிச்சைகளை மிகவும் சுலபமாக செய்து வருகிறோம். அதற்கெல்லாம் காரணம் நம்முடைய பிசிக்ஸ், இயற்பியல், ஓவரால் அறிவியல் வளர்ச்சியினுடைய பலனை மருத்துவ உலகமும் பெற்று வருகிறது. அதனுடைய சமீப காலமாக நம்மால் சொல்லக்கூடியது ரோபாட்டிக்ஸ், ரோபாட்டிக் அறுவை சிகிச்சை முறை. அது வந்து அப்போது கூடிய அட்வான்ஸ்ட் சிகிச்சை முறை, ரோபாட்டிக் அறுவை சிகிச்சை.
2: அறுவை சிகிச்சை பற்றிய சந்தேகங்கள் குறித்து செங்கல்பட்டு அரசு மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனையின் பொது அறுவை சிகிச்சை துறை பேராசிரியர் மற்றும் துறை தலைவர் டாக்டர் VT அரசு அவர்களுடனான கலந்துரையாடல் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு தொடரும்.

0: அறுவை சிகிச்சை பற்றிய சந்தேகங்கள் குறித்து செங்கல்பட்டு அரசு மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனையின் பொது அறுவை சிகிச்சை துறை பேராசிரியர் மற்றும் துறை தலைவர் டாக்டர் வி டி அரசு அவர்களுடனான கலந்துரையாடல் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு தொடர்கிறது.
1: டாக்டர், எல்லா அறுவை சிகிச்சைக்கும் ஒரே நேரம் தான் எடுக்குமா இல்ல என்ன அறுவை சிகிச்சைக்கு எவ்வளவு நேரம் எடுக்கும்?
2: அறுவை சிகிச்சை என்பது எந்த உறுப்பில் நாம் அறுவை சிகிச்சை செய்கிறோம் அதன் நம்ம அறுவை சிகிச்சை செய்து அகற்ற வேண்டிய பகுதியின் சுற்றியுள்ள என்ன என்ன உறுப்புகள் இருக்கின்றன அவற்றின் முக்கியத்தன்மம் ஒரு சில இடங்களில் ஒரு சில மில்லி மீட்டர் தவறுதல் எடுத்தால் கூட பெரிய அளவு உடம்பில் பின்விளைவுகள் ஏற்படக்கூடும். அதை பொறுத்தே அறுவை சிகிச்சையினுடைய நேரமும் காலமும் வேறுபடுகிறது. சில அறுவை சிகிச்சைகள் 5 முதல் 10 நிமிடமே முடிய அறுவை சிகிச்சைகள் தொடர்ந்து உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சைகள் ஒரு ஈரல் மாற்று அறுவை சிகிச்சை லிவர் டிரான்ஸ்பிளான்ட் இல்லை ஹார்ட் டிரான்ஸ்பிளான்ட் லங் டிரான்ஸ்பிளான்ட் இந்த மாதிரி நுரையீரல் மாற்று அறுவை சிகிச்சை பல மணி நேரம் 10 மணி நேரம் 12 மணி நேரம் 14 மணி நேரம் கூட அறுவை சில சமயங்களில் கையை முழுதுமாக துண்டாக வெட்டியவர்களுக்கு ஒட்டு அறுப்பை சிகிச்சை நிறுவனர்கள் பல மணி நேரம் தொடர்ந்து அறுவை சிகிச்சை செய்து கையை மீண்டும் பொருத்தியிருக்கிறார்கள். அறுவை சிகிச்சையின் தன்மையும் அறுவை சிகிச்சை வேண்டிய இடமும் வியாதியினுடைய அன்றைய நிலையும் எவ்வளவு நேரம் ஏற்படுகிறது என்றதை தீர்மானிக்கிறது.
1: டாக்டர், திறந்த வெளி அறுவை சிகிச்சை அதாவது ஓப்பன் சர்ஜரி இதில் என்ன நடக்குது?
2: ஓப்பன் சர்ஜரி என்கிற நடைமுறை புராதன முறை. அந்த முறையில் பேஷண்ட் நோயாளிகளுக்கு தேவையான மயக்க மருந்தை செலுத்தி எந்த உறுப்புக்கு அறுவை சிகிச்சை செய்கிறோமோ அதை ஒட்டியுள்ள பகுதிகளில்

0: ஒரு ஒரு முன்னராலே அறிவியலால் வகுக்கப்பட்ட மருத்துவ அறிவியலால் வகுக்கப்பட்ட முறையின் வாரியாக ஒரு இன்சிஷன் இருக்கக்கூடிய ஒரு சர்ஜிக்கல் இன்சிஷன், ஒரு ஒரு சுத்தமான ஒரு அறுவை அரங்கத்தில் பலருடைய மேற்பார்வையின் கீழ் இன்சிஷன், சர்ஜிக்கல் இன்சிஷன் செய்து அந்த பர்டிகுலர் எந்த உறுப்பை நாம் அறுவை சிகிச்சை அதை அணுகி அதை அகற்றுவதோ இல்லை பாதி முழுவதுமாக பாதியாக அகற்றுவதோ இல்லை மாற்றங்களை ஏற்படுவதோ நாம் செய்து வருகிறோம். அதுவே திறந்த வழி அறுவை சிகிச்சை.
1: டாக்டர், லேப்ரோஸ்கோபிக் சர்ஜரி இந்த வார்த்தைக்கான பொருள் என்ன? இப்படின்னா என்ன
0: ஸ்கோப்? அப்படி ஸ்கோப் அப்படின்னாலே நோக்கி பார்க்கறது, லேப்ராஸ்கோபி டெலஸ்கோப்னா தூரத்தில் இருக்கிறத பார்க்க, லேப்ராஸ்கோபி லேப்ராஸ்கோபி லேப்ராஸ்கோபிங்கிறது வயிற்றினுடைய பகுதியை வந்து லேப் என்று அழைக்கிறோம். லேப்ராஸ்கோப் உடல் குழி, அது வந்து பாடியினுடைய வயிற்றின் உள்பக்கத்தில் உள்ள குழியில் பல்வேறு உறுப்புகள் இருக்கின்றன. பட் அந்த உறுப்புகளின் நடுவில் சில ஃப்ரீ ஸ்பேஸ் இருக்குது, அதுக்கு இயற்கையான இந்த உறுப்புகள்லாம் அசைவு ஏற்படுறதுக்காக ஒரு ஃப்ரீயான ஸ்பேஸ் இருக்குது. அந்த வயிற்றின் உள்ள இருக்கக்கூடிய அந்த காலி இடத்தில் நம்ம அட்மாஸ்பியரில் இருக்கக்கூடிய சுவாச காற்றான கார்பன் டை ஆக்சைடை ஒரு ஊசி வழியாக செலுத்தி வயிற்றினுடைய அளவை பெரிதாக்கி அதன் மூலமாக நாம் டெலஸ்கோப் பண்ணக்கூடிய தொலைநோக்கி, பிரத்யேகமாக அறுவை சிகிச்சைக்காக வடிவமைக்கப்பட்ட தொலைநோக்கியை சிறிய 5 மில்லிமீட்டரோ 3 மில்லிமீட்டரோ 10 மில்லிமீட்டரோ ஒரு சின்ன வெட்டின் வழியாக செலுத்தி வயிற்றினுடைய அனைத்து உறுப்புகளையும் மிகவும் தெள்ள தெளிவாக ஒரு பெரிய அளவு டிவி ஸ்கிரீன் அப்படின் மானிட்டர்ஸ் திரைகளில் பார்த்து நாம் எந்த உறுப்பில் அறுவை சிகிச்சை செய்கிறோமோ அதற்கேற்றார்போல் மற்ற சிறு சிறு துளைகள், 5 மில்லிமீட்டர் அளவு துளைகள் வைத்து அதற்காக பிரத்யேகமாக வடிவமைக்கப்பட்டுள்ள சர்ஜிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், லேப்ராஸ்கோபிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை செலுத்தி அறுவை சிகிச்சை செய்யும் முறையே லேப்ராஸ்கோபிக் அறுவை சிகிச்சை. இதனுடைய லேப்ராஸ்கோபிக் அறுவை சிகிச்சை வந்து முதலில் பித்தப்பைக்கும் அப்பண்டிக்ஸ் இருக்கக்கூடிய குடல் வால் குடல் அழற்சிக்கும் லேப்ராஸ்கோபி ஏற்படுத்தப்பட்டு அப்போது பெருவாரியான வயிற்றில் ஏற்படும் உறுப்புகளுக்கும் வியாதிகளுக்கும் லேப்ராஸ்கோபி என்பதுடைய அறுவை சிகிச்சை முறை முதல் முக்கியமான முறையாகவும் மருத்துவர்களாலும் நோயாளிகளாலும் விரும்பப்படக்கூடிய முறையாகவும் மாறி வருகிறது.
1: டாக்டர், ஓபன் சர்ஜரி லேப்ராஸ்கோபி சர்ஜரி இது ரெண்டுத்துல எது பெட்டர், எது நல்லது?
0: லேப்ராஸ்கோபி சர்ஜரி என்கிற முறை ஒரு திறந்த வழி இல்லை, ஓப்பன் அறுவை சிகிச்சைக்கு மாற்றான சிகிச்சையாக பெரிய அளவில் உருவெடுத்து வருகிறது. ஒரு நோயாளியை பொறுத்தவரை குறைந்த வலி, குறைந்த காலத்தில் பழையபடி தன்னுடைய வேலைக்கும் இயல்பான தினந்தோறுமான இயல்பான வாழ்க்கைக்கும் வருவதையே விருப்பப்படுகிறார்கள். ஆனால் லேப்ராஸ்கோபி என்கிற அறுவை சிகிச்சை முறையை பயின்று கொள்வதற்கும் பயிற்றுவிக்கப்பதற்கும் ஒரு சில ஆண்டுகள் நமக்கு தேவைப்படுகிறது. ஆனால் 10 ஆண்டுகளுக்கு முன்னால் இருந்ததை விட, 20 ஆண்டுகளுக்கு முன்னால் இருந்ததை விட அப்பொழுது லேப்ராஸ்கோபிக் அறுவை சிகிச்சையே பித்தப்பை கர்ப்பப்பை மற்றும் அப்பெண்டிக்ஸ் போன்றதுக்கு ஒரே அறுவை சிகிச்சை முறையாக மாறி வருகிறது. மற்றும் ஹெர்னியா, மிகவும் இந்த வயிற்றில் ஏற்படக்கூடிய கணைய புற்றுநோய்கள், ஈரல் புற்றுநோய்கள், இறைப்பை புற்றுநோய்கள் மற்றும் மலக்குடல் புற்றுநோய்கள் அனைத்திற்கும் லேப்ராஸ்கோபிக் அறுவை சிகிச்சை என்பது ஒரு ஓபன் சர்ஜரிக்கு மாற்றாக வருகிறது. ஆனால் ஒரு சில சமயம் லேப்ராஸ்கோபிக் அறுவை சிகிச்சையின் போது ஏற்படக்கூடிய ஒரு சில பின்விளைவுகளோ இல்லை பக்க விளைவுகளாலேயோ திறந்தவெளி அறுவை சிகிச்சையை நம்ம மேற்கொண்ட வேண்டி வரலாம். பட் அறிவியல் வளர்ச்சியினாலும் மனிதனுடைய திறமையினுடைய வளர்ச்சியினாலும் இன்னும் சில ஆண்டுகளில் லேப்ராஸ்கோபிக் அறுவை சிகிச்சையே ஒரே சிகிச்சை முறையாக மாறுவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்கிறது. லேப்ராஸ்கோபிக் அறுவை சிகிச்சை பேஷண்ட் ஃப்ரெண்ட்லி, டே கேர் சர்ஜரி வெளிநாடுகளிலும் நம் நாட்டிலும் தமிழ்நாட்டிலும் சில பெரிய மருத்துவமனைகளில் நோயாளிகள் அன்று காலையே ஏதோ ஒரு ஆஃபீஸ்க்கு போகிற மாதிரி வந்து அறுவை சிகிச்சை முடித்து அன்று இரவே வீட்டுக்கு செல்லக்கூடிய அளவுக்கு மாறி வருகிறது. இதற்கெல்லாம் காரணம் அறுவை சிகிச்சை மற்றும் மயக்க மருந்து துறையில் ஏற்பட்டக்கூடிய மாற்றங்கள் மற்றும் நம்முடைய மருத்துவர்களினுடைய திறமையும் நம்முடைய கட்டமைப்பினுடைய வலிமையுமே காரணம்.
2: அறுவை சிகிச்சை பற்றிய சந்தேகங்கள் குறித்து செங்கல்பட்டு அரசு மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனையின் பொது அறுவை சிகிச்சை துறை பேராசிரியர் மற்றும் துறை தலைவர் டாக்டர் வி டி அரசு அவர்களுடனான கலந்துரையாடல் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு தொடரும்.
3: செல்லோ, ஊர்ல இருந்து உங்க அத்தை மாமா எல்லாம் வந்திருக்காங்க பாரு, வந்து வணக்கம் சொல்லு. அட வாமா, உள்ள என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?
4: அத்தை மாமா எங்கம்மா யாரையும் காணோம்?
3: இது ஹால்ல சோஃபால இருக்காங்க பாருடா.

0: எங்கம்மா என் கண்ணுக்கு யாரும் தெரியல?
1: என் கண்ணுக்கும் தான் யாரும் தெரியல. அப்புறம் எதுக்கு விருந்தாளி இருக்க மாதிரி ஃபேன் லைட்டு டிவி எல்லாத்தையும் ஓட விட்டுருக்க?
2: பொண்ணுக்கு
1: மட்டும் இல்ல உங்களுக்கும் தான். உபயோகம் இல்லாத சமயத்துல மின்சாதனங்களை நிறுத்தி வைப்பது வீட்டுக்கும் நல்லது நாட்டுக்கும் நல்லது. அடியே மோட்டர் ஆஃப் பண்ண சொன்னே, பண்ணியா?
3: அக்கறையோட சொல்றது உங்க ரெயின்போ எஃப்எம் 101.4.

0: அறுவை சிகிச்சை பற்றிய சந்தேகங்கள் குறித்து செங்கல்பட்டு அரசு மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனையின் பொது அறுவை சிகிச்சை துறை பேராசிரியர் மற்றும் துறை தலைவர் டாக்டர் வி டி அரசு அவர்களுடனான கலந்துரையாடல் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு தொடர்கிறது.
1: டாக்டர், ஒரு சர்ஜரி பிளான் பண்றாங்கன்னா அதுக்கு பின்னாடி என்ன நடக்குது?
2: ஒரு ஒரு அறுவை சிகிச்சையும் அந்த நோயாளிகளுக்கு என்ன வியாதி உள்ளது, இதற்கு எந்த மாதிரியான அறுவை சிகிச்சை தேவைப்படுகிறது, எந்த அளவிற்கான அறுவை சிகிச்சை தேவைப்படுகிறது, முதலில் வியாதியை உறுதிப்படுத்த வேண்டும். வி ஷுட் கன்ஃபார்ம் த டயக்னோசிஸ். இரண்டாவதாக, வியாதியினுடைய ஸ்டேஜ், நிலை, இந்த வியாதி எந்த நிலையில் உள்ளது. இப்போ கேன்சர் எடுத்திங்கன்னா ஸ்டேஜ் 1, ஸ்டேஜ் 3, ஸ்டேஜ் 4, எந்த நிலையில் இருக்கிறது என்பதை அதற்குரிய ஒரு ஒரு வியாதிக்குமான பரிசோதனைகள் வாயிலாக கண்டறிய வேண்டும். வியாதியை உறுதி செய்து அதற்கான நிலையையும் உறுதி, ஸ்டேஜையும் உறுதி செய்த பிறகு எவ்வாறான அறுவை சிகிச்சையை செய்ய வேண்டும் என்பதை முடிவுக்கொள்ளும். மூன்றாவது, இந்த அறுவை சிகிச்சைக்கு ஏற்ற உடல் நலம் அந்த நோயாளி இருக்கிறதா, அவருக்கு அவருடைய உடல்நிலை அதற்கு தேவையான மயக்க மருந்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய நிலைமையில் உள்ளாரா, அவருக்காக என்ன பிரத்யேக பரிசோதனைகள் மேற்கொள்ள வேண்டும், இரத்த பரிசோதனைகள், கதிர்வீச்சு பரிசோதனைகள், ரேடியோலாஜிக்கல் இன்வெஸ்டிகேஷன் என்பதை உறுதி செய்து நோயாளியின் உடல் நிலையையும் நாம் அறிந்து அதன் பின்னர் அறுவை சிகிச்சைக்கான முடிவை எடுக்க வேண்டும். ஆங்கிலத்தில் சொல்ல வேண்டுமென்றால் கன்ஃபார்மிங் த டயக்னோசிஸ், ப்ரீ ஆப்ரேட்டிவ் அசஸ்மெண்ட், நோயின் முன் நோயாளியை அசஸ் செய்வது, அண்ட் இன்ட்ரா ஆப்ரேட்டிவ் காம்ப்ளிகேஷன், அறுவை சிகிச்சையின் போல் எவ்வாறான காம்ப்ளிகேஷன்ஸ் இல்லை விளைவுகள், பின் விளைவுகளோ இல்லை தேவையற்ற விளைவுகளோ சந்திக்க நேரிடும் என்பதை உறுதி செய்து அதற்கேற்ற போல் இரத்தம் மற்றும் தேவையான மருந்து வகைகளை தயார் செய்து அறுவை சிகிச்சைக்கு பின் அவரை நாம் எவ்வாறு கவனம் அளிக்க வேண்டும் என்பதை முடிவு செய்ய வேண்டியிருக்கிறது.
1: டாக்டர், இப்போ பேஷண்ட் வந்து நம்ம வார்டில் இருந்து சர்ஜரி கொண்டு வரோம், அப்புறம் சர்ஜரி ரூம்லேருந்து திரும்ப வார்டு கொண்டு போகிறோம், இதுக்கு நடுவில் என்ன நடக்குது?
2: ஒரு நோயாளியை அவருடைய வியாதியை உறுதி செய்து அந்த வியாதியின் நிலையை உறுதி செய்து அவர் இந்த அறுவை சிகிச்சைக்கு ஏற்றவர் இதெல்லாம் ஏற்படும் என்பது சொல்லதுக்கப்புறம் அந்த ப்ரீ ஆப்ரேட்டிவ் டீம், அந்த மருத்துவர் மற்றும் செவிலியர், அறுவை சிகிச்சை அரங்கத்தில் உள்ள செவிலியரிடமும் மருத்துவரிடமும் நோயாளியை ஒப்படைப்பார்கள். இந்த நோயாளிக்கு இந்த வியாதி உள்ளது, இதெல்லாம் அளித்துள்ளோம், அவருக்கு இந்த சிகிச்சை முடிவு செய்யப்பட்டுள்ளது, இந்த நோயாளியின் உறவினர்கள் உள்ளனர், அவர்களுக்கு நோயாளிகளுக்கும் நோயின் தன்மையும் அவருக்கு அளிக்கப்படக்கூடிய சிகிச்சையின் தன்மையும் அந்த சிகிச்சைக்கான மாற்றுத்தன்மையும் எதிர்பாராத விதமாக ஏற்படக்கூடிய அறுவை சிகிச்சையின் போது ஏற்படக்கூடிய விளைவுகளும் தெளிவாக எடுத்துக்கொள்ளப்பட்டு அவர்களின் கையொப்ப ஒப்புதல் பெறப்பட்டு அவருக்கு தேவையான மருந்துகள் மற்றும் இரத்தம் மற்றும் அறுவை சிகிச்சைக்கு தேவையான அனைத்தும் தயாராக உள்ளது என்பதை சொல்லி நோயாளியை அறுவை சிகிச்சையில் மருத்துவரிடமும் செவிலிடமும் ஒப்படைப்பார்கள். அதன் பின் மயக்க மருத்துவர், அறுவை சிகிச்சை மருத்துவர் மற்றும் அறுவை சிகிச்சையில் உள்ள செவிலியர் ஆகிய மூன்று பேரும் அதை உறுதி செய்து உடலின் எந்த பகுதியில் அறுவை சிகிச்சை செய்ய போதும் என்பதை மார்க் த சைட் ஆஃப் சர்ஜரி, சைட் மார்க்கிங் சொல்லுவோம். நான் வலது பக்கம் ஏறினா இருக்கலாம், இடது பக்கம் இருக்கலாம், தப்பாக மார்க் பண்ணிட்டா தப்பாக பண்ணுவேன், சைட் மார்க் பண்ணணும், எந்த மார்க் பண்ணியிருக்காங்களான்னு மார்க் பண்ணிவிட்டு பேஷண்ட்டுக்கு வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன், உங்களுக்கு எல்லாம் WHO சொல்லிட்டு வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் ஒரு சர்ஜிக்கல் சேஃப்டி செக்லிஸ்ட் என்ற ஒரு ஒரு பக்க செக்லிஸ்ட்டை கொடுத்துருக்காங்க. அதில் வந்து மூணு பகுதி இருக்குது. ஒன்று, முதல் பகுதி, அறுவை சிகிச்சைக்கு முன் செவிலியரும் மயக்க மருத்துவரும் அறுவை சிகிச்சை

0: தோறும் செக் பரிசோதிக்க வேண்டும். இரண்டாவது பகுதி, அறுவை சிகிச்சை ஆரம்பித்த நேரத்திலிருந்து முடியும் நேரம் வரை நடக்கக்கூடிய விஷயங்களை செக் செல்ல வேண்டும். மூன்றாவது பகுதி, அறுவை சிகிச்சை முடிந்த பின்னர் இந்த நோயாளியை எந்த வார்டுக்கு மாற்ற வேண்டும், இவருக்கு என்னென்ன தேவைப்படுகிறது, எந்த விதமான விளைவுகளை நாம் உடனே எதிர்பார்க்கிறோம், அடுத்த 2-3 நாட்களில் எந்த மாதிரியான உடல் உபாதைகள் ஏற்படும் என்பதை தீர்மானித்து அதற்கேற்றாற்போல் நோயாளியை அதற்குரிய பிரத்யேக வார்டுகளுக்கு மாற்றுவார்கள்.
1: டாக்டர், நம்ம அடிக்கடி இந்த வார்த்தையை கேள்விப்படும், ரோபோட்டிக் சர்ஜரி. இந்த வார்த்தைக்கான பொருள் என்ன? ரோபோட் தான் சர்ஜரி பண்ணுவாங்க இதுல?
0: ரோபோட்டிக் சர்ஜரின்றது ஒரு நவீன அறுவை சிகிச்சை முறை. அந்த ரோபோட்டிக்ஸ்ல ரோபோ சர்ஜரி பண்றதில்ல, சர்ஜிக்கல் ரோபோ அப்படிங்கிற ஒரு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் இப்போ ரொம்ப ஃபேமஸாக இருக்கிறது, டாவின்சி ரோபோன்னு. அந்த ரோபோவை கன்சோல் எனக்கூடிய ஒரு ஒரு அமைப்பிலிருந்து இயக்குபவர் ஒரு அறுவை சிகிச்சை மருத்துவர் தான். ரோபோ வந்து ஒரு அறுவை சிகிச்சை மருத்துவரையினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது. அந்த ரோபோ நோயாளியின் அருகில் இருக்கும், அறுவை சிகிச்சை செய்யும் மருத்துவர் அருகிலுள்ள அறையிலோ அதே அறையிலோ இருப்பார். டெலி சர்ஜரின்னு சொல்கிறோம். இப்போ வந்து இங்கே இருக்கிற ஒரு சர்ஜன் வந்து, ஆந்திராவில் இருந்த ஒரு சர்ஜன் வந்து டெல்லியில் இருக்கிற ஒரு பேஷண்ட்டுக்கு ரோபோ வழியாக ஆப்ரேட் பண்ணார்ன்றது டெலி சர்ஜரின்றது. அது வந்து ஃப்யூச்சரில் ரொட்டீன் ஆகிடலாம். ஸோ அங்கே இருக்கக்கூடிய அந்த ரோபோவை இயக்குபோரும் ஒரு சர்ஜன். அந்த சர்ஜன் அந்த அறுவை சிகிச்சை மருத்துவர் டெலஸ்கோப் வழியாக லேப்ராஸ்கோப்பினுடைய ஒரு இன்னொரு பரிமாணம் தான் வந்து ரோபோட்டிக் சர்ஜரி. வித்தியாசமான பரிமாணம் அப்படின்னு சொல்ல முடியாது. பட் மனிதனுடைய கட்டுப்பாட்டில் தான் ஒரு ரோபோ அறுவை சிகிச்சை செய்ய முடியும். ரோபோட்டிக் அறுவை சிகிச்சையில் நிறைய நமக்கு பயன் இருக்குது. அறுவை சிகிச்சை கீஹோல் சர்ஜரியோட துளை அறுவை சிகிச்சை, நோயாளிகளுக்கு வலி மிகவும் குறைவாக இருக்கும், ஏர்லி ரெக்கவரி மிகவும் வேகமாக, அவர்கள் வியாதியிலிருந்து வெளியே வந்துவிடுவார்கள், மிகவும் வேகமாக அவர்கள் வேலைக்கு பழையபடி செய்ய முடியும். ரோபோட்டிக் அறுவை சிகிச்சை என்பது மிகவும் வேகமாக வளர்ந்தக்கூடிய ஒரு சிகிச்சை. இனி வரும் காலங்களில் ஒவ்வொரு அறுவை மருத்துவமனையிலும் எப்படி லேப்ராஸ்கோப் என்கிற முறை வந்ததோ அதே மாதிரி ரோபோட்டிக் அறுவை சிகிச்சை என்பது ஒரு ஒரு முக்கியமான ஒரு அங்கமாக மாறிவிடும்.
2: அறுவை சிகிச்சை பற்றிய சந்தேகங்கள் குறித்து செங்கல்பட்டு அரசு மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனையின் பொது அறுவை சிகிச்சை துறை பேராசிரியர் மற்றும் துறை தலைவர் டாக்டர் வி டி அரசு அவர்களுடனான கலந்துரையாடல் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு தொடரும்.

0: ஹலோ ஹலோ ஹலோ டாக்டர், ஹலோ டாக்டர்,
1: அறுவை சிகிச்சை பற்றிய சந்தேகங்கள் குறித்து செங்கல்பட்டு அரசு மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனையின் பொது அறுவை சிகிச்சை துறை பேராசிரியர் மற்றும் துறை தலைவர் டாக்டர் வி டி அரசு அவர்களுடனான கலந்துரையாடல் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு தொடர்கிறது.
2: டாக்டர், இந்த ரிகவரி டைம், ஒரு சர்ஜரி முடிச்சுட்டு நம்ம நார்மல் வேலையை செய்யறதுக்கு எவ்வளவு நாள் ஆகும்?
3: ஒரு ஒரு அறுவை சிகிச்சையை பொறுத்தும், அறுவை சிகிச்சை செய்யக்கூடிய உடல் உறுப்பை பொறுத்தும் அறுவை சிகிச்சை பேஷண்ட்டோட ரெக்கவரி டைம் மாறுது. பொதுவாக எலும்புகள் ஏற்படக்கூடிய அறுவை சிகிச்சை, கை கால் தொடை எலும்பு, இடுப்பு எலும்பு, இல்லை ஸ்பைன், இதெல்லாம் சர்ஜரி பண்ணும்போது பேஷண்ட்டோட ரெக்கவரி டைம் வந்து ஒரு போனோட ஹீலிங் டைம் சில வீக்ஸ் டு மந்த்ஸ். ஸோ அது வரைக்கும் அவங்க வந்து என்ன அறுவை சிகிச்சை செய்தாலும் அவர்களால் மிகவும் வேகமாக வேலைக்கு செல்ல இயலாது. ஒரு எலும்பினுடைய ஆறும் தன்மை சில வாரங்கள் ஆகுது, அதனால் அவங்களால வெயிட் பேர் பண்ணக்கூடாது, வெயிட் ஃபுல்லாக ஊனக்கூடாதுனால லேட் ஆகும். மற்றபடி இப்போ வயிற்றில் செய்யக்கூடிய அறுவை சிகிச்சை, மார்பகத்தில், தொண்டையில் ஏற்படக்கூடிய அறுவை சிகிச்சை, மூளையில் ஏற்பட அறுவை சிகிச்சைகள், கை கால்களில் ஏற்படக்கூடிய, சதைகளில் செய்யக்கூடிய அறுவை சிகிச்சைகள்லாம் பல சில நாட்களிலிருந்து சில வாரங்களிலே அவங்க இயற்கையான வாழ்க்கை முறைக்கும் இயல்பான வாழ்க்கை முறைக்கும் வந்துடுறாங்க. முன்னாடியே குறிப்பிட்ட மாதிரி கீஹோல் சர்ஜரி, இந்த லேப்ரோஸ்கோபிக், ரோபாட்டிக், ஆர்த்ரோஸ்கோபிக் சர்ஜரியிலலாம் பேஷண்ட்டுக்கான ரெக்கவரி டைம் ஃபாஸ்ட், ஏன்னா வலி கம்மியாக இருக்குது, பெயின் கம்மியாக இருக்குது, இன்சிஷன் பெயினே இல்லை. வூண்ட் காம்ப்ளிகேஷன் சொல்லுவோம், ஒரு பெரிய அளவுக்கு ஒரு வயிற்றில் வெட்டு ஏற்படுத்தினாலோ இல்லை அதனுடைய கிருமி தொற்று ஏற்படக்கூடிய வாய்ப்பு மிக அதிகமாக இருக்குது. அதே ஒரு துளை அறுவை சிகிச்சையில் இன்ஃபெக்ஷன் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ பேஷண்ட்டோட ரெக்கவரி ரொம்ப வேகமாக இருக்குது, மிகவும் வேகமாக. சொன்ன மாதிரி சிலலாம் அடுத்த நாளே வேலைக்கு போகலான்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி எல்லாம் லேப்ரோஸ்கோபி அறுவை சிகிச்சை முறையில் அதெல்லாம் சில இடத்துல நடக்கவும் தான் செய்யுது. அறுவை சிகிச்சை முறையை பொறுத்து, அறுவை சிகிச்சை செய்யப்படக்கூடிய இடத்தை பொறுத்து அவர்களுடைய இயல்பையான வாழ்க்கை முறை ரெக்கவரி டைம் மாறுபடுது.
2: டாக்டர், ஒரு சர்ஜரிக்கு முன்னாடி என்ன சாப்பிடலாம், என்ன சாப்பிடக்கூடாது?
3: ஒரு ஒரு ஒரு எந்த விதமான நோயும் இல்லாத ஒரு நோயாளி, ஒரு சர்க்கரை நோய் இல்லை, ஒரு ஒரு இரத்த கொதிப்புன்ற ஒரு ஹைப்பர் டென்ஷன், டயபெட்டிஸ்லாம் இல்லை அப்படின்ற ஒரு சாதாரண நோயாளிகளுக்கு உடம்புகளோட உணவு கட்டுப்பாடுன்னா பொதுவாக ஒரு 6-8 மணி நேரம் அவங்க எதுவும் சாப்பிடாமல் இருக்கிறது நல்லது. ஒரு சில மெத்தடில் கிளியர் ஃப்ளூயிட் ஸ்டில் 2 பிஃபோர் 2 ஹவர்ஸ்ன்னு சொல்கிறாங்க.

0: கிளியர் ஃப்ளூயிட் 2-3 மணி நேரத்துக்கு முன்னாடி குடிக்கலான்னு சொல்கிறாங்க, ஃபாஸ்ட்டாக ரெக்கவரி ஆகிடுவாங்க. கன்வென்ஷனலாக ஜென்ரலாக வந்து நம்ம வந்து 6-8 மணி நேரம் நோயாளிகளை நாம் உணவு உண்ணாமல் இருக்க சொல்கிறோம், 6-8 ஹவர்ஸ். ரெண்டாவது, மிகவும் கடினமான, மிகவும் அதிகப்படியான எண்ணெய், மசாலா, கொழுப்பு, அதிக நேரம் செரிமானம் எடுத்துக்கொள்ளக்கூடிய உணவுகளை தவிர்ப்பது நல்லது. இயல்பாக செயல்படக்கூடிய நம்மளோட சாப்பாடு எடுத்துக்கிட்டிங்கன்னா, இட்லி இல்லை இடியாப்பம் இல்லை தோசை தயிர் சாதம் அந்த மாதிரியான உணவு வகைகள் கொஞ்சம் கடுமையானதாக இருக்காது, பேஷண்ட்டுக்கும் ரெக்கவரியும் பேஷண்ட்டுக்கும் ஈஸியராக இருக்கும். அதாவது ரொம்ப கடுமையான உணவுகள் மற்றும் அமிலத்தன்மையை வயிற்றில் கூட்டும், ஒரு பிளாண்டான ஒரு உணவு வந்து அமிலத்தன்மையை கொஞ்சம் குறைக்கும். இயற்கையான உணவு, ஈஸியாக செரிமானமானக்கூடிய உணவுகள் 6-8 மணி நேரம் பட்டு இருந்தால் கரெக்டாக இருக்கும். விஷயம் நம்ம காலையில் 6 மணிக்கு ஆப்ரேட் பண்ணுறோம்னா நைட் ஒரு 8-9 சாப்பிட சொல்கிறோம். 10:00 கிளியராக 10:30 கிளியர் ஃப்ளூயிட்ஸ், தண்ணி அந்த மாதிரி கிளியர் ஃப்ளூயிட்ஸ் குடிங்கன்னு சொல்கிறோம். அதுக்கப்புறம் தூங்கிடுவாங்க ஜென்ரலாக. மணிக்கு 6-7 மணிக்கு நம்ம ஆப்ரேட் பண்ணுறோம்னா ஆஸ் யூஷுவல் அவங்க தூக்கத்துலேருந்து எழுந்துக்கிற மாதிரி தான். அதோட சர்வை சிகிச்சை செய்து 4-5-6 ஹவர்ஸ் நம்ம படிப்படி குடிக்க சொல்லிடுறோம், சாப்பிட சொல்லிடுறோம். அறுவை சிகிச்சையை பொறுத்து அது மாறுது. அப்போ அவங்களுக்கு ஒன்றும் பெரிய அளவுக்கு ஒரு கடினமாகவே அது இருக்காது.
1: டாக்டர், இப்போ 10 மணி நேரம் அறுவை சிகிச்சை பண்ணும்போது அந்த பேஷண்ட்டுக்கு பசிக்காத?
0: இல்லை சார், பேஷண்ட்டுக்கு வந்து எல்லா 10 மணி நேர அறுவை சிகிச்சை என்பது பொது மயக்க சிகிச்சை வழியாக பண்ணுறோம். அவங்க வந்து பேஷண்ட் வந்து அனஸ்தீசியா அவனுடைய கட்டுப்பாட்டில் இருப்பாங்க. அவர்களுடைய உடம்பு முழுவதும் ஒரு மயக்க மருத்துவரின் மயக்க மருந்தின் கட்டுப்பாட்டில் இருக்கும். அவ்வாறு இருக்கும் வந்து ஒரு கிட்டத்தட்ட அவருடைய மெட்டபாலிசம் ஒரு வளர்ச்சிதை மாற்றம்னா அதுவே ரொம்ப ரொம்ப கம்மியான நிலைமையில் இருக்கும். ஒரு ஒரு மனிதருக்கும் இயற்கையாகவே அவர்கள் உணவு உண்ணாத போது நம்ம லிவர்லேருந்து கிளைக்கோஜன் சொல்கிறோம், அந்த கிளைக்கோஜன் வந்து ஒரு ஆற்றலாக மாறக்கூடிய தன்மை இருக்குது, ஸ்டோர்டு கிளைக்கோஜன் உடம்புல. ரெண்டாவது, அறுவை சிகிச்சைக்கும் போது அவர்களுக்கு தொடர்ச்சியாக ஊசி மூலமாக மருந்துகள் மற்றும் குளுக்கோஸ் செலுத்தப்பட்டு வரும். அதனால் அவர்களுக்கு தேவையான ஒரு ஒரு அதுவும் அவர்கள் இயல்பாக ஒரு ஒரு ரெஸ்டிங் ஸ்டேட்டில் இருக்காங்க. அவங்களுக்கு வந்து எனர்ஜி ரிக்குயர்மெண்ட்ஸே இல்லை. நம்ம தூங்கும் போது நமக்கு எனர்ஜி ரிக்குயர்மெண்ட்ஸ் இருக்காது. நடக்கும்போதோ ஒரு உடற்பயிற்சி செய்யும் போதோ படிக்கும்போதோ நடக்கும்போது ரெஸ்டில் இருக்கும்போது நம்ம எனர்ஜியும் கம்மி. அதே நேரத்தில் பசிங்கிறது ஒன்று இருக்கவே இருக்காது. பொது பல மணி நேரம் செய்யும்போது, அறுவை சிகிச்சை செய்யும்போது மயக்க மருந்துக்கு முன்னாடி ஆசிட் சப்ரஷன் சொல்லிட்டு நம்ம ரானிட்டிடின், பேண்டாப்ரோசால் அந்த மாதிரியான வயிற்றுடைய அமிலத்தன்மையை கட்டுப்படுத்தக்கூடிய மருந்துகள் அளிக்கிறோம். அந்த மருந்துகள் என்ன பண்ணனா வயிற்றில் இருக்கிற அமிலமே சுரக்காத அளவுக்கு பார்த்துக்குது. இதனால் பொதுவாக பசி இருக்காது. சர்ஜரி முடித்த சில மணி நேரங்களில் அவங்களுக்கு பசி வந்துடும். அதனால் அவங்க ரெண்டாவது சில மருந்துகள் கொஞ்சம் குமட்டல் ஏற்படுத்தும், மயக்க மருந்துகள். அதனால் பேஷண்ட்டுக்கு சாப்பிடணுடைய எண்ணமே தோணாது.
1: டாக்டர், இப்போ அறுவை சிகிச்சை முடித்த பிறகு எப்போ பேஷண்ட் வந்து உடற்பயிற்சி செய்ய ஆரம்பிக்க?
0: உடற்பயிற்சி பொதுவாக நம்ம வந்து ஒரு எலும்பு மற்றும் முதுகெலும்பு இல்லை எலும்புத்துறையை சார்ந்தாத அறுவை சிகிச்சைகளை ஏர்லி ரெக்கவரி அப்படின்னு சொல்கிறோம். யூஸ்வலாக ஒரு சர்ஜரி பண்ணால் ஒரு 4-6 ஹவர்ஸில் பேஷண்ட் எழுந்து ஒரு சிறுநீரகம் கழிக்க வேண்டுமென்றால் அவர்களாகவே அவர்களை எழுந்து சென்று முடியும்னா அவங்களே போய் ரெஸ்ட் ரூம் போய் நீங்கள் தான் போகணும்னு சொல்கிறோம். ஸோ தே மஸ் சீக்கிரமாக அவங்களை நடக்க வைக்கணும். ஸோ அவங்களுக்கு வந்து அந்த முன்னாடிலாம் பயப்படுவோம், படுத்துக்கிட்டே இருங்கன்னு சொல்லுவோம். இப்போ வந்து நம்ம ஒரு அறுவை சிகிச்சை முடிந்ததுக்கப்புறம் அவர்கள் வந்து அறுவை சிகிச்சைக்கின் பின் பராமரிப்பு பிரிவில் ஒரு செவிலியரின் பாதுகாப்பு மற்றும் மருத்துவரினுடைய மேற்பார்வையில் இருக்கும்போது நோயாளிய சுயநிலைவு பெற்று விட்டாரா, அவர் தெளிவாக பேசுகிறாரா, அவருடைய இரத்த ஓட்டம், நாடி துடிப்பு மற்றும் ஆக்சிஜனேஷன் கூடிய இரத்தத்தினுடைய ஆக்சிஜன் அளவு சிறப்பாக இருக்கா, எல்லாத்தையும் அவர் அதுக்கெல்லாம் ஸ்கோரிங் சிஸ்டம் இருக்குது, அதை வச்சு தெளிவாக இருக்கிறாருன்னு முதல்ல அவரை எழுந்து உட்காருங்க, அப்புறம் காலை கீழே வைங்க, நடந்து போங்கன்னு சொல்லி பாத்ரூம் போக வைக்கிறோம். அந்த மாதிரி ஏர்லி ரெக்கவரி வந்து சில மணி நேரங்களே ஏற்படுது. அன்றைக்கி சாயங்காலம் பார்க்கும்போது நீங்கள் எழுந்து நடந்தீங்களா, ஏர்லி ரெக்கவரி பண்ணால் பேஷண்ட் ஃபாஸ்ட்டாக நடக்க வச்சா சீக்கிரமாக ரெக்கவரி ஆயிடுவான். அவர் எக்ஸசைஸ் எப்போ பண்ணலாம் அப்படிங்கிறது சிறிய அறுவை சிகிச்சைகள் காலில் இல்லை கையிலன்னா அவங்க அது சில நாட்கள்லேயே நார்மலாக வந்துடலாம். கொஞ்சம் வயிற்றில் ஒட்டப்பொட்டில் லேப்ரோஸ்கோபி பண்ணுறோம் இல்லை பண்ணும்போது ஒரு சில வாரங்கள் மருத்துவரின் அவர்களுடைய உடல்நிலைமை பொறுத்தோ அந்த காயத்தினுடைய தன்மையை பொறுத்து எவ்வாறு ஆறி இருக்கிறதை பொறுத்து ஒரு சில வாரங்களை இயற்கையான உடற்பயிற்சிக்கு வந்துடலாம். நடக்கிறதுங்கிறது ஒரு சில நாட்கள்லேயே இயற்கையாக நடக்க ஆரம்பிச்சிடலாம். இன்ஃபேக்ட் நான் சொன்ன மாதிரி அவங்க வேலைக்கே கூட போகலாம்.
2: இதுவரை அறுவை சிகிச்சை பற்றிய சந்தேகங்கள் குறித்து செங்கல்பட்டு அரசு மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனையின் பொது அறுவை சிகிச்சை துறை பேராசிரியர் மற்றும் துறை தலைவர் டாக்டர் வி டி அரசு அவர்களுடனான நேர்முகம் கேட்டீர்கள். உடன் உரையாடியவர் பிரபு அவர்கள்.

உள்ளார். சிறு குறு தொழில்துறையின் மேம்பாட்டிற்கு வகை செய்யும் சட்டத்திருத்த மசோதா மக்களவையில் நிறைவேறியது. நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடரை நீட்டிக்கும் திட்டம் எதுவும் பரிசீலனையில் இல்லை என்று மத்திய அரசு தெளிவுபடுத்தியுள்ளது. தேசிய கைத்தறி தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. காவிரி பிரச்சினையில் அரசியல் ரீதியாக செயல்பட தமக்கு விருப்பமில்லை என்று முதலமைச்சர் திரு விஜய் கூறியுள்ளார். கோவில் நிலம் தொடர்பான பிரச்சினைகளுக்கு உரிய தீர்வு காணப்படும் என்று இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் தெரிவித்துள்ளார். மேகதாது அணை பிரச்சினை குறித்து விவாதிப்பதற்கு அனைத்துக் கட்சி கூட்டத்திற்கு தாவேக அரசு அழைப்பு விடுக்க வேண்டும் என்று திமுக மீண்டும் வலியுறுத்தியுள்ளது. மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகள் காரணமாக புத்தொழில் நிறுவனங்களின் எண்ணிக்கை வெகுவாக அதிகரித்துள்ளதாக பிஜேபி கூறியுள்ளது. கோவை நீலகிரி மாவட்டங்களுக்கு உட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. பிலிப்பைன்ஸில் நடைபெற்ற ஆசிய ஏரோபிக் ஜிம்னாஸ்டிக் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் அரிஹா பேங்கம்பம் தங்கப்பதக்கம் வென்று வரலாற்று சாதனை படைத்துள்ளார். ஆசிய இளையோர் பளுதூக்கும் சாம்பியன் போட்டி உஸ்பெகிஸ்தானின் தாஷ்கண்டில் இன்று தொடங்கியது. கொழும்பில் இன்று தொடங்கிய இந்தியாவிற்கு எதிரான 3 நாள் பயிற்சி கிரிக்கெட் போட்டியில் முதலில் பேட் செய்து வரும் இலங்கை 11 அணி சற்று முன்வரை 5 விக்கெட் இழப்பிற்கு 271 ரன் எடுத்துள்ளது. இணையம் வாயிலாக நடைபெற்ற சர்வதேச செஸ் போட்டியில் இந்தியாவின் பிரானேஷ் பட்டம் வென்றார். தாய்லாந்தில் நடைபெற்ற உலக செப்பக் டக்ரா சாம்பியன் போட்டியில் இந்தியா வெண்கலப் பதக்கம் வென்றது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: 6:03 ஆகிட்டு இருக்க இந்த வேலையில நம்ம இணைந்திருக்கிற நிகழ்ச்சி ஃபன் பண்ணலாமா? இன்னைக்கு உங்களோட ஃபன் பண்ணலாமா நிகழ்ச்சியில உங்களோட இணைந்திருப்பது நான் ஆர்ஜே ராஜஸ்ரீ. ஸோ இன்னைக்கு ஃபன் பண்ணலாமா நிகழ்ச்சியில என்ன விளையாட்டு, ஐ மீன் என்ன கேம் இன்னைக்கு நம்ம விளையாட போறோம் அப்படின்னா, ரொம்ப புதுசாலாம் ஒன்றும் இல்லை, பழசுதான். ஆனால் எப்போ விளையாண்டாலும் செம்ம ஜாலியாக இருக்கும் அப்படி ஒரு கேம் தான் இன்றைக்கி நான் எடுத்துட்டு வந்திருக்கேன். ரொம்ப பில்டப்லாம் கொடுக்காம முதல்ல கேமை சொல்லி நீங்கள் சொல்கிறது எனக்கு கேட்குது. ஓகே, நம்ம சொல்லிடுவோம் என்ன அப்படின்னா, நான் வந்து ஒரு பாட்டோட மிடில் லைன் வந்து உங்களுக்கு சொல்லுவேன், அதை வச்சு நீங்கள் பாட்டு கண்டுபிடிக்கணும். எப்படி, ஈஸியா? எப்படி தட்டி விடுற மட்டும் பாருங்கள் அப்படின்னு நினைக்கிறவங்க ஃபோன் எடுங்க, டயல் பண்ணுங்கள். 298-6-00-38. ஓகே, மெதுவாக சொல்லணும். 298-6-00-38 மற்றும் 295-20-55-4. வெளியூர் நபர்களாக இருக்கும் பட்சத்தில் 0-4-4 போட மறந்துடாதீங்க. இன்னொரு தடவை இங்கிலீஷில் சொல்லலாமா? 298-6-00-38 2-9-5-2-0-55-4. ஓகே, இணைப்புல நேர் இருக்காங்க. வணக்கம் ரெயின்போ. கலா மேம், வாழ்த்துக்கள் ஃபர்ஸ்ட் கலரா வந்ததுக்கு. டக்குன்னு சொல்லிடுறோம். என்ன க்வெஸ்சன் சொன்னா டக்குன்னு சொல்லிடுவீங்களா? இந்த பாட்டா? தலைமுறை தாண்டி நிற்கும் தந்தை மகன் கூட்டணி வெற்றி கதைகள் ஊரில் நித்தம் கேட்கிறேன். சொல்லுங்க,
1: யார் நடிச்சிருப்பாங்க?
0: ரஜினி நடிச்சிருப்பாரு.

0: வெற்றி இது நல்ல படம், ரஜினிகாந்த் படம் வெற்றி சுடிகட்டிவா இருக்கு அந்த படம். மேடம்
1: என்ன என்ன என்ன படம்?
0: வெற்றி சுடிகட்டு அந்த படம்.
1: அப்படி எல்லாம் நீங்க சொல்லக்கூடாது, எனக்கு கன்ஃபார்மா சொல்லணும். நீங்க என்கிட்ட வேற க்ளூ கூட கேளுங்க, நான் சொல்றேன் உங்களுக்கு. 2020 வந்த படம். நல்ல படம், சூப்பர் படம், சம பாட்டு. அதாவது நீங்க பாட்டு சொல்லிட்டு எனக்கு நல்லா பாடி காட்டணும், நான்
0: சொல்லிட்டேன்.
1: ஓகே நன்றி. அடுத்த நேயர் வணக்கம். ரெயின்போ பின்னாடி அந்த வால்யூம் கம்மி பண்ணிடுங்க ப்ளீஸ்.
2: கண்ணை
1: தொட்டு நெஞ்சை தொட்டு பெண்ணை தொட்டு ஆசை ஆசை கனவில் யாரோ பாட காற்றில் வந்தது ஓசை.
2: அப்படிங்களா?
1: அப்படிதான்
2: சொல்லுங்களா.
1: சொல்லுங்க.
2: எம்ஜிஆர் நடிச்ச படம் மேடம், படத்துல வந்து அன்பேவா. லவ் பேட் லவ் பேட் லவ் பேட் லவ் பேட் அக்கடமி.
1: அவ்வளவுதான். சூப்பர் சூப்பர், வாழ்த்துக்கள். நன்றி
2: நன்றி நன்றி.
1: ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக வந்து சார், நான் ரொம்ப எக்ஸைட்மெண்ட்ல ஒரு பேரை கூட கேட்கல, பட் ஆனால் அவர் வந்து இருங்க இருங்க நான் பேரை சொல்லிட்டு தான் நான் கேம்குள்ளே வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழகாக அவர் பேரை சொல்லிட்டு விளாண்டு ஜெயிச்சிட்டும் போயிட்டார். சூப்பர். இதே மாதிரி நீங்களும் எங்க கூட விளையாடணும்னு நினச்சிங்க அப்படின்னா ஃபோன் எடுங்க, டயல் பண்ணுங்க 298-6-0038 மற்றும் 299-5250-554. வெளியூர் நபர்களாக இருக்கும் பட்சத்தில் 0-4-4 போட மறந்துடாதீங்க. இணைப்புல இணையும் நேயர் வணக்கம். ரெயின்போ வணக்கம். யார் எங்க பேசுறீங்க? விவிஎஸ் கண்ணன். விவிஎஸ் கண்ணன் சார், உங்களுக்கு எந்த வருஷம் பாடல் கேட்கலாம் சொல்லுங்க.
3: எனக்கு வந்து ஒரு 85-89.
1: ஓகே நான் கேக்குறேன் பாருங்க. இப்ப உங்களுக்கு தென்றலை தூது விட்டு ஒரு செய்திக்கு காத்திருப்பேன் கண்கு.
3: தென்றலை தூது விட்டு ஒரு செய்திக்கு காத்திருப்பேன்
1: என்ன பாட்டு
3: இது?
1: அப்படியே பாட்டு லைன் நீங்க பாடிட்டீங்க, இப்ப பாட்டோட முதல் லைன் எனக்கு வேணுமே. வணக்கம். ரெயின்போ
4: ஹலோ.
1: வணக்கம். யார் எங்க இருந்து பேசுறீங்க?
4: அன்பான அன்புக்கு
1: அன்பான வணக்கம் சார். யார் பேசுறீங்க?
4: அப்பா ஆண்டனி.
1: ஆண்டனி சார், மதுரையில இருந்து.
4: நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க?
4: நல்லா இருக்கேன் சார். நல்லா. இந்த ரெண்டு பாடலுமே தெரிஞ்ச பாட்டு.
1: ரெண்டு பாட்டுமே தெரிஞ்ச பாட்டா? அப்ப பாருங்க, நான் உங்களுக்கு வேற பாட்டு கேக்குறேன்.
4: அன்பே வா 9th பதினாறு வயது நெல்லு
1: அவர் கிட்ட சொல்லிட்டாரு. அடுத்த பாட்டு
4: என்ன கேட்கல? ட்ரை பண்ணிக்கிட்டு இருந்தேன்.
1: ட்ரை பண்றீங்களா? சார் அந்த பாட்டு தான் உங்கள்ட நான் கேட்பேன்.
4: பழைய பாடல்
1: தான். தென்றலை தூது விட்டு ஒரு செய்திக்கு காத்திருப்பேன் கண்களை மூட விட்டு இன்ப கனவில் நான் மிதப்பேன்.
4: செந்தூர பூவே செந்தூர பூவே ஜில்லெந்த காத்தே என் மன்னன் எங்கே என் மன்னன் எங்கே நீ கஞ்சம் சொல்லாயே.
1: சூப்பர் சார்.
4: ஜானகி அம்மா பா மறக்க முடியுமா பாட?
1: அவ்வளவுதான் சார். வாழ்த்துக்கள் சார். நன்றி
4: சார். நன்றி. தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ.
1: நிகழ்ச்சி ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு தொடரும்.
5: பேனா காகிதம் இம்முறை இல்லை, மொபைல் மூலம் புதிய முயற்சி.

மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.

மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.

0: சுபமான பாடலை கேட்டு முடித்த நேரம் 4:17. இந்த தீக்குளத்தி பாட்டை யார் பாடியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிவாஸ் கே பிரசன்னா, இசையமைப்பாளர் வந்து கே நிவாஸ் பிரசன்னா. இந்த பாடலை கேட்டு முடிச்சாச்சு. ஸோ ஃபன் பண்ணலாமா நிகழ்ச்சியில் தான் நம்ம இணைந்திருக்கிறோம். ஸோ இன்றைக்கி ஃபன் பண்ணலாமா நிகழ்ச்சியில் நான் வந்து என்ன கேம் சொல்லியிருந்தேன்னா, நான் வந்து பாடலோட மிடில் லைன் சொல்லுவேன், அந்த பாட்டில் நீங்கள் பாடியும் காட்டணும், அண்ட் அது என்ன பாடல் அப்படிங்கிறத சொல்லணும்னு சொல்லியிருந்தேன். நிகழ்ச்சியில் இனியும்
1: ஹலோ,
0: அந்த வால்யூமை கொஞ்சம் கம்மி பண்ணிடுறீங்களா?
1: கம்மி பண்ணிக்கலாம்.
0: இல்லை இப்போ கேட்கல. யார் எங்கேருந்து பேசுறீங்க சொல்லுங்கள்?
1: பொன்னேரி ஜெகன் டேல இருந்து கலியில் நம்ம பேசுறேன். ராஜஸ்ரீ நல்லா இருக்கீங்களா?
0: ராஜஸ்ரீ நல்லா இருக்கேன் சார், நீங்கள் எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன் கண்ணா. நீங்க கேட்ட பாட்டு ஜெயிலர், சிங்கம் பெற்ற பிள்ளை என்று. ரத்தமாரே ரத்தமாரே ரத்தமாரே ரத்தமாரே ரத்தமாரே, அதுலதான் லைன் வரும். சிங்கம் பெற்ற பிள்ளை என்று ஊரே சொல்லும். எனக்கு எதனா ஒரு கேள்வி என்ன கேள்வி?
0: கண்டிப்பா கேட்பேன். ஐயாவோட கூத்துக்கட்டு, யானை கட்டி ஏறு பூட்டு, வாய்
1: மஜா பாட்டு, மஜா பாட்டு தெரியும்
0: பாடுங்க.
1: ஐயா இருட்டு கட்டு, ஐயா ஓட கூத்து கட்டு, அந்த பாட்டு யானை கட்டி. நம்ம சங்கர் வித்யாசங்கர் மியூசிக்ல சங்கர் மகாதேவன் பாடின பாட்டு, சூப்பரா இருக்கும். மஜா பாட்டுல இருந்து
0: வாழ்த்துக்கள். நன்றி சார. நன்றி
1: கால் பண்ணதுக்கு. நன்றி மேம்.
0: ஸோ அப்படியே வந்து சார், அப்படி ரெண்டு பாட்டுமே அப்படி அமர்க்கலமாக பாட்டு, ரெண்டு பாட்டும் ரெண்டு பாட்டுக்கான ஆன்சருமே அவர் சொல்லிட்டாரு. இதே மாதிரி நீங்களும் என்கிட்ட பேசணும்னு நினச்சிங்க அப்படின்னா ஃபோன் எடுங்க, டயல் பண்ணுங்கள். 298-6-00-3-8 மற்றும் 295-2-0-5-5-4. அடுத்த நேயர் வணக்கம் ரெயின்போ. ஓகே வணக்கம் ரெயின்போ, வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க?
2: ஹலோ
0: வணக்கம் சொல்லுங்கள், யார் எங்கேருந்து பேசுகிறீங்க?
2: பேரு ஜர்ஷினி, மடிப்பாக்கத்துல இருந்து பேசுறோம்.
0: ஜர்ஷினி மேம் எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கு, நீங்க எப்படி இருக்கீங்க?
0: ரொம்ப நல்லா இருக்கு. அப்படியா, தேங்க் யூ சோ மச். சார், உங்களுக்கான பாடல் சொல்லிடலாமா?
2: ஆ சொல்லுங்க.
0: அதிகாலை வந்தால் அழகாய் என் வானில் நீ அணையாத சூரியன் ஆகிறாய். உங்களுக்காக ஈஸியா
2: கேட்டிருக்கேன்.
0: நல்லா தெரிஞ்சு போட்டுதான்.
2: கதை போவோம்.
0: சூப்பர் மேம், சூப்பர். வாழ்த்துக்கள், நன்றி.
2: தேங்க்யூ, நன்றி.

0: நிகழ்ச்சி ஒரு இடைவேளைக்கு பிறகு தொடரும்.
1: ஜூஸ் பண்ணனும், ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டு வாங்கன்னு சொன்ன, இத வாங்கிட்டு வந்திருக்கீங்க.
2: இது ரூபி ஜூஸ், குடிச்சு பாரு.
1: செம்ம டேஸ்ட்,
2: இதமானது, சுவையானது. ரூபி மேங்கோ, ரூபி ஆப்பிள், ரூபி நன்னாரி லெமன்.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: பண்ணலாமா?
2: ஃபன் பண்ணலாமா?
1: ஃபன் பண்ணலாமா?

0: நேரம் 4:21 ஆகிட்டு இருக்கு. இந்த வேலையில நம்ம ஃபன் பண்ணலாமா நிகழ்ச்சியில தான் இன்னும் இருக்கிறோம். சோ அடுத்த நேயர் வணக்கம் ரெயின்போ.
1: வணக்கம்.
0: வணக்கம், யாரை இங்கிருந்து பேசுறீங்க?
1: தூத்துக்குடி மாவட்டம் உள்ளக்காடு பாபு.
0: பாபு சார் எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன் மேடம், நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நான் சூப்பரா இருக்கேன். உங்களுக்கான கேள்வி கேட்டுருவோமா? உங்களுக்கான பாடல் வரிகள் சொல்லிடுவோமா?
1: இடைக்கால பாடல் கொஞ்சம் கொடுங்க.
0: என்ன என்ன சொல்ல எப்படி சொல்றீங்க?
1: இடைக்கால பாடல் வரிகள் கொடுங்க.
0: இடைக்கால பாடல் எப்படி கொடுக்குறேன் பாருங்க. உங்களுக்கு காளிதாசன் காண வேண்டும் காவியங்கள்,
1: காளிதாசன் காண வேண்டும்
0: காவியங்கள் சொல்வான் கம்ப நாடன் உன்னை கண்டு சீதை என்று சொல்வான். சொல்லுங்க.
1: காளிதாசன் காண வேண்டும் கம்பன் வந்து ஹலோ
0: காளிதாசன் காண வேண்டும் காவியங்கள். நான் வந்து ஏன் பிரேக் விட்டேன்னா, நீங்க யோசிக்கிறீங்கன்னு நினைச்சு நான் எதுவுமே திருப்பி பேசாம இருந்தேன் சார். வேற ஒண்ணும் இல்ல.
1: இல்ல மேடம், யோசிச்சுதான் இருக்கேன். கேட்டிருக்கேன் பாட்டு.
0: கண்டிப்பா கேட்டிருக்கீங்க. க்ளூ வந்து இந்த பாடல், இந்த படம் வந்து 1987 வந்துச்சு. இந்த படத்துல ரஜினிகாந்த் நடிச்சிருக்காரு.
1: காளிதாசன் கண்ணதாசன் தொடங்க அந்த படத்துல மேடம்.
0: இல்லை இல்லை இல்லை இல்லை இல்லை.
1: சரி அடுத்த நேர் வாய்ப்பு.
0: நன்றி சார், நன்றி. அடுத்த நேர் வணக்கம் ரெயின்போ. வணக்கம். வணக்கம், யாரை இங்க பேசுறீங்க?
2: கனகராஜ், குடுவஞ்சேரியில இருந்து.
0: குடுவஞ்சேரியில இருந்து கனகராஜ் சார்.
2: சொல்லுங்க
0: சார். காளிதாசன் காண வேண்டும் காவியங்கள் சொல்லுவான் கம்ப நாடன் உன்னை கண்டு சீதை என்று சொல்லுவான்.
2: இது படம் வந்து ரஜினி நடித்த வேலைக்காரன். வா வா வா வா கண்ணா வா.
0: அப்படி இந்த லைனை சேர்த்து பாடிருங்க சார்.
2: காளிதாசன் காண வேண்டும் காவியங்கள் சொல்லுவான் கண்ணதாசன் உன்னை கண்டு. அப்படி வரும் அந்த பாட்டு.
0: சூப்பர் சார், சூப்பர். வாழ்த்துக்கள் சார், நன்றி கால் பண்ணதுக்கு. அடுத்த நேயர் வணக்கம் ரெயின்போ. ஓகே, அடுத்த நேயர் வணக்கம் ரெயின்போ.
3: வணக்கம் மேடம், கோயம்புத்தூர் பார்த்திபன்.
0: பார்த்திபன் சார் எப்படி இருக்கீங்க?
3: நல்லா இருக்கேன் மேடம், நீங்க நல்லா இருக்கீங்களா?
0: நான் சூப்பரா இருக்கேன். உங்களுக்கான பாடல் வரிகள் சொல்லிடலாமா?
3: ஆமா சொல்லுங்க மேடம்.
0: ஈஸியா கேட்கலாமா கஷ்டமா கேட்கலாமா?
3: ஈஸியாவே கொடுங்க. ஆமா, இளையராஜா பாட்டு மாதிரி ஏதாவது சொன்னீங்கன்னா நான்
0: கண்டுபிடிச்சிருவேன். இளையராஜா
3: முக்கியமான.
0: ஓகே சரி, பரவாயில்ல, அங்க வேண்டாம். பச்சை வண்ண கிளி வந்து பழம் கொடுக்க பட்டு வண்ண சிட்டு வந்து மலர் கொடுக்க.
3: வண்ணக்கிளி வந்து
0: பச்சை வண்ண கிளி வந்து பழம் கொடுக்க பட்டு வண்ண சிட்டு வந்து மலர் கொடுக்க.
3: பட்டு வண்ண ரோசாவா அந்த பாட்டு மேடம்?
0: இல்லை,
3: அதில்லையா?
0: இந்த பாட்டு வந்து 1965 வந்த பாடம் பாட்டு.
3: ஐயோ, நான் தான் சொன்னேன் இல்ல பழைய பாட்டு வேணாம் மேடம்.
0: இது பழைய பாட்டு தான்,
3: கொஞ்சம் கஷ்டம் இல்ல, நல்லா கண்டுபிடி முடியாது.
0: ஓகே, அப்ப நான் புது பாட்டு தரட்டுமா உங்களுக்கு?
3: சுமரான பாட்டு சொல்லுங்க.
0: ஊருக்காக வாழுற ஊருக்காக வாழுற பம்பரமா ஓடுற உன்னை எண்ணி ஏங்குறேனே என்ன செய்ய போற.
3: ஊருக்காக வாழுற பம்பரமா என்ன
0: ஊருக்காக வாழுற பம்பரமா ஓடுற உன்னை எண்ணி

ஏங்குறேனே, என்ன செய்ய போற? இது கஷ்டம். நன்றி சார், நன்றி. ஓகே, ஸோ இதே மாதிரி என் கூட விளையாடணும்னு நினச்சிங்க அப்படின்னா டயல் பண்ணுங்கள் 2986-00-38 மற்றும் 2959-05-54. வெளியூர் நபர்களாக இருக்கும் பட்சத்தில் 044 போட மறந்துடாதீங்க. உங்களுக்காக பாடல் வந்துகிட்டே இருக்குது. கூலி திரைப்படத்திலிருந்து இந்த பாடலை சுப்பலாக்ஷினி மற்றும் அனிருத் இணைந்து பாடியிருக்காங்க. அசல் கோளாறு கூடயும் சேர்ந்து பாடியிருக்காங்க. இந்த பாடலோட வரிகள் வந்து விஷ்ணு மற்றும் அசல் கோளாரோட வரிகளில் அனிருத்தோட இசையில் இந்த பாடல் வந்துகிட்டே இருக்குது. கேட்டிணைந்திருங்கள். இது FM Rainbow 101.4.

0: நடப்பு ஆண்டு.
1: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
2: கவனிங்க, நீங்க பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் பத்தி கேள்விப்பட்டீங்களா?
3: பாரத் சர்க்கார் கா லக்ஷ் சோலர் பவர் ஸே பிஜ்லி பில் ஜீரோ கர்னே கா பி ஹே.
2: இது உங்க வீட்டை சூரிய வீடா ஆக்கிடும், அதாவது கரண்ட் பில் ஜீரோ. அதோட கூடுதல் மின்சார உற்பத்தி செஞ்சா அதை வித்து நீங்க சம்பாதிக்கலாம். இன்னும் ஏன் உட்கார்ந்திருக்கீங்க? இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
4: பண்ணலாமா?
5: ஃபன் பண்ணலாமா?
4: ஃபன் பண்ணலாமா?

0: நான்கு மணி 31 நிமிடம் ஆகிட்டு இருக்கு. இந்த வேலையில நம்ம இணைந்திருக்க நிகழ்ச்சி ஃபன் பண்ணலாமா ஃபன் பண்ணலாமா நிகழ்ச்சியில் நிறைய பேர் கால் பண்ணி நான் வந்து கொடுக்குற கேமை கரெக்டாக விளையாண்டுட்டு இருக்காங்க. நீங்களும் என் கூட விளையாடணும்னு நினச்சிங்க அப்படின்னா ஃபோன் எடுங்க, டயல் பண்ணுங்கள் 298-6-00-3-8 மற்றும் 298-5-2-0-5-5-4. இணைப்பில் இணையும் நேயர் வணக்கம் ரெயின்போ.
1: வணக்கம், நான் திருத்தணி தமிழேந்தி.
0: தமிழேந்தி சார்,
1: எனக்கு கொஞ்சம் ஈஸியாக சொல்லுங்களேன்.
0: ஈஸியாக சொல்லவா? ஈஸியாக சொல்கிறேன் பாருங்க. உங்களுக்கு கிடைச்சதை இழக்கிறதும் இழந்தது கிடைக்கிறதும் அதுக்கு பழகுறதும் நியாயம் தானடி? எப்படி ஈஸியா சொல்ற, கொஞ்சம் பாட்ட பாடிட்டேன்னு நினைக்கிறேன், தெரியல. வேகமா, கிடைச்சதை இழக்கிறதும் இழந்தது கிடைக்கிறதும் அதுக்கு பழகுறதும் நியாயம் தானடி?
1: யார் நடிச்ச படம்?
0: விஜய் சேதுபதி.
1: கிடைச்சது
0: 2015ல வந்த படம். உங்களுக்கு இன்னொரு க்ளூவையும் கொடுத்துட்டேன்.
2: சந்திரசேகர், வேலூர் மாவட்டம் கற்பாடியிலிருந்து பேசுறேன்.
0: நானும்
2: மகிழ்ச்சியா உற்சாகமா
0: இருக்கிறேன். பாடல் வரிகள் சொல்லிட்டுமா?
2: ஈஸியா கொடுங்க மேம். ஓரளவுக்கு
0: ஓரளவுக்கு உங்களுக்கு எந்த வருஷம் கேட்கலாம் சொல்லுங்க. ஈஸி மேம்,
2: 2000ஸ்ல மேம், 2000ஸ் நான் சொல்லிடுவேன்.
0: ஓகே, 2000லயா? பாழா போன மனசு பசி எடுத்து கொண்ட பத்தியத்தை முறிக்குதடி, பாறாங்கல்ல சுமந்து வழி மறந்து ஒரு நத்தக்குட்டி நகருதடி.
2: பாழா போன மனசு, இன்னொரு வாட்டி சொல்லுங்க மேம்.
0: பாழா போன மனசு பசி எடுத்து கொண்ட பத்தியத்தை முறுக்குதடி, பாறாங்கல்ல சுமந்து வழி மறந்து ஒரு நத்தக்குட்டி நகருதடி.
2: ஐயோ, இது நல்லா தெரிஞ்ச சாங் கேட்டிருக்கிறேன் மேம்.
0: நீங்க ஃபர்ஸ்ட் சொல்லும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னு நான் நினைச்சேன்.
2: இல்ல, ஆமா தெரிஞ்சிருச்சு. காட்டு சிரிக்கி.
0: சூப்பர் சூப்பர் சார், சூப்பர்.
2: ராவணன் சார் திரைப்படத்துல. கரெக்டா?
0: கரெக்டா சார். வாழ்த்துக்கள், நன்றி கால் பண்ணதுக்கு.
2: ஆ, தேங்க் யூ மேம். பை பை.
0: பை பை. அடுத்த நேயர் வணக்கம் ரெயின்போ. அடுத்த நேயர் வணக்கம்.
3: வணக்கம் வணக்கம் வணக்கம்மா.
0: வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க?
3: நுங்கம்பாக்கம் டேங்க் பண் தோட்டை சேர்ந்த பூர்ணமல்லி போஜராஜன் பேசுறேம்மா. வணக்கம் வணக்கம் வணக்கம்.
0: போஜராஜன் சார், எப்படி இருக்கீங்க?
3: 68 வயசு ஆகுது, வீட்டுல படுத்து படுக்கையா இருக்க, நோயாளியா.
0: அப்படிலாம் சொல்லக்கூடாது. நீங்க வந்து எஃப்எம் எவ்வளவு வந்து எந்தோ கேட்டுட்டு இருக்கீங்க, எப்படி பேசிட்டு இருக்கீங்க, நீங்க ஒரு மோட்டிவேஷன் நல்லா இருக்கும். உங்களுக்கான வார்த்தை சொல்லட்டுமா?
3: எம்ஜிஆர் பாட்டு தான் வேணும், இல்ல நாகேஷ் பாட்டு.
0: அப்படி கேட்டீங்களா நீங்க? சரி பரவாயில்ல.
3: ஆமா,
0: பச்சை வண்ண கிளி வந்து பழம் கொடுக்க, பட்டு வண்ண சிட்டு வந்து மலர் கொடுக்க. இது எம்ஜிஆர் பாட்டு இல்ல.
3: எம்ஜிஆர் பாட்டு இல்லையா?
0: இல்ல, நாகேஷ் பாட்டும் இல்ல.
3: ஆமா, இந்த பாட்டு கேட்ட மாதிரி தான் இருக்கு. ராகத்தோட பாட கண்டுபிடிச்சிருவா?
0: கண்டுபிடிச்சிரா. நானே பாடிட்டுமா?
3: பாடு பாடு பாடு பாடு.
0: நோ நோ. பச்சை வண்ண கிளி வந்து பழம் கொடுக்க, பட்டு வண்ண

0: சிட்டு வந்து மலர் கொடுக்க.
1: இந்த
0: 1965 வந்த படம் இது, அதுல இருக்க பாடல்.
1: உங்களுக்காக
0: சொல்லட்டுமா? கே ஆர் விஜயா, ஜெய்சங்கர். உங்களுக்காக எவ்வளவு க்ளூ குடுக்கறேன் பாருங்க. நீங்களும் இதே மாதிரி என்கிட்ட பேசணும்னு நினைச்சீங்க அப்படின்னா 298-6-00-38 மற்றும் 295-205-54 வெளியூர் நபர்களாக இருக்கும் பட்சத்தில் 044 போட மறந்துடாதீங்க. ஜூட் திரைப்படத்திலேருந்து உங்களுக்காக சுபமான பாடல் ஒன்று வந்துட்டே இருக்கு. சாய் அபியங்கர் மற்றும் பால் டப்பா இணைந்து பாடிய பாடல். பால் டப்பாவோட வரிகளில் சாய் அபியங்கரோட இசையில் இந்த பாடல் வந்துட்டே இருக்கு. கேட்டு இணைந்திருங்கள். இது FM Rainbow 101.4. இங்கே எல்லாமே சமதோல்.

0: எப்பவுமே ஃப்ரெஷ்ஷா இருக்கீங்களே, எப்படி சார்?
1: என்னோட புத்துணர்ச்சிக்கு எப்பவுமே நான் பருகிறது ரூபி பாதாம். ஆரோக்கியத்தை அள்ளி தருவது ரூபி பாதாம் மற்றும் ரூபி ஜிகர்தண்டா ரூபி ரோஸ் மில்க்.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: பண்ணலாமா?
2: பண்ணலாமா?
1: பண்ணலாமா?

0: நான்கு மணி 41 நிமிடம் ஆகிட்டு இருக்க ஃபன் பண்ணலாமா நிகழ்ச்சியில் தான் நம்ம இணைந்திருக்கிறோம். ஃபன் பண்ணலாமா நிகழ்ச்சியில் இன்றைக்கி என்ன கேம் நான் உங்களுக்காக கொண்டு வந்திருக்கேன், நான் மிடில் ஒரே ஒரு லைன் 4 லைன் சொல்லுவேன், அதை வச்சு நீங்கள் அந்த பாட்டு என்னென்னு கண்டுபிடிக்கணும். இது தான் கூட நீங்கள் பாட்டையும் பாடி காமிச்சிங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். ஓகே, நிகழ்ச்சியில் இணையும் நேயர் வணக்கம் ரெயின்போ. ஓகே ஓகே, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி மிடில் ஒரு சாங் வந்து நான் வந்து உங்களுக்கு சொல்லிடுவேன், அதோட பாட்டு என்னன்னு நீங்கள் கண்டுபிடிக்கணும். இதுதான் கேம். என் கூட பார்ட்டிசிபேட், என் கூட விளையாடணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஃபோன் இடுங்க, டயல் பண்ணுங்கள், 2986-0038. வணக்கம் ரெயின்போ. வணக்கம்.
1: வணக்கம். வணக்கம்மா.
0: வணக்கம் பத்மாவதி
1: அம்மா.
0: ஓகே, உங்களுக்காகவே ஒரு பாட்டு இருக்கு, அந்த பாட்டை உங்களால கண்டிப்பாக கண்டுபிடிக்க முடியும் எனக்கு தெரியும்.
1: ஆமா, உன் பேர் சொல்லுங்க.
0: என் பேர், என் பேரா? என் பேரு ராஜஸ்ரீ.
1: ராஜஸ்ரீ கண்ணா,
0: உங்களுக்கான பாடல்
1: திருவிட்டூர் பத்மாவதி ராஜஸ்ரீ கண்ணுக்கு வணக்கடி தாங்க.
0: வணக்கம். வணக்கம்மா. உங்களுக்கான லைன் சொல்றேன் பாருங்க. பச்சை வண்ண கிளி வந்து பழம் கொடுக்க, பட்டு வண்ண சிட்டு வந்து மலர் கொடுக்க.
1: பாருங்க இந்த பாட்டு வந்து,
0: படத்தோட பேர் சொல்லட்டுமா? பஞ்சவர்ண கிளி.
1: பாடல்
0: வந்து 1965 பஞ்சவர்ண கிளின்னு ஒரு படத்துல வந்த பாடல் இது. நான் க்ளூ இப்போவே கொடுத்துட்றேன், ஏன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்குது எல்லாருக்கும். இது வந்து ஹாப்பி சாங்கும் இருக்குது, அதே மாதிரி சேட் சாங்கும் இருக்குது, ஹாப்பிக்கும் இருக்குது, சேடுக்கும் இருக்குது, அந்த மாதிரி. ஸோ இந்த க்ளூ கொடுத்துட்டேன், யார் கண்டுபிடிக்கிறீங்களோ அவங்க கால் பண்ணி சொல்லுங்கள். 2986-0038 மற்றும் 2952-0505-54. வணக்கம் ரெயின்போ.
2: ஹலோ.
0: வணக்கம், யார் எங்கேருந்து பேசுகிறீங்க?
2: வணக்கம், மாதவரம் செல்வராஜ்.
0: செல்வராஜ் சார், எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கேன் மேடம், நீங்க?
0: நான் நல்லா இருக்கேன் சார். உங்களுக்கான வார்த்தை, உங்களுக்கான லைன் சொல்லிடலாமா?
2: சொல்லுங்க.
0: ஈஸியாக கேட்கட்டுமா, கஷ்டமாக கேட்கட்டுமா? காதல் கிரிக்கெட்டில் சட்டம் இல்லை, ஒரு சாஸ்திரம் இல்லை, ரன்ஸ் எடுப்பதுதான் வேலை. நன்றி. அடுத்த நேயர் வணக்கம் ரெயின்போ. ஓகே, ஸோ இந்த வார்த்தையை கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா கால் பண்ணுங்க. வணக்கம் ரெயின்போ. பின்னாடி வால்யூம் கம்மி பண்ணிடுங்க.
3: ஹலோ, வணக்கம்.
0: வணக்கம், யார் எங்கேருந்து பேசுறீங்க?
3: ஓகே
0: சார், உங்களுக்கான லைன் சொல்லட்டுமா?
3: சொல்லுங்க.
0: காதல் கிரிக்கெட்டில் சட்டம் இல்லை, ஒரு சாஸ்திரம் இல்லை, ரன்ஸ் எடுப்பதுதான் வேலை. இந்த படம் வந்து நாகார்ஜுனாவும் சுஷ்மிதா சென்னும் இணைந்து

0: படம் இது.
1: 1997
0: இந்த படம் வந்தது.
1: ரஷ்யன் படம் தானே?
0: ஆமா. அந்த படத்துல என்ன பாட்டு சொல்லுங்க. வந்துட்டீங்க வந்துட்டீங்க சொல்லுங்க.
2: பேசுறீங்க? நான் மயிலாடுதுறை மாவட்டம் குற்றாலம் கே சிவசுப்ரமணியன்
0: சார். நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நான் நல்லா இருக்கேன் மேடம்.
0: ஓகே, உங்களுக்கான லைன்ஸ் சொல்றேன் பாருங்க.
2: ஈஸியா சொல்லுங்க. எளிமையா
0: உங்களுக்கு உங்களுக்கு அதுதான். பச்சை வண்ண கிளி வந்து பழம் கொடுக்க, பட்டு வண்ண சிட்டு வந்து மலர் கொடுக்க. 1965 வெளியான படம் இது. பஞ்சவர்ண கிளி கே ஆர் விஜயா நடிச்சது, ஜெய்சங்கர் மற்றும் முத்துராமன் இணைந்து நடித்திய படம். பச்சை வண்ண கிளி வந்து பழம் கொடுக்க, பட்டு வண்ண சிட்டு வந்து மலர் கொடுக்க.
2: இது பாடி காமிக்கணுமா? நான் ஆன்லைன்ல
0: கேக்குறேன். நீங்க பாடி காட்டுறதுனால ஓகே. எனக்கு ஆனா இந்த பாடலோட முதல் வரி சொல்லணும். எங்க இருந்து அந்த பாடல் ஸ்டார்ட் ஆகும்?
1: நீங்க
0: சூப்பரா இருக்கு.

பாட்டு சார், ஃபேமஸான பாட்டு. நிகழ்ச்சியில உங்களுக்காக அடுத்த பாடல் வந்துட்டு இருக்கு. ரெட்ரோ திரைப்படத்துல இருந்து இந்த பாடல சந்தோஷ் நாராயணோட குரல்ல, விவேக்கோட வரிகள்ல சந்தோஷ் நாராயண இசையில இந்த பாடலை கேட்டு வந்துடலாம். கேட்டு இணைந்திருங்கள். இது FM 93.1.4 இங்க எல்லாமே சமதோலை.

0: பதில் சொல்லிட்டாங்க. ஓகே, புல்வெளியில் தாகம் நான், பூஞ்சாரல் மேகம் நீ, என்னை நனைத்து போகணும் கொஞ்சம், எந்த வேரில் உயிர் கொஞ்சம் மிஞ்சும். அஜித், அஜித், தபு, ஐஸ்வர்யா ராய், அப்பாஸ், மம்முட்டி.
1: இது வந்து மறுபடியும் ஒரே ஒரு தடவை சொல்லுங்க.
0: ஓகே, புல்வெளியில் தாகம் நான், பூஞ்சாரல் மேகம் நீ, என்னை நனைத்து போகணும் கொஞ்சம், எந்த வேரில் உயிர் கொஞ்சம் மிஞ்சும்.
1: கொஞ்சம் மைனாக்கள், கொஞ்சம் மைனாக்கள், அந்த பாட்டு தானே?
0: இல்லை, தவறு. அடுத்த நேருக்கு வாய்ப்பு கொடுத்துருவோம். நன்றி, வணக்கம். நிறைவு காலர், யார் பேசுறீங்க?
2: வணக்கம்மா, வாழ்க வளத்துடன் கேவி ஜெயசீலன், கோடபாட பத்திமா.
0: வணக்கம் சார், உங்களுக்கான லைன் சொல்லட்டுமா?
2: பழைய பாடல் சொல்ல முடியுமா?
0: பழைய பாடல் ஒரு 1997 உங்களுக்கு ஓகேவா?
2: பாடல் சொல்லி பார்க்க முயற்சி பண்றேன்.
0: பூலோகம் எல்லாமே தூங்கி போன பின்னே, புல்லோடும் பூவிழும் ஓசை கேட்கும் பெண்ணே.
2: அம்மா,
0: நன்றி சார், நன்றி. அடுத்த நேயர், வணக்கம். ரெயின்போ, வணக்கம்.
3: ஹலோ,
0: வணக்கம்.
3: மாலை, வணக்கம்.
0: மாலை, வணக்கம் சார். நல்லா இருக்கேன் சார், நீங்க எப்படி இருக்கீங்க? ஓகே, உங்களுக்கான லைன், புல்வெளியில் தாகம் நான், பூஞ்சாரல் மேகம் நீ, என்னை நனைத்து போகணும். அவருக்கு பதில் தெரியல போல. ஓகே, இவர் தான் கண்டிப்பா நிறைவு காலர். வணக்கம் ரெயின்போ. ஓகே, இதுக்கான பதிலை நானே சொல்லிட்டு நான் கிளம்ப வேண்டிய டைம் வந்தாச்சு. இதுக்கு நானே பதில் சொல்கிறேன். புல்வெளியில் தாகம் நான் அந்த பாடல் வந்து 2000 வெளியான திரைப்படம் கண்டுகொண்டேன் ஸ்மை ஐன்னு ஒரு பாடல் வரும்ல, அந்த பாடல் தான். இதுக்கு முன்னாடி கிடைச்சதை இழக்கிறதும், இழந்தது கிடைக்கிறதும், அதுக்கு பழங்குறதும் நியாயந்தானடி அப்படிங்கிற பாடல் வந்து 400 ரவுடிதான் திரைப்படத்தில் வந்த பாடல். ஊருக்காக வாழுற பம்பரமா, ஓடுற உன்னை எண்ணி ஏங்குறேன்னு என்ன செய்ய போகிற. இந்த பாடல் வந்து சக்கப்போடு போட்டாலே அப்படிங்கிற திரைப்படத்துலேருந்து இருக்க பாடல். ஓகே, இதோட நான் கிளம்ப வேண்டிய நேரம் வந்தாச்சு. அடுத்து உங்களுக்கு என்டர்டெயின் பண்ணுறதுக்காக ஆர்ஜே பாலகிருஷ்ணன் ரெடியாக இருக்காரு. நிகழ்ச்சியோட நிறைவு பாடலாக தலைவன் தலைவி திரைப்படத்தில் இருந்து உங்களுக்காக பாடல் வந்துகிட்டே இருக்குது. சந்தோஷ் நாராயணோட இசையில், சுப்புலக்ஷ்மியோட குரலில், விவேக்கோட வரிகளில், சந்தோஷ் நாராயணோட இசையில் இந்த பாடல் வந்துகிட்டே இருக்குது. கேட்டு இணைந்திருங்கள். இது ரெயின்போ பண்பலை 101.4.

0: 4:53 ஆகிட்டு இருக்க ஃபன் பண்ணலாம் நிகழ்ச்சியில் தான் இணைந்திருக்கிறோம். அடுத்த நேயர் வணக்கம் ரெயின்போ. ஓகே வணக்கம் ரெயின்போ. வணக்கம்.
1: ஹலோ
0: வணக்கம், யார் இங்கிருந்து பேசுறீங்க?
1: வணக்கம் மேடம், என்னுடைய பேர் அப்துல் காதர், நான் இங்க ராமநாதபுரம் மாவட்டம் அபிராமம் அங்கிருந்து பேசுறேன் நான்.
0: ஓகே சார், உங்களுக்கான லைன் சொல்லட்டுமா?
1: சொல்லுங்க. ஆனா அதுக்கு முன்னாடி ஒன்னு கேட்டீங்க, அதுவும் நான் சொல்றேன் நான்.
0: அப்படியா, என்ன கேட்டேன்?
1: காதல் கிரிக்கெட்டில்.
0: ஓ அப்படியா,

0: நேரம் 5 மணி, தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஷியாமளா. நாடாளுமன்ற நடவடிக்கைகள் சுமூகமாக நடைபெறாமல் இருப்பது குறித்து பிரதமர் திரு நரேந்திர மோடி கவலை தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சிகளின் அமளிக்கு இடையே முக்கியமான மசோதாக்கள் நிறைவேற்றப்படுவதாக மத்திய அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு கூறியுள்ளார். சிறு குறு தொழில்துறையின் மேம்பாட்டிற்கு வகை செய்யும் சட்டத்திருத்த மசோதா மக்களவையில் நிறைவேறியது. நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடரை நீட்டிக்கும் திட்டம் எதுவும் பரிசீலனையில் இல்லை என்று மத்திய அரசு தெளிவுபடுத்தியுள்ளது. தேசிய கைத்தறி தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. கால்நடை மருத்துவ பட்டப்படிப்பிற்கான மாணவர் சேர்க்கையை பிளஸ் 2 தேர்வு மதிப்பெண் அல்லது மாநில அரசுகளால் தீர்மானிக்கப்படும் முறையில் மேற்கொள்ள வேண்டும்.

உறுதி செய்ய வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். கோவை, நீலகிரி மாவட்டங்களுக்கு உட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. பிலிப்பைன்ஸில் நடைபெற்ற ஆசிய ஏரோபிக் ஜிம்னாஸ்டிக் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் அரிஹா பனாம்பம் தங்கப்பதக்கம் வென்று வரலாற்று சாதனை படைத்துள்ளார். ஆசிய இளையோர் பளுதூக்கும் சாம்பியன் போட்டி உஸ்பெகிஸ்தானின் தாஷ்கண்டில் இன்று தொடங்கியது. கொழும்பில் இன்று தொடங்கிய இந்தியாவிற்கு எதிரான 3 நாள் பயிற்சி கிரிக்கெட் போட்டியில் முதலில் பேட் செய்து வரும் இலங்கை 11 அணி முதல் இன்னிங்ஸில் சற்று முன்வரை 6 விக்கெட் இழப்பிற்கு 340 ரன் எடுத்துள்ளது. இணையம் வாயிலாக நடைபெற்ற சர்வதேச செஸ் போட்டியில் இந்தியாவின் பிரானேஷ் பட்டம் வென்றார். தாய்லாந்தில் நடைபெற்ற உலக செப்பக் டக்ரா சாம்பியன் போட்டியில் இந்தியா வெண்கலப்பதக்கம் வென்றது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 நேயர்கள் எல்லாருக்குமே வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட இருக்கிற சிறப்பு விருந்தினர் யாருன்னா, இவர் ஒரு சிறந்த எழுத்தாளர், நடிகர், ஒரு இயக்குனர், திரு அஜயன் பாலா தான் நம்ம கூட இருக்கிறாரு. வணக்கம்
1: ரெயின்போ நேயர்களுக்கு, என்னுடைய வணக்கம்.
0: ஒரு படைப்பாளிக்கு அனுபவங்கள் எப்பவுமே மறக்க முடியாது அப்படின்னு தான் சொல்லணும் சார். அந்த மாதிரி உங்களுடைய சிறு வயது அனுபவங்களை பத்தி நேயர்களோட பகிர்ந்துக்கங்க.
1: எனக்கு நினைவு தெரிஞ்சு என்னுடைய சிறு வயது அனுபவங்கள் எல்லாமே நான் வந்து ஒரு தனிமை தான் என்னுடைய அனுபவங்களா இருக்கு. ஏன் தனிமை அனுபவங்கள்னா, என்னுடைய வீட்டுல வந்து ஒரு பெரிய குடும்பம். எங்க அப்பா வந்து ஒரு மின்சார வாரியத்துல ஊரி ஓட்டுநராக இருந்தாரு. அரசு ஊழியராக இருந்தாலும் வீட்டுல நாங்க நிறைய பேர் இருந்ததால, ஆனாலும் நான் யாருக்கூடயும் வந்து அவ்வளவு கலகலப்பா பேசுவேன். எனக்கு எல்லார் மாதிரியும் நம்ம வாழ்க்கை இல்லையே அப்படிங்கிற ஒரு ஏக்கம் வந்து எப்பவுமே எனக்கு இருக்கும். அது சிறு வயதுல என்னுடைய பெருமையில நிறைய இஷ்யூஸ், ஒரு நிராகரிப்புகள், அப்புறம் வந்து இந்த மாதிரியான ஒரு தனிமை, அது வந்து எனக்கு ரொம்ப தனிமையில் தள்ளிடுது எனக்கு. அதனால எனக்கு வீட்டில் யாரும் உறவினர்கள் வந்தால் கூட நான் யார்ட்டையும் பேச மாட்டேன். ஒரு மாதிரியான ஒரு லோன்லியாக இருப்பேன். ஆனாலும் வீட்டுக்குள்ளே தான் அப்படி இருப்பேன். வெளியில் வந்து எனக்கு நிறைய ஈடுபாடுகள், நண்பர்கள். நாங்கள் ஒரு குவார்டர்ஸ் இருந்தோம். குவார்டர்ஸ் இருக்கக்கூடிய நண்பர்கள்லாம் வைத்து கிரிக்கெட் கிளப் ஆரம்பிக்கிறது, அங்கே ஒரு நூலகம்லாம் ஆரம்பிச்சிருவோம். 6வது 7வது படிக்கும் போதே நாங்கள் வந்து அங்கே ஒரு காலியான ஒரு குவார்டர்ஸ் இருந்தது. எங்கள் வீட்டை வரிசையாக வீடுகள் இருக்கும். அந்த வீடுகளில் தனியாக ஒரு வீடு, அங்கே வந்து குடி போகாத வீடு இருக்கும். அது கதவுகள்லாம் இருக்காது பெரும்பாலும் வந்து. அதை நாங்கள் சுத்தம் பண்ணி நாங்கள் அப்பயே நான் வந்து ஒரு எல்லார்ட்டையும் புத்தகங்கள்லாம் கலெக்ட் பண்ணி ஒரு நூலகம் வச்சுருந்தேன். புத்தகம் சார்ந்த ஆர்வங்கள்லாம் அங்கேயே துவங்கிடுச்சு. அப்போ என்னோட இருந்த ஒரு நண்பர் வந்து விமல், அவர் வந்து இப்போ உத்தரமேரில் இருக்கார், இலக்கிய ஆர்வம் உள்ளவர். அவர் தான் நிறைய வாசிப்பார். இப்போ இதெல்லாம் வந்து கொண்டு வந்துருவாங்க. அப்போ தான் எனக்கு அதில் படிக்கிறது எனக்கு சுஜாதாலாம் அறிமுகம். அவருடைய கரையெல்லாம் செண்பகுப்பு நான் சின்ன வயசில் அப்படி தொடராக படித்தது தான். என்னுடைய சிறு வயது ஞாபகங்களில் வந்து பார்த்திங்கன்னா, பெரும்பாலும் இந்த வீட்டுடைய கஷ்டம், வீட்டுடைய அந்த பிரச்சனைகள், அதுக்கப்புறம் இந்த நூலகம், இந்த விளையாட்டு, இதெல்லாம் தான். என்னுடைய 9வது படிக்கும் போது ஒரு ஆச்சரியமான சம்பவம் நடந்தது. அது வந்து ஒரு அரசு பள்ளி தான். அங்கே வந்து ஒரு கட்டுரை போட்டி நடத்தினாங்க திடீர்னு, பொது சுகாதாரம் பற்றி. பொது சுகாதாரம் பற்றி நீங்கள் உங்களுடைய சொந்த கருத்துக்களில் ஒரு கட்டுரையெல்லாம் எழுதிட்டு வாங்கிட்டாங்க. நான் வந்து வீட்டில் உட்காந்து ஏதோ எனக்கு நான் வந்து கட்டுரை எழுதுறேன். வீட்டுக்குள்ளே உட்காந்துட்டு என்னுடைய எல்லாரும், எங்கள் தங்கச்சி எல்லாரும் வந்து பார்க்குறாங்க, ஏதோ செய்கிறானே, ஏதோ எழுதிட்டு இருக்கானேன்னு சொல்லிட்டு. ஸ்கூல் பிள்ளை நான் வந்து 9வது அந்த கட்டுரை எழுதிட்டு, நான் சொந்தமாக எந்த விதமான இன்புட்ஸும் அப்போ கிடையாது. அம்மா தான் படிப்பாங்க அப்படின்னாலும் நான் வந்து சொந்தமாக ஒரு கட்டுரை எழுதி திரும்பி நான் வந்து ஸ்கூலில் படிக்கிறேன். அதில் வந்து ஒரு ஹெட் மாஸ்டர் பையன், அவர் அவங்க அப்பா தான் எழுதி கொடுப்பார். அவன் ஒன்று ரெண்டு பேர் டீச்சர்ஸோட பசங்க ரெண்டு பேர், 3வது எந்த இன்ஃப்ளூயன்ஸில் என்னுடைய இது 3வது பரிசு கிடச்சி. ஆமாம், அது வந்து எனக்கே ரொம்ப ஆச்சரியம். நான் வந்து அப்போ வந்து சுகாதாரம் பற்றி அப்போ எனக்கு இருந்த ஒரு குறையான ஒரு அறிவை வச்சு நான் ஒரு கட்டுரை எழுதினேன். அது படிக்கிறவங்களுக்கு ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்தது. அதே சமயத்தில் அது கேட்ட டீச்சர் என்னை என்கரேஜ் பண்ணாங்க. அப்போ ஒரு ஓவிய ஆசிரியர் இருந்தார், அவர் தான் வந்து இதை நடத்துனவர். அவர் வந்து இந்த பையன் கொஞ்சம் நல்லா வித்தியாசமாக இருக்கான் அவன் பேசுகிறேன்னு சொல்லிட்டு 3வது பரிசு கொடுத்தாங்க. அது மாதிரி சிறு வயதில் எனக்கு இருக்க

0: என்னென்ன ஸ்கூல் பள்ளி நாடகங்களில் நடித்தது. எனக்கு வந்து காலையில் 7 மணிங்க போய் நான் தான் ஸ்கூல்லாம் திறக்கணும். அப்போ என் தலைமை பண்பை வந்து அந்த ஸ்கூல் வந்து பூபதினு ஒரு ஹெட்மாஸ்டர் இருந்தார். அப்போ நான் காலையில் போயிட்டு வந்து அந்த ஸ்கூலில் போய் 8 மணிக்குன்னா 8 மணிக்கே போனோம். 8 மணிக்கு வந்து ஸ்கூல் கதவுல நான் தான் திறக்கணும், பியூன் திறப்பாரு, நான் தான் கூட திறந்து இருந்து எல்லாம் திறந்து வைக்கணும். அந்த பொறுப்புணர்வை வந்து சிறு வயதிலே அவங்க கொடுத்துட்டாங்க. அப்போ வந்து அவங்க என்ன உருவாக்குறாங்க, அந்த அதே மாதிரி நாடகங்களில் நடிச்சு, அதே மாதிரி அந்த ஸ்கூலில் வந்து எப்பவுமே இறுதி ஆண்டு தேர்தல் முடிந்தப்பறம் 3 நாள் வந்து என்ன செய்வாங்கன்னா, பசங்களை ஃப்ரீயாக விடுவாங்க. ஸ்கூல் வந்துடணும், நீங்கள் வந்து ஃப்ரீயாக இருக்கலாம், கிளாஸஸ்க்கு நீங்கள் பாட்டு ஸ்கூலில் ஒரு லைப்ரரி இருக்கும், அங்கே எடுத்து புத்தகம் படிக்கலாம், அப்புறம் எல்லோரும் நீங்கள் கதை எழுதலாம் அப்படி பண்ணலாம். அப்போ நான் ஒரு கதை எழுத ஆரம்பித்தேன். அந்த 3 நாட்கள், 3வது நாள் இறுதியில் வந்து ஆண்டு விழான்னு அந்த ஆண்டு விழாக்கு எல்லாருக்கும் உணவு கொடுப்பாங்க. அவங்க ஸ்கூல்லே பெரிய விருந்து மாதிரி பக்கத்தில் ஒரு மண்டபத்தில் ஏற்பாடு பண்ணி அந்த விருந்து எல்லாரும் ஃபேமஸ். அந்த ஆண்டு விழா வந்து ஸ்கூலில் சாப்பாடு கொடுக்குறது, அது வந்து வாழையலை போட்டு முழு விருந்தாகவே நடத்தும் அந்த ஸ்கூலில். கிளாஸே வந்து எல்லாமே வந்து ரொம்ப ஜாலியாக இருப்பாங்களா. அப்போ அந்த 3 நாள் நான் வந்து முதல் முறையாக என்னுடைய சிறுகதை எழுதுனது அப்போ தான், முதல் முறை கரண்டி பொங்கலா அப்படின்னு ஒரு கதை எழுதி அந்த வயசுக்கே ஒரு தன்மையில் வந்து எழுதினேன். இப்படி என்னுடைய எழுத்தின் மீது நான் ஆர்வம் வர்றதுக்கும், இப்படி என்னை சிந்திக்கிறதுக்கும், இப்படி என்னுடைய ஸ்கூல் அனுபவங்கள் வந்து எனக்கு பெரிய ப்ளஸ் ஆகுது. அதுக்கப்புறம் நாங்கள் வந்து எங்களுடைய நண்பர்கள் குவார்ட்டர்ஸில் ஒரு கிரிக்கெட் கிளப் நடத்தினோம். அந்த கிரிக்கெட் கிளப் மூலமாக நாங்கள் வந்து வெறும் கிரிக்கெட் மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி நூலகம் நடத்துறது, அதுக்கப்புறம் நாடகம் ஊரில் வந்து புதுசாக ஒரு நாடகம் போடுறது, இது மாதிரி அந்த ஆக்டிவிட்டிஸ். அது குத்திமங்கலம்னு ஒரு சிறிய கிராமம் தான், திருக்கழுகுன்றத்துலேருந்து ஒரு கிட்டத்தட்ட மகாலீர் பரவாயில்ல 1 கிலோமீட்டர் குத்திமங்கலம் கிராமம், அந்த சப்ஸ்டேஷனில் தான் நாங்கள் இருந்தோம். அப்போ என்னுடைய அங்கேருந்த நண்பர்கள் எல்லாம் சேர்ந்து நாடகம்லாம் போடுவோம். இது மாதிரியான இந்த சிறு வயது ஞாபகங்கள், சிறு வயது நினைவுகள் தான் வந்து என்ன வந்து ஓரளவுக்கு அப்பயே என்னை வந்து ஒரு கலை சார்ந்த, எழுத்து சார்ந்த, சமூகம் சார்ந்த இதெல்லாம் வந்து என்னை உருவாக்கியிருக்கு அப்படின்னு அதில் வந்து எனக்கு ஞாபகமாக இருக்குது.
1: இப்போது கலை சார்ந்து, எழுத்து சார்ந்து நிறைய விஷயங்கள் வந்து நீங்கள் சிறு வயதிலேயே பண்ண தொடங்கிட்டீங்க. ஸோ அங்கேருந்து உங்களுடைய திரைப்பயணம் எப்படி ஆரம்பிக்குது?
0: அதான் இந்த 8வது படிக்கும்போது ஒரு நாடகம் அந்த ஸ்கூலில் நடத்தினா, அது வந்து எனக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன், நடிப்பு சார்ந்த ஒரு இன்ஸ்பிரேஷன். அதுக்கப்புறம் எனக்கு பொதுவாக இந்த மேகசின்ஸ்லாம் படிக்கிறதுல, அப்போ எனக்கு பொது விஷயங்கள் மேலே எனக்கு ஒரு தீவிரமான ஆர்வம், கதைகள் படிக்கிறதுல ஒரு ஆர்வம் இருந்தது. அப்போது +1, +2 இதெல்லாம் படிக்கும்போது நாங்கள் வந்து வெளியூர் செங்கல்பட்டுல வந்து கொடுத்தனவரான சார்ந்து அங்கே இருக்கும்போது நாங்கள் ஒரு ஆல் இண்டியா ரேடியோவில் ஒரு இது இருந்தது, நிகழ்ச்சி இருந்தது, சிறுவர் நிகழ்ச்சி இருந்தது. அதுக்கு நாங்களே ஒரு நாடகம் ஒன்று நாங்களே பண்ணலாம்னு சொல்லிட்டு எழுதி, அப்போ நான் 9வது 10வது படிக்கும்போது என்னுடைய நண்பர்கள்லாம் சேர்ந்து, அதுக்கப்புறம் நான் வந்து அந்த நாடகத்தெல்லாம் எழுதிட்டு வந்து நான் வந்து எல்லார்ட்டையும் காசு, நானும் சென்னைக்கு வந்து அப்போ வந்து 9வது லீவில் நான் மட்டுமே தனியாக சென்னைக்கு வந்து இடம் தெரியாத, ஆல் இண்டியா ரேடியோ வழி தெரியாத அலைஞ்சிட்டு போன ஒரு காலத்தில் கலையின் மீதான ஆர்வம் வந்து அப்போ வந்து நிறைய இருந்தது. அதுக்கப்புறம் வந்து அது ஸ்கூல்லேயே நான் வந்து அந்த ஒரு நாடகம் வெட்டி பேச்சு வேலைதுன்னு ஒரு நாடகத்தில் நடிச்சு அது ஒரு ஸ்டார் ஆகிட்டேன். அந்த பேரே எனக்கு கடமையாக இருந்தது. அப்போ ஸ்கூல் முழுக்க நான் ஒரு பாப்புலர் ஸ்டார் ஆகிட்டேன், படிப்பில் இல்லை, பட் என் நடிப்பில் வந்து எல்லாரும் வந்து ப்ரேயருக்கு வந்தாலே எல்லாரும் வந்து என்னை பார்த்து ஸ்கூல் பசங்க ஆராதியாக அப்படி பசங்க பயங்கர விஷ் பண்ணுவாங்க. அதனால் அந்த பட்ட பேர் தான் கொடுவாங்க, வெட்டி பேச்சு வேலாயுதம் அப்படின்னு கொடுவாங்க. அதேமாதிரி ஆண்டு இறுதிகள்லையும் ஒரு நாடகத்தில் நடித்தேன். அந்த ஆண்டு சக நடிகர்கள் வந்து என்ன செஞ்சாங்கன்னா, இவங்க கூட நடித்தா நமக்கு யோசிச்சு நம்மளாம் பரிசு கிடைக்காது, சிறந்த நடிகை நீ வந்தால் இவனே தான் கொடுத்துருவாங்க அப்படின்னு. அதே மாதிரி நடிச்சு சிறந்த நடிகை தான் வந்து அந்த நாடகத்துலேயும், அது கம்பவுண்டர் கண்ணாயிரன் ஒரு நாடகம். அப்போது அந்த நாடகத்தில் வந்து +2 நடித்தது, அதுலேயும் பரிசு வாங்கினேன். ஒரு பக்கம் இந்த மாதிரி நடிப்பு துறையில் இது வந்தாலும் படிப்பில் வந்து நான் கொஞ்சம் சுமாராக தான் இருந்தேன். +1 படிக்கும்போது கொஞ்சம் மார்க் கம்மியாக தான் இருந்தேன், ஆனாலும் வந்து எங்கள் வீட்டில் எல்லாம் வான் பண்ணி படித்தாங்க. ஒரு பக்கம் +2 பாஸ் ஆகிட்டேன், ரொம்ப தீவிரமான படிப்பு. கல்லூரி வாழ்க்கையிலையும் என்னை பெருசாக சொல்லிக்கிற மாதிரி இல்லை, பட் ஆனால் எனக்கு சினிமாக்கள் எனக்கு வந்து ரொம்ப இன்ஸ்பிரேஷனாக இருந்தது. குறிப்பாக வந்து அப்போ நான் பார்த்த படங்கள், பாரதிராஜாவுடைய படங்கள், இது எல்லாமே வந்து முதல் மரியாதை, கடலோர கவிதைகள், அதுக்கு பிறகு அவர் எடுத்த எல்லா படங்களும் பார்த்தேன். அதுக்கப்புறம் பின்னாடி போய் அதுக்கப்புறம் முதலில் இதே மண் வாசனை போன்ற பல திரைப்படங்கள்லாம் பார்த்து, அதுக்கப்புறம் கல்லூரி காலங்களில் நான் வந்து பாரதிராஜாவோட மிகப்பெரிய ஒரு ஃபேனாக தான் இருந்தேன். நம்மளும் வந்து சினிமாவுக்கு போனால் இப்படி ஒரு இயக்குனர் ஆகணும் அப்படிங்கிற கல்லூரியில் 1st நாள் எல்லாரும் வந்து கேள்வி கேட்குறாங்க. வாத்தியார் வந்து என்னென்ன ஆக போகிறீங்க முதல்ல, எங்கள் அவங்க கிளாஸில் வந்து என்னுடைய ப்ரொஃபஸர் வந்து கேட்குறாரு. எல்லோரும் ஒன்று சொல்கிறாங்க, நான் வந்து நான் டைரக்டர் ஆகணும்னு. இன்றைக்கி அது மாதிரி சொல்கிறது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும், ஏன்னா இன்றைக்கி கம்யூனிகேஷன் வளர்ந்துருச்சு, நிறைய மீடியா துறைகள்லாம் வளர்ந்துருச்சு. ஆனால் அப்போ வந்து எல்லா பசங்க சிரிச்சிட்டாங்க, ஏன்னா சினிமாவன்றது ரொம்ப லிமிட்டடான பீப்புள், லிமிட்டடான படங்கள் தான் ரிலீஸ் ஆகும், லிமிட்டடான ஆட்கள் தான் அவங்களே தான் டேரக்ட் பண்ணுவாங்க, ஒரு கம்மியான சில பேர் தான் டேரக்டர் ஆக முடியும், எல்லோரும் ஆகிட முடியாது. அப்போது அந்த ஊரில் நான் இப்படி சொன்னது வந்து பசங்க எல்லாம் சிரிச்சிட்டாங்க. பாரதிராஜா அவர்களுக்கும் இதே மாதிரி சம்பவம் நடந்திருக்கு. டீச்சர் சொன்னார், நீங்கள் எல்லாம் சிரிக்கிறது தவறு, நிச்சயம் வந்து இப்படி இன்றைக்கி இந்த வயசில் இப்படி சொல்கிறேன்னா நிச்சயம் ஒரு காலத்தில் வந்து ஒரு நாள் டேரக்டர் ஆகும் அப்படின்னு சொல்லி அப்பயே வந்து வந்து எனக்கு வந்து டைரக்ஷன் துறையில் தான் ரொம்ப இன்ட்ரெஸ்ட். அது முன்னாடி சின்ன வயசில் நடிக்கிறதா இருந்தது, இன்னும் வந்து பாரதிய திரைப்படங்கள் பார்த்ததுக்கப்புறம் எனக்கு டைரக்டர் அப்படிங்கிற ஒரு ரோல் வந்து எனக்கு பிடிச்சிருந்துச்சு. கதை சொல்லும் காட்சி ரூபமாக கதை சொல்லக்கூடிய அந்த வித்தை வந்து கல்லூரி படித்து முடித்ததுக்கப்புறம் வந்து எனக்கு வந்து பெருசாக வழி கிடையாது. சென்னைக்கு எப்படி வர்றது, யாரை போய் பார்க்கறது, எப்படி வாய்ப்பு தேடுறது, இந்த எதுவுமே எனக்கு தெரியவே இல்லை. என்னுடைய கல்லூரி காலத்தில் எனக்கு மிகவும் உறுதிணையாக இருந்தது வந்து என்னுடைய நண்பர்கள். நான் வந்து ஸ்கூலில் ஒரு பெரிய டான்ஸர், டிஸ்கோ டான்ஸ் அப்போ வந்து பயங்கர ஃபேமஸாக

0: அப்போ வந்து என்னால் கற்றுக்கல நான் வந்து இப்போ வந்து எனக்கு அதனால் நண்பர்கள் எனக்கு நிறைய சேர்ந்தாங்க. பக்கத்தில் ஒரு மறந்தன் ஒரு அங்கேருந்து வந்து படிச்சுக்க வந்த நண்பர்கள் சீனிவாசன், பாலமுருகன், பாஸ்கர், ஜெகன், வெங்கடபுரம், ஒரு நாங்கள் ஒரு டீம் வந்து ஃப்ரெண்ட்ஸாக இருந்தோம். அப்போது அவங்க கூட நான் போய் இருந்துட்டேன் ஒரு 2 வருஷம் வந்து மறந்தத்துலேயே போய் இருந்துட்டேன் கல்லூரி முடிச்சதுக்கப்புறம். அதன் பிறகு வந்து எனக்கு வேலை கிடச்சி சும்மா இருக்கும் போய் ஒரு வீடியோ கடையில் போய் வேலை செய்வோம்னு சொல்லிட்டு இந்த வீடியோ கடையில் தான் ஆங்கில படங்கள் நிறைய பார்த்தேன். இந்த ஆங்கில படங்கள் ஒன்று ஒன்று பார்க்க பார்க்க எனக்கு ரொம்ப ஆச்சரியமானது. இந்த படங்கள்லாம் கரெக்டாக நான் எப்படிலாம் நினச்சிருந்தனோ அந்த மாதிரி இருந்தது படங்கள். ஆங்கில படங்களில் ஒரு நேர்த்தி இருந்தது பார்த்து, அது தொழில்நுட்பமாக நேர்த்தி இருந்தது. கதை சொல்லலில் ஒரு நேர்த்தி இருந்தது அவங்களுக்கு. அவங்க வந்து பெரிய சொல்ல கதை சொல்லலாம், சிறிய கதை சொன்னாலும் அதை வந்து கோர்வையாக சொன்னாங்க. இந்த கோர்வை எனக்கு பிடிச்சிருந்துச்சு. அதில் ஒரு ரித்தம் இருந்தது, அதில் வந்து ஒரு துவக்கம் இருந்தது, ஒரு முடிவு எல்லாம் சரியாக இருந்தது. டைரக்டர் அவனுடைய இன்ஸ்பிரேஷன் இன்னும் வந்து அங்கே அதிகமாகிடுச்சு. அப்புறம் ஒரு நாள் வந்து நான் சென்னைக்கு கிளம்பி வந்துட்டேன். சென்னைக்கு கிளம்பி வந்து இங்கே வந்து பத்திரிகை துறையில் சேர்ந்து அதுக்கப்புறம் வந்து நான் வந்து இலக்கியம், சினிமா அப்போ தீவிரம் வாசிக்கவும் ஆரம்பிச்சிட்டேன். நிறைய புத்தகங்கள் வாசிப்பு வந்தது. அதுக்கப்புறம் தான் வந்து நான் திரைப்படத்துறையில் கே ராஜேஸ்வர் அவர்களுடைய துறைமுகன்ற படத்தில் உதவி இயக்குனராக சேர்ந்தேன். அது வந்து ரொம்ப நாள் கிட்டத்தட்ட சென்னைக்கு வந்து பத்திரிகை துறையில் இருந்து சேர்ந்து கிட்டத்தட்ட வந்து அப்புறம் இலக்கியம், சினிமா, நிறைய வாசிப்பு இதெல்லாம் அப்போ எனக்கு நிறைய வந்துச்சு. நிறைய தீவிரமான வாசிப்பு புத்தகங்கள் நிறைய படிக்க ஆரம்பித்தேன். கிட்டத்தட்ட என்னுடைய ஒரு 26வது வயதில் தான் நான் வந்து திரைப்படத்துறையிலே சேர்ந்தேன். அப்போ தான் வந்து நான் அவருடைய கே ராஜேஸ்வர் படம், அதுக்கப்புறம் லவ் டுடே விஜய் அவருடைய படத்தில் அதில் தான் உதவி இயக்குனராக வந்து முழுமையாக சேர்ந்து அழகு திரைப்பயணம் வந்து ஆரம்பிச்சது.
1: தொடர்ந்து சிறிய இடைவெளிக்கு பிறகு சிறப்பு விருந்தினர் அஜயன் பாலா அவர்களோட நிறைய விஷயங்கள் பேசலாம். இணைஞ்சிருங்க FM Rainbow 101.4 உடன்.

சார்ந்த நிறைய விஷயங்களும் பண்ணேன். கூடவே சினிமாவுக்காக வந்து பார்த்திங்கன்னா இப்போ எனக்கு நல்ல சினிமா, நான் ஒரு அது வாய்ப்புகள் சரியாக அமையலை. பல போராட்டங்களுக்கு நடுவில் அந்த ஒரு பக்கம் இலக்கியம், ஒரு பக்கம் கதைகள், புத்தகங்கள் இதெல்லாம் விட்டு விட்டுட்டேன்ச்சு. ஆனால் இயக்குநராக முயற்சி வைக்கும் போது பல தடைகள், எல்லா இடத்துலையும் கதை ஓகே ஆகும், ஆனால் வந்து அது வந்து கம்பெனி ஓகே ஆகாது. நடிகர் சூர்யாவுக்கு கதை சொன்னேன், அவருக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு. படம் ஆரம்பிக்கலாம்னும் போது அப்போ வந்து சரியான தயாரிப்பாளர் கிடையாது, தயாரிப்பாளர் கிடைச்சி போது தயாரிப்பாளரை சிவகுமார் அவர்களுக்கு பிடிக்கல. அதனால் அவர் நீங்கள் இதை விட்டுருங்க, நம்ம அடுத்து நானே ஒரு தயாரிப்பாளர் சொன்னார். அதுக்கப்புறம் அவர் ஒரு தயாரிப்பாளர் சொன்னார், அவர் நாங்கள் ஒரு தலை நாவே ஆரம்பிச்சுற மாதிரி இருந்துச்சு. அதுலேயும் வந்து பல தடைகள் வந்துடுச்சு. அதன் பிறகு நான் தொடர்ந்து விக்ரம் அவர்களுக்கு கதை சொன்னேன், விக்ரமும் ரொம்ப பிடிச்சி போய் அவருக்கும் படம் ஆரம்பிச்சுட்டு போது ஆரம்பிக்கும் போது தடைகள். இப்படி எல்லா படைப்புகளும் தடை. அப்படி இளையராஜா அவர்கள் வந்து எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தார், அதுவும் சரியாக அமையல. இப்படி தொடர் தோல்விகள் எல்லாமே, கதை நல்லா இருக்கும் படம் ஆரம்பிக்கலாம்னு போது ஏதோ ஒரு விஷயம் வந்து எனக்கு டைரக்டர் ஆகாமல் பல தடைகளை உருவாக்கிட்டேன். அப்போ நான் மனம் வெறுத்து போய் படம் தானாக கிடைக்கும் போது நடிப்பு வாய்ப்பு வந்து கிடைக்கும், நம்ம வந்து திரும்ப வந்து உதவி இயக்குநராகவும் எழுத்து பணிகளை தொடருவோம் அப்படின்னு சொல்லிட்டு தங்கர்பச்சன் அவர்களோட நான் வந்து சேர்ந்து அவருடைய திரைக்கதைக்கு பணி செய்ய போயிட்டேன். அதே மாதிரி எழுத்து பணிகள்லையும் தொடர்ந்து நிறைய புத்தகங்கள், விக்ரம் அவர்களுக்கு கதை சொன்னேன், விக்ரமும் ரொம்ப பிடிச்சி போய் அவருக்கும் படம் ஆரம்பிச்சுட்டு போது ஆரம்பிக்கும் போது தடைகள். இப்படி எல்லா படைப்புகளும் தடை. அப்படி இளையராஜா அவர்கள் வந்து எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாரு, அதுவும் சரியாக அமையல. இப்படி தொடர் தோல்விகள் எல்லாமே, கதை நல்லா இருக்கும் படம் ஆரம்பிக்கலாம்னு போது ஏதோ ஒரு விஷயம் வந்து எனக்கு டைரக்டர் ஆகாமல் பல தடைகளை உருவாக்கிட்டேன். அப்போ நான் மனம் வெறுத்து போய் படம் தானாக கிடைக்கும் போது நடிப்பு வாய்ப்பு வந்து கிடைக்கும், நம்ம வந்து திரும்ப வந்து உதவி இயக்குநராகவும் எழுத்து பணிகளை தொடருவோம் அப்படின்னு சொல்லிட்டு தங்கர்பச்சன் அவர்களோட நான் வந்து சேர்ந்து அவருடைய திரைக்கதைக்கு பணி செய்ய போயிட்டேன். அதே மாதிரி எழுத்து பணிகள்லையும் தொடர்ந்து நிறைய புத்தகங்கள் எழுத ஆரம்பித்தேன். இந்த எழுத்து பணிகள்லேருந்து அது மாரலம் ரெண்டு அதுவும் பெரிய விட்டு விட்டுச்சு. இன்றைக்கும் வந்து அது பல பேருடைய வாழ்க்கையை மாற்றின புத்தகம் நான் எழுதின, இந்த மாரலம் ரெண்டு வாழ்க்கை வரலாறு, குறிப்பாக நடிகர் சத்யராஜ் அவர்கள். சத்யராஜ் அவர்கள் வந்து அதற்கு முன்னாடி வந்து தமிழ் படம் தவிர வேறு எந்த படத்தில் நடிக்க மாட்டார். அவர் ஏன்னா ஒரு கொள்கையாக வச்சிருந்தார், மொழி தெரியாத நேரத்தில் நடிக்கணும், நிறைய ஆஃபர் வந்துச்சு அவருக்கு. இப்போ அந்த கதாநாயகன் நடிச்சுட்டு இருந்தார், ஒரு கட்டத்தில் கதாநாயகன் நடிப்பெல்லாம் முடிஞ்சு போச்சு. அப்புறம் சில பாத்திரம் நடிச்சிட்டு இனி நம்ம நடிப்பு கேரியரே அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு ஏற கட்டிட்டு ஊருக்கு போய் செட்டில் ஆகிட்டார். வண்டிச்சோலைன்றது ஒரு ஊர் பேர், வண்டிச்சோலை போய் செட்டில் ஆகிட்டார். அங்கே இருக்கும்போது அவரை தேடி ஒருத்தன் இங்கிருந்து கதை சொல்ல போகிறார் ஒரு நண்பர். அப்படி போனவர் வந்து கையில் வந்து ஒரு ஒரு புத்தகம், இந்த புத்தகத்தை ஒன்று படிங்க சார், இது ஒரு நல்ல புத்தகம்னு சொல்லுவார். பார்த்தா அது என்னுடைய மாரலன் பிராண்டோ பயோகிராஃபி, சரி கொடுத்துட்டு போக படிக்கிறேன்னு சொல்லுவோம். அதை படிச்சுட்டே இருக்காரு, இவருக்கு பயங்கர இன்ஸ்பிரேஷனாக இருந்தார் மாரலன் பிராண்டோ. ஏன்னா அவர் நடிக்கிறது வசனம் முக்கிய இல்லை, நடிப்புங்கிறது முகபாவங்கிறது உடல் பாவம் தான், வசனத்தை நம்ம யாரை ப்ராம்ப்ட் பண்ணிக்கலாம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மாரல் மரண உயர்ந்த அடிக்கணும் அவன் சொல்கிறான். ஏன்னா சிவாஜிக்கு ஈக்குவலாக பேசப்பட்டவர், சிவாஜியை மாரல் மரண்டோன்னு சொல்லுவாங்க, மாரல் மரண்டோவை சிவாஜி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்தளவுக்கு ஒரு புகழ்பெற்ற நடிகர், உலக தலை சிறந்த நடிகர். அவரே இப்படி சொல்கிறாருன்னு படிச்சுட்டு போது தான் இவருக்கு தெலுங்கில் மிர்ச்சின்னு ஒரு படத்துலேருந்து ஆஃபர் வருது. இப்போ அது வரைக்கும் தெலுங்கு படங்கள் மற்றபடி நடிக்க மாட்டேன்னு ஒரு, ஏன் ஒரு படத்தை நம்ம நடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கால் எடுக்கிறார். அது காரணம் என்னுடைய புத்தகம் தான் சரின்னு போய் அதை நடிக்கிறார். தெலுங்கு தெரியாமே தட்டு திரும்ப பேசிட்டு வர்றாரு, அந்த படம் வெற்றி படம். அதுக்கு பிறகு அவர் ஆரம்பித்த பயணம் வந்து அவர் கதாநாயகர் நடித்த காலத்தில் படங்களை விட மிகப்பெரிய புகழையும் மிகப்பெரிய பண ரீதியாக மிகப்பெரிய ஒரு வெற்றியும் உருவாக்கி கொடுத்தது அந்த அவருடைய அந்த ரெண்டாவது பயணம். தொடர்ந்து வில்லனாகவும் துணை பாத்திரமும் இந்தியா முழுக்க பாகுபலி போன்ற மிகப்பெரிய வெற்றி படங்கள்லாம் பங்கேற்று, சென்னை எக்ஸ்பிரஸ் போன்ற படங்கள் அவர் இந்தியா முழுக்க அடையாளப்பட்டார். இன்றைக்கு அவர் வந்து மிக முக்கியமான வந்து ஒரு நடிகராகவும் உருவாகிருக்கார் அப்படின்றது. அவர் கதாநாயகன் நடிக்கும்போது கூட அவ்வளோ சம்பளம் வாங்கல, அப்போது அந்தளவுக்கு புகழும் கிடைக்கல. புகழ் இது தமிழ்நாட்டில் தெரியும், ஆனால் இந்தியா முழுக்க அவருக்கு தெரியாது. அப்போ இன்றைக்கு வந்து இந்தியா முழுக்க தெரிந்த ஒரு பெரிய நடிகராகவும் இருக்கிறாங்க. அதுக்கு காரணமாக இருந்தது என்னுடைய புத்தகம். அது அவரே வந்து பல மேடைகளில் அவர் வந்து இதை வந்து வெளிப்படையாக சொல்லியிருக்காரு. எந்த நிகழ்ச்சிக்கு வந்தாலும் கூப்பிட்டு எனக்கு அது தேங்க்ஸ் சொல்லுவார். ஒரு பக்கம் எழுத்துத்துறையில் நான் வந்து மிகப்பெரிய வெற்றி பெற்றுட்டு இருந்தாலும் இயக்குநராக நான் வந்து அப்போது தங்கர்பச்சானுடைய தங்கர் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது அப்போ தான் நடிக்கவும் ஒரு வாய்ப்பு வருது. சிதம்பரத்தில் அப்பா சாமி நாங்கள் எல்லாமே நான் தான் அவருக்கு வந்து சாருக்கு வந்து ஒரு ரைட்ஸ் இந்த கதையை பண்ணுங்கன்னு சொல்லி தங்கர்பச்சன் சாருக்கு சொல்லி ஒரு மலையாள படம், அந்த சீனிவாசன் நடித்த ஒரு மலையாள படம், அந்த படத்தை பார்த்துட்டு அதுக்கு நான் தான் என்னுடைய உரிமையை வாங்கி நான் அவருக்கு கொடுத்து இந்த படம் எடுங்க நீங்கள் நல்லா வரும்னு சொல்லிட்டு அந்த படத்துடைய படப்பிடிப்பு முடிஞ்சு ஷூட்டிங்லாம் போயிட்டுருக்கும்போது எனக்கு வந்து ஆரம்பித்து நடிக்கும்போது நடிக்க ஒரு வாய்ப்பு வருது. வழியில் பார்த்து ஒரு நண்பர் வந்து கூப்பிட்டு போய் ஒரு ஆஃபீஸில் வர்றாரு. அந்த ஆஃபீஸில் உட்காந்து டேரக்டர் தான் மிஷ்கில். அது வரைக்கும் அவர் யாரும் தெரியாது, புதுப்பட சித்திரம் பேசுகிற ஒரு புதுப்பட ஆரம்பிக்கிறார் புது டேரக்டர். அவருக்கு என்னுடைய தோற்றம்

0: அம்மானா எதுனாலும் கிடையாது, எங்கள் அம்மா மூலமாக தான் இதை வந்து பேசுவேன். எங்கள் பாட்டு ஒரு பயமும் மரியாதை வரும். எங்கள் ஏன்னா நம்ம அவர் பையன் கூட நம்ம சரியாக பேசலையேன்னு அவருக்கு ஒரு ஏக்கம் இருந்திருக்கு. சரின்னு அவர் என்னுடைய வந்தார், என்னுடைய அறைக்கு கூட்டு போனேன். அப்போ தான் பார்க்குறாரு சின்ன அறையில், இவ்வளோ சின்ன அறையில் பையன் வசிக்கிறானே. அப்போ சித்திரம் போய் சரியாக போ நடிக்கிறப்பெல்லாம் வந்து சின்ன அறை தான் போனேன் மெட்டுப்பாளையத்தில். அதில் என் கூட இருந்தார். அப்புறம் அவர் கூப்பிட்டு போய் ரெகுலராக நான் சாப்பிட்றேன் அந்த பேச்சுலர் லைஃப்பில் நம்ம சாப்பிடுவோம் ரெகுலராக ஒரு மெஸ்ஸு, ஒரு சிறிய கடை, அங்கே கூப்பிட்டு போய் நானும் அவரை உட்காந்து சாப்பிட்டு, அதுக்கப்புறம் எங்கள் அப்பா வந்து அன்றைக்கி வந்து டப்பிங் சித்திரம் பேசுகிற டப்பிங், அதுக்கப்புறம் அவரையே கூப்பிட்டு போயிருந்தேன். அந்த டப்பிங் பேசுகிறதுலாம் உட்கார வச்சு தேட்டரால் பார்த்து வருது, மறுபடியும் தேட்டர் பார்த்து டப்பிங்லாம் பேசுறது பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டார். அப்போ வந்து நிறையன் பாவனெல்லாம் இருந்தாங்க, அது ஒரு ரொம்ப ஒரு பெரிய சந்தோஷமாக இருந்துச்சு. அந்த ஒரு நாள் முழுக்க என் கூட இரவு வரைக்கும் என் கூட இருந்துட்டு அதுக்கப்புறம் ஊருக்கு போனேன். அதுக்கப்புறம் அங்கே போயிட்டு ஊரில் போய் எல்லார்கிட்டையும் வந்து நம்ம பையன் வந்து இப்படி பெரிய நடிக்கிறாயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. அடுத்த ஒரு மூணு வருஷத்தில் அவர் இறந்துட்டார். அந்த ஒரு நாள் வந்து சித்திரம் பேசுகிற ஷூட்டிங் நடந்த அந்த ஒரு நாள் வந்து என் வாழ்நாள் முழுக்க வந்து அவர் நினைக்கும்படியாக அந்த அந்த சந்தர்ப்பத்தை வந்து அந்த சித்திரம் பேசுகிற படம் கொடுத்து. அதுக்கப்புறம் அந்த படம் வந்து ஒரு பெரிய வெற்றி பெற்றுச்சு. பெரிய வெற்றி பெற்றப்போ அது எல்லாரும் ரொம்ப எனக்கு ஒரு பெரிய அடையாளம். அது எனக்கு அது முதல் முறையாக என்னை பார்க்குறப்போ பரவாயில்ல, என்னையும் ஒரு நடிகனாக இந்த சமூகம் வந்து பார்க்குற ஒரு வந்துருச்சுன்னு சொல்லிட்டு தான் ஆச்சரியம் இருந்தது. நான் அந்த மாரலன் பிராண்ட புத்தகம் எழுதுனேன்ல, அது ஏன் எழுதுனா அப்போ நான் வந்து நடிப்புனா என்ன கற்றுக்கிறதுக்காக தான் அந்த புத்தகத்தை படித்தேன். அந்த புத்தகத்தை படிக்கும் போது டெய்லி ஷூட்டிங் போகும்போது இதை எழுதிட்டே இருந்தேன். டெய்லி ஷூட்டிங் போயிட்டு வந்து இந்த புத்தகத்தை படித்தேன். அதை புத்தகத்தை படிக்கும்போது அது எழுதி அது மொழிபெயர்த்து அப்படி புத்தகமாக, அப்புறம் தான் அந்த புத்தகம் வந்து வெற்றி அடைஞ்சு. நடிப்பு நான் கற்றுக்கிட்டேன், மெத்தட் ஆக்டிங்னா என்னென்னு கற்றுக்கிட்டு. அப்போ அதெல்லாம் முடிஞ்சு நான் அப்ளை பண்ணேன் அந்த தேட்டரில், படத்தில் அந்த கேரக்டரில் பெருமையாக அது ஒடிக்கட்டில். அதில் வந்து நுணுக்கமான என்னுடைய உடல் மொழிகள் மூலமாக சிலதெல்லாம் வெளிப்படுத்தினேன். கிருஷ்ணன் எப்பவும் என்னை பார்த்தாலே சொல்வார், அந்த ஒரு வீட்டிலேருந்து நான் ஒரு லுங்கி கட்டிக்கிட்டு நிறைய நானும் ஒரு கிளைமாக்ஸுக்கு முன்னாடி ஒரு சீனில் வந்து வெளியே வரும். அப்போ நான் வந்து கேஷுவலாக வந்து லுங்கி கட்டிக்கிட்டு அப்படியே தலையை சுரிச்சிட்டு வருவேன். அது ரொம்ப யதார்த்தமாக ரொம்ப இயல்பாக இருந்தது. எப்படி நீங்கள் பண்ணீங்கன்ட்டு கிருஷ்ணன் எப்பவும் வந்து நான் வந்து அந்த நடிப்பை பற்றி கேட்பார். அந்த நடிப்புக்காக நான் வந்து நிறைய ஹோம்ஒர்க் நிறைய பண்ணேன். அது வெளில அவர் யாருக்கும் தெரியாது. அந்த ஹோம் ஒர்க் பண்ணுறது காரணம் அந்த மாரல் மண்டம். ஒரு ஆக்டர் வந்து அவன் தன்னை வளர்த்துக்கிறதுக்கு எப்படி பண்ணோம், அவன் எப்படி தன்னுடைய கற்பனா சக்தியை அவன் எப்படி பயன்படுத்தணும் அப்படின்லாம் நான் அதில் கற்றுக்கிட்டேன். பரவாயில்ல, நம்ம வந்து படித்து நம்ம கற்றுக்கிட்ட விஷயங்களை அப்ளை பண்ணோம், அது வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஆகிடுச்சு அப்படின்லாம் ஒரு விதத்தில். இந்த மாரல் மண்டம் வந்து எனக்கு இலக்கிய உலகத்துக்கும் சரி சினிமா உலகத்துலேயும் எனக்கு வந்து ஒரு பேர் வாங்கி கொடுத்த அந்த புத்தகமாக இருந்துச்சு.
1: சிறப்பு விருந்தினர் அஜயன் பாலா அவருடைய திரைப்பயணத்தை பற்றியும் வாழ்க்கை பயணத்தை பற்றியும் நிறைய விஷயங்கள் நம்ம கூட ஷேர் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இன்னும் அவர்கிட்ட நிறைய விஷயங்கள் பேசலாம். தொடர்ந்து இணைஞ்சிருங்க FM Rainbow 101.4 உடன்.

0: அப்பிருந்து இப்போ வரைக்கும் குடும்பத்துடைய சப்போர்ட் எந்த அளவுக்கு இருக்குது உங்களுக்கு?
1: அவர் பிரபஞ்ச மனுஷன் தான், உலக மனுஷன் சொல்ல முடியாது, பிரபஞ்ச மனுஷன் தான் நினைப்பேன். வீடுங்கிறது நமக்கு நம்ம இந்த உலகத்தில் நுழையிறதுக்கான ஒரு வாசல், அவ்வளோதான். உலகம் தான் வீடு எனக்கு, வானம் தான் கூரை, பூமி தான் நம்மளுடைய எல்லாமே. அடுத்ததான் வந்து நான் நாயகன் ஒரு தொடர் இருக்கும் போது அது மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சது காரணம் அந்த உலக தலைவர்கள் பற்றி எழுதினேன். அதில் தான் பெரியார், அம்பேத்கர், சேகுவரா, கார்ல் மார்க்ஸு, அப்புறம் மார்ட்டின் லூதர் கிங், பெரிய பெரிய தலைவர்கள் பற்றின பயோகிராஃபிஸ்லாம் அந்த தொடராக நாயகன் ஒரு தொடர் எழுதினேன். அது மிகப்பெரிய வெற்றி, என்னுடைய வாழ்க்கையின் மிகப்பெரிய வெற்றியான சம்பவம் வந்து அதுதான். நான் வந்து சுதந்திரமாக இந்த உலகத்தை முழுக்க கைகள் ரெக்கைகளை விரித்து இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஜீவராசிகளுடையும் நான் வந்து என்னை நான் உணர்கிற அளவுக்கு நான் வந்து ஒரு பிரபஞ்ச மனுஷனாக என்னை வந்து ஒரு உணர்ந்தேன். அப்படி அந்த தலைவர்கள் பற்றி நான் எழுதினது எனக்கு வந்து மிகப்பெரிய அடையாளம். ஒரு பக்கம் சினிமாவுக்காக வந்தேன், டைரக்ஷனுக்காக வந்தேன், டைரக்ஷன் வாய்ப்பு கிடைச்சிருந்ததுன்னா நான் வந்து இதெல்லாம் பண்ணியிருக்க மாட்டேன். அது கிடைக்காததாலேயே நான் வந்து இல்லை, நான் நடித்தேன், நிறைய கதைகள் எழுதினேன், நிறைய சிறுகதைகளுக்காக அங்கீகாரம் பெற்றேன். இப்போ நான் ஒன்று சொன்னேன் தெரியுங்களா, அது என் இலக்கிய வாசிப்பு தான் என்னை மாற்றிச்சு. வெறும் அம்பு மாதிரி ஒரே இடத்துக்கு போய் நேராக டைரக்ஷன் மட்டும் போகணும்னு அது மட்டும் போயிருந்ததுன்னு அது தான் எனக்கு இவ்வளோ பேர் கிடச்சிது. இந்த காலத்துக்கு நிற்க ஒரு வேலை பணத்தை சம்பாரிச்சிடலாம், பணம் வந்து சம்பாதிக்கல, பணம் நிறைய பேர் நான் மட்டும் நிறைய பேர் சம்பாரிச்சிட்ருக்காங்க எல்லா விதத்திலும் ஒன்றா. ஆனால் புகழ் வந்து எல்லாராலையும் சம்பாதிக்க முடியாது. அதில் நீடித்த புகழ், நிலைத்த புகழ் வந்து ஒரு எழுத்தாளன் நான் இன்றைக்கி சொல்கிறேன். நான் இன்றைக்கி இன்றைக்கி நான் எழுதின கதைகளை எங்கேயோ ஒருத்தன் ஏதோ ஒரு மொழியில் ஏதோ ஒரு லைப்ரரியில் வாசிச்சுட்டு அவன் வந்து யோசிக்கிறான்ல, அதுதான் என்னுடைய வாழ்க்கையோட மிக முக்கியமான. நான் கடந்து வந்த புத்தகங்கள் அவங்க தான் ஒரு அவங்கள நான் இப்போ நினச்சிட்டு இருக்கேன். நான் படித்த லஸ்ட் ஃபார் லைஃப் வான்குட ஒரு புத்தகம் பயோகிராஃபி, அது இன்னும் எனக்கு வந்து வாழ்க்கை வளப்படுத்திட்டு. நான் படித்த புத்தக புதுப்பித்தன் கதைகள், நான் படித்த தஸ்தாஸ்கியுடைய குற்றம் தண்டனை, டால்ஸ்டாயுடைய கதைகள், இதேமாதிரி சக்காவோட சிறுகதைகள், இவையெல்லாம் தான் என்னை வந்து வழி நடத்தி, இவையெல்லாம் தான் என்னுடைய வந்து என்னுடைய சிந்தனையை வளப்படுத்தியிருக்கு, என்னை வழி நெறிப்படுத்துது. அப்போ புத்தகங்கள் மூலமாக அவங்கெல்லாம் எப்போ இறந்தாங்க, 200 வருஷத்துக்கு முன்னாடி இறந்துட்டாங்க, 200 வருஷம் எழுத்தாளர்கள். ஆனால் 200 வருஷத்துக்குமே என்னை ஆண்டுட்டு இருக்காங்க, என்னை நினைக்க வச்சுட்டு இருக்காங்க. என்னுடைய மனசு என்ன மாதிரி பல கோடி இளைஞர், உலகம் முழுக்க பல கோடி இளைஞர்கள் காலமாக உருவாகி அவர்களும் கைமாற்றப்பட்டு அடுத்த தலைமுறைக்கு போயிட்டே இருக்காங்க. அப்போது பெருமனே சினிமா புகழ் மட்டுமே இதை செஞ்சிடாது. அப்போது நல்ல வாசிப்பு, நல்ல புத்தகம்.

0: அப்படினாலும் என்ன அப்படி தெரிச்சுட்டேன். அதனால் இந்த நிறைய புத்தகங்கள் எழுத ஆரம்பித்தேன். ஆனாலும் சினிமாங்கிறது என்னை விட்டு போகலை. நான் இன்னும் சினிமாவில் சாதிக்கலையே, சினிமாவுக்காக அந்த ஏக்கம் எனக்குள்ளே இருந்துச்சு. அந்த ஏக்கங்களை எல்லாம் நான் வந்து அடுத்தடுத்த காலங்களில் நிறைவேற்றினேன்.
1: சிறப்பு. இதுவரை நீங்கள் எத்தனை புத்தகங்கள் எழுதியிருப்பீங்க?
0: இதுவரைக்கும் சுமார் நான் வந்து ஒரு 42-43 புத்தகங்கள் எழுதியிருக்கேன். நான் எழுதிய புத்தகங்களில் மிகச்சிறந்த புத்தகங்கள் பற்றி செம்மொழி சிற்பிகள், 100 தமிழ் எழுத்தர்களுடைய வாழ்க்கை வரலாறு ஒரு எழுதினேன். என்னுடைய சிறுகதைகள், என்னுடைய நாவல், பலதரப்பட்ட என்னுடைய மொழிபெயர்ப்புகள், சினிமா சுரை சார்ந்து கிட்டத்தட்ட நிறைய புத்தகங்கள், உலக சினிமா வரலாறு, தமிழ் சினிமா வரலாறு, இதெல்லாம் தொகுப்பு, இதெல்லாமே மூன்று தொகுப்புகள் எழுதியிருக்கேன். அது இப்போ எல்லாமே மிகப்பெரிய வெற்றி பெற்று என்னுடைய எழுத்து துறையில் நான் எழுதின எல்லா புத்தகங்களும் வெற்றி பெற்றுன்னு தான் சொல்ல முடியும். 360 டிகிரியில் நான் தொடர்ந்து இப்போ எழுதிட்டுருக்கேன். இப்போ வந்து அண்மையில் அந்த பாரதி ராஜாவுடைய வாழ்க்கை வரலாறு நான் தான் எழுதிட்டுருக்கேன்.
1: சிறப்பு.
0: பெரிய நிகழ்ச்சியில் அது வந்து வெளியிட போகிறாங்க.
1: சிறப்பு. தொடர்ந்து சிறிய இடைவெளிக்கு பிறகு சிறப்பு விருந்தினர் அஜயன் பாலா அவர்களோட நிறைய விஷயங்கள் பேசலாம். இணைஞ்சிருங்க எஃப்எம் ரெயின்போ 101.4
2: என்ன
3: சொல்ற குயில?
4: மரங்களை பாதுகாக்கணும்னு பறவைகள் வந்து நம்ம கிட்ட சொல்லணுமா என்ன?
5: மரங்களை வளர்ப்போம், இயற்கையை காப்போம்
4: என்றும் உங்கள் அக்கறையில் ரெயின்போ எஃப்எம் 101.4.

0: இப்போ நிறைய படங்களில் நீங்கள் வசனகர்த்தாவாகவும் வேலை பார்த்துருக்குறீங்க. நீங்கள் எழுதின வசனங்களில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச வசனம் எது?
1: நான் எழுதின வசனங்களில் எனக்கு ரொம்ப பிடிச்ச வசனம்னு சொல்ல முடியாது. ஏன்னா வந்து எல்லாமே நம்ம எழுதும்போது எல்லாமே இதெல்லாம் நல்லா வரும், கைத்தட்டுவாங்கன்னு தான் நம்ம எதிர்பார்க்குறோம். ஆனாலும் எனக்கு மனசில் நிற்கக்கூடிய, எனக்கு நல்ல பேர் வாங்கி கொடுத்தது மனிதன். அதில் கோர்ட்டில் வந்து ஒரு வசனம் வரும். அதில் வந்து கோர்ட்டில் ஐஸ்வர்யா ராஜேஷ் நடிச்சிருந்தாங்க. அவங்க வந்து ஒரு வசனம் பேசுவாங்க. ஹாக்கி சட்டை போட்டவங்கள்லாம் கை நீட்டி பணம் வாங்கும்போது சட்டையே இல்லாதவன் வந்து வாங்குறதுல என்ன தப்பு இருக்க முடியும் சார் அப்படின்னு அந்த வசனம் வந்து நிறைய கைத்தட்டல் பெற்று. மற்றபடி எனக்கு பஞ்சு வசனங்களை கூட வரைக்கும் தவிர்ப்பேன். வசனம் என்பது அளவாக இருந்தாலும் அது கதையை வந்து ஆழமாக சொல்ல வேண்டும். கதாபாத்திரத்தின் மைய உணர்வை அது பிரதிபலிக்க வேண்டும். அப்படி பேசுவேன். அது கதாபாத்திரம் யதார்த்தமாக இருக்கணும். இதெல்லாம் நான் நினைப்பேன். அப்புறம் படத்தோட தன்மையை வந்து அந்த ஒரு வசனம் கொண்டிருக்க வேண்டும். படத்தோட தன்மைக்கு நீங்கள் நிகராக இல்லாமல் நீங்கள் முரணாக நீங்கள் சொன்னீங்கன்னா அது அந்த படத்தோட தன்மை வந்து கெட்டுவிட்டுரும். நல்ல வசனம், சரியான நேரத்தில் சரியான வசனம் வித்தா போதும். அந்த வசனத்தை பேசுகிற வந்து கண்டிப்பாக நடிச்சேத்திடும். அந்த வசனமே அவனுக்குள்ளே இருக்க நடிப்பேன்னா அவன் ஆழ் மனசில் உணர்ந்து சொல்லும்போது அந்த வசனமே அவனுக்கு உடல் மொழியையும் சேர்த்துடும். ஏன்டா இப்படி இருக்க, என் உயிரை வாங்குறேடா அப்படின்னும்போது ஒருத்தர் சொல்லும்போது அந்த வசனம் சாதாரணமாக தெரியல. நீங்கள் வசனம் தான் ஒரு நடிகனைக்கே உருவாக்குது. அப்போ அதுதான் வசனம். அது பெருசாக அலங்காரமாக இருக்குன்னு அவசியம் இல்லை, எதுகை மூனையோட பெருசாக இருக்குன்னு அவசியம் இல்லை. ஆனால் அது உயிர்ப்பு இருக்கணும். அதுதான்
0: இப்போது எழுத்தாளர், திரைக்கதை ஆசிரியர், இயக்குனர், நடிகர் அப்படின்னு பல அவதாரம் வந்து நீங்கள் எடுத்திருக்கிறீங்க. உங்களுக்கு அதில் பிடிச்ச அவதாரம் எது?
1: இல்லை எழுத்தாளர் தான். நான் வந்து இயக்குனராகனு தான் கனவு என்னுடைய எழுத்தையும். இப்போ மயிலாஞ்சி திரைப்படத்தை இயக்கிட்டேன். அதுக்கு முன்னாடி ஆரோத்தேன்ற போர்ஷன் இயக்கிட்டேன். இப்போ அடுத்து இப்போ எல்லாம் இயக்க போகிறேன். இயக்குனர் அவர் தான் என்னுடைய பெரிய ஒரு ஆம்பிஷன். இயக்குனராக ஒரு பர்சனலாக வந்து என் இயக்குனர் ஒரு டைரக்டர்ன்ற இடத்துல நான் போராடிட்டுருக்கேன். ஆனால் ஒரு சிறுகதை எழுத்தாளர்னா இருக்கும்போது தான் நான் வந்து என்னுடைய ஒரு ஷார்ட் ஸ்டோரி ரைட்டர். நான் கம்மியான சிறுகதை தான் எழுதியிருக்கேன். எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 25-30 கதை தான் எழுதியிருக்கேன். டைரக்டர்ன்றது நான் ஒரு கதையை வந்து மக்கள்கிட்ட சுவாரஸ்யமாக கொண்டு போகிறேன். ஒரு நல்ல பல தொழில்நுட்ப கலைஞர்களுடைய பங்களிப்பு இருக்குது. நல்ல கேமராமேன், தயாரிப்பாளர், நடிகர்கள் இவங்களெல்லாம் கூட்டு அது ஒரு பெரிய தொழில்நுட்பம் சார்ந்த ஒரு உலகம். அதில் வந்து நம்ம ஒரு 50% தான். 50% இதர காரணிகள் வந்து நம்மளை எப்படி செயல்பட வைக்குது, அந்த காரணிகளை நம்ம எப்படி செயல்படுத்தி எப்படி ஒரு கலைப்படப்பாக மாற்றுறோம் அப்படிங்கிறது தான் அவர் டைரக்ஷன் வேலை.

0: அங்கே வந்து என்னுடைய இது 50% தான். என்ன தான் ஒரு படம் ஓடினாலும் ஓடாவிட்டாலும் அதனுடைய டைரக்டருடைய பங்கு அப்படிங்கிறது வந்து அதுதான் முக்கியமான பங்கு. ஆனால் அதில் வந்து ஒரு 30% தான். அப்போ வந்து நான் ஒரு படைப்பாளனா நான் சிறுகதை அப்படிங்கிறது அங்கே வந்து நான் யாருக்காகவும் இல்லை, எனக்காக தான் எழுதுகிறேன். அங்கே முழு என்னுடைய படைப்பாளுமையும் அதில் வந்து அந்த கதைகளில் முழுசாக இருக்கும்.
1: அருமை. கண்டிப்பாக அந்த பயணத்தில் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றி கிடைக்க வாழ்த்துக்கள். அண்டு நீங்கள் தென்மேற்கு பருவக்காற்று படத்தில் விஜய் சேதுபதியோட அப்பாவாக நடிச்சிருந்தீங்க. அப்போயே உங்களுக்கு தெரிஞ்சிச்சா விஜய் சேதுபதி ஒரு மிகப்பெரிய நடிகராக வருவார் அப்படின்னு?
0: பள்ளிக்கூடம் படத்தில் நான் உதவி இயக்குனராக வேலை செஞ்சுட்டு அப்போ வாய்ப்பு கேட்டு தங்கப்பச்சு அலுவலகத்துக்கு வருவார். அப்போ ரெகுலராக அவர் வாய்ப்பு கேட்டு வரும்போதே அவருடைய கண்கள் வந்து நிறைய பேசும். அவங்க நான் அப்போயே அவர்கிட்ட சொல்லி நீங்கள் ஒரு காலத்தில் பெரிய நடிகராக வருவீங்க. அந்த தென்மேற்கு பருவப்பட்டு திரைக்கதையில் நான் ஒர்க் பண்ணியிருந்தேன். கடைசி நேரம் வரைக்கும் நாங்கள் ஹீரோ செட் ஆகலை. அப்போ தான் கடைசி நேரத்தில் தான் இவர் வந்து லாஸ்ட் ஷூட்டிங் போகிறதுக்கு முன்னால் தான் வந்து இவர் சாய்ஸ் பண்ணுவது. நான் இப்போ சீன் ஆப்ஷன் உட்காந்துருந்தோம். இப்போ இவர் நடித்தா நல்லா தான் இருக்கும்ட்டு நானும் வந்து சீனு கொடுத்தேன் வந்து. அப்போ வந்து ஏன்னா இவர் நல்லா தெரியுன்றதால சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் ஷூட்டிங் ஸ்பாட்டில் போனப்போ நாங்கள் ஒன்றா பழகி நல்லா பண்ணோம். இன்றைக்கு அவர் வந்து ஒரு மிகச்சிறந்த நடிகராக மட்டும் இல்லாமல் மிகச்சிறந்த மனிதராகும். மனிதராக மட்டும் இல்லாமல் அவர்கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து 10/11 நடிகராக அவர் சொல்லவே முடியாது. அவர் வந்து ஒரு வித்தியாசமான ஒரு கலைஞர். தமிழில் வந்து எப்படி கமலஹாசனை சொல்கிறோமோ அது மாதிரி விஜய் சேதுபதி வந்து எந்த ஒரு வரம்புகளுக்குள்ளும் சிக்காத ஒரு தேடல் மிக்க கலைஞர். பல சின்ன சின்ன பாத்திரங்கள்லேயும் நடித்து அவர் தன்னை பரிசோதனை பண்ணிகிட்டே இருக்கார். அது வந்து ஒரு அபூர்வம். தமிழ் சினிமாவுக்கு வந்து ஒரு அபூர்வம் தான் விஜய் சேதுபதி.
1: நீங்கள் நடித்த கேரக்டரில் உங்களுக்கு சவாலாக இருந்த கேரக்டர் எது, உங்களுக்கு ஈஸியாக இருந்த கேரக்டர் எது?
0: சவாலாக இருந்த கேரக்டர் வந்து அண்மையில் ஒரு திரைப்படம் தங்கர் பச்சான் அவருடைய ஒரு திரைப்படத்தில் நடிச்சிருந்தேன். பாரதி ராஜா அவர்களும் நடிச்சிருந்தார் அந்த படத்தில். அந்த படத்தில் தாசில்தாரா கெட்ட தாசில்தாரா நடிச்சிருந்தேன். நான் வந்து லஞ்சம் கூடிய தாசில்தாரா ஒரு சின்ன ரோலோட கேமியாக தான் பண்ணேன். நான் அதில் நடிக்கும் போது எனக்கு வந்து தங்கப்பச்சன் தான் டைரக்ட் பண்ணி தருவது. அது எனக்கு அந்த ஒரு இது ஒரு சவால் இருந்துச்சு. நான் இது வரைக்கும் அந்த மாதிரி படத்தை பேரட்டில் நடிச்சில்ல. அது குடிகாரம் நடிக்கிறது, திருடன் நடிச்சிருக்கேன், அது மாதிரிலாம் நிறைய நடிச்சிருக்கேன். பட் ஒரு லஞ்சம் வாங்குறவனா வந்து நான் நடிச்சதில்லை. பட் நான் நடிப்பு தான் அது கேரக்டர் நடிக்கும் போது. அது எனக்கு கொஞ்சம் ஒரு சின்ன ஒரு சவால் இருந்தது. ரொம்ப ஈஸியாக நடித்தேன் சித்திரம் பேசுதடி ரொம்ப. அது என்ன ஃபஸ்ட் டைம் வந்து ஃப்ளோ இருந்தது. அப்புறம் தென்மேற்கு பருவ காற்றும் ரொம்ப ஈஸியாக நடிச்சிருந்தேன். இது எல்லாமே நல்லா வால்மீகிலேயே ரொம்ப ஈஸியாக நடிச்சிருந்தேன். கிருஷ்ணமணி பஞ்சாலி எல்லாமே ரொம்ப ஸ்பான்டேனியஸாக இருந்தது. அதேமாதிரி என்ன சினிமா வாழ்க்கையில் நான் பார்த்த ஒரு மிக முக்கியமான ஆட்கள் வந்து விஜய் விஜய் ஏல் விஜய் அப்புறம் வெற்றிமாறன். இவங்க ரெண்டு பேரும் அவருடைய வெற்றிமாறனும் அதே மாதிரி ஒரு நபர்களில் வந்து அவர். அப்புறம் ஏஎல் விஜய். ஏஎல் விஜயோடைய அவர் எல்லா படத்துக்கும் நான் தான் திரைக்கதை எழுதியிருக்கேன். மதராசப்பட்டினம் நான் ஒர்க் பண்ண படங்களில் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச படம் மதராசப்பட்டினம், தேவி திருமால், இதெல்லாம் திரைக்கதையில் வேலை செஞ்சேன். தாண்டவம், தலைவா, தலைவி. ஏஎல் விஜய் ஒரு அருமையான மனிதர். அவர் வந்து சிறந்த நண்பர் கூட எனக்கு வாழ்க்கையில் கிடச்ச கிஃப்ட்னு சொல்லலாம். அவர் ஒரு சிறந்த மிகச்சிறந்த நட்பு எனக்கு அவருக்கு முடியல. சினிமா துறையில் இந்த மாதிரி நண்பர்கள் கிடைக்கிறது தான் ஒருத்தருக்கு வாழ்க்கையில் வெற்றி பெறத்துக்கு பெரிய ஒரு முக்கிய அம்சம். அதே மாதிரி என்னுடைய வாழ்க்கையில் இருந்து இப்போ நான் மயிலாஞ்சின் திரைப்படம் இப்போ டைரக்ட் பண்ணேன். படம் வந்து பரவலாக விமர்சன ரீதியாக பரவலான வெற்றியை பெற்றிருக்கணும். இளையராஜாவுடைய இசை வந்து ஒரு பெரிய ப்ளஸ்.
1: இப்போ சினிமா துறைக்கு வர்றதுக்கு முன்னாடி நீங்கள் சந்தித்த சவால்கள் என்ன? சினிமா துறைக்கு வந்ததுக்கப்புறம் நீங்கள் சந்திச்சுட்டு இருக்கிற சவால்கள் என்ன?
0: சவால்கள்னு பார்த்தீங்கன்னா வாழ்க்கையே ஒரு பெரிய சவால் தான். சவால் நிறைந்த களம் தான். ஒவ்வொரு நாளும் சவால் தான். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கணமும் வந்து போட்டி போட்டுட்டு தான் இருக்குது. இந்த சமூகத்தில் வாழ்க்கையில் வாழ்கிறதுக்கு 4 வருஷம் போராட்டி தான் நான் வந்து ஒரு உதவி இயக்குனரே ஆகணும். சினிமாக்குள்ளே உள்ள நுழையிறது அப்புறம் ரொம்ப கஷ்டம். ஆனால் இன்றைக்கி யாருனாலும் நுழையலாம். இன்றைக்கி அதிகப்படியான வந்து திறமையாளர்கள் போட்டி, இதில் வந்து உங்களை அடையாளப்படுத்திக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இந்த படம் வெளிவரத்துக்கான ஒரு சிக்கலும் ரொம்ப கம்மியான வாய்ப்புகள் தான் இருக்குது. அப்போ வந்து இதில் திறமை அதிகமான திறமையும் அதிகமான அதிர்ஷ்டமும் வேறு வழியே இல்லாமல் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய கட்டாயம் இருக்குது. சாதுரியமாக இருக்கிறவங்க ரொம்ப ஈஸியாக ஜெயிக்கிறாங்க. ஆனால் அந்த வெற்றி நிரந்தரமானது இல்லைன்றது நான் நம்புகிறேன். இங்கே வந்து உழைப்புங்கிறது வந்து இதை சமாளிக்கிறது தான். நீங்கள் சந்திக்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் இன்றைக்கு வந்து ஒரு பெரிய சவால் நிறைந்த மனிதர்கள் தான். வெற்றி பெற்ற இயக்குநர்கள் நீங்கள் எத்தனை பேர் சொல்லுவீங்கன்னு பார்த்தீங்கன்னா அடையாளம் புதுசாக வந்த ஒருத்தரே சொல்ல முடியாது. இங்கே அதுதான் பிரச்சனை. இப்போ வெற்றிங்கிறது அவ்வளோ சீக்கிரம் இன்றைக்கு கிடைச்சிடுது. சவால்கள் தான், ஒவ்வொரு நாளும் சவால் தான். இதில் எது வெற்றி அடையணும்னா உங்களுடைய விடாமுயற்சியும் அர்ப்பணிப்பும் தேடல் இருக்கும். தேடல் இல்லாத மனிதன் வெற்றி மனிதன் தான். நீங்கள் எவ்வளவு உயரத்துக்கு வந்தாலும் ஒருத்தன் அடுத்த பக்கத்துக்கு தேடிக்கிட்டே இருக்கணும். தேடல் இருக்க மனிதன் தான் முழுமையாக வர முடியும், முழுமையாக வெற்றி அடைய முடியும்.
1: சிறப்பு விருந்தினர் அஜயன் பாலா அவருடைய திரைப்பயணத்தை பற்றியும் வாழ்க்கை பயணத்தை பற்றியும் நிறைய விஷயங்கள் நம்ம கூட ஷேர் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இன்னும் அவர்கிட்ட நிறைய விஷயங்கள் பேசலாம். தொடர்ந்து இணைஞ்சிருங்க FM Rainbow 101.4 உடன்.

0: இந்த உலகம் உங்களை வந்து ஒரு சிறந்த எழுத்தாளராகவும் ஒரு நல்ல நடிகராகவும் பார்க்குது. ஆனால் உங்கள் மனசில் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பண்ண மிகப்பெரிய சாதனைனா எது?
1: நான் சாதனைன்னு நினைக்கிறதுனா என்னுடைய இதுக்கு நான் பண்ண சாதனைகளில் மிகப்பெரிய சாதனை எதுன்னா, தமிழ்நாட்டு மக்களுக்கு எளிய முறையில் பெரியார் அம்பேத்கர் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு எழுதுந்தான்.
0: பாலு மகேந்திரா அவர்களுடைய அறிமுகம் உங்களுக்கு எப்படி கிடைச்சிது?
1: ஒரு பைசைக்கிள் தீசுன்ற ஒரு புத்தகம் எழுதியிருந்தேன், அதுக்கு முதல் புத்தகங்கள் தான். அந்த புத்தகத்துக்கு வந்து ஒரு முன்னுரை தேவைப்பட்டது, யார் எதுனா நல்லா இருக்குன்னு நண்பர்கள் கேட்கும்போது. அப்போ என்னுடைய நண்பர் நா முத்துக்குமார் வந்து அவருடைய உதவியாளராக இருந்தான். என்னுடைய புத்தகத்தை எடுத்துமே கொடுத்து இதுக்கு ஒரு முன்னரை எழுதி கொடுங்கன்னு சொல்லி கேட்டு, அப்படி தான் வந்து அவர் என்னை வரவழைச்சு இந்த புத்தகத்தை அவர்கிட்ட கொடுத்துட்டு வந்தேன். நான் படிச்சுட்டு சொல்கிறேன்னு சொல்லியிருக்காரு. ஆனால் ரெண்டாவது நாளே எனக்கு ஒரு தேடி பல இடங்கள் ஃபோன் பண்ணி தெரிய உடனே என்னை பார்க்கணுன்னு சொல்லி நான் ஒரு மறுநாள் அவர் வீட்டுக்கு போயினோடனே அவர் ரொம்ப பாராட்டினார். அந்த வீட்டு விழாவில் என்னை பற்றி ரொம்ப புகழ்ந்து பேசினார். அதிலிருந்து ஆரம்பித்து அவருக்கு எதெல்லாம் எழுதணும்னு தோணுச்சோ என்னை கூப்பிடுவார். அதே மாதிரி என்னுடைய திருமணத்தை நான் பண்ணும்போது அவர் தலைமையில் நடத்தினேன். நான் கூட என்னுடைய திருமணத்துக்கு லேட்டாக போனேன். எனக்கு முன்னாடியே வந்து மண்டபத்தில் யாரே இல்லை, அவர் வந்து உட்காந்துருக்கார், தனியாக வந்து உட்காந்துருக்கார். ஏ எங்கடா இருக்க இன்னும் வரல, அப்போ அவருக்கு இத்தனை வயசாயிடுச்சு, கிட்டத்தட்ட இறப்பதற்கு ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி தான் நடத்திருப்போம், 1 வருஷத்துக்கு முன்னாடி தான். அதுக்கப்புறம் தான் நானே மண்டபத்துக்கு வரேன். எனக்கு இலக்கியம் சினிமா இரண்டுமே பிடிக்கும், அவருக்கு அதே தான்.
0: பாக்யராஜ் அவர்கள், அவர் உங்கள்கிட்ட வந்து உங்கள் படைப்புகளை பற்றிலாம் பேசியிருக்காரு.
1: எனக்கும் பாக்யராஜ் சாருக்கும் பழக்கம் எப்படின்னா, நாங்கள் அடிக்கடி திரைப்படத்துறை சார்ந்த கூட்டங்கள் அதெல்லாம் கலந்துக்கும் போது அவரோட நான் பல மீட்டிங்களில் கலந்துருக்கேன். இப்போ நான் ரொம்ப நெருக்கமாக இருந்தது இந்த என்னுடைய தமிழ் சினிமா வரலாறு புத்தக வெளியீட்டுக்கு அவர் வந்திருந்தார். அவர் எழுத்தாளர் சங்க தலைவராக இருந்தார். அதனால் அடிக்கடி நான் அவரை சந்திச்சிருந்தேன். அப்போ அதுலேருந்து அவர் கூட நல்ல நெருக்கம். அவருடைய விளங்குமுறை எல்லாரும் யோசிக்கிறாங்க, அவர் வித்தியாசம் யோசிப்பார். ரொம்ப லேட்டாக தான் உணரவும், ஓ அடடா இவர் சொன்னது கரெக்டுன்னு சொல்லிட்டு நம்மளாம் யோசிக்க வைப்பார். அது அவருடைய அணுகுமுறை, வித்தியாசமான அணுகுமுறை.
0: அது மட்டும் இல்லாமல் மறைந்த ஒளிப்பதிவாளர் இயக்குனர் திரு செழியன், அவரும் உங்களுக்கு நெருங்கிய நண்பர் தான். அவருடைய நட்பு பற்றி சொல்லுங்கள்.
1: செழியன் இழப்பு என்னை வந்து பெரிய பாதிச்சது. ஏன்னா மயிலாஞ்சி திரைப்படத்தில் ஒளிப்பதிவாளராக அவர் பண்ணிட்டார். நானும் அவரும் வந்து பார்த்தீங்கன்னா 25 வருடங்கள் நண்பர்கள். முத்துக்குமார் எப்படியோ அப்படி தான் எனக்கு. எங்களுக்குள்ள சினிமா சார்ந்த, உலக சினிமா சார்ந்த, இலக்கியம் சார்ந்த நிறைய உரையாடல்கள் வந்து ரெண்டு பேரும் நெருக்கமான நண்பர்கள் ஆயிடுச்சு. அந்த சமயத்தில் உதவி இருக்கிறனால ஒரு உதவி அளிப்பாளராக இருக்கும்போது நிறைய நாங்கள் வந்து தெரு தெருவாக சுற்றுவோம். அப்போ வாகனங்கள் இல்லாத சமயத்தில் நடந்தே போவோம். பல விஷயங்களை சந்திப்புகள், பல கூட்டங்களுக்கு, பல சினிமாக்களுக்கு இருவரும் ஒன்றாகத்தான் செல்வோம். அப்படி இருந்த காலங்களில் தான் அவர் பி சி ஸ்ரீராம் ஒரு திரைப்படம் வானம் வசப்பன்னு ஒரு திரைப்படம் இருக்கும்போது என்னை வந்து, நீ வந்து அவர் படத்தில் நடிக்கணும், நீ என்ன அவர் செழியன் வந்து என்னை நடிக்கிற கடந்த மிக முக்கியமான பங்கு. அவர் தான் கூப்பிட்டு போய் என்னை பி சி ராமரை அறிமுகப்படுத்தி வானம் வசப்பன் படத்தில் ஒரு ரோல் நடிக்க வச்சேன். நான் சொன்ன ஒரு கதையை பிடிச்சி போய் அவருக்கு வந்து இந்த படத்தை நான் டைரக்ட் பண்ணுவேன் எப்போ இருந்தாலும் அப்படின்னார். அப்போது வந்து எனக்கு ₹1 அட்வான்ஸ் கொடுத்தார். இந்த அட்வான்ஸ் வச்சுக்கி இந்த கதையை எனக்கு யாரும் கொடுக்காது, எனக்கு தான் கொடுக்குறேன்னார். அதே மாதிரி அவர் ஒளிப்பதிவு செஞ்ச ஒரு குறும்படத்துடைய விழாக்கு போயிருந்தேன். நான் வெளியே வந்தேன், நான் பதிலுக்கு நான் ₹1 கொடுத்து நான் எப்போ படம் பண்ணாலும் நீங்கள் தான் எனக்கு கேமரா வேணேன். அதே மாதிரி தான் அந்த அடிப்படை தான் வந்து மயிலாஞ்சி திரைப்படம் கமிட் ஆனவனே அனௌன்ஸ்மெண்ட்லாம் வந்ததவுடனே செழியன் வந்து அதை பார்த்துட்டு எனக்கு ஃபோன் பண்ணார். என்ன அஜயன் பாலா, அந்த ₹1 உயிர் இருக்கு அப்படின்ட்டு. கிட்டத்தட்ட 20 வருஷம் ஆயிடுச்சு அந்த ₹1 நாங்கள் சம்பவம் கொடுத்து. இப்போ அவர் வந்து புகழ்பெற்ற ஒளிப்பதிவாளர், பரதேசி வெளியே வந்துருச்சு, ஜோக்கர் வந்துருச்சு, தென்மேற்கு பூர்வ காற்று, பல திரைப்படங்களில் ஒளிப்பதிவு செஞ்சு பெரிய சாதனை. டூலெட்னு ஒரு படத்தை இயக்கி தேசிய அளவில் சாதனை பண்ணிட்டார். இல்லை நான் வந்து இப்போ தான் இயக்குறேன், என்னுடைய சம்பளம் கம்மி தான், இந்த சம்பளத்துக்கு உனக்கு எல்லாம் சம்பளம் கொடுக்க முடியாதுன்னு மனசு தான். உனக்கு நான் இந்த படத்தில் ஒர்க் பண்ணேன்னு நினச்சா

0: நான் எந்த சம்பளமெல்லாம் வாங்கிட்டு ஒர்க் பண்ணுறேன்னு. எனக்காக அவர் வந்து இந்த படத்தில் ஒர்க் பண்ணி முழுமையாக இந்த படத்தை முடிச்சு கொடுத்தாரு. இந்த படத்தின் சிறந்த படைப்பு உருவாக்கினா அதை செய்யுண்ட பங்களிப்பு காரணம். அப்படிப்பட்ட என்னுடைய நண்பன், நெருங்கிய நண்பன், ஈடு செய்ய முடியாத இழப்புன்னு சொல்லலாம். கொரோனா பற்றி ஒரு பெரிய அருமையான கட்டுரை எழுதினா அப்படி. அந்த கட்டுரை பல இடங்களில் வைரல் ஆச்சு. வித்தியாச வித்தியாசமான காரியங்களை நிறைய செய்வாக்கூடிய ரொம்ப வித்தியாசமான ஒரு மனிதன், சிந்திக்கக்கூடிய சினிமாவில் நல்ல சினிமா குறித்து சிந்திக்கக்கூடிய ஒரு அருமையான மனிதன். அவனுடைய இழப்பு வந்து தமிழ் சினிமாவுக்கு பேர் இழப்பு தான்.
1: நீங்கள் என்னென்ன விருதுகள் வாங்கியிருக்கீங்க?
0: என்னுடைய இலக்கியத்துறைக்காக வந்து பல விருதுகள் வாங்கியிருக்கேன். தமிழ்நாடு அரசோட சிறந்த நூலுக்கான பரிசு என்னுடைய உலக சினிமா வரலாறு பாகம் 1 வாங்கியிருக்கேன். அதே மாதிரி என்னுடைய எழுத்துக்கள் வந்து தமிழ்நாடு அரசுடைய பிளஸ் ஒன் பாடத்திட்டத்தில் ஒரு காட்சி கலைக்கான ஒரு சிறந்த படம் என்னுடைய கட்டுரை தான் இடம்பெற்றிருக்கு.
1: இப்போ உங்களுடைய படைப்புகளால் இந்த சமூகத்துக்கு சொல்ல வர ஒரு விஷயம் என்ன?
0: சமூக நீதியும் கலை தான் சமூகத்துக்கு, நல்ல கலைகள் தான் சமூகத்துக்கு அத்தனை பிரச்சனைகளுக்கு தீர்வு சொல்ல முடியும். அதுவே மானுட விடுதலை. இதுதான் வந்து நான் கலை தான் மானுட விடுதலை, கலை தான் மனித குலத்துக்கான ஒரு பாதை என்னுடைய எழுத்துக்கள் சொல்லக்கூடிய ஒரு விஷயம்னா அதுதான் சொல்ல முடியும்.
1: அண்டு நிறைவாக வந்து நம்ம சென்னை எஃப்எம் ரெயின்போ நேயர்களுக்காக நீங்கள் என்ன சொல்ல விருப்பப்படுறீங்க?
0: இல்லை, ஒவ்வொரு மனிதனும் இந்த உலகத்தில் பூமியில் பிறக்கிறதுங்கிறது அவ்வளோ சாதாரண விஷயம், பேரற்புதமான விஷயம். அது ஒவ்வொருத்தரும் உணரணும். இந்த வாழ்க்கையை வீணாக்கிடவேனா, வீணாக்காமல் இருக்கிறதுக்கு என்ன செய்யணும்னா நீங்கள் அதை உணரணும். இது அற்புதமான விஷயம் உணர்ந்து பயனுள்ள இந்த வாழ்க்கை இதை முடியும் போது கடைசி காலத்தில் செய்கிறத வாழும்போதே நம்ம வாழ்க்கையை தாண்டி யோசிக்கணும். ஏதோ சாப்பிட்றோம், வேலை செய்கிறோம், குடும்பத்துக்காக ஓடுறது இல்லாமல் அதை தாண்டி இந்த சமூகத்துக்கோ இந்த உலகத்துக்கோ நம்ம என்ன விட்டு சொல்கிறோம்.

0: உங்களுடைய பயணத்தில் நீங்கள் இன்னும் சிறப்பாக வெற்றி அடைய என்னுடைய சார்பாகவும் சென்னை எஃப்எம் ரெயின்போ நேயர்கள் வானொலி சார்பாகவும் உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன்.
1: இதுவரை என்னுடைய இந்த நேர்காணலை கேட்டு கொண்டிருக்கும் அனைத்து உள்ளங்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.

மாநில அரசுகளால் தீர்மானிக்கப்படும் முறையில் மேற்கொள்ள வேண்டும் என்று தமிழக முதலமைச்சர் திரு விஜய் மத்திய அரசை வலியுறுத்தியுள்ளார். கோயில் நிலம் தொடர்பான பிரச்சினைகளுக்கு உரிய தீர்வு காணப்படும் என்று இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் கூறியுள்ளார். மேகதாது அணை பிரச்சினை குறித்து விவாதிப்பதற்கு அனைத்துக் கட்சி கூட்டத்திற்கு தமிழக அரசு அழைப்பு விடுக்க வேண்டும் என்று திமுக மீண்டும் வலியுறுத்தியுள்ளது. மத்திய அரசின் திட்டங்கள் உரிய பயனாளிகளுக்கு சென்றடைவதை தமிழக அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். டாஸ்மாக் மதுபான கடைகளில் கூடுதல் தொகை வசூலித்தால் சம்பந்தப்பட்ட ஊழியர்கள் மீது நுகர்வோர் புகார் அளிக்கலாம் என்றும் இது தொடர்பாக உடனடியாக வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என்றும் சென்னை உயர்நீதிமன்றம் காவல்துறைக்கு உத்தரவிட்டுள்ளது. கோவை நீலகிரி மாவட்டங்களுக்குட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. பிலிப்பைன்ஸில் நடைபெற்ற ஆசிய ஏரோபிக் ஜிம்னாஸ்டிக் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் அரிஹா பங்கம்பம் தங்கப்பதக்கம் வென்று வரலாற்று சாதனை படைத்துள்ளார். ஆசிய இளையோர் வலுதூக்கும் சாம்பியன் போட்டியில் இந்தியா இன்று ஒரு தங்கம் இரண்டு வெள்ளி பதக்கங்களை வென்றது. கொழும்பில் நடைபெற்று வரும் இந்தியாவுக்கு எதிரான மூன்று நாள் பயிற்சி கிரிக்கெட் போட்டியின் முதல் நாளான இன்று ஆட்டநேர இறுதியில் இலங்கை 11 அணி முதல் இன்னிங்ஸில் 8 விக்கெட் இழப்பிற்கு 363 ரன் எடுத்துள்ளது. இணையம் வாயிலாக நடைபெற்ற சர்வதேச செஸ் போட்டியில் இந்தியாவின் பிரானேஷ் பட்டம் வென்றார். தாய்லாந்தில் நடைபெற்ற உலக சபாக் டாக்ரா சாம்பியன் போட்டியில் இந்தியா வெண்கலப்பதக்கம் வென்றது. செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

0: நேரம் 6 மணி, தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். காஃபி ஏற்றுமதி தொடர்ந்து அதிகரித்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். தீவிரவாதத்திற்கு பாகிஸ்தான் தொடர்ந்து ஆதரவு அளித்து வருவதாக வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் குறை கூறியுள்ளார். பாதுகாப்பான ரயில் பயணத்திற்கு உயர் முன்னுரிமை அளிக்கப்பட்டுள்ளதாக ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். கால்நடை மருத்துவ பட்டப்படிப்பிற்கான மாணவர் சேர்க்கையை பிளஸ் டூ தேர்வு மதிப்பெண் அல்லது

பங்கம்பம் தங்கப்பதக்கம் வென்று வரலாற்று சாதனை படைத்துள்ளார். ஆசிய இளையோர் பளுதூக்கும் சாம்பியன் போட்டியில் இந்தியா இன்று ஒரு தங்கம் இரண்டு வெள்ளி பதக்கங்களை வென்றது. கொழும்பில் நடைபெற்று வரும் இந்தியாவுக்கு எதிரான 3 நாள் பயிற்சி கிரிக்கெட் போட்டியின் முதல் நாளான இன்று ஆட்டநேர இறுதியில் இலங்கை 11 அணி முதல் இன்னிங்ஸில் 8 விக்கெட் இழப்பிற்கு 363 ரன் எடுத்துள்ளது. இணையம் வாயிலாக நடைபெற்ற சர்வதேச செஸ் போட்டியில் இந்தியாவின் பிரானேஷ் பட்டம் வென்றார். தாய்லாந்தில் நடைபெற்ற உலக சபாக் டாக்ரா சாம்பியன் போட்டியில் இந்தியா வெண்கலப் பதக்கம் வென்றது. செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 7:01 ஆயிட்டு இருக்கிற இந்த வேளையில நீங்க எல்லாரும் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணி சென்னை வானொலி நிலையம் எஃப்எம் ரெயின்போ 101.4 ரெயின்போ சாட் பாக்ஸ், சாட் வித் பாட்டு, வித் மீ ஆர்ஜே கிருஷ்ணா. ஸோ இந்த

0: ஒரு மணி நேரத்துக்கு உங்களுக்கு பிடிச்ச பாட்டெல்லாம் தான் ஓட போகுது. அதில் உங்களுக்கு பிடிச்ச பாடல் நம்ம எஃப்எம் ரெயின்போ 101.4 ஒழிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் அழைக்க வேண்டிய எண்கள் 298600038 மற்றும் ஒரு எண் 295205544. சென்னையின் முன்னிணைப்பினாக 044 போட்டு ஃபோன் பண்ணுங்கள். உங்களுக்கு தேவையான பாட்டை சொல்லுங்கள், நாம் அது இங்கே எஃப்எம் ரெயின்போ 101.4 ஒளிபரப்பலாம். நிகழ்ச்சியோடைய முதல் நேயர் யாருன்னு கேட்போம். வணக்கம், யார் இங்கிருந்து? வணக்கம் சார்,
1: மயிலாப்பூர்ல இருந்து பட்டாபிங்க. அது வந்து ஒரு இசைக்கு ஒரு உகந்த பாடலாகவும் இருக்கு, அதே போல ஒரு கேட்கக்கூடிய இனிமையான வரிகள் கொண்ட பாடலாகவும் இருக்கு.
0: இனிமையான வரிகள், அந்த உகந்தன்ற வார்த்தையெல்லாம் கேட்கறப்ப ரொம்ப ஆனந்தமா இருக்குங்க சார். நன்றி சார், நன்றி சார்.
1: ஆமா,
0: சோ பட்டாபி சார் கேட்ட மாதிரியே எங்க ஊர் பாட்டுக்காரன் தெரியும்.

0: இசைக்கு ஒரு உகந்த பாடலாகவும் இருக்கு, அதே போல ஒரு கேட்கக்கூடிய இனிமையான வரிகள் கொண்ட பாடலாகவும் இருக்கு.
1: இனிமையான வரிகள், அந்த உகந்தன்ற வார்த்தை எல்லாம் கேட்கறப்ப ரொம்ப ஆனந்தமா இருக்குங்க சார். நன்றி சார், நன்றி சார். ஸோ பட்டாபி சார் கேட்ட மாதிரியே எங்க ஊர் பாட்டுக்காரன் திரைப்படத்திலிருந்து செண்பகமே செண்பகமே என்ற பாடல், இளையராஜாவோட இசையில கங்கை மாறனோட வரிகளை வந்துட்டே இருக்கு. கேட்டேன் எஃப்எம் ரெயின்போ 101.4 எங்க எல்லாமே சமதுலு.

0: வீடு கிடைக்கிறதுன்னு அவ்வளோ ஈஸியா கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் ஒரு வீட்டையும் காணும்.
1: சரி சரி, ஃபீல் பண்ணாத, நான் ஒரு வீடு பார்த்து வச்சிருக்கேன், அங்க போவோமா?
0: ஆஹா ரைட்டு, வா சுருதி போலாம்.
1: டேய் குருவி, நான் பார்த்து வச்சிருக்க வீட்டை ஒருத்தன் விட்டுட்டு இருக்கான் பாருறா.
0: என்ன சொல்ற குயிலு? யோ, எதுக்கு எங்க வீட்டை வெட்டுற?
2: என்ன குருவி பேசுது?
0: இந்த லாஜிக் எல்லாம் கரெக்டா பேசு, ஆனா லாஜிக்கே எல்லாம் எதுக்கு இந்த மரத்தை வெட்டுற நீ?
2: ஆமா, என் கார் போறதுக்கு டிஸ்டர்பன்ஸா இருக்கு, அதனால வெட்டுறேன்.
1: ஏயா, நாங்க இங்க வீடு இல்லாம அலைஞ்சிட்டு இருக்கோம், நீ என்னடானா, உனக்கு கார் போக இடம் இல்லன்னு நீ சுவாசிக்க காரணமா இருக்க இந்த மரத்தையே வெட்டுறியே, உனக்கு இது சுயநலமா தெரியல?
3: தெரியல.
2: என் அறிவு கண்ணை திறந்து
4: வச்சுட்டேன். திறக்கிறதுக்கு
0: கடைசியில எங்களையே அட்வைஸ் பண்ண வச்சிட்டீங்களே.
5: மரங்களை பாதுகாக்கணும்னு பறவைகள் வந்து நம்ம கிட்ட சொல்லணுமா
6: என்ன? மரங்களை வளர்ப்போம், இயற்கையை காப்போம்
5: என்றும் உங்கள் அக்கறையில் ரெயின்போ FM 101.4.

0: அவசர அவசரமா ஆபீஸ் கிளம்பி போயிட்டு இருக்கும் போது தலை சுத்துற அளவுக்கு வெயில்ல நிக்கும் போது சட்டுன்னு ஒரு கிளைமேட் மாறி ஜில்லுன்னு ஒரு துரல்
1: போட்டா ஒரு மழை துளி என்னை
0: உச்சி வெயில்ல அம்மா மொட்டை மாடியில காய வச்ச துணிய போய் எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லும் போது வாய்க்குள்ளேயே மொண்டறிட்டு மேல போறீங்க. அப்போ மோட்டர் நிறைஞ்சு மாடி ஃபுல்லா தண்ணியா இருந்தா ஈவினிங் ஆபீஸ் முடிஞ்சு வீட்டுக்கு வரும்போது டிராபிக்ல நிக்கும் போது லேசான காத்து அந்த ஷர்ட் காலருக்கும் கழுத்துக்கும் இடையில பட்டா

0: இந்த மாதிரி உங்களோட எல்லா சிச்சுவேஷன்ஸ்க்கும் ஒரு பாட்டு இருக்கு. அந்த பாட்டெல்லாம் இங்க இருக்கு. நம்ம ரெயின்போ எஃப்எம் 101.4 இங்க எல்லாமே தூளு.
1: உங்கள் எஃப்எம் ரெயின்போவில் தினந்தோறும் காலை 7:30
2: சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல்.
1: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால்.
3: கண்ணா, நேத்தையே அண்ணன் பையன் வீட்டுக்கு போயிருந்தேன். அங்க பார்த்தா 4 ஏசி ஓடுது, வாஷிங் மிஷின் ஓடுது, வீட்டுல 2 ஃபிரிட்ஜ் வேற இருக்கு. ஆனா அவன் கரண்ட் பில் எவ்வளவு வருதுன்னு தெரியுமா? 0. நான் கேட்டதுக்கு சொல்றான், சித்தப்பா எல்லாம் மேல இருக்கிறவனோட மகிமை. அதாவது சோலார் பேனல எனக்கு இப்பவே அதை மாட்டணும்னு தோணிடுச்சு. பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM Suryaghar.gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
4: நேரம் 7:11 ஆயிட்டு இருக்கு. நீங்க எல்லாரும் கேட்டுக்கொண்டிருப்பது எஃப்எம் ரெயின்போ. இதில் ரெயின்போ சாட் பாக்ஸ், சாட் வித் பாட்டு, வித் மீ ஆர்ஜே கிருஷ்ணா தான். நாம வந்து இந்த 1 உங்களுக்கு பிடிச்ச பாடல்களை தான் கேட்கறதா சொல்லியிருந்தோம் இல்லையா? ஸோ அடுத்ததா அந்த வரிசையில எந்த நேயர் கால் பண்ணியிருக்காங்கன்னு பார்ப்போம். வணக்கம், யார் எங்கிருந்து? ஹலோ, கேக்குதுங்களா மேம்? ஓ, நேயர் போயிட்டாங்க. அந்த நேயர் ஆல்ரெடி சொல்லியிருந்த பாடல் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, என் மனவானில் அப்படின்ற ஒரு பாடல். அந்த படத்தில் இருந்து அந்த பாடல் கேட்டிருந்தாங்க. அவங்களுடைய நேரம் அவங்க அந்த பாடல் லைக் அவங்களால லைனில் கனெக்ட் ஆக முடியல. என் மனவானில் திரைப்படத்திலிருந்து என்ன சொல்லின்ற பாடல், ஹரிஹரன் மற்றும் சாதனா சார்க்கும் இணைந்து பாடிய பாடல். பழனி பாரதியோடைய வரிகளை இளையராஜாவுடைய சேலை வந்துட்டே இருக்க கேட்டினை தருங்கள். எஃப்எம் 101.4 எல்லாமே சமதூளு.

0: நேரம் 7:16 ஆகிட்டு இருக்கு. நீங்கள் எல்லாரும் கேட்டுட்டு இருக்கிறது எஃப்எம் ரெயின்போ 101.4 ரெயின்போ சாட் பாக்ஸ், சாட்டை வித்து பாட்டு. அடுத்த ஒரு மணி நேரத்துக்கு உங்களுக்கு பிடிச்ச பாட்டு தான். அதற்கு நீங்கள் அழைக்க வேண்டிய எண்கள் 298600038 மற்றும் ஒரு எண் 295205554. சென்னையின் முன்னிணைப்பினாக 044 பயன்படுத்திக்கிங்க. ஸோ உங்களுக்கு பிடிச்ச பாட்டெலாம் அடுத்த ஒரு மணி நேரத்துக்கு வந்துட்டே இருக்க போதுன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. அந்த வரிசையில் அடுத்த நேயர் யாருன்னு பார்ப்போம். வணக்கம், யார் எங்கிருந்து?
1: வணக்கம் சார்.
0: வணக்கம் சார், உங்கள் பெயர்?
1: நான்

0: போரூர்ல இருந்து பொன்ராஜ் பேசுறேன்.
1: போரூர்ல இருந்து பொன்ராஜ் சார், சொல்லுங்க சார், உங்களுக்கு என்ன பாட்டு வேணும்?
0: எனக்கு மீண்டும் கோகிலா.
1: மீண்டும் கோகிலான்றது படம்.
0: அதுல வந்து பாத்தீங்கன்னா அந்த சின்னஞ்சிறு வயதுல இதுல வந்து பாத்தீங்கன்னா இளையராஜா ஒரு டெக்னிக்கல் பண்ணிருப்பாரு. அதாவது பாட்டியம்மா வெத்தலை இடிச்சு அந்த வெத்தலைய வலிச்சு அத வாயில போட்டு மென்னு அந்த சவுண்ட் எல்லாம் வந்து அழகா அந்த இசையிலே கொடுத்திருப்பாரு சார். சின்னஞ்சிறு வயதில் அந்த பாட்டு,
1: அந்த பாடல்ல வந்து அந்த சத்தங்கள் ஒவ்வொன்றும் நுணுக்கமா இருக்கும், அதனால உங்களுக்கு பிடிக்கும் சொல்றீங்களா?
0: ஆமாங்க சார், ஆமா, ரொம்ப அருமையா அதான் வெத்தலை இடிச்சு அதை பண்றது அருமையா அந்த இசையை கொண்டு வந்திருப்பாரு சார்.
1: சூப்பர் சார், நீங்க அதை ரசிச்சு இந்த அளவுக்கு இறங்கி ரசிச்சிருக்கீங்கன்றதுக்காகவே அந்த பாடல் வந்துட்டே இருக்கீங்க சார். நன்றி சார்.
0: நன்றி சார்.
1: நன்றி சார். நன்றி சார். ஸோ நம்ம பொன்ராஜ் சார் கேட்டதுக்கு ஏற்ற மாதிரியே மீண்டும் கோகிலா திரைப்படத்துல இருந்து ஒரு பாடல் வந்துட்டே இருக்கு. கேஜே யேசுதாஸ் மற்றும் எஸ்பி சைலஜா இணைந்து பாடிய பாடல். கண்ணதாசனுடைய வரிகளில் இளையராஜாவுடைய இசையில கேட்டு இணைந்திருங்க. எஃப்எம் ரெயின்போ 101.4 இங்க எல்லாமே சமதுலு.

0: செல்லம், ஊர்ல இருந்து உங்க அத்தை மாமா எல்லாம் வந்திருக்காங்க பாரு. வந்து வணக்கம் சொல்லு. அட வாமா, உள்ள என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?
1: அத்தை மாமா எங்கம்மா? யாரையும் காணோம்.
0: இது ஹால்ல சோஃபால இருக்காங்க பாருடா.
1: எங்கம்மா? என் கண்ணுக்கு யாரும் தெரியல.
0: என் கண்ணுக்கும் தான் யாரும் தெரியல. அப்புறம் எதுக்கு விருந்தாளி இருக்க மாதிரி ஃபேனு, லைட்டு, டிவி எல்லாத்தையும் ஓட விட்டுருக்க? ஃபேனு, லைட்டு, டிவி, ஏசி எதையும் ஆஃப் பண்றது கிடையாது. சார்ஜர்ல இருந்து போன் எடுத்தா சுவிட்ச் அமுத்த போறது கிடையாது. குளிச்சு முடிச்சா ஹீட்டர் ஆஃப் பண்றது கிடையாது. டீ போடுறேன்னு கிச்சன் வருவ, எக்ஸாஸ்ட் ஃபேனை ஆஃப் பண்ண மாட்டேன். உங்க அப்பா கரண்ட் பில்ல பார்த்து தலை சுத்தி போறது காரணமே நீ
2: தான்.
0: என் பொண்ணுக்கு மட்டும் இல்ல, உங்களுக்கும் தான். உபயோகம் இல்லாத சமயத்துல மின் சாதனங்களை நிறுத்தி வைப்பது வீட்டுக்கும் நல்லது, நாட்டுக்கும் நல்லது. அடிய மோட்டர் ஆஃப் பண்ண சொன்னே, பண்ணியா?
3: அக்கறையோட சொல்றது உங்க ரெயின்போ எஃப்எம் 101.4.
4: நேரம் 7:24 ஆயிட்டு இருக்கு. ரெயின்போ சாட் பாக்ஸில் தான் நம்ம நேயர்களுடைய விருப்ப பாடல்கள் கேட்டுட்டு இருக்கோம் இல்லையா. அந்த வரிசையில் அடுத்த நேயர் யாரு, எங்கிருந்து? வணக்கம்.
5: வணக்கம் சார்.
4: வணக்கம் சார். யார், எங்கிருந்து?
5: சென்னை மந்தவெளியிலிருந்து விநாயகம் சார்.
4: சென்னை மந்தவெளியிலிருந்து விநாயகம்.
5: ஆமாம் சார், நம்ம ஆஃபீஸ் பக்கத்தில் தான் சார்.
4: ஓ சூப்பர் சார். என்ன பாட்டு வேணும் உங்களுக்கு
5: சார்? எனக்கு வந்து படையப்பா படத்துலேருந்து
4: விநாயகம் சார் கேட்டதுக்கு ஏத்த மாதிரியே படையப்பா திரைப்படத்துல இருந்து சுத்தி சுத்தி வந்தீங்க. அந்த பாடல் எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் ஹரிணியோடைய குரல்ல, வைரமுத்தோடைய வரிகள்ல, ஏ ஆர் ரமானோடைய சில வந்துட்டே இருக்கு. கேட்டேன் எஃப்எம் 101.4 எல்லாமே சமதுளு.

0: உங்கள் எஃப்எம் ரெயின்போவில் தினந்தோறும் காலை 7:30
1: சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல்.
0: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால்.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: நேரம் 7:31 ஆயிட்டு இருக்கு. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ரெயின்போ எஃப்எம் 101.4 ரெயின்போ சாட் பாக்ஸ். சாட்டை வித்து பாட்டு தான் உங்களுடைய பிடிச்ச பாடல்கள், நேயர்களுடைய பிடிச்ச பாடல்கள் தான் அடுத்தடுத்து வந்துட்டே இருக்கு. அந்த வரிசையில அடுத்த நேயர் யாரு எங்கிருந்து பார்ப்போம். வணக்கம், யாரு எங்கிருந்து?
2: சார் வணக்கம். சார் சிவகுமார், திருப்பத்தூர் பூமகுளம்.
1: சிவகுமார் சார், எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கேன். நீங்க நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கேன் சார். இப்ப சொல்லுங்க, உங்களுக்கு என்ன பாட்டு வேணும்?
2: பையா படத்துல என்ன சார், அடடா மலரா.
1: அடடா மழடா, மழைக்காலம் ஆரம்பிச்ச உடனே அடடா மழடா. கண்டிப்பா சார், அந்த பாடல் வந்துட்டே இருக்குங்க சார். நன்றி சார்.
2: ஓகே ஓகே, நன்றி சார், நன்றி
1: நன்றி நன்றி நன்றி. ஸோ நம்மளோட நேயர் கேட்டதுக்கு

மாதிரியே பையா திரைப்படத்திலிருந்து அடடா மழடா அட மழக்காலண்டான்ற மாதிரி ராகுல் நம்பியார் மற்றும் சைந்தவி இணைந்து பாடிய பாடல் நாமுத்துக்குமாரோடைய வரிகளில் யுவன் சங்கர் ராஜாவுடைய சேல வந்துட்டே இருக்கு. கேட்டு இணைந்திருங்க FM 101.4. இங்கே எல்லாமே சமதுளு.

நேரம் 7:37 ஆகிட்டு இருக்கு. நம்ம எல்லாரும் ரெயின்போ சாட் பாக்ஸில் நேயர்களுடைய விருப்ப பாடல் தான் கேட்டுட்டு இருக்கோம் இல்லையா. அந்த மாதிரியே உங்களுக்கும் உங்களோட விருப்ப பாடல் ரெயின்போ எஃப்எம்ல கேட்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா 2986000038 மற்றும் ஒரு 2952525454 என்ற எண்ணில் கூப்பிடலாம். சென்னை

0: இணைப்பு எண்ணாக 044 பயன்படுத்திக்கங்க. இந்த நம்பர் கண்டுபிடிச்சி கரெக்டாக ஃபோன் பண்ண அடுத்த நேரம் யாருன்னு பார்ப்போம். வணக்கம், யார் எங்கிறது?
1: ஹலோ, வணக்கம் கிருஷ்ணா சார்.
0: வணக்கம் சார், சொல்லுங்க.
1: மாநகரத்திலிருந்து சுப்பிரமணியம் பேசுறேன் சார். நல்லா இருக்கீங்களா சார்?
0: நல்லா இருக்கேன் சுப்பிரமணியம் சார், நீங்க எப்படி
1: நலம்?
0: இருக்கீங்க?
1: இது
0: பாடல்
1: சொக்கத்தங்கம் படத்திலிருந்து.
0: சொக்கத்தங்கம்
1: பாடல்: என் ஜன்ன நிலவுக்கு என்ன ஆச்சு, கண்ணீர் பட்டு ரொம்ப நாளாச்சு. அந்த பாடல் ரொம்ப அருமையான
0: சொல்றப்பே மகிழ்ச்சியா புன்னகையோட சொல்றீங்களே, இங்க வரைக்கும் தெரியுது எங்களுக்கு.
1: ஆமா சார், லைன் கிடைச்சதே ஒரு சந்தோஷம்.
0: சூப்பர் சார், மகிழ்ச்சி சார் உங்களோட இருப்ப பாடல் பிளே பண்றதுல.
1: நன்றி நன்றி
0: நன்றி சார், நன்றி சார். ஸோ நம்ம நேயர் கேட்டதுக்கு ஏற்ற மாதிரி சொக்கத்தங்கம் திரைப்படத்திலிருந்து என் ஜன்னல் நிலவுக்கு என்னாச்சுன்ற பாடல், ஹரிஹரன் மற்றும் சாதனா சர்க்கம் இணைந்து பாடிய பாடல், பா விஜயுடைய வரிகளில் தேவாவுடைய இசையில் வந்துட்டே இருக்கு. கேட்டு இணைந்திருங்க FM 101.4, இங்கே எல்லாமே சமதுது.

0: எனக்கு நாட்டாம தீர்ப்பு சொல்ல மாட்டேன்னு சொல்லி புட்டீங்களாமே, உங்க சொம்ப காணுமா?
1: சொம்பு இல்லாம நீ என் மரத்தையே காணோம். எல்லா மரத்தையும் வெட்டி போட்டுறானுங்க. நாட்டாமைக்கு மரம் இல்ல, மழைக்கு மரம் இல்ல, வெயில ஒதுங்கிறதுக்கு மரம் இல்ல. இனிமேல் எவெல்லாம் மரத்தை வெட்டுறானோ அவன் எல்லாரையும் இந்த ஊரை விட்டுலடா, இந்த உலகத்தை விட்டே நான் தள்ளி வைக்கிறேன்டா. எல்லாரும் மரத்தை நாடானோ, தண்ணி ஊத்தானோ, மரத்தை பாதுகாக்கணும். அப்பதான் நம்ம அடுத்த தலைமுறை நல்லா இருக்கும். என்ன மணி, நான் சொல்றது சரிதானே?
0: நீங்க சொன்னா சரியாதான் இருக்கும். நாட்டாம
2: நாட்டாம பாதம் பட்டா எங்க வெள்ளாம வளையுமடி.
3: அக்கறையோட சொல்றது உங்க ரெயின்போ எஃப்எம் 101.4.
4: நேரம் 7:43 ஆயிட்டு இருக்கிற இந்த வேலையில் ரெயின்போ சாட் பாக்ஸில் நேயர்களுடைய விருப்ப பாடல்கள் தான் தொடர்ந்து கேட்டுட்டு வரோம் இல்லையா. அந்த வரிசையில் அடுத்த நேயர் யாரு, எங்கிருந்து?
5: வணக்கம் சார்.
4: வணக்கம் சார், சொல்லுங்க.
5: அம்பத்தூர்லேருந்து ரவி பேசுகிறோம்.
4: ரவி சார், எப்படி இருக்கீங்க?
5: நல்லா இருக்கும். நீங்க எப்படி இருக்கீங்க?
4: நான் நல்லா இருக்கேன் சார். உங்களுக்கு என்ன பாடல் வேணும்?
5: படம் வந்து இதய கோவில்.
4: இதய கோவில்.
5: பாடல் வந்து இதயம் ஒரு கோவில்.
4: இதயம் ஒரு கோவில். ஓகே சரி, எதுக்காக இந்த பாடல் வேணும் சொல்லுங்க. நன்றி சார். நம்ம எதுக்காக அந்த பாடல் கேட்டோன்னு கேட்க வந்தா அவர்ல, நீங்க பாட்டு சீக்கிரமா போடுங்கப்பா, நம்ம போய் பாட்டு கேட்டு ரசிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமா தேங்க்யூ சொல்லிட்டாரு. ஸோ அவர் கேட்டதுக்கு ஏற்ற மாதிரி இதய கோவில் திரைப்படத்துல இருந்து அப்கோர்ஸ் இளையராஜாவுடைய இசை, வரி மற்றும் குரல்ல வந்துட்டே இருக்கே கேட்டு நினைந்திருங்க. எஃப்எம் 101.4 இங்க எல்லாமே சமதூர்.

0: உங்கள் எஃப்எம் ரெயின்போவில் தினந்தோறும் காலை 7:30
1: சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல்.
0: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால்.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: நேரம் 7:51 ஆயிட்டிருக்கு. நம்ம எஃப்எம் ரெயின்போ 101.4 ரெயின்போ சாட் பாக்ஸ் சாட்டு வித்து பாட்டு தான் கேட்டுட்டு இருக்கோம். நம்ம நேயர்களுடைய விருப்ப பாடல்கள் தான் கேட்டுட்டு இருக்கோம் இல்லையா. அந்த வரிசையில அடுத்த நேயர் யாரு, எங்கிருந்து?
2: வணக்கம் ஆர்ஜி அறிவிப்பாளர் அவர்களுக்கு வணக்கம் சார்.
1: வணக்கம் சார், எங்கிருந்து உங்க பேர் சொல்லுங்க.
2: குமார் பேசுறேன் சார், செங்குன்றம் மட்டும் கோணிமேட்டுல குமார் பேசுறேன்.
1: கோணிமேட்ல இருந்து குமார், வைபா இருக்கு
2: சார். அதாவது பாத்தீங்கன்னா பொன்மான கேடி நானும் கூட வந்தேன் அந்த பாடல் போடுங்க சார்.
1: பாட்டு ஓகே, படம் சொன்னாதானே எடுக்க முடியும். எங்கூர் ராசாத்தி பொன்மான தேடி. ஓகேங்க சார், நீங்க கேட்ட பாட்டு வந்துட்டு.
2: ஆமா, வாய்ப்புக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார்.
1: ரொம்ப நன்றி சார். ஸோ நம்ம நேயர் கேட்ட மாதிரியே எங்க ஊர் ராசாதி திரைப்படத்திலிருந்து மலேசியா வாசுதேவன் மற்றும் எஸ்பி சைலஜா இணைந்து பாடிய பாடல் முத்துலிங்கமளுடைய வரிகளில் கங்கை அமரனுடைய செயல் ஒரு பாடல் வந்துட்டு இருக்கு. கேட்டு நினைந்திருங்க எஃப்எம் ரெயின்போ 101.4 இங்கே எல்லாமே சமதுள்ள.

0: நேரம் 7:56 ஆகிட்டு இருக்கு. நம்ம நம்ம நிகழ்ச்சியோடைய நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். அங்கே ரெயின்போ சாட் பாக்ஸ் சாட் வித் பாட்டு நிறைவு பகுதிக்கு வந்துருச்சு. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியோடைய நிறைவு காலர் யாருன்னு பேசுவோம். வணக்கம், யார் எங்கிருந்து?
1: சத்யநாராயணன் பெரம்பூர்ல பேசுறேன்.
0: சத்யநாராயணன் சார் பெரம்பூர்ல இருந்து சொல்லுங்க சார், என்ன பாடல் வேண்டும்?
1: படம் வந்து எங்க மாமா, பாடல் வந்து செல்ல கிளிகளா. அந்த பாடல்
0: எங்க மாமா செல்ல கிளிகளாம். எதுக்கு சார் இந்த பாட்டு உங்களுக்கு பிடிக்கும்?
1: இந்த பாட்டு ஒரு பழைய பாட்டெல்லாம் கேட்டு ரொம்ப நாள் ஆச்சு, கேட்கறது ரொம்ப இனிமையா இருக்கும். தீமை சார் குரல் ரொம்ப இருக்கு, நல்லா இருக்கும் அந்த பாடலாம்.
0: ஓகேங்க சார், நம்ம நிகழ்ச்சியோடைய ஸ்பெஷாலிட்டியா தான் எல்லா ஜேனர்லையும் பேசுவோம். நன்றி சார், நன்றி சார், நன்றி சார். ஸோ நம்ம நிகழ்ச்சியோட ஸ்பெஷாலிட்டியாக தான் சொன்ன மாதிரி பழைய பாட்டிலேருந்து பொய்யா பாட பாடல் வரைக்கும் நம்ம எல்லாத்தையும் கேட்டுட்டு இருந்தோம் இல்லையா. ஸோ நம்ம சாருக்கு லைக் அதாவது நம்ம நேர் கேட்டதுக்கு ஏற்ற மாதிரியே நிகழ்ச்சியோடைய நிறைவு பாடலாக வருவது எங்க மாமா திரைப்படம் வந்து டிஎம் சவுந்தரராஜனுடைய குரலில் கண்ணதாசனுடைய வரிகளில் எம்எஸ் விஸ்வநாதனுடைய இசையில் ஒரு பாடல் வந்துட்டே இருக்கு. கேட்டு நினைந்திருங்க எஃப்எம் ரெயின்போ 101.4. இப்போதைக்கு உங்ககிட்ட இருந்து விடைபெற்றுக்குது நான் உங்கள் ஆர்ஜே கிருஷ்ணன்.

0: நேரம் 8 மணி, தொடர்வது செய்தி அறிக்கை.
1: வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். காஃபி ஏற்றுமதி தொடர்ந்து அதிகரித்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர் இது தொடர்பாக நாளிதழ் ஒன்றில் வெளியான கட்டுரையும் பகிர்ந்துள்ளார். கடந்த நிதியாண்டில் 140க்கும் மேற்பட்ட நாடுகளுக்கு காஃபி ஏற்றுமதி செய்யப்பட்டிருப்பதாகவும் பிரதமர் அதில் குறிப்பிட்டுள்ளார். இதேபோல் வாகனங்கள் விற்பனையும் கடந்த மாதம் இதுவரை இல்லாத அளவிற்கு அதிகரித்துள்ளதாகவும் ஊரக பகுதிகளிலும் விற்பனை அதிகரித்துள்ளது குறிப்பிடத்தக்கது என்றும் திரு நரேந்திர மோடி மற்றொரு பதிவில் கூறியுள்ளார். பாதுகாப்பான ரயில் பயணத்திற்கு உயர் முன்னுரிமை அளிக்கப்பட்டுள்ளதாக ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். மக்களவையில் இதனை தெரிவித்த அவர் மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகள் காரணமாக ரயில் விபத்துகள் வெகுவாக குறைந்துள்ளதாக கூறினார். 2014 135 இருந்த ரயில் விபத்துகளின் எண்ணிக்கை தற்போது 2 இருப்பதை சுட்டிக்காட்டினார். பாதுகாப்பான ரயில் பயணத்திற்காக 541,00,000 கோடி ரூபாய்க்கும் கூடுதலான மதிப்பில் திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டுள்ளதாகவும் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறினார். கால்நடை மருத்துவ பட்டப்படிப்பிற்கான மாணவர் சேர்க்கையை +2 தேர்வு மதிப்பெண் அல்லது மாநில அரசுகளால் தீர்மானிக்கப்படும் முறையில் மேற்கொள்ள வேண்டும் என்று தமிழக முதலமைச்சர் திரு விஜய் மத்திய அரசை வலியுறுத்தியுள்ளார். இதுதொடர்பாக பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு எழுதியுள்ள கடிதத்தில் அவர் இக்கோரிக்கையை விடுத்துள்ளார். கால்நடை மருத்துவ அறிவியல் படிப்பிற்கான மாணவர் சேர்க்கை பொது நுழைவுத் தேர்வின் அடிப்படையில் நடைபெற வேண்டும் என்று இந்திய கால்நடை மருத்துவக் குழுமம் பரிந்துரைத்துள்ளதை அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். நடப்பு கல்வியாண்டில் நுழைவுத் தேர்வு நடத்த முடியாத பட்சத்தில் நீட் தேர்வின் தரவரிசை பட்டியலின் அடிப்படையில் மாணவர் சேர்க்கை நடைபெற வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டிருப்பதாகவும் அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். இது தமிழகத்திற்கு கடுமையான பாதிப்புகளை ஏற்படுத்துவதாக அவர் அந்த கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார். பொது நுழைவுத் தேர்வு நடத்த வேண்டும் என்ற இந்திய கால்நடை மருத்துவ குழுமத்தின் முடிவினை மறுபரிசீலனை செய்ய பிரதமர் அறிவுறுத்த வேண்டும் என்றும் முதலமைச்சர் அந்த கடிதத்தில் கோரியுள்ளார். மத்திய அரசின் திட்டங்கள் உரிய பயனாளிகளுக்கு சென்றடைவதை தாவேக அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று பிஜேபி

மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், மதுரை மாவட்டம் திருமங்கலத்தில் பிரதமரின் வீட்டு வசதி திட்டத்தின் கீழ் வீடுகளை கட்டாமல் 21 லட்சம் ரூபாயை முறைகேடு செய்திருப்பதாக வெளியான செய்திகள் அதிர்ச்சி அளிப்பதாக கூறியுள்ளார். முந்தைய திமுக ஆட்சிக் காலத்தில் நிலவிய ஊழல் கலாச்சாரமும் அதிகாரிகளின் மெத்தன போக்குமே இத்தகைய முறைகேடுகள் துணிச்சலாக நடைபெற காரணம் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். ஏழை மக்களுக்காக மத்திய அரசு வழங்கும் நிதியை சுரண்டுவது வன்மையாக கண்டிக்கத்தக்கது என்றும் அவர் தெரிவித்துள்ளார். இதுபோன்ற தவறுகள் நடைபெறாமல் இருப்பதை தடுப்பதோடு முறைகேட்டில் ஈடுபட்ட அதிகாரிகள் மீது தமிழக அரசு கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் திரு நயினார் நாகேந்திரன் அந்த அறிக்கையில் கேட்டுக் கொண்டுள்ளார். தொழிற்பயிற்சி நிலையங்களில் பயின்றவர்களுக்கு ஜப்பான் நிறுவனத்தில் வேலைவாய்ப்பு வழங்க வகை செய்யும் ஒப்பந்தம் இன்று சென்னையில் கையெழுத்தானது. தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் திரு முகமது பர்வேஸ் தலைமையில் இந்த ஒப்பந்தம் கையெழுத்தானதாக மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. தொழிற்பயிற்சி நிலையங்களில் பயின்ற மாணவர்களுக்கு

பயின்றவர்களுக்கு ஜப்பான் நிறுவனத்தில் வேலைவாய்ப்பு வழங்க வகை செய்யும் ஒப்பந்தம் இன்று சென்னையில் கையெழுத்தானது. தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் திரு முகமது பர்வேஸ் தலைமையில் இந்த ஒப்பந்தம் கையெழுத்தானதாக மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. தொழிற்பயிற்சி நிலையங்களில் பயின்ற மாணவர்களுக்கு சிறப்பு தொழில்நுட்ப பயிற்சி அளித்து அந்த நிறுவனத்திலேயே வேலைவாய்ப்பு வழங்க இந்த ஒப்பந்தம் வகை செய்வதாக அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. டாஸ்மாக் மதுபான கடைகளில் கூடுதல் தொகை வசூலித்தால் சம்பந்தப்பட்ட ஊழியர்கள் மீது நுகர்வோர் புகார் அளிக்கலாம் என்றும் இது தொடர்பாக உடனடியாக வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என்றும் சென்னை உயர்நீதிமன்றம் காவல்துறைக்கு உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பான வழக்கு நீதிபதி திரு இளந்தரையன் முன்பு இன்று மீண்டும் விசாரணைக்கு வந்தபோது மது வாங்கிய போது ரசீது வழங்கப்படவில்லை என்றும் கூடுதல் கட்டணம் வசூலிக்கப்பட்டதாகவும் மனுதாரர் தரப்பில் புகார் தெரிவிக்கப்பட்டது. மதுபானங்கள் கூடுதல் விலைக்கு விற்பனை செய்யப்பட்டது தொடர்பாக புகார் மீது லஞ்ச ஒழிப்புத்துறை விசாரணை மேற்கொண்டு அறிக்கை தாக்கல் செய்யுமாறும் அந்த உத்தரவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆசிய இளையோர் பளுத்தூக்கும் சாம்பியன் போட்டியில் இந்தியா இன்று ஒரு தங்கம் இரண்டு வெள்ளி பதக்கங்களை வென்றது. உஸ்பெகிஸ்தானின் டாஷ்கெண்டில் இன்று தொடங்கிய இப்போட்டியின் மகளிர் 65 கிலோ எடைப்பிரிவில் பரிஷ்மிதா கோகோய் தங்கப்பதக்கம் வென்றார். டிட்லி மாஜி இரண்டு வெள்ளி பதக்கங்களை கைப்பற்றினார். பிலிப்பைன்ஸில் நடைபெற்ற ஆசிய ஏரோபிக் ஜிம்னாஸ்டிக் சாம்பியன் போட்டியின் மகளிர் பிரிவில் இந்தியாவின் அரிஹா பங்கம்பம் தங்கப்பதக்கம் வென்று வரலாற்று சாதனை படைத்துள்ளார். தாய்லாந்தில் நடைபெற்ற உலக செப்பாக் டக்ரா சாம்பியன் போட்டியில் இந்தியா வெண்கலப்பதக்கம் வென்றது. ஆசிய ஜூனியர் ஹாக்கி போட்டியில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. அன்மோல் இகா தலைமையிலான இந்த அணியில் 20 பேர் இடம்பெற்றுள்ளனர். இப்போட்டி சீனாவின் மோக்கியில் வரும் 30ஆம் தேதி தொடங்கி அடுத்த மாதம் 13ஆம் தேதி வரை நடைபெற உள்ளது. இணையம் வாயிலாக நடைபெற்ற சர்வதேச செஸ் போட்டியில் இந்தியாவின் பிரானேஷ் பட்டம் வென்றார். செய்தியறிக்கை நிறைவடைகிறது.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ரெயின்போ ராகங்கள்
2: நேரம் 9:01 ஆயிட்டு இருக்கிற இந்த வேளையில் நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணி சென்னை வானொலி நிலையம் எஃப்எம் ரெயின்போ 101.4 ரெயின்போ ராகங்கள் வித் மீ ஆர்ஜே கிருஷ்ணா. ஆமாம், அடுத்த 1 மணி நேரத்துக்கு நாம் மெலோடியான இரவு நேரத்துக்கு இனிமையான பாடல்கள் தான் அடுத்தடுத்து வந்துகிட்டே இருக்குது. உங்கள் எல்லாருக்கும் அந்த பாடல் பிடிக்கும் நான் இப்போவே நம்புகிறேன். அந்த வரிசையில் முதலாவதாக வரும் பாடல் ஒரு நாள் ஒரு கனவு திரைப்படத்திலிருந்து காற்றில் வரும் கீதமே. ஹரிஹரன், ஸ்ரேயா கோஷல், பவதாரணி மற்றும் சாதனா சர்க்கம் இந்த 4 பேர் இணைந்து பாடிய பாடல் வாலியோடைய வரிகளில் இளையராஜாவுடைய இசையில் வந்துட்டே இருக்கு. கேட்டு இணைந்திருங்கள் எஃப்எம் ரெயின்போ 101.4. இங்கே எல்லாமே சமதூளி.

நேரம் 9:06 ஆயிட்டு இருக்கிற இந்த வேளையில் ரெயின்போ ராகங்கள் நிகழ்ச்சியில் மெலோடியான பாடல்கள் தான் கேட்டுருக்கோம். அதாவது இன்னிசை பாடல்களை தான் கேட்டுட்டு இருக்கோம். அந்த வரிசையில் தொடர்ந்து வரும் பாடல் தேவதையை கண்டேன் திரைப்படத்திலிருந்து அழகே பிரம்மனிடம் மனு கொடுக்க போயிருந்தேன் என தொடங்கும் பாடல். ஹரிஷ் ராகவேந்திரா மற்றும் கங்கா இணைந்து பாடிய பாடல். பா விஜயோடைய வரிகளில் தேவாவோடைய இசை வந்துட்டே இருக்கு. கேட்டு இணைந்திருங்கள் FM ரெயின்போ 101.4. இங்கே எல்லாமே சமதுளு.

நேரம் 9:11 ஆயிட்டு இருக்கிற இந்த வேலையில ரெயின்போ ராகங்கள்ல இன்னிசையான பாடல்களுடைய வரிசையில தொடர்ந்து வரும் பாடல் தாஸ் திரைப்படத்திலிருந்து சாமி கிட்ட சொல்லி புட்டேன் பாடல். ஹரிஹரன் மற்றும் ஸ்ரேயா கோஷல் இணைந்து பாடிய பாடல். பா விஜயோடைய வரிகள்ல யுவன் சங்கர் ராஜாவுடைய இசையில வந்துட்டே இருக்கு. கேட்டு இணைந்திருங்கிறது FM Rainbow 101.4 எல்லாமே சமதூர்.

16 நிமிடம் ரெயின்போ ராகங்கள் நிகழ்ச்சியின் தொடர்ந்து ஒரு மெல்லிசை பாடல். அந்நியன் திரைப்படத்திலிருந்து ஹரிஹரன் மற்றும் அருணி இணைந்து பாடிய பாடல் ஹாரிஸ் ஜெயராஜ் இசையில். ஐயங்காறு விட்டு அழகே வந்துட்டே இருக்கு, கேட்டு இணைந்திருங்கள். இது எஃப்எம் ரெயின்போ 101.4.

ஐயங்காரு வீட்டு அழகே அப்படின்ற பாடல் கேட்டோம் இல்லையா. இந்த பாடலில் ஒரு வரி வந்தது, காதல் வகுப்பில் மாணவன்தான் பண்டிதானே. அதாவது என்ன சொல்ல வரீங்கன்னா, காதல் அப்படின்றது யாருங்க யாருக்கும் சொல்லி கொடுத்து வந்துட முடியாது, நீங்களே தான் கற்றுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மெல்லிசையான பாடல் சொல்லியிருந்தோம் இல்லையா, அந்த வரிசையில் அடுத்ததாக வரும் பாடல் திருப்பாச்சி திரைப்படத்திலிருந்து வந்துட்டு இருக்கேன். கேட்டு நினைந்திருக்கிறது எஃப்எம் ரெயின்போ 101.4, இங்கே எல்லாமே சமதூரு.

0: கரண்ட் போயிடுச்சே. ஏய் வந்துட்டியா நீ? கேண்டில் எங்கன்னு தேடிட்டு இருக்கேன், கொஞ்சம் தேடி தாயேன்.
1: ஏய் டார்ச் மூஞ்சில அடிக்காத பா, கண்ணு கூசுதுல.
0: கொஞ்ச நேரம் டார்ச் அடிச்சாலும் இவ்ளோ கண்ணு கூசுதுன்னு சொல்ற? அப்ப நீ இப்ப கார்ல ஹை பீம் போட்டுட்டு தான வந்த? அப்ப எவ்ளோ பேருக்கு கண்ணு கூசி இருக்கும்?
1: பின்ன ரோட்ட பார்த்து வண்டி ஓட்ட வேணாமா?
0: உனக்கு ரோடு தெரிஞ்சா போதும்னு நினைச்ச? எதிரில வர யாராவது பாதிக்கப்படுவாங்களான்னு நீ யோசிக்கலையப்பா?
2: நாலு வாய்ஸுக்குள்ள மட்டும் ரூல்ஸ் பேசி நடிகிறேன்னா, அதே ரூல்ஸ் ரோட்ல பேசினா ஏண்டா வந்து கொலைகிற?
0: ஹை பீம் உனக்கு வேணா வெளிச்சமா இருக்கலாம், ஆனா அவன் எதிரில வரவங்களுக்கு ஆபத்தா முடியும்ல.
1: இவ்வளவு தூரம் சொல்லிட்ட, அப்படியே அந்த டாக் லைன்
0: அக்கறையுடன் சொல்வது உங்கள் ரெயின்போ எஃப்எம் 103.4.
3: நேரம் 9:30 ஆயிட்டு இருக்கு. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ரெயின்போ ராகங்கள் நிகழ்ச்சி தான். நம்மளுடைய நிகழ்ச்சியில் தொடர்ந்து ஒரு மெல்லிசை பாடலில் ஒரு விஷயம் சொல்லியிருப்பாங்க. என்ன சொல்லியிருப்பாங்கன்னு கேட்டாங்கன்னா, வீட்டுக்கு வந்த கல்யாண பத்திரிகையில் அந்த காதலி வந்து அந்த உண்மையான மணமகள் மணமக்களுடைய பேர் அடிச்சுட்டு அவங்க பேர் எழுதி ரசித்தாங்கன்னா. இதை செஞ்சவங்க பல பேர் இருப்பீங்க, அந்த நீங்களும் அந்த பாட்டை கேட்டுட்டு இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். ஸோ அந்த பாடல் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஐயா திரைப்படத்திலிருந்து ஒரு வார்த்தை கேட்க ஒரு வருஷம் காத்திருந்த பாடல் தான். கே மற்றும் சாதனாசர்கம் இணைந்து பாடிய பாடல். பா விஜயோடைய வரிகளில் பரத்வாஜோடைய இசையில் வந்துட்டே இருக்கு. கேட்டேன் இந்த ரெண்டு இதே எஃப்எம் ரெயின்போ 101.4. இங்கே எல்லாமே சமதுளு.

நேரம் 9:36 ஆயிட்டு இருக்கு. ரெயின்போ ராகங்கள் நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கோம். ராகங்கள்ல அடுத்து வர போற பாட்டுல என்னன்னா, அந்த நம்ம ஹீரோ வந்து ஹீரோயினை பார்த்த உடனே தீபாவளி வர்றப்போ லீவ் விடுவாங்க, பட்டாசு வெடிக்கலாம்னு குஷியா வர குழந்தையா மாறிடுவாருன்ற மாதிரி ஆரம்பிச்சிருப்பாங்க. இந்த பாடலில் இன்னொரு விஷயமா இருக்குது. இப்போ வந்து இப்போ காதலன் வந்து காதலியை பல விதமாக வர்ணிப்பாங்க. எப்படின்னு கேட்டிங்கன்னா, லைக் நிலான்னு சொல்லியிருப்பாங்க, தேவதன்னு சொல்லியிருப்பாங்க. காதலியே தீபாவளின்னு சொன்னி பாடின பாடல் இந்த பாடல் தான். என்ன பாட்டுன்னு கேட்டிங்கன்னா, சண்டைக்கோழி திரைப்படத்திலிருந்து விஜய் யேசுதாஸ் மற்றும் ஸ்ரேயா கோஷல் இணைந்து பாடிய பாடல். யுகபாரதியோடைய வரிகளில் யுவன் சங்கர் ராஜாவோடைய இசையில் தாவணி போட்ட தீபாவளி தான். வந்துட்டே இருக்கே கேட்டு நினைந்திருங்க. எஃப்எம் ரெயின்போ 101.4, இங்கே எல்லாமே சமதுலு.

நேரம் 9:41 ஆயிட்டு இருக்கு. ரெயின்போ ராகங்கள் நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கோம் இல்லையா? தொடர்ந்து வரும் ராகம், அதாவது தொடர்ந்து வரும் மெலடி பாடல் எதுன்னு கேட்டிங்கன்னா, ஜி திரைப்படத்தில் இருந்து மது பாலகிருஷ்ணன் மற்றும் மதுஸ்ரீ இணைந்து பாடிய பாடல். பா விஜயோடைய வரிகளில் வித்யாசாகரோடைய இசையில் கேட்டு இணைந்திருங்கள். இது எஃப்எம் ரெயின்போ 101.4, இங்கே எல்லாமே சமதுலு.

நேரம் 9:46 ஆயிட்டிருக்கு. ரெயின்போ ராகங்கள் நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கீங்க. மெலடியான இரவுக்கு ஏற்ற இனிமையான பாடல்கள்லாம் வந்துட்டு இருக்கு இல்லையா. அந்த வரிசையில் தொடர்ந்து வரும் பாடல் கஜினி திரைப்படத்திலிருந்து கார்த்திக் பாடிய பாடல் தாமரையோடை வரிகளில் ஹாரிஸ் ஜார்ஜ் அவருடைய இசையில் வந்துட்டே இருக்கு. கேட்டிருந்திருங்கள் எஃப்எம் ரெயின்போ 101.4, இங்கே எல்லாமே சமதுளு.

நேரம் 9:51 ஆகிட்டு இருக்கு. ரெயின்போ ராகங்கள் நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கோம். ரெயின்போ ராகங்கள் நிகழ்ச்சியில் தொடர்ந்து வரும் பாடல் சந்திரமுகி திரைப்படத்திலிருந்து கொஞ்ச நேரம் கொஞ்ச நேரம் கொஞ்சி பேசக்கூடாதான்ற பாடல் தான் வந்துட்டே இருக்கு. மது பாலகிருஷ்ணன் மற்றும் ஆஷா பான்ஸ்லே இணைந்து பாடிய பாடல் யுகபாரதியோடைய வரிகளில் வித்யாசாகரோடைய செயலை கேட்டு இணைந்திருங்கள். எஃப்எம் ரெயின்போ 101.4 இங்கே எல்லாமே சமதுவு.

நேரம் 9:55 ஆகிட்டு இருக்கு. நாமளும் ரெயின்போ ராகங்கள் நிகழ்ச்சி தான் கடைசியாக 1 மணி நேரமாக கேட்டுட்டு இருந்தோம். காதுக்கு இனிமையான மெல்லிசை பாடல்களாக கேட்டுட்டு இருந்தோம். ரெயின்போ ராகங்கள் நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம் இல்லையா. நிகழ்ச்சியோடைய நிறைவு பாடலாக வர்றது மஜா திரைப்படத்திலிருந்து சொல்லித்தரவா சொல்லித்தரவா என தொடங்கும் பாடல். மது பாலகிருஷ்ணன் மற்றும் சாதனா சர்க்கம் இணைந்து பாடிய பாடல். கபிலனுடைய வரிகளில் வித்யாசாகரோட இசையில் வந்துட்டே இருக்கு. கேட்டிணைதிறங்கள் எஃப்எம் ரெயின்போ 101.4. மறுபடியும் 10 மணிக்கு ரெயின்போ ரீவைண்ட் நிகழ்ச்சியில் உங்ககிட்ட வந்து பேசுகிற வரைக்கும் இப்போதைக்கு விடைபெற்றுக்கிட்டது. நான் உங்கள் ஆர்ஜே கிருஷ்ணா.

நேரம் 10:01 ஆயிட்டு இருக்கு. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம் எஃப்எம் ரெயின்போ 101.4 ரெயின்போ ராகங்கள் வித் மீ ஆர்ஜே கிருஷ்ணா. அடுத்த 1 மணி நேரத்திற்கு ரெயின்போ ரீவைண்ட் ஆமாங்க, உங்களுடைய பழைய நினைவுகளை மறுபடியும் உங்களை விசிட் பண்ண வைக்கிற மாதிரி, திரும்பி பார்க்க வைக்கிற மாதிரியான பழைய பாடல்கள் தான் வந்துட்டு இருக்கு. அற்றை திங்கள் அந்நிலவில், ஆமாம், அற்றை திங்கள் அந்நிலவில் பழைய பாடல்கள் நிறைய, இனிமையான மெலடியான பாடல்கள்லாம் வந்துட்டே இருக்குது. அந்த வரிசையில் முதலாவதாக வரும் பாடல் 1001 திரைப்படத்திலேருந்து, ஓடும் மேகங்களே அப்படின்னு ஆரம்பிக்கிற பாடல், டிஎம் சவுந்தரராஜன் பாடிய பாடல், கண்ணதாசனுடைய வரிகளில், விஸ்வநாதன் ராமமூர்த்தியோட இசையில். கேட்டிணைந்திருங்கள் எஃப்எம் ரெயின்போ 101.4.

ரெயின்போ ரீவைன் நிகழ்ச்சியில் தொடர்ந்து வரும் பாடல் பூவா தலையா திரைப்படத்திலிருந்து டி எம் சவுந்தரராஜன், ஏ எல் ராகவன் மற்றும் மனோரமா இணைந்து பாடிய பாடல். வாலியின் வரிகளில் எம் எஸ் விஸ்வநாதன் இசையில் கேட்டிணைந்திருங்கள். இது எஃப்எம் ரெயின்போ 101.4.

இதைகளை கண்டேன், இடிமழை மின்னல் கோபத்தில் கண்டேன். சரியோ தவறோ குறையோ

பொன்னழகே பெண்ணழகே போவதெங்கே கோபத்திலே, பொன்னழகே பெண்ணழகே போவதெங்கே கோபத்திலே.

செருப்பு உன்னாகி பெண்ணானதோ? ஓ, போட சொன்னால் போட்டுக்கிறேன் பொறும்பலை கன்னத்திலே. பொன்னழகே பெண்ணழகே போவதெங்கே கோபத்திலே.

நேரம் 10:13. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ரெயின்போ ரீவைண்ட் அற்றை திங்கள் அந்நிலவில். ரெயின்போ ரீவைண்ட் நிகழ்ச்சியில் தொடர்ந்து வரும் பாடல் ஆசை முகம் திரைப்படத்திற்காக டிஎம் சவுந்தரராஜன் பாடிய பாடல். வாலியின் வரிகளில் வந்துட்டே இருக்கு. கேட்டு இணைந்திருங்கள். எஃப்எம் ரெயின்போ 101.4.

இரவும் பகலும் திரைப்படத்திற்காக டிஎம் சவுந்தரராஜன் பாடிய உள்ளத்தின் கதவுகள் கண்களடா பாடல் கேட்டு முடித்த நேரம் 10:22. ரெயின்போ ரிவன் நிகழ்ச்சியில் பழைய மெல்லிசை பாடல்கள்லாம் கேட்டுட்டு இருக்கோம். அந்த வரிசையில் தொடர்ந்து வரும் பழைய மெல்லிசை பாடல்கள், இனிமையான பாடல்கள் வரிசையில் வர்ற பாடல் குழந்தையும் தெய்வம் திரைப்படத்திலிருந்து டிஎம் சவுந்தரராஜன் மற்றும் பி சுசிலா இணைந்து பாடிய பாடல் வாலியின் வரிகளில் எம்எஸ் விஸ்வநாதனின் இசையில். கேட்டு இணைந்திருங்கள். இது எஃப்எம் ரெயின்போ 101.4. இங்கே எல்லாமே சமதூடு.

கண் போன போக்கிலே மனம் போகலாமா, மனம் போன போக்கிலே கால் போகலாமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. ஏன்னா கண் போன போக்கிலையும் மனம் போன போக்கிலையும் போகிற போக்கில் வாழ்கிறதுல என்ன வாழ்க்கையோடைய சுவாரஸ்யம் இருக்குது? நம்ம நம்ம கண்ட்ரோலில், நம்மளோட கட்டுப்பாட்டில் வாழ்கிறது தான் ரொம்ப முக்கியம். இந்த அளவுக்கு அழகான வரிகளை எழுதுனது யாருன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய வாலி அவர்கள் தான். பாடியது டிஎம் சவுந்தரராஜன். ரெயின்போ ரிவைன் நிகழ்ச்சியில் தொடர்ந்து வரும் பாடல் வல்லவனுக்கு வல்லவன் திரைப்படத்திலிருந்து. கேட்டிணைந்திருங்கள் எஃப்எம் ரெயின்போ 101.4.

0: வீட்டவா, என்ன வெயில்!
1: என்ன சார், வீடு தெரிஞ்சீங்களே, கிடைச்சிருச்சு போல.
0: அட நீ வேற, இந்த ஊர்ல வீடு கிடைக்கிறதுன்னு அவ்வளவு ஈஸியா? கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் ஒரு வீட்டையும் காணும்.
1: சரி சரி, ஃபீல் பண்ணாத, நான் ஒரு வீடு பார்த்து வச்சிருக்கேன், அங்க போவோமா?
0: ஆஹா, ரைட்டு, வா சுருதி, போலாம்.
1: நீ குருவி, நான் பார்த்து வச்சிருக்க வீட்டை ஒருத்தன் விட்டுட்டு இருக்கான் பாடுறா.
0: என்ன சொல்ற குயிலு? அவன
2: மரங்களை பாதுகாக்கணும்னு பறவைகள் வந்து நம்ம கிட்ட சொல்லணுமா என்ன?
3: மரங்களை வளர்ப்போம், இயற்கையை காப்போம்.
2: என்றும் உங்கள் அக்கறையில் ரெயின்போ FM 101.4.

நேரம் 10:41 ஆயிட்டு இருக்கு. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ரெயின்போ ரீவைன் அற்றை திங்கள் அந்நிலவில். நிறைய பழைய பாடல்கள் கேட்டுட்டு இருக்கோம். அந்த வரிசையில் தாயும் மகளும் திரைப்படத்திலிருந்து டிஎம் சவுந்தரராஜன் மற்றும் பி சுசீலா இணைந்து பாடிய பாடல் கண்ணதாசனின் வரிகளில். கேட்டிணைந்தர்கள் எஃப்எம் ரெயின்போ 101.4.

காக்கும் கரங்கள் திரைப்படத்திற்காக டி எம் சவுந்தரராஜன் மற்றும் பி சுசீலா இணைந்து பாடிய ஞாயிறு என்பது கண்ணாக என தொடங்கும் பாடல் கேட்டு முடித்த நேரம் 10:48. ரெயின்போ ராகங்கள் நிகழ்ச்சியில் தொடர்ந்து வரும் பாடல் எங்க வீட்டு பிள்ளை திரைப்படத்திற்காக டி எம் சவுந்தரராஜன் மற்றும் பி சுசீலா இணைந்து பாடிய பாடல் வாலியின் வரியில் எம் எஸ் விஸ்வநாதன் மற்றும் ராமமூர்த்தியின் இசையில் கேட்டு இணைந்திருங்கள். இது எஃப்எம் ரெயின்போ 101.4.

நேரம் 5 மணி. 5 மணி, நாளை காலையில் 5 மணிக்கு ஷோ வரும். நேரம் 10:55 ஆகிட்டு இருக்கு. ரெயின்போ ரீவைண்ட் நிகழ்ச்சியோட நிறைவு பகுதி தான் வந்துட்டோம். ஸோ இந்த 1 மணி நேரம் உங்கள் எல்லாருக்கும் இனிமையான காதுக்கு இசையை வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன். ஸோ அடுத்து வரும் பாடல், அதாவது நிகழ்ச்சியோட நிறைவு பாடலாக, சாந்தி யார் அந்த நிலவு, சாந்தி திரைப்படத்துலேருந்து யார் அந்த நிலவுன்ற பாடல் வந்துட்டு இருக்கு. டிஎம் சவுந்தரராஜன் உடைய குரலில், கண்ணதாசனுடைய வரிகளில். மற்றொரு நாள் மற்றொரு சந்தர்ப்பத்தில் உங்களிடம் வந்து பேசும் வரை விடைபெற்றுக் கொள்வது நான் உங்கள் ஆர்ஜே கிருஷ்ணா. அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: மனசு மயங்கும்,
2: மனசு மயங்கும்,

0: நேரம் 11 மணி. இனி கேட்கலாம் மனசு மயங்கும் நிகழ்ச்சி. நான் உங்கள் ஆர்ஜே ராஜா. இணை அலைவரிசைகளாக சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4, குமரி எஃப்எம் 101, திருச்சி எஃப்எம் 102.1, கோவை எஃப்எம் 103, மதுரை எஃப்எம் 103.3, கும்பகோணம் எஃப்எம் 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் எஃப்எம் 100.1. அருமையான இந்த இரவு வேளையில் இனிமையான பாடல்களை தான் இந்த நிகழ்ச்சியில் நம்ம கேட்க போகிறோம். அந்த வரிசையில் முதல் பாடலாக வருகிறது கற்றது தமிழ் திரைப்படத்திற்காக இளையராஜா குரலில், நாமத்துக்குமார் வரிகளில், யுவன் சங்கர் ராஜாவின் அட்டகாசமான இசையில் கேட்டு இணைந்திருங்கள். இது விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 வித் மீ ஆர்ஜே ராஜா.
1: என் வாழ்க்கையில் வந்தது 3 லெட்டர். ஸ்டில் ஐ ரிமெம்பர் மை ஃபர்ஸ்ட் லெட்டர்.
2: பிரபா,
1: நீ என்ன தேடி இருப்பேன் எனக்கு தெரியும். நானும் மாமாவும் இங்க மகாராஷ்டிரால தூரத்து மாமா வீட்டுல இருக்கிறோம். நீ வர்றதுக்கோ லெட்டர் எழுதுறதுக்கோ ஏத்த சமயம் வரப்போ நான் சொல்றேன்.
2: நேரத்துக்கு சாப்பிட, வாரத்துக்கு 3 நாளாவது குழி, அந்த சாக்ஸை துவைச்சு போடு, நகம் கிடைக்காதா?

நேரம் 11:08 கடந்து போயிட்டு இருக்கிற இந்த வேலையில் நினைஞ்சிருக்கோம் மனசு மயங்கும் நிகழ்ச்சியில். நிகழ்ச்சியில் அடுத்ததாக வரக்கூடிய பாடல் 7G ரெயின்போ காலனி திரைப்படத்திற்காக ஹரிஷ் ராகவேந்திரா மற்றும் மதுமிதா குரலில், நாமத்துக்குமார் வரிகளில், யுவன் சங்கர் ராஜாவின் இசையில்.

0: நிறைவாக நாம் கேட்ட பாடல் கிரீடம் திரைப்படத்திற்காக. நிகழ்ச்சியில் அருமையான பாடல்களை கேட்டு வருகிறோம். அந்த வகையில் அடுத்ததாக வரக்கூடிய பாடல் வாரணம் ஆயிரம் திரைப்படத்திற்காக நரேஷ் ஐயர் மற்றும் பிரசாந்தினி குரலில், தாமரை வரிகளில் ஹாரிஸ் ஜெயராஜின் அற்புதமான இசையில் கேட்டு இணைந்திருங்கள். இது விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: ஹாய் மாலினி, ஐ எம் கிருஷ்ணன். நான் இதை சொல்லியாகணும், நீ அவ்வளவு அழகு. இங்க எவனும் இவ்வளவு அழகா ஒரு இவ்வளவு அழகா பார்த்துருக்க மாட்டாங்க.

நேரம் 11:30 நோக்கி போயிட்டு இருக்கிற இந்த வேலையில் நினைஞ்சிருக்கும் மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 ஆகிய இணை அலைவரிசைகளில் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள்.

இந்த வேளையில் அருமையான இனிமையான பாடல்களை தான் நம்ம கேட்டுட்ருக்கோம். அந்த வரிசையில் அடுத்ததாக வரக்கூடிய பாடல் களவாணி திரைப்படத்திற்காக ஹரிஷ் ராகவேந்திரா குரலில், எஸ் எஸ் குமரன் இசையில். கேட்டு இணைந்திருங்கள். இது விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான டம் டம் டம் கொண்டாட்டம்.

நிறைவாக அங்காடி தெரு திரைப்படத்திற்காக அருமையான பாடல் கேட்டோம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக வரக்கூடிய பாடல் மைனா திரைப்படத்திற்காக நரேஷ் ஐயர் மற்றும் சாதனா சர்கம் குரல்ல, யுகபாரதி வரிகளில் டி இமானின் அருமையான இசையில் கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. இது விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 வித் மீ ஆர்ஜே ராஜா.

0: Yes, who is it?
1: Don.
2: நூத்தி ரெண்டு புலி மூணு பாட்டுக்கு
1: இதான்.
3: நேரம் 11:44 கடந்து போயிட்டு இருக்கிற இந்த வேலையில் இணைஞ்சிருக்கும் மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் நிகழ்ச்சியில் அடுத்ததாக வரக்கூடிய பாடல் வாகை சுடவா திரைப்படத்திற்காக. சின்மையை குரல்ல, வைரமுத்து வரிகளில், ஜிப்ரானின் இசையில் கேட்டு இணைந்திருங்கள். இது விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3.

வந்துட்டோம். எஸ், அருமையான பாடல்களை மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் கேட்டுட்டு இருந்திருக்கோம். நிகழ்ச்சியில் அடுத்தடுத்ததாக நண்பன் திரைப்படத்திற்காகவும் கும்கி திரைப்படத்திற்காகவும் பாடல் அணிவகுத்து வருகிறது. 12 மணிக்கு மேலே காற்றின் மொழி, நீங்காத ரீங்காரம், தூங்காத விழிகள், இன்னிசை இரவுன்னு 4 மணி வரைக்கும் அடுத்தடுத்து இடைவிடாத இனிமையான பாடல்கள் உங்களுக்காக காத்திருக்கு. இணைந்திருங்கள். இது விவித் பாரதி, தமிழ் FM 2.3 வித் மீ ஆர்ஜே ராஜா.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: காற்றின் மொழி.

சரியோ தவறோ குறையோ முறையோ இன்றோடு போகட்டுமே. போட சொன்னால் போட்டுக்கிறேன் போரும்பரை கண்ணத்திலே. பொன்னழகே பெண்ணழகே கோவதெங்கே கோபத்திலே. பொன்னழகே பெண்ணழகே கோவதெங்கே கோபத்திலே.

போட்டுக்கிறே போதும் வரை கன்னத்திலே பொன்னழகே பெண்ணழகே போவதெங்கே கோபத்திலே பொன்னழகே பெண்ணழகே.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நீங்காத ரீங்காரம்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: தூங்காத விழிகள்.

அடி கதை கேளு, கதை கேளு. கருவாயங்கதை கேளு.

0: கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: இன்னிசை இரவு.

நேரம் 4 மணி இணைந்திருக்கிறோம். திரை இசையில் பக்தி பாடல்கள் நிகழ்ச்சியில் முதலாவதாக உத்தமபுத்திரன் திரைப்படத்திற்காக பி லீலா குரலில், டி கே சுந்தர வாத்தியார் வரிகளில், ஜி ராமநாதன் இசையில்

இனி கேட்கலாம் பொங்கும் மங்களம். நேரம் 4:10. பொங்கும் மங்களம் நிகழ்ச்சியில் ஏ கல்யாண சுந்தரம் அவர்களின் நாகஸ்வர இசை கேட்கலாம். வாணியம்பாடி சிஎம் தட்சிணாமூர்த்தி அவர்கள் தவில். முதலாவதாக அச்சுததாசர் இயற்றிய சாதனந்த தாண்டவம், பகுதாரி ராகத்தில் ஆதி தாளத்தில்.

பொங்கும் மங்களம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக தேர தீயக ராதா எனும் தியாகராஜர் கீர்த்தனை கேட்கலாம். கௌளிப்பந்து ராகம் ஆதி தாளம்.

நேரம் 4:31. இணைந்திருக்கிறோம் பொங்கும் மங்களம் நிகழ்ச்சியில். நிகழ்ச்சியில் அடுத்ததாக பந்துரீதி குழு ஸ்ரீ தியாகராஜர் கீர்த்தனை கேட்கலாம். ஹம்சநாதம் ராகம் ஆதி தாளத்தில்

நேரம் 4:37 கடந்து போயிட்டுருக்கிற இந்த வேளையில் இணைஞ்சிருக்கிறோம் பொங்கும் மங்களம் நிகழ்ச்சியில். அடுத்ததாக சமஜவர கமனா எனும் தியாகராஜர் கீர்த்தனை கேட்கலாம். ராகம் ஹிந்தோலம் ஆதி தாளத்தில்

நேயர்கள் இதுவரை கேட்டீர்கள் ஏ கல்யாணசுந்தரம் அவர்களின் நாகஸ்வர இசை. வாணியம்பாடி சிஎம் தட்சிணாமூர்த்தி அவர்கள் தவில். நேரம் 5 மணி, இனி கேட்கலாம் அருள்மணி மாலை. அருள்மணி மாலை நிகழ்ச்சியில் முதலாவதாக ஸ்ரீ வெங்கடேச சுப்பிரபாதம்.

சரணம் சரணம் பிரபத்யே. லக்ஷ்மீ மகீ ததனுரூப நிஜானுபாவ நீலாதி திவ்ய மகிஷீகர பல்லவானாம் ஆருண்ய சங்க்ரமண தக்

ஸ்ரீவேங்கடேசரணம் சரணம் பிரபத்யே பார்த்தாய சதசசாரதினா த்வயைவ யௌதர்ஷிதௌ ஸ்வசரணௌ சரணம் வ்ரஜேதி பூயோபி மஹ்யமிகதௌ.

வெங்கடேஷ சரணம் சரணம் பிரபத்யே. ப்ராய ப்ரபன்ன ஜனதா ப்ரதமாவகாஹ்யோ மாது ஸ்தனாவிவ சிசோரம்ருதாய மானௌ ப்ராப்தௌ பரஸ்பர துலாம துலாந்தரௌ தே ஸ்ரீ வெங்கடேஷ சரணௌ சரணம் ப்ரபத்யே. சத்வோத்தரை சதத சேவ்ய பதாம்புஜேன சம்சார தாரக தயார்த்ர திருகஞ்சலேன சௌமியோபயந்திரு முனி நாம மதர்ஷிதௌ தே ஸ்ரீ வெங்கடேஷ சரணௌ சரணம் ப்ரபத்யே. சத்வோத்தரை சதத சேவ்ய பதாம்புஜேன சம்சார தாரக தயார்த்ர திருகஞ்சலேன சௌமியோபயந்திரு முனி நாம மதர்ஷிதௌ தே ஸ்ரீ வெங்கடேஷ சரணௌ சரணம்.